ஆண்டவரே சாப்பாடுவும் அங்க திராணிய கொடுத்தீங்க, அந்த சாப்பிட ஆண்டவரே எங்களுக்கு நேரத்தை கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. இதோ அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ தனிமையாய் இல்லாத படிக்கே ஆண்டவரே வீட்டிலே ஆட்களை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே கேட்கும் காதுகளை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வேலைகளை நாங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாம நாங்களே செய்ய எங்களுக்கு திராணிய கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசுவானவர் நம்மளுக்கு சுகத்தை தருகிறவர், நாம் சுகமாய் இருப்பதையே அவர் விரும்புகிறவர். நம் இடத்திலே வியாதிகள் வருகிற பொழுதும் அந்த வியாதியை வார்த்தையினாலே துரத்த முடியும். நாம் தேவனை எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவருடைய கரத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாம் பார்த்தோம். அப்படி என்றால் அதை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எதற்காக செய்ய வேண்டும்? தேவன் சகலத்தையும் சிலுவையிலே செய்து முடித்தார் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது இதுல என்ன இருக்குது? நம்ம எல்லாத்தையுமே அவர் செய்துட்டார்னு சொன்னா நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் தானே. அப்போ செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது என்று சொல்லி நாம் யோசிக்கிற பொழுது நாம் எத்தனையோ வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வந்தோம். அதிலே நாம் முதலாவது பார்த்தது என்ன? முதலாவது எதை செய்தாலும் நம்ம தேவனுக்காக நம்ம செய்யணும். அது மாத்திரமல்ல முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை தேட வேண்டும், நாட வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறோம் என்கிற அந்த திடமான நம்பிக்கை, அந்த சத்தியம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். நம்ம அவருடைய வலது பாரசத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம தேடணும். அவருடைய வலது பாரசத்துல பேரின்பம் இருக்கு, சமாதானம் இருக்கு, ஜீவன் இருக்கு. அந்த மேலானவைகளையே நம்ம என்ன செய்யணும்? தேடணும். மேலானவைகளை தேடுகிறது மாத்திரமல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, அதற்கும் மேலானவைகளையே நம்ம என்ன செய்யணும்? நாடணும். ஏன் அப்படின்னா நம்ம கிறிஸ்துடனே கூட மரித்திருக்கிறோம், கிறிஸ்துடனே கூட நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? உயிர்த்தெழுந்திருக்கோம். அப்ப நம்ம உயிர்த்தெழும் பொழுது கூட, நம்ம உயிர்த்தெழுந்திருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் தேவ கோபாக்கினை நம்ம மேல் வருகிறது, ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்கு நாம் தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு நம்ம மாமிசத்தின் கிரியைகள் இல்லாதபடி ஆவியின் கனிகள் நமக்குள்ள இருக்கணும். நம்ம பழைய மனுஷனை களைந்து போட்டு நம்ம புதிய மனுஷனை நம்ம இயேசுவாய் நம் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை இயேசுவின் சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாத்துக்கும் நம்ம உண்மையை சொல்லி சண்டை வந்தா பரவாயில்லை. நம்ம உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதை இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டமாய் நம்ம இருக்கணும். அதை விட நாம் சாந்தத்தோடு இருக்கணும், நீடிய பொறுமையோடு இருக்கணும். ஒருவரை ஒருவர் நாம் குற்றம் செய்தாலும் கூட அந்த குற்ற அந்த அந்த குறைபாடு இயேசு எப்படியாய் நம்மளுக்கு நீக்கினாரோ அதே போல நாமும் அந்த குறைபாடை ஒருவருக்கொருவர் நீங்கி நம்ம ஆண்டவரை மன்னி நம்மளை மன்னித்ததை போல அவர்களையும் மன்னித்து விட வேண்டும். அதை நம்முடைய இருதயத்திலே வைத்து கோபமோ கசப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. ஏனெனில் நாம் எல்லோரும் ஒரே சரீரமாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு நன்றி எழுதல் உள்ளவர்களாய் நாம இருக்கணும். எல்லா விதத்திலும் கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசம் பண்ணி இருக்கிறபடினால அந்த வசனமும் சத்தியமும் நமக்குள்ள நிலை இருக்கிறபடினாலே எப்பொழுதும் சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளாலும் புத்தி சொல்லி கர்த்தரை பாடி பக்தியுடன் பாடி அவரை என்ன செய்யணும்? நம்ம மேன்மைப்படுத்தணும். அது மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? பிதாவை நம்ம முன்னிலைப்படுத்த வேண்டும். கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலே செய்து இயேசுவின் நாமத்தை நம்ம உண்மை முன்னிலைப்படுத்தணும். ஆனால் பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல நம்ம நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால நம்ம சுதந்திரமாகிய பலனை நம்ம பெற்றிருக்கிறோம். மற்றவர்கள் செய்கிற காரியங்கள், பாவிகளோ அவருக்கான அவர்கள் என்னென்ன துன்மார்க்கமாய் செய்கிறார்களோ அதற்கேற்ற பலனை அவர்கள் அடைவார்கள்.
நம்ம முழு இருதயத்தோடு எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம உத்தம இருதயத்தோடு தேவன் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம அவரை லைக் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், அவருடைய வார்த்தையிலேயே சர்ச் பண்ணி நம்ம படிக்கணும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பொழுது அதை விட வேறொரு உண்மையாய் நாம் பார்த்தோம். நம்ம அந்த ஃபேஸ் ஐடி, நம்மளுடைய ஃபேஸ் ஐடி ஜீசஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிற பரலோகத்தின் பொக்கிஷங்களை திறப்புவதற்கு நம்மளுடைய ஃபேஸ் ஐடி இந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு வந்து நம்ம தேவ சாயலாக இந்த உள்ளார்ந்த மனிதன் நமக்குள்ள சாந்தம், பொறுமை, அன்பு, நீடிய பொறுமை இதெல்லாம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, நம்ம தேவனுக்காக காத்திருக்கிற பொழுது, தேவனை மேன்மைப்படுத்துகிற பொழுது, நம்முடைய சாயல் மாறும் பொழுது அங்க என்ன நடக்குது, எல்லாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நம்முடைய நம்ம வாழ்க்கையில அந்த சாயலா மாற மாற தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள், சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூ, ஹீலிங், டெலிவரன்ஸ், பினான்சியல் காரியங்கள், எல்லாவற்றிலும் ஒரு அற்புதம், அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கும். தேவச்சனம இதைத்தான் நம்ம தொடர்ந்து வேற வேற வார்த்தைகளிலே தியானிக்கிறோம், வேற வேற வசனங்களிலே எடுத்துக்காட்டி பேசினாலும் இதுதான் முக்கியமான காரியம் என்று சொல்லி இந்த கொலேசியர் 3 அதிகாரத்தை தினந்தோறும் படிங்க என்று சொல்லி நாம் பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்க, எபிரேயர் 4 அதிகாரத்தை வாசித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. அதற்கு முன்னதாக இருக்கிற அந்த 3 அதிகாரத்தில் இருக்கிற 2 வசனங்களையும் வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்றும் அந்த இடத்திலேதான் சொல்லி இருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரு. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவ குமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆமேன், ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இதோ இதிலே வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆனால் இதுல இரண்டாவது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்றைக்கு நாமும் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், யூடியூப்ல பார்க்கிறோம், சர்ச்ல மெசேஜஸ் கேட்கிறோம். ஆனா இந்த கேட்கிற வசனத்தினால நமக்கு ஏதாவது ஒரு உப்புக்கு பிரயோஜனம் இருக்குதா? நமக்கு ஏதாவது கஷ்டப்படும் போது நம்மளுக்கு அது ஆறுதல் தருதா? இல்ல, நம்ம இத நமக்கு ஒரு காரியம் வரும் பொழுது நம்ம உற்சாகத்தோடு கூட தேவன் எனக்காய் செய்கிற யுத்தத்தை என் கண் காணும், இதோ எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மை என் கண் காணும், என் தேவன் எனக்கு நியாயத்தை செய்வார் என்று நாம் விசுவாசத்தினாலே வருகிற சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறோமா? அல்லது இந்த கேட்ட வார்த்தை நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லாம இருக்கா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இது இன்றைக்கு இருக்கிற காரியம் மாத்திரம் அல்ல, முதலாவது இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்ட பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, முதலாவது இந்த ஜனத்துக்கு சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்படியாமனாலே அதை பிரவேசியாமற் போனபடினாலும். அப்போ இந்த சத்தியம் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனா இத எப்படியா இந்த ஜனங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்கிறார்களோ அதன்படிதான் அவர்கள் அந்த பலனை அனுபவிக்க பண்ண முடியும். நான் ஆரம்ப காலத்திலே சில வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு நான் அதையே வச்சு ஜெபிப்பது உண்டு. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பொழுதே ஒரு விடுதலை உண்டானதாமே, இந்த வசனத்தை கேட்ட பொழுதே ஒரு சுத்திகரிப்பு உண்டானதாமே, இந்த வசனத்தை கேட்ட பொழுதே விடுதலை உண்டானதாமே, இந்த வசனத்தை கேட்ட பொழுது பிறவி முடவன் எழுந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினானாமே, அப்படி என்று சொல்லி இந்த வசனத்தை கேட்ட போதே கேட்ட போதே கேட்ட போதே என்று சொல்லி நான் அதை நம்புவது உண்டு. ஆனா இங்க பாருங்க, அந்த வசனத்தை கேட்பதனாலே உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் கேட்கிற பொழுது எந்த அளவுக்கு விசுவாசித்து கேட்கிறோமோ அந்த விசுவாசத்தோடு இந்த சுவிசேஷத்தை கேட்கிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசேஷம் நடக்கும். இந்த சுவிசேஷத்தை நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். தேவன் வைத்திருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் நம்முடைய வாழ்க்கையில நதிய போல நடக்கும். நம்ம எது நடந்தாலும் அற்புதம் தான் நடக்கும். நான் போன வாரம் ஒருத்தவங்கிட்ட சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நமக்கு வர்ற ப்ராப்ளத்தை எல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு சால்வ் பண்ணுவாரு, நம்மளுக்கிட்ட ப்ராப்ளத்தை நம்மளுக்கு சால்வ் பண்ணுவாரு அப்படி சொன்னாங்க. நம்ம அந்த ப்ராப்ளம்னு கூட நீங்க பார்க்காதீங்க, தேவன் கரத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம், ஒவ்வொரு நாளும் ஒரு மிராக்கிள், அது ப்ராப்ளமே இல்லை. வருகிற எல்லா சோதனையும் ஆண்டவர் நம்மளுக்கு அவருடைய கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் பார்க்கத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். ஒரு காரியம் அதுல நடக்குது என்று சொன்னால் அது நம்முடைய பொருளாதாரத்திற்கான ஒரு காரியமா இருக்கலாம், அல்லது நம்முடைய வருங்கால சந்ததிக்கு அதுல ஒரு பாவமோ சாபமோ வராதபடிக்கு தேவன் நம்மளை அதுல இருந்து பிரித்து எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு சூழ்நிலை உண்டாகிற பொழுது என் தேவனதை நன்மைக்கு எதுவாகத்தான் மாற்றுவார் என்கிற நம்மளுக்கு அதிக நிச்சயம் நம்மிடத்துல உண்டாயிருக்க வேண்டும். தேவச்சனமே, இதோ கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும், ஒருவருக்கும் கூட அந்த இடத்துல வந்து ஒரு நியாயமா இருக்கிறதே இல்லை, ஜனங்கள் நியாயமாகவே நடந்து கொள்வது இல்லை. அப்படியான காரியங்கள் அதுவும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எப்படி இப்படி எல்லாம் நடக்குது என்று
புரியவே இல்லை. ரெண்டு பேருமே விசுவாசிகளா இருக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேரும் செய்கிறத பார்த்தா விசுவாசி வீட்டுல கூட, விசுவாசம் இல்லாத ஒரு வீட்டுல கூட அப்படி நடக்காது. அப்போ அவ்வளவு கஷ்டங்களா இருக்கு, நம்பவே முடியல. அப்போ எல்லாரும் கடைசி நாட்களில அன்பு தணிந்து போகும், தணிந்து போகணும்னு சொல்றாங்க. ஆனா இதத்தான் பைபிள் இருந்த காலத்துல இருந்தே, ஆரம்ப காலத்துல இருந்தே அதைத்தான் சொல்றாங்க. நம்ம பாக்குறோம் அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள், அவன் வந்து சொந்த சகோதரர்களாலே அவர் அங்கே அங்கே தள்ளப்படுகிறார். இது எந்த காலத்துல அன்பு தணிஞ்சு போச்சு? அப்ப அதுவும் அங்க ஆதி காலத்துல இருந்தே இதெல்லாம் நடந்துகிட்டேதான் இருக்கு, எதுவுமே புதுசா நடக்கல. அங்க நடக்கிற இங்க இப்போ இந்த சூழ்நிலையில நடக்கிற காரியங்கள் எதுவுமே புதிதாய் நடக்கல. ஆனா நம்முடைய சிந்தனையில இன்னைக்குதான் உலகத்திலேயே எல்லாம் நடந்த மாதிரி அப்படி நமக்குள்ள ஒரு பிரம்மைய கொண்டாருது. அப்போ இந்த ஒரு தாவீதினுடைய மறுமனையாட்டியோட சொந்த மகனே வந்து அவனை கெடுத்த காரியங்கள், இப்படி ஒரு அசிங்கமான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் பிற்காலத்திலேயா நடந்து, ஒரு தேவ பயம் இல்ல, தகப்பன் என்கிற பயம் இல்ல, தாய் என்று ஒரு சிற்றன்னை என்கிற ஒரு பயம் இல்ல. இது எல்லாமே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனையில எவ்வளவு பொய்யா நம்மளை நம்ப வச்சு, நம்மளோ நம்ம தான் ஒதுக்கப்பட்ட மாதிரி, நம்ம தான் உலகத்திலேயே பெரிய கஷ்டப்படுற மாதிரி ஒரு பிரம்மைய கொண்டு வந்து தேவன் கொடுத்த நன்மையை நம்ம நினைத்து பார்த்து நன்றி சொல்ல முடியாதவளை, நன்றி கட்ட ஜென்மங்களாய் நம்ம இருக்கிறபடினாலதான் நம்ம தேவன் வைத்திருக்கிற நன்மையை நம்மளால பார்க்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. சோ இன்னைக்கும் சில காரியங்களில நம்முடைய மனசுல வேதனை, இன்னைக்கு ஒரு சகோதரியோட பேசும்போது எவ்வளவு ஆசையா அவர்கள் வந்து தன்னுடைய சகோதரியினுடைய மகளை இந்த தேசத்திற்கு கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அந்த சகோதரியோட மகள் இங்க வந்து தனித்திருக்கிற அவளுக்கு அப்பங்க இந்த எல்லா சிச்சுவேஷன் எல்லாம் மாறுகிற பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல இங்க டொரண்டோல இல்லாம கொஞ்சம் தள்ளி ஸ்கூல் காலேஜ் கிடைச்சது. அப்ப கூட நானும் வந்து ரொம்ப யோசிச்சேன், எப்படி இவங்களால சப்போர்ட் பண்ண முடியும், இவங்களும் பெருசா பொருளாதாரத்துல அவங்க ஒண்ணும் இங்க நல்ல வேலையிலையும் சம்பாதிக்கிறதுல, ஏதோ குடும்பத்தை அவங்க வந்து ஏதோ சப்போர்ட் பண்ணி இங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியிலும் தன்னுடைய சகோதரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பிள்ளையை கூட்டிட்டு வந்தாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளையேன்ற சொல்லி. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு படிச்சு முடிச்சிருச்சு, ஆனா இங்க வந்து ஒரு வேலை ஒரு இது எடுக்கல. அப்போ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் உள்ள ஊர்ல ஒரு பில்டிங்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓ இந்த பில்டிங்லயா இருக்கீங்க, இந்த பில்டிங்லயா இருக்கீங்கன்னு சொல்லி அவர்களை ஏளனமா சொல்லும் பொழுது இந்த பிள்ளையோட எண்ணம், ஐயோ இவ்வளோனா நம்ம சித்தி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்களே, அந்த எண்ணமே இல்லை. ஒரு ஆம்பளை பையனா கூட இருந்தா கூட சரி, இந்த உலகத்து பசங்க ஏதோ ஒன்று விட்டுறலாம், ஒரு இலங்கையில இருந்து வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து வந்து இதுவும் கிறிஸ்தவ பிள்ளை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு தன்னுடைய பெரியம்மா தனக்கு செய்த நன்மைகளை உணராம வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம், அவங்களுக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, ஆனா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரைட். அப்ப வந்து ஒரு நல்ல ஒரு பேச்சு, ஒரு வீட்டுல வந்து இருந்து இவ்வளவு காசையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அவங்களும் கஷ்டத்தின் மத்தியில கொடுத்தாங்க. நல்லா இருந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு மனசு ஆறி போயிடும், ஏதோ ரெண்டு திட்டத்தை கிட்டு விட்டுறலாம். ஆனா தண்ட நகைய வச்சு, தண்ட கார்ட்ல எடுத்து கொடுத்து எல்லாம் செய்து இன்றைக்கு அந்த புள்ள அவர்களிடத்துல ஒரே வீட்டுக்குள்ள இருக்குது, ஆனா பேச மாட்டேங்குது. இவங்க போய் கேட்டாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளையோட பேச மாட்டேங்குது. எனக்கே கேக்க ரெண்டு அரை உடனும் போல வருது, எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படி என்று சொல்லி. ஆனா இது எல்லாமே வந்து நான் அவரை இதே நானும் இந்தியா இருந்தா ஒரு நல்ல நானும் சேர்ந்து அவங்களோட நானும் நல்லா திட்டு திட்டி இருப்பேன், அந்த பிள்ளையா அந்த பிள்ளை பாரு கடைசி நாள் அன்பு தணிஞ்சு போகும், இப்படித்தாக்கா உலகமே இப்படித்தாக்கா அப்படி என்று சொல்லி நானும் அவர்களோடு கூட சப்பக்கட்டு கட்டியிருப்பேன். ஆனா இப்ப நான் அப்படி நான் சொல்லல, சரிக்கா நம்ம ஜெபிப்போம். இந்த உலகத்துல பிள்ளைகளுடைய கண்களை குருட்டாட்டமாய் வைத்திருக்கிற இந்த சத்ருடைய கண்கள் திறக்கப்படணும். அந்த சத்ருவானவன் வைத்திருக்கிற அந்த பிரிவினையின் ஆவிகள் குடும்பத்துல நிம்மதியே இல்லாத படிக்கே ஒரு பிரிவினையை கொண்டு வருகிற அவன தந்திரங்களை நம்ம உடைச்சு போடணும். ஆனா அதே நேரத்துல அந்த பெரியமாவுக்கு எவ்வளவு வலிக்கும்ல, அப்ப அந்த காயம் இருக்குல்ல, அந்த காயத்தை நம்ம என்ன செய்யணும், அத அவங்கக்கிட்ட ஒரு குறையாவோ அல்லது அவங்களை ஏத்தி விடாம, இப்ப ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஒண்ணு சொல்றாங்கன்னா அத நம்ம கேட்டு அவங்களுக்கு தேவன் எப்படியாய் ஆலோசனை கொடுக்கிறாரோ, தேவ வார்த்தையின்படி நம்ம சொல்லணும். அப்ப நம்ம அவர்கள்
வந்து அப்படி சொல்லும் பொழுது அந்த காயத்தை கடவுள் தான் அற்றணும், ஜீரணிக்க முடியுமா? எப்படி ஜீரணிக்க முடியும் அந்த காயத்தை? ஆனாலும் என் தேவன் நல்லவர், உங்களை கொண்டு உங்களுக்கு திராணியை கொடுத்து அவருக்கு நன்மை செய்யும்படியாய் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினார். அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, நிச்சயமாக தேவன் அதை மாற்றுவார் என்று மாத்திரம் சொன்னேன். அவங்களுடைய அங்கலாய்ப்பையும் நம்ம

இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம தேவ வார்த்தையின்படி நான் எந்த அளவு மார்க் வாங்குறேன். எனக்கு ஒரு காரியம் வருது, இப்ப இன்னைக்கு ஒருத்தவங்க அப்படி செய்யும் பொழுது எனக்கு செய்யறதுக்கு நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன், இருப்பு உனக்கு கடவுள் வைப்பாரு பாரு அப்படின்னு அப்படி சொல்லுவதற்கு வார்த்தை இது வரைக்கும் வந்தாலும் கூட, அப்பா சாரிப்பா நான் உங்க சாயலா என்னால இருக்க முடியலப்பா, அப்பா எனக்கு எரிச்சலா இருக்குப்பா, எனக்கு வேதனையா இருக்குப்பா, அப்பா ஐ வாண்ட் டு பி உங்களோட சாயலா நான் எனக்கு இருக்கணும்னு ஆசையா இருக்கு டாடிகா, டாடிகா நான் உங்க சாயலா மாறணும். அப்பா இந்த காரியம் எல்லாம் பெரிய விஷயமே இல்லப்பா, அப்பா இதை விட பெரிதானவைகளை நீங்க வச்சிருக்கீங்க, அப்பா நான் உங்களுடைய வலது பாரசத்துல இருக்கிற மேலானவைகளை நான் நாட்டிக்கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் வியாதியில கஷ்டப்படுறாங்க டாடிகா, ஆண்டவரே எனக்கு நல்ல சரீரத்துல எல்லா உறுப்பையும் நீங்க உயங்க பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அப்பா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நீங்க திராணிய கொடுத்துருக்கீங்கல்ல அப்பா, இத குறிச்சு நான் சந்தோஷப்படணும்ப்பா. எப்படி இந்த மூச்சு சுவாச காட்டுறப்ப அந்த ப்ரெஷர் அளவெல்லாம் இருக்குல்லப்பா அப்பா, அதெல்லாம் என் உடம்புல சீரா நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல டாடிகா, இத குறிச்சு நான் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆண்டவரே நான் அதிசயத்தக்க விதமாய் நான் உண்டாக்கி இருக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே நான் உருவாகி இருக்கிறேன், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாகி இருக்கிறேன் என்பதை நான் நினைச்சு பார்த்து, ஆண்டவரே மத்தவங்க நன்றி எழுதல் இருக்காங்களோ இல்லையோ அது எனக்கு மேட்டர் இல்லப்பா, அப்பா நான் உங்களுக்கு உண்மை உள்ளவளா இருக்கணும், அப்பா நான் உங்களுக்கு நன்றி எழுதல் உள்ளவளா நான் இருக்கணும்ன்ற அடிகா, அப்பா நான் ஏதோ மன கிளேசத்துல ஏதோ ஒரு அங்கலாய்ப்புல நான் பேசிட்டேன்ப்பா, ஆனா அது கூட என் சிந்தனையில கூட வரக்கூடாதப்பா, ஐயோ நான் அதை அருவருக்குறேன்ப்பா, அப்பா நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், ஏன் எரிச்சலான அப்படின்னு எனக்கு தெரியலப்பா, என்னுடைய ஜென்ம சுபாவத்துல சில சில நேரம் அது பாப் அவுட் ஆகுது டாடிகா, டாடிகா யூ பிளக் இட் அவுட் ஃப்ரம் த ரூட் ஓ காட், ஆண்டவரே இதோ என்னுடைய சிந்தனையில கூட இல்லாத படிக்க அதை வேரோடு பிடுங்கி போடுங்கப்பா, இதோ மனம் புய்தாகிறதுனாலே மறுரூபமாகிறேன் என்று சொல்லி உம்முடைய சிந்தையோடு கூட நான் இருக்கத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யப்பா அப்படி என்று சொல்லி தேவ கரத்திலே நாம் அவரிடத்துல சரண்டர் ஆகும் பொழுது, நீங்க உண்மையா அவரிடத்துல போய் நான் நல்லவன் நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் நீங்க தேவனிடத்துல பரிசெயர போய் வர வேண்ட அவசியமே இல்லை. உங்களுடைய பலவீனத்திலையும் உங்களுடைய விழுந்து போன காரியத்திலையும் கூட தேவன் என்ன பண்ணுவார், அவரிடத்துல உண்மையாய் வருகிற பொழுது நம்ம தேவன் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேவ ஜனமே இதோ இப்பொழுதும் ஆண்டவரே இதோ இப்பொழுதும் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், இதோ இந்த வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுங்க, உங்களுடைய பலவீனத்தையும் அவர் கருத்துல ஒப்பு கொடுங்க, அவர் பார்த்து கொள்வார். நமக்காக பரிதபிக்கிற ஒருத்தர் அங்கே நம்முடைய பலவீனத்தை குறித்து பரிதபிக்காதவர், நமக்காக பரிதபிக்கிறவர் அவரே நம்மளுக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், நம்மளுக்கு அந்த பிரதான ஆசாரியராய் இருக்கிறார், நம்மளையும் ஆசாரியராய் மாற்றி இருக்கிறார். வாட் அ பிரிவிலேஜ் இஸ் திஸ், ஹல்லேலூயா. சோ அதனால நீங்க அதை உற்சாகத்தோடு கூட நமக்காக ஆசாரியர் இருக்கிறார். இன்றைக்கு நான் யாரையும் நான் டக்குன்னு ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா உடனே அவர்களை குற்றப்படுத்த உண்மையிலேயே என்னுடைய எண்ணம் வரும், டக்குன்னு குற்றப்படுத்திடணும், நீ ஏன் இப்படி பண்ண, நீ இதை எப்படி கொஞ்சம் பண்ணிருக்கலாமே, நீ அப்படி பண்ணிருக்கலாமே என்று சொல்லி என்னுடைய எண்ணமோ என்னுடைய வார்த்தையோ கூட வந்துடும். ஆனா நான் வாங்கின அடிகள் இருக்குல்ல, என்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் இருக்குதுல்ல, அப்படி யாரையுமே பேச விடாது. ஒருத்தவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்திற்காக இதை செஞ்சிருக்காங்க, இதுக்குள்ள என்ன ஆவி கிரியே செய்து இதனுடைய பின்புலம் என்னவா இருக்குது என்று சொல்லி டக்குன்னு யாரையும் அப்படி பதட்டபடி அப்படியே நான் வந்து டக்குன்னு வார்த்தைய இப்ப விட மாட்டேன், இப்ப விட மாட்டேன். ஆனா மிந்தி எல்லாம் நான் பேசுவேன், பேசியிருக்கேன் எனக்கு, ஏன்னா அது ஒரு தைரியமாக நான் பார்த்தேன். நான் வந்து ஒருத்த ஒருதான் பார்த்தேன்னா ஓகே நான் தைரியமா சொல்றேன், மற்றவர்கள் தைரியமா சொல்ல மாட்டாங்க, எனக்கு நான் தைரியம் இருக்கு, மூஞ்சுக்கு நேரம் நான் ரெண்டு கூடு கொடுத்துருவேன் பாருங்க அப்படி என்று சொல்லி நான் சொல்லிவிடுவது உண்டு. ஆனா இப்பொழுது என் தேவனுக்காக காத்திருக்க தேவன் கிருபை செய்தார், ஹல்லேலூயா. அப்ப நான் தேவனையே சார்ந்திருக்கிற பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், என்னால என்ஜாய் பண்ண முடியுது. ஒவ்வொரு சூழ்நிலையும் கத்தர் கரத்துல இருந்து வருகிற நன்மையை பார்க்கிற பொழுது என்னால அந்த நன்மையை சொல்லி முடியவே முடியாது. நம்ம எல்லா சூழ்நிலையும் நம்ம தேவனையே மகிமைப்படுத்துவோம், ஹல்லேலூயா. இதோ இப்பொழுதும் வியாதியோடு இருப்பீர்கள் என்று சொன்னா, அல்லது டிப்ரெஷனோடு கூட, அல்லது யாராவது உங்களை காயப்படுத்தி நீங்க நன்மை செய்தும் உங்களை துவண்டு போக பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, இதோ தேவன்

0: இடத்துல பாருங்க, தேவனுடைய கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க, உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை பாருங்க, இதோ நீங்க செய்த பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக கொடுத்த இயேசுடைய ரத்தத்தை பாருங்க, இதோ பார்க்கிற பொழுது அது நிச்சயமாவே உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யற பாவ நிவாரண பலியாய் இருக்கும். ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே, இதோ இப்பொழுதும் யார் யார் உம்மண்டை வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா நாங்க உம்ம போல இருக்கணும்னு தாப்பா வாஞ்சிக்கிறோம். எங்களை காணுகிறவர்கள் உம்மை காணணும் என்று சொல்லித்தான் நாங்க வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நீங்க மன்னிங்கப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உம்மை துக்கப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிங்கப்பா. எங்க சிந்தனையினாலோ செயலினாலோ உம்மை துக்கப்படுத்தி இருந்த காரியங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நாங்க அடுத்த முறை விழாதபடிக்கு நாங்க நிற்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. அப்பா, இந்த நேரத்துல யார் யாரும் இடத்துல ஒப்பு கொடுத்தோ மனம் திரும்பி வந்திருக்கிறார்களோ, இதோ ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கிடைக்கட்டும். இந்த மன்னிப்பின் பலனை அவர்கள் ஆண்டவரே, இந்த மன்னிப்பினுடைய விளைவை அவர்கள் சூப்பர் நேச்சுரல் பிரேக் த்ரூவாய், சூப்பர் நேச்சுரல் டெலிவரன்ஸ் அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளட்டும் என்று நான் கேட்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே ஆண்டவரே, இதோ ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய பரிபீரண சுகத்தை நான் பேசுகிறேன், நித்திய ஜீவனை நான் பேசுகிறேன், செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு உரிமையான ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. மேலான காரியங்களை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிந்தனைகளை எங்களுடைய இருதயத்துக்கும் எங்களுடைய மனதுக்கும் எங்களையும் அதே மாதிரி நடத்துவார். அந்த அதே போல நீங்கள் நன்றாக எத்தனையோ வசனங்கள் மூலமாக அந்த வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் பிருந்தா. இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் வெங்கட் காணவில்லை இன்னும், ஆனால் சிஸ்டர் கவி கவிந்தா யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து நிற்கிறார். அவருக்கு நாங்கள் ஒரு ஐந்தோ பத்து நிமிடங்கள் கொடுக்கலாம் பாஸ்டர் வெங்கட் வரும் வரை என்றபடியால் சிஸ்டர் கவி கவிந்தா. நீங்கள் வாருங்கள். அடுத்ததாக ஒரு பாஸ்டர் வந்து வர நிற்கிறார். அவர் வர மட்டும் நீங்கள் ஒரு ஐந்தோ பத்து நிமிடங்கள் எடுத்து உங்களுடைய ஆராதனையை கொண்டு வாருங்கள். காட் பிளெஸ் யூ.
2: ஆமேன். சூத்திரம் ஆவியானவரையும் உடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவன் உள்ளது வாதி தேவனே, அற்புதமானவரே அப்பா, இந்த நாள் பொழுதோடு தேவாவியானவரே தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து நடத்துகிறதுக்காய் சூத்திரம். பரிசுத்தாவியானவர், நீங்கள் நடத்துகிறதுவன், நீங்கள் வல்லமை நிறைந்ததுவன், நீங்கள் மாட்சிமை நிறைந்ததுவன் ஆவியானவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு நாட்களோடும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை தாங்குறதுக்காய் சூத்திரம். பரலோக தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர், அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன், கண்மலையா ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமே, உயர்ந்த நாமம் உடையவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஜீவ தண்ணீராய் பெருக செய்கிற ராஜாதி ராஜாவே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. வில உயர்ந்த மூளைக்கல்லே, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் சூத்தரிக்கிறோம் பிதாவே. மக்கு நன்றி பிதாவே, மக்கு நன்றி பிதாவே, மக்கு நன்றி. மகிமைக்கு பாத்திரரான பிதாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில் உலாவுகிற ஆவியானவரே அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே வல்லமை உள்ள வார்த்தையாய், ஜீவன் உள்ள வார்த்தையாய் புறப்பட செய்கிற தெய்வமே ஆவியானவரே. சூத்திரன், நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே, நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாத அற்புதமானவரே அப்பா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் பிதாவே எமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆயிரம் பதினாயிரங்களுக்கு சிறந்த தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அற்புதரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பிதாவான தேவனுக்கு சூத்திரம் ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே சூத்திரம். அல்லேலூயா.

அலேலூயா. தாவே அப்பா, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை பெலத்தை எங்களுக்கு தருகிறவரே, ஜீவன் உள்ள தேவனே, சூத்திரம் பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அற்புதமான தெய்வமே, அதிசயமான தெய்வமே, கண்மலையான தெய்வமே, மாட்சிமயுமா காண்டவரே, மகிமயுமா காண்டவரே, அப்பா ஆண்டவரே, தாழ்விலும் ஆண்டவரே, வாழ்விலும் உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் பார்க்கக்கூடிய பலத்தை கிருபைகளை தருகிறங்கள் ராஜாவே. அப்பா மக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். கத்தருங்கள் கன்மலையும் கத்தருங்கள் கோட்டையுமா இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி, நன்றி. நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அல்லவோ? நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாத ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்தறிகிறவரே. அப்பா மக்கு கூடான கோடி, கூடான கோடி, கூடான கோடி, கூடான கோடி ஆவியானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஜீவனுள்ள தேவனே, சூத்திரமாண்டவரே, சூத்திரமாண்டவரே, சூத்திரமாண்டவரே, துதிக்க துதிக்க சாத்தானின் கிரியைகளை உடைத்தறிகிறவரே, சத்ருவின் வல்லமைகளை உடைத்தறிகிறவரே, தந்திரமாய் செயற்படுகிற மனுஷீக திட்டங்களை உடைத்தறிகிறவரே, ஜீவ தண்ணீராயிருக்கிற தெய்வமே, சூத்திரம், சூத்திரம். உம்முடைய நாமம் பலத்த துருதம், உம்முடைய நாமம் வல்லமை நிறைந்த நாமம், பதினாயிரங்களில் சிறந்த நாமம் ஆவியானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஆவியானவரே, ஆவியானவரே. அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, எங்கள் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரராண்டவரே, எங்கள் மங்காத ஒளி விளக்காயிருக்கிறவரே, ஹாலேலூயா, பரிசுத்தாவியானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உங்களை நடத்துகிறவரே அப்பா, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.

0: ரஞ்சினி, பாஸ்டர் வந்துட்டேன்.
1: உங்களுக்கு தான் அல்லேலூயா சூத்திரம். தேவனுடைய கரங்கள்ல தொடர்ந்து சுவாவியானவர் இந்த சங்கம மொழிபெற போடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஆமென்
0: ஆமென்.
1: ஆமென்.
0: தேங்க் யூ சிஸ்டர் கவிதா. கவிதா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தொடர்ந்து செய்தி கரன்சில் போகிறோம். இங்கேருந்து பாஸ்டர் வெங்கட் அவர் அழைக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் வெங்கட்.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: கர்த்தருடைய கிருபை, நல்ல சுகமாக இருக்கிறோம். இன்றைய நாளே உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகின்றேன், கவலைப்பட வேண்டாம். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்க. ஆமாம்,
2: நன்றி ஐயா. உங்கள் ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கு ஜூமில். கர்த்தர் உங்களை நீண்ட ஆயுளோட நல்ல சௌக்கியத்தோட ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு முக்கியமான சங்கீதம். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, we come to you this wonderful evening in the mighty, matchless name of Jesus Christ, our Lord and Savior. We ask you, Father, to teach us your word. Give us a spirit of wisdom and the spirit of revelation through your word, O Lord. Let your Holy Spirit teach us your word. In Jesus' name we pray. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு விளக்கி சொல்லும் ராஜா. வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து அதுல்லம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல ஒரு குகை இருக்கு, அது ஒரு பள்ளத்தாக்குல இருக்கு அந்த குகை. இந்த அதுல்லத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அது ஒரு கண்மலை, பள்ளத்தை கிடையாது, கண்மலை. அந்த அதுல்லம்ங்கிற இடத்துல வந்து தாவீது ராஜா சவுலுக்கு தப்பி ஓடிய போது ஒளிந்து கொண்ட இடம் அந்த குகை. நம்ம ஜெபிக்கிறோம்ல, கண்மலையானவரே அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு கண்மலை. அந்த கண்மலைக்குள்ள போய் தாவீது ராஜா ஒளிஞ்சுக்கிறாரு சவுல் தொடர்ந்து வரும்போது. நான் 2 வசனத்தை படிக்க போறேன், படிச்சுட்டு அந்த கதையை பார்ப்போம். நம்ம அதுல்லத்துல என்ன பண்ணாரு தாவீது அப்படின்ட்டு. முதல்ல வந்து சங்கீதம் 56 பக்க எண் 704 நான் படிக்கிறேன். Psalm 57. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது. விக்கணங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். இது தாவீது ராஜா குகையிலிருந்து எழுதின சங்கீதம், அதுல்லம்ங்கிற குகையிலிருந்து. இப்போ வந்து இந்த காலத்துல அரியலூர் வெஸ்லி ஐயா இதை எழுதியிருக்காங்க. எனக்காக, நல்ல பாட்டு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த இந்த வசனத்தை வச்சு. அடுத்து பார்க்க போறது வந்து சங்கீதம் 143. இந்த ரெண்டு சங்கீதமுமே ஒரு முக்கியமான ஜபமாகும். ஒரு கடுமையான சூழ்நிலை, ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வந்தாக்க இதை வச்சு நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையை எப்பொழுதுமே கனம் பண்ணுவார். God always honors his word. இந்த மாதிரி பைபிள்ல இருக்க ஜபத்தை வச்சு நம்ம ஜபம் பண்ணும்பொழுது ஆண்டவரின் கரம் வல்லமைய நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யறத பார்க்க முடியும். அதனால கடுமையான சூழ்நிலைகள் வரும்பொழுது, சேலஞ்சிங் சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம தளர்ந்து போகக்கூடாது. தளர்ந்து போகாமல் இந்த மாதிரி வசனத்தை வச்சு நம்ம ஜெபம் செய்து அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த தளர்ந்து போக செய்கிற பிரச்சனைகள், கடுமையான சூழ்நிலைகள் உடைப்பட்டு போகும். இதுல என்ன சொல்றாரு சங்கீதம் 142? நான் வந்து 5வது 6வது வசனத்தையும் படிக்கிறேன். ஆனா இது நல்ல சங்கீதம், ஃபுல்லா கூட படிக்கலாம். 6வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளவர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். இதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி படிச்சாக்க ஒவ்வொரு வார்த்தையிலையும் பயங்கரமான அர்த்தம்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், நம்ம இன்னைக்கு படிக்க போறது வேற விஷயம். என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு தவிதப்படுறாரு. இந்த கதை ரொம்ப பிரபலமான கதை. அது வந்து 1 சாமுவேல் 21 இருக்கு. அது முதல்ல இருக்க 2 வசனத்தை மட்டும் படிக்கிறேன். 1 சாமுவேல் 22 பக்க எண் 371. தாவீது அபிடத்தை விட்டு தப்பி அதுல்லம் என்ற கெபிக்கு போனான். அந்த குகைக்குள்ள போயிட்டார் தாவீது. அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், பாருங்க எந்த மாதிரி ஆளு தாவீது கூட வருதுன்னு பாருங்களேன். தாவீது வந்து ஒரு கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி. பைபிள் படி பார்க்க போனாங்க, பழைய ஏற்பாட்டில் ஜோசப் தாவீது எல்லாம், யோசேப்பு தாவீது எல்லாம் வந்து கிறிஸ்துவுக்கு முன்மாதிரி, டைப் ஆஃப் கிரைஸ்ட் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் கிரைஸ்ட் வந்து டேவிட் தாவீது தாவீது இந்த இடத்துல அவர் உள்ள போயிடுறாரு. அவர்கிட்ட சேர்ந்த ஆளுங்களை பாருங்களேன், பணக்காரங்களும் நல்ல வசதி படைச்சவங்களும் பலவான்களும் வந்ததா பைபிள் சொல்லவே இல்லை. என்ன சொல்லுதுனாக்க, ஒடுக்கப்பட்டவர்கள், அப்ரஸ்ட், ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இது வந்து 1 சாமுவேல் 22. இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனையுள்ள ஆளுங்களா வந்து தாவீது கிட்ட சேர்றாங்க அந்த குகைக்குள்ள. இதே பைபிள் நீங்க படிச்சுட்டே போனீங்கன்னாக்க 2 சாமுவேல் 22 வரும்பொழுது, 23 வரும்பொழுது இந்த 400 பேரை வந்து மைட்டி மேன் ஆஃப் டேவிட்னு ஆயிடுவாங்க, தாவீதின் பலவான்கள் அப்படின்னு ஆயிடுவாங்க. அந்த அவர் கூட இருந்து இருந்து அப்படின்னாக்க ஏசு கிட்ட நம்ம நேரம் செலவிட நாம் பலவான்களாக, வல்லமை உள்ளவர்களாக, ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்படுகிறோம். அதான் உண்மைங்க. மோசமான ஆளுங்க வந்தாங்க, எல்லாரும் ஒடுக்கப்பட்டவங்க வந்தாங்க. ஆனாக்க 2 சாமுவேல் 23 பார்த்தீங்கன்னாக்க அவங்கள மைட்டி மென் ஆஃப் டேவிட், தாவீதின் பலவான்கள். நீங்க வந்து பைபிள் ஆராய்ச்சி, பைபிள் பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது மைட்டி மேன் ஆஃப் டேவிட்னு பார்த்து படிச்சிங்கனாக்க நிறைய கதைகள் வரும். அதில் ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம செய்திக்குள்ளே போவோம். அதான் மகேந்திரன் ஐயா சொல்லிட்டாரு, 30 மணி நேரம் இருக்குன்னு. நான் நல்ல கதையை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மைட்டி மேன் ஆஃப் டேவிட பார்த்தீங்கன்னாக்க அந்த 2 சாமுவேல் 23 ஆரம்பிக்கும் அந்த கதைகள்லாம், தாவீதின் பலவான்கள். ஒரு நாள் என்ன பண்ணுறாருனாக்க, தாவீது வந்து அந்த பாசறையில் இருக்காரு. எங்கே சுற்றி பிலிஸ்தீன்ஸ் இருக்காங்க, சுற்றி பிலிஸ்தீர்கள் இருக்காங்க. தாவீது வந்து அந்த பாசறைக்குள்ளே இருக்காரு. பாசறைனா என்ன, ஒரு டென்ட் மாதிரி போட்டு சுற்றி இராணுவங்கள். பார்த்தாக்க அவங்கள சுற்றி பிலிஸ்தீர் படைகள் நிற்குது. அதனால் அவங்க வந்து அதில் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்க ஆர்மி கேரிசன் வாங்க இங்கிலீஷில், பாசறையில் இருக்காங்க அவங்க. இப்போ தாவீது சொல்கிறாரு, நம்ம நான் சும்மா கேஷுவலாக சொல்கிறேன் கதையை, பைபிள் இருக்க வசனம் கிடையாது. தாவீது சொல்கிறாரு, நான் வந்து இப்போ வந்து பெத்லகேமில் இருக்க அந்த கிணத்துல இருக்க தண்ணி எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த நாட்கள் எனக்கு வந்து பிரச்சனை இல்லாத நாட்கள். நான் நல்லா வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு பெத்லகேமில் அந்த கிணத்துல சுவையான தண்ணியை நான் குடிச்சிருக்கேன். இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகள் அழுத்துது நம்மளை என்ன அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யார்கிட்டக்க, அவருக்கு பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் நைட்டு தூங்க போயிடுறாரு. இந்த மைட்டி மென் ஆஃப் டேவிட் தாவீதின் பலவான்கள் என்ன பண்ணாங்கனாக்க, 5 பேர் உடனே குதிரையில எடுத்துகிட்டு போய், குதிரையில போய் பெலிஸ்தியர்கள் இருக்க அந்த ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா, பெலிஸ்தியர் படைகள் எல்லாம் கடந்து, கட்ட கிராஸ் பண்ணி கடந்து பெத்லகேம் வரைக்கும் போயிட்டு அங்க இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து திருப்பி அந்த படைகளுக்கு நடுவில் எதிரிகளுக்கு தெரியாம அவங்க வந்து வர்றாரு. அவர் எங்க திருப்பி அந்த அவங்க அந்த மைட்டி மென் ஆஃப் டேவிட் வர்றாங்க. வந்துட்டு மறுநாள் கிட்ட, மறுநாள் தாவீது ஆண்டவரே இதான் நீங்க கேட்ட தண்ணி, நாங்க போய் பெத்லகேம்ல இருந்து கொண்டு வந்தோம் அப்படிங்கிறாரு. உடனே தாவீது வந்து அந்த தண்ணியை வாங்கிட்டு, இந்த தண்ணி வந்து தண்ணி கிடையாது, இது உங்களுடைய ரத்தம், உங்க உயிரை பணையம் வச்சு நீங்க போய் இந்த தண்ணியை கொண்டு வந்திருக்கீங்க, இதை குடிக்கிறதுக்கு நான் வந்து அந்த தகுதி எனக்கு கிடையாதுன்னு சொல்லி தண்ணியை தரையில ஊத்திடுறாரு. என்னக்க, அது வந்து அவங்களுடைய ரத்தம். God alone can accept blood. Nobody else can eat, drink blood. எனக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அது உரித்தது. அந்த ரத்த பலி வந்து ஆண்டவருக்கு மட்டும்தான். அதனால வந்து தரையில ஊத்திடுறாரு. ஊத்திட்டு வந்து எனக்கு நான் குடிக்கக்கூடாது, எனக்கு குடிக்கிறதுக்கான அருகதை எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு தாவீதின் பலவான்கள்ல. இதுல ஒரு கதை, நம்ம இந்த செய்தியை பார்ப்போம். இப்போ வந்து ரொம்ப பிரச்சனைகள் இருக்கவங்க தான் தாவீது வந்தாங்க. எல்லாம் வந்து எக்கச்சக்கமான பிரச்சனை உள்ள ஆளுங்க இந்த அடுல்லம்ங்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்துட்டு அந்த குகையிலேருந்து அவர் பேசுறாரு. அதனால நமக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுனாக்க, எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கவங்க வந்தா கூட இயேசு கிட்ட வந்தாக்க இயேசுவால நமக்கு வந்து ஞானத்தையும் அறிவையும் தந்து நம்ம மாற்ற முடியுது. இப்ப பார்க்க பாத்தீங்கன்னா பாருங்கன்னா இந்த பிகினிங் இப்ப இப்ப இயேசு அப்படின்னாக்க வார்த்தை. இப்ப நம்ம வந்து எப்படி நம்ம அப்ப பாட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்க அப்போஸ்தலர் 4:38 நினைக்கிறேன், அதுல வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி பேதுருவும் யோவானும் அந்த பரிசேய சதுசேயர் கேள்வி கேட்கும் பொழுது, சான்ஹெட்ரின்ல கேள்வி கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நல்லா வந்து எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லுவாங்க, கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்னதான் அவங்க சொல்லிக்குவாங்க அவங்களுக்குள்ள பரிசேயர்கள், இவங்க வந்து படிப்பறிவு இல்லாத மீனவர்கள் ஆச்சு, இவங்க எப்படி இவ்வளவு நல்லா பேசுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னாக்க, தென் தே ரியலைஸ் தே ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ். அவங்க ஏன் அப்படி பேசுறாங்கன்னாக்க அவங்க வந்து இயேசுவிடம் நேரம் செலவிட்டார்கள். அந்த மாதிரி இப்ப நமக்கு என்ன கேள்வினாக்க, எப்படி இயேசு கூட நேரம் செலவிடுறது? வார்த்தையில் நம்ம செலவிடும் பொழுது நம்ம வந்து இயேசு கூட நேரம் செலவிடுகிறோம். ஏன்னா வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை. இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட், த வேர்ட் வாஸ் காட், த வேர்ட் இஸ், த வேர்டுனாலே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதனால நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவன் கூட நேரம் செலவிடுவதற்கு எப்படி செலவிடுறதுனாக்க, நம்ம வந்து பைபிளை படிக்கும் பொழுது செலவிடுறோம். அப்படி செலவிடும் பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னாக்க ஒடுக்கப்பட்டவங்க கடன்பட்டவங்களாம் வந்தாங்க, வந்துட்டு தாவீது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, தாவீது கூடவே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 அதிகாரம் தள்ளி பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து எல்லாம் பலவான்களாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி வர்றவங்களை மாற்றக்கூடிய தன்மை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே உண்டு. எனக்கு ஒரு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது, ஒரு புகழ்பெற்ற ஊழியர் இந்தியாவில் பெங்களூர்ல இருக்காரு, அவர் சபை ஆரம்பிக்கும்போது நினைச்சாரா சரி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிற சொல்றாரு, அது நிறைய பணக்காரங்க சபைக்கு வருவாங்க, நல்ல வசதிப்பட்டவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாராம். பார்த்தாக்க வந்ததெல்லாம் பிரச்சனை இருக்க ஆளுங்களாம். அப்புறம் ஆண்டவர் சொன்னாராம், பணக்காரங்க வந்து உன் சபைக்கு வந்து உன்னை ஆசீர்வதிச்சாக்க எனக்கு எங்கே பெருமை இருக்கு, எனக்கு நான் தேவையில்லையே. இந்த மாதிரி ஒண்ணுக்கும் வழியில்லாத ஆளுங்க வந்து அவங்க நல்லா வந்து உன்னை ஆசீர்வதிச்சாக்க அப்போதான் எனக்கு மகிமை கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வந்தவங்களை மாற்றக்கூடிய தன்மை வந்து வார்த்தைக்கு மட்டுமே இருக்கு. கடந்து செல்வோம். இப்ப வந்து இன்னொரு குறிப்பு என்னன்னாக்க, இந்த 1 Samuel 22 வரைக்கும் தாவீது வந்து ஆண்டவரை நோக்கி போகல. தாவீது என்ன பண்ணாருனாக்க பிரச்சனை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருந்தாரு. ஆனாக்க அவர் இந்த அதுல்லம்ங்கிற குகைக்குள்ளாதான், அதுல்லம் த சீக்ரெட் பிளேஸ் இங்க பாட்டுலாம் போடுவாங்க அமெரிக்கால, அதுல்லம் த சீக்ரெட் பிளேஸ்னாக்க அதுல்லம் அது என் மறைவிடம், என் உறைவிடம் அப்படிம்பாங்க. அந்த அதுல்லம்ங்கிற இடத்துல வந்து தாவீது நேரம் அந்த சீசன்ல அவர் நேரம் செலவிட்ட பிறகு அவருடைய குணாதிசயங்கள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அவரோட மாமிச வலிமையோ அவரோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த்லயோ அவர் வந்து கவனம் செலுத்தாமல் அவர் வந்து ஆண்டவரை வந்து உறைவிடமாக கொண்டு ஆண்டவருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்படி ஆண்டவர்கிட்ட உறைவிடமாக கொண்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் பலவானாக மாற்றப்பட்டார். அவர் கூட இருந்தவங்க எல்லாம் பலவான்களாக மாற்றப்பட்டார். அவர் வந்து அந்த இருட்டான அறையில் இருந்து இந்த சங்கீதம் 57 சங்கீதம் 142 அவர் வந்து எழுதினாரு. எழுதி ஜெபம் செஞ்ச பிறகு அவர் பயந்து ஓடிய காலம் முடிந்தது. ஃபியர் ஸ்டாப்ட், ஃபெய்த் ஸ்டார்டட். அவர் பயந்து உடைய காலம் முடிந்து விசுவாசிக்கிற காலம் வந்துச்சு. என்ன விசுவாசிச்சாரு? ஆண்டவரே என் உறைவிடம், ஆண்டவரால் இதை பண்ண முடியும், ஆண்டவர் என்னை விடுவிப்பார். அந்த ஜபத்தை திருப்பி நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சொல்றாரு, ஆண்டவரே நீரே என் உறைவிடம், நீரே என் மறைவிடம், நீரே என் கண்மலை. என்னை வந்து நிறைய பலவான்கள் துரத்துறாங்க, அவங்க என்னை விட வலிமையானவங்க, எப்படி நான் தப்பிப்பேன், நீரே என்னை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு பாடுறாரு. கடைசியில் பார்த்தாக்க அவர் வந்து கடைசியில் ராஜாவாயிடுறாரு. ராஜாவாயி அவர் வந்து இஸ்ரவேலையும் ஜூடாவையும் ஆட்சி புரிகிறார். அதனால அப்போ வந்து ஃபெய்த் வருது. எப்படி அந்த பயம் போய் விசுவாசம் எப்படி வந்துச்சுனாக்க, அவர் வந்து ஆண்டவரே உறைவிடம், ஆண்டவரே மறைவிடம்னு ஆண்டவருக்குள்ள போகும் பொழுது. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை யாரா துரத்துறாங்க, இப்போ கொஞ்சம் பேருக்கு லாஸ் அவுட்லாம் இருக்கு, கொஞ்சம் பேர் வந்து பிரச்சனையில் போறாங்க, ஹெல்த் பிரச்சனைலாம் இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம வந்து தளர்ந்து போகக்கூடாது. ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? உங்களை சந்தோஷத்தை உங்களோட ஜாய திருடுறது தான் வருது, வசனத்தை திருட வருது. நமக்கு தெரியும் யோவான் 10:10 போட்டிருக்கு, Thief come to steal, kill and destroy. எதை ஸ்டீல் பண்ண வருது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான். எதை திருட வர்றான் திருட? வசனத்தை திருட வர்றான். அந்த வசனத்தை திருடிட்டாக்க நமக்கு வலிமை வலிமை கிடையாது. வசனம் தான் நமக்கு வலிமை. ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த். வசனத்தை திருடிட்டாக்க போச்சு, முடிஞ்சது. வசனம் போச்சு, எல்லாம் போச்சு. வசனத்தை திருடிட்டா முடிஞ்சது. அதனாலதான் சாத்தான் வந்து அந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஜாய், வசனத்தை சந்தோஷத்தை திருடி தான் வர்றான். அவனுக்கு மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, பணம் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சந்தோஷத்தை திருடணும். திருடுனாக்க ஆளை கொள்றது ஈஸி. வசனம் இல்ல, வசனத்தை வலிமை இல்லாட்டாக்க ஆள் காலி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, போன வாரம் நல்லா இருந்தாரு, இந்த வாரம் பிரச்சனையா இருக்கு, அவருக்கு எமர்ஜென்சி வார்டில் இருக்காரு. வசனத்தை திருடிட்டாக்க ஆள் முடிஞ்சுது. ஆளை முடிச்சிட்டாக்க ஆண்டவர் அவங்களுக்காக வச்சிருக்க டெஸ்டினி முடிஞ்சுது. ஆண்டவர் திட்டம் அழிஞ்சிடும். ஸ்டீல் கில் அண்ட் டெஸ்ட்ராய் தி டெஸ்டினிம்பாங்க ஜான் டென்டன். அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து தளர்ந்து போகாமல் தாவீது ராஜாவை போய் உறைவிடமாக, கர்த்தரை உறைவிடமாக கொண்டு, கர்த்தரை மறைவிடமாக கொண்டு நம்ம வந்து இந்த ஜபத்தை பண்ணணும். ஜபத்தை பண்ணும்போது பிரச்சனைகள் முறிக்கப்படும், சாத்தான் கோட்டைகள் அழிக்கப்படும். துரத்துறவங்கெல்லாம் ஆண்டவர் அடித்து துரத்துவார். அதனால தான் பைபிளில் திருப்பி திருப்பி திருப்பி வருது, ஃபியர் தவ் நாட் ஃபார் ஐ எம் வித் தீ. பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். ஃபியர் தவ் நாட் ஃபார் ஐ எம் வித் தீ, பீ நாட் டிஸ்மேட், ஐ எம் தை காட். For I will strengthen thee, I will help thee, I will uphold thee with the right hand of my righteousness. அது தமிழ்ல நல்லா இருக்கும். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை நான் ஹெல்ப் பண்ணுவேங்கிறாரு. அதனால நம்ம வந்து எப்படி தாவீது ராஜா குகைக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை ஜெபிச்சாரோ அந்த மாதிரி நம்ம கர்த்தருக்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு, கர்த்தரை உறவிடங்களை கொண்டு, கர்த்தருடைய நேரம் செலவழிச்சு நம்ம வந்து ஜபத்தை பண்ணணும், அறிக்கைடணும். அப்படி பண்ணும்பொழுது நம்மை துரத்துபவர்கள் எல்லாம் வந்து அடிபட்டு போயிடுவாங்க. அவங்கள வந்து நம்மளால் அவங்க அவங்களால் அவங்க அவர்களால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்து வலிமை உள்ளவர்களாக மாற்றப்படுவோம். இந்த வலியுறுத்துற மாதிரி கதை சொன்னேன், இது ரொம்ப சின்ன கதை தான், நான் எடுக்கிறேன், அதை எடுத்து வச்சிருக்கேன். எப்படின்னாக்க இது சாதாரண உதாரண கதை, உண்மை கதை கிடையாது. இப்போ எப்படின்னாக்க ஒரு நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆண்டவரை வந்து கழுகா, நம்ம வந்து கழுகை போல சுமந்தாருன்னு நம்ம படிக்கிறோம். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகிக்கிறோம்னு சங்கீதம் 91 படிக்கிறோம். அப்படின்னாக்க கழுகு வந்து ஆண்டவரை குறிக்குது, ஈகிள். இந்த கதை கழுகை பத்திய கதை. ஒரு அம்மா கழுகு இருந்துச்சான். என்ன, அந்த அம்மா கழுகு ஒரு மரத்துல கூடு கட்டி இருந்துச்சு. அம்மாக்களுக்கு இறை தடை போயிடுச்சு. சடனாக அப்போ வந்து சடனாக வந்து ஒரு புயல் வருது, புயல் வருது, மழை வருது. அப்படியே அந்த மரம்லாம் வந்து குலுங்க ஆரம்பிக்குது. கூட அந்த குட்டி குட்டி கழுகுகள், அப்போ தான் குட்டி போட்ட கழுகு, ஒரு நாள் ரெண்டு நாளும் குட்டி குட்டிலாம் ஒன்றும் புரியல அதுக்கு, எல்லாம் பயந்துருச்சு. உடனே கத்த ஆரம்பிக்குது, குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டே இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ வந்து அம்மாக்களுக்கு வருது. அம்மா கழுகு வந்து தன்னுடைய செட்டைகளை விரிச்சு அப்படியே சுத்திக்குது. அப்படி மூணு குட்டியாவும், மூணு குட்டி கழுகையும், குட்டி கழுங்க இவ்வளோ கத்திக்கிட்டு இருந்த கழுதுங்க நிம்மதியா உறங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாக்க அந்த அம்மாவோட இதமான அந்த இது, அரவணைப்பு, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு எல்லாம் அந்த செட்டைகளின் கீழே இருக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து செட்டைகளின் கீழ் நம்ம வச்சிருக்காரு. அதனால நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்வுனாக்க நம்ம ஆண்டவரின் செட்டைகளுக்குள்ளே இருக்கணும். எப்படி செட்டைகளுக்கு போகிறது, ஆண்டவர் வசனத்து மூலமாக போகணும். போகும்பொழுது நம்ம வந்து பாதுகாக்கப்படுவோம். எனக்கு இன்னொரு இது ஒன்று ஞாபகம் வருது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தான், சங்கீதம் 103. அதில் போட்டிருக்கோம், பிரைஸ் தி லார்ட், பிளஸ் தி லார்ட் ஓ மை சோல்னு ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன ரெண்டு குறிப்பான ரெண்டு எபிரேய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, என்ன வார்த்தைனாக்க, கெசட் கைண்ட்னஸ் அண்ட் ராக் ஆஃப் மெர்சிஸ். ஏன்னா அதில் போட்டிருக்கோம் இங்கிலீஷில், காட் ப்ரொடெக்ட்ஸ் யூ, சரவுண்ட்ஸ் யூ வித் லவிங் கைண்ட்னஸ் அண்ட் டெண்டர் மெர்சிஸ்ன்னு போட்டிருக்கோம் 5வது வசனத்தில் நினைக்கிறேன். லவிங் கைண்ட்னஸ் அண்ட் டெண்டர் மெர்சிஸ், லவிங் கைண்ட்னஸ் எப்படின்னாக்க அதை எபிரேய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா கெசட், KCHESEன்னு போடுவாங்க, கெசட் கைண்ட்னஸ். அந்த கெசட் கைண்ட்னஸ் எப்படின்னாக்க ஒரு தகப்பன் தன் மகனுக்கு எப்படி இறங்குறானோ அந்த மாதிரி கெசட் கைண்ட்னஸ் ஆண்டவர் காமிக்கிறாராம். அதே மாதிரி ராக் ஆஃப் மெர்சிஸ்னாக்க இப்போ ஒரு ஒரு அம்மா வந்து கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குனாக்க அவங்க வந்து 24 நேரம் குழந்தைய பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க, நடக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, உறங்கும்போது எல்லாம். அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம நினைக்கிறாராம், ஒரு மகனுக்கு எப்படி இறங்குறாரோ அந்த மாதிரி இறங்குறாராம். இந்த ராக் அண்ட் மெர்சிஸ், ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு எப்படி இறங்குறாரோ, எப்படி கவனமாக இருக்கிறாரோ, அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து சூழ்ந்து கொள்கிறாராம். அவருடைய இறக்கங்கள் எல்லாம் கிருபைகள்லாம் அதான் கெசட் கைண்ட்னஸ் அண்ட் ராக் அண்ட் மெர்சிஸ்னு வரும் இங்கிலீஷ் பைபிளில். அதனால ஆண்டவர் நமக்கு வந்து நம்மை வெகுவாக நேசிக்கிறார். எபேசியில் பார்த்தீங்களா போட்டிருக்கோம், ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாக்க ஃபுல்னஸ் ஆஃப் காட் இஸ் இன்னு போட்டிருக்கோம். அதான் பவுல் ஜெபம்ன்றாரு, லார்ட் கிவ் தம் த விஸ்டம் டு நோ த லெங்த் த டெப்த் த பிரெத் அண்ட் த விட்த் ஆஃப் யுவர் லவ் ஃபார் அஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஸோ தட் தேர் பி ஃபில்ட் த ஃபுல்னஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம். அதனால அந்த அளவுக்கு நேசிக்கிற ஆண்டவரை வந்து நம்ம வந்து ஒரு பிரச்சனை வரும்போது விட்டு போய்விடாமல் அவரை அண்டி அவரை சட்டைகளின் கீழே புகுந்து குகைகள் அவரோட அவரை கண்மலைக்குள்ள புகுந்து அங்கே இருந்து அவரை துதித்து ஜெபம் செய்து பிரச்சனைகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக நம்ம வந்து வெளியில வரணும். பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு. லைஃப் இஸ் நாட் எ பெட் ஆஃப் ரோசஸ். எவ்ரிபடி ஹாஸ் சேலஞ்சஸ். ஸோ ஹவு டு யூ ஓவர் கம் த சேலஞ்சஸ்? பை ஸ்டிக்கிங் க்ளோஸ் டு காட். பிரச்சனை வந்து நம்ம வந்து பயந்து ஓடக்கூடாது. பிரச்சனை எதிர்கொள்ளணும். எப்படி? ஆண்டவரின் வல்லமையால, ஜபத்தால, துதியால. ஒரு சின்ன ஜபத்தை முடிப்போம். Father, we praise your holy name. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, to give us a grace to stick close to you. You are a friend that sticks closer than a brother. Help us to stick close to you. Help us to hide under the shelter of your wings. Help us to be in the secret place of our Adullam, Lord. Help us to be. You are our rock. You are the rock of all ages. Help us to be in the rock so that we are protected from all evil. I ask you, Father, to bless everyone who is listening to this broadcast. Bless them beyond measure. Keep them in good health. Lead them and guide them, O Lord. Show them your kesed kindness, the loving kindness and tender mercies every day of their lives. In the name of Jesus Christ, Son of the living God, we pray. Amen. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களை ஆசீர்வதியும் அவர்களை உம்முடைய சட்டைகளின் கீழே உம்முடைய அதுலத்துக்குள்ளே உம்முடைய கண்மலைக்குள்ளே மூடி பாதுகாத்து அரவணைத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம் அன்பரேசுவன் இன்ப நாமத்தில். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் வெங்கட். ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாஸ்டர். இதுல 2 Samuel 23:16 அதை கேட்க மனம் இல்லாமல் அதை கத்தருக்கென்று ஊற்றி போட்டான். அதாவது 5 பேர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பெருசியத்தாவது கொண்டு வந்த தண்ணீரை ஏன் ஊற்றினார்? அதான் அந்த கேள்வி.
2: ஏன் ஊற்றினார்னாக்க, அந்த தண்ணி வந்து தண்ணி கிடையாது, அந்த தண்ணி வந்து ரத்தம். ஏன்னா அவங்க உயிரை பணையம் வச்சு அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தண்ணியை குடிக்கிற அருகதை எனக்கு இல்லைங்கிறார் தாவீதாங்க. அதான் இங்க முக்கியமான வசனமே அந்த அந்த கதையில. என்னாக்க, அவங்க உயிரை பணையம் வச்சு பெலிஸ்தியர்களை கடந்து ரகசியமா போய் ராவோடு ராவா போய் அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க போற வெள்ள செத்து போயிருக்கலாம், ரத்தம் சிந்திருக்கலாம். ரத்தம் சிந்தி உயிரை பணையம் வைத்து அந்த தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தண்ணி வந்து தண்ணி கிடையாது, அது ரத்தம். அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவர் நம்முடைய பிதா மட்டும்தான் சொல்லிட்டு அவர் கீழே
0: ஊற்றிட்டாரு. ரஜினி.
3: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள், நன்றாக கற்றுக்கொண்டோம் பாஸ்டர் வெங்கட். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
2: தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. பை பை.
3: ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன்.
3: அடுத்ததா, ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராதநாயத்தை அழைக்க போகிறோம். அவர் களையத்தில் இருந்தார், அவர் வந்து அடுத்த வார்த்தையை கொடுப்பார். பாஸ்டர் ஆண்டன் ராதநாயம்.
4: ஓ ப்ரேஸ் தி லார்ட் சிஸ்டர், ப்ரேஸ் தி லார்ட் நேயர்களே.
3: ப்ரேஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். 200 நாடுகளும் நிற்கிறார்கள் கேட்பதற்கு. வாருங்கள், நாங்களும் அவளோட நிற்போம், நிற்கிறோம் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. காட் பிளஸ் யூ.
5: காட் பிளஸ் யூ. நாங்கள் இன்றைக்கு முகாந்திரம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை பகைப்பார்கள். தானியேலை முகம் காரணம் இல்லாமல் பகைத்தார்கள். இயேசுவை காரணமே இல்லாமல் சிலுவையில கொன்றார்கள். இப்படியாக முகாந்திரம் இல்லாமல் உலக மக்கள், பிசாசின் பிடியில் அகப்பட்ட மக்கள் கிறிஸ்தவர்களுக்கு செய்வார்கள். ஆனாலும் எங்களுடைய தேவனங்களுக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் ஒரு யுகத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, தானியேலை முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் குற்றம் பிடித்தார்கள். அதே போல இயேசுவையும் ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரு காரணமும் இல்லாமல் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். அப்படியே கிறிஸ்தவர்களுக்கும் செய்வார்கள். ஆனாலும் யோபு அப்படி உத்தமத்தில் இருந்தானோ, தானியேல் அப்படி உத்தமத்தில் இருந்தார், அதே போல நாங்கள் இந்த கடைசி காலத்துல உத்தமமாயிருந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராகே. துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாகி உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தானியேல் 3:3 பார்க்கும் பொழுது, தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பார்கள் ராஜா தானியேல் படியாக அவர்களை அந்த ராஜ்யத்துல வளர்த்து ராஜாவுக்கு முன்பாக நின்று தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருக்கிறத நிமித்தம் அவனை உயர்ந்த அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். பாருங்கள், பொறாமை கொண்ட மற்றவர்கள் அவனுக்கு எதிராக அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது, தானியேல் 3:4 பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இப்படியாகத்தான் தானியேல் தேவனுக்கு பிரியமாக எப்பொழுது ஜெபம் பண்ணுகிறவனாக வாழ்ந்தான். பாருங்கள், அவர்கள் அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பாருங்கள், கிறிஸ்தவத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக மற்ற மக்களால குற்றம் பிடிக்க முடியாத அளவுக்கு கிறிஸ்தவர்கள் நாங்கள் தானியேலை போல வாழ வேண்டும், இயேசுவை போல வாழ வேண்டும், யோபுவை போல வாழ வேண்டும். பாருங்கள், அவர்களிடத்துல எந்த குற்றத்தையும் இந்த குற்றம் சுமத்துகிறவர்களால கண்டுபிடிக்கப்பட முடியாதிருந்தது. இப்படியாக அந்த மனிதர்கள் அவனோடு கூட இருந்த பொறாமை பிடித்த மனிதர்கள் தானியேல் 6:6 அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி இப்படியாக ராஜாவை வாழ்த்தி ஒரு சட்டத்தை கொண்டு வரும்படியாக ராஜாவுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். பார்கள், இப்படியாக ராஜா அந்த சட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். பாருங்கள், அவர்கள் கொடுத்த சட்டம் ஒவ்வொன்றிலும் 30 வரையில் தானியேல் 6:7 பார்க்கும் பொழுது, ஒவ்வொன்றிலும் 30 வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீடு செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் அந்த கட்டளை இட்டு கையெழுத்து ராஜா கையெழுத்து வைத்ததை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். இதே தானியேல் அறிந்தவனாக இருந்தாலும் எங்களுடைய அந்த சிலையை வணங்க மாட்டேன் என்ற ஒரு உறுதியோடு பாருங்கள், விக்கிராத ஆராதனை தேவனுக்கு ஒரு பிரியமில்லாத ஆராதனையாக இருக்கிறது. இப்படியான ஒரு விக்கிரகத்தை ராஜாவினுடைய உருவத்திலே இருக்கிற விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன் என்று உறுதியோடு இருக்கிறான். மன்னர் தானியோலோ என்றான். தானியல் ஆறாம் அதிகாரம் 10வது வசனத்தில் தானியோ தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பருகிறவன் பப்பிளிக்காக என்னுடைய தேவன் உயிருள்ள தேவன் உண்மை உள்ள தேவன் அவரை விட வேறு தேவன் இல்லை என்ற வேதாகமத்தின் வசனத்தின்படி அவன் வாழ்ந்து வாழ்ந்து அவன் தேவன் 3 நேரமும் விசேஷித்த ஆவியுடையவனாக இன்றைக்கு நாங்கள் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள் போல மறுபடியும் பிறந்திருக்கிறவர்கள் போல அவன் இந்த விசேட ஆவியை பெற்று தேவனுக்கு உண்மையை உத்தவமாக 3 வேளையும் ஜபம் பண்ணி தோத்திரம் பண்ணி முழங்கால் படி செய்ததை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுக்கு அவர்கள் சட்டத்தை போட்டு விட்டார்கள். அவன் செய்கிற அவனுடைய மெய்யான தேவனுக்கு அவன் செய்கிற காரியத்தை ராஜாவை வணங்கும்படியாக ராஜாவிடத்துல போய் ராஜா சிலையை வணங்கும்படியாக அவர்கள் அந்த பொறாமை பிடித்தவர்கள் செய்தார்கள். இப்படியாக தானியே தன்னுடைய மெய்யான தேவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தானியல் 6வது அதிகாரம் 11வது வசனத்தில் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியே தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். இப்படியாக பாருங்கள், இப்படியாக ராஜா பாருங்க, நாங்கள் தானியல் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலேயும் ராஜாவுக்கு முன்பாக அந்த மக்கள் அந்த பொறாமை பிடித்த மக்கள் வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியனுக்கும் பெர்ஷியனுக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். பாருங்கள், இப்படியாக அவன் செய்கிற அந்த மெய்யான தேவனுக்கு ஜெபம் பண்ணுகிறதை குற்றமாக ஒரு ஒரு விக்கிரகத்தை ஆராதனை செய்யும்படியாக அந்த மெய்யான தானியேல் எஸ்தர் இன்றைக்கு ஈரான் நகரத்துல பிறந்தவர்கள், ஈரான் தேசத்தில் அவர்களுடைய அவர்கள் பிறந்து அந்த தேசத்துல சாட்சியாக வாழ்ந்தவர்கள். பாருங்கள், இப்படியாக அந்த அந்த மனிதன் இப்படியாக குற்றத்தை ராஜாவிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். இப்படியாக அவனை தானியேலை பிடித்து சிங்க குகைகளில போடுகிறார்கள். சிங்கத்தின் கோயில தானியாய் போடுகிறார்கள். இப்படி போடும் பொழுது பாருங்கள், ராஜா சிறைக்கு போட்ட பின்பு ராஜா அந்த இடத்துக்கு வருகிறார். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்கள், ராஜா சொல்லுகிறான், அவனொரு ஒரு மெய்யான தேவனை அறியாத ராஜாவாக இருக்கிறான். ஆனால் தானியேல் மெய்யான தேவனை நோக்கி விண்ணப்பப்படுகிறான். ஆனாலும் அந்த அறியாத மனிதன் சொல்லுகிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். பாருங்கள், இப்படியாக அவனை அந்த சிங்க குகையில போட்டதையும் காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனான். பாருங்கள், அவன் தானியேலை பார்ப்பதற்காக தானியலுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்பதற்காக அவன் துக்கத்தோடு அன்று இரவு முழுக்க துக்கமாக அதிகாலையில போகிறான். ராஜா கபீர் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேட்டு செய்ததில்லை என்றார். பாருங்களாங்கள், தேவனுக்கு உண்மையாக நடக்கும் பொழுது, உத்தமமாக இருக்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி அந்த மெய்யான உயிருள்ள உண்மையுள்ள தேவனுக்கு நாங்கள் உண்மையாக உத்தமமாக இருக்கும் பொழுது எந்த ஆபத்தில இருந்தும் அவர் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இப்படியாக சிங்கத்தை படைத்தவர், சிங்கங்களின் வாயை, சின்ன மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் எங்களுடைய தேவன். பாருங்கள், தானியேலை அவர்கள் சிங்க கோயில போட்ட பொழுது அந்த வாயை, சிங்கத்தை உருவாக்கினவரை தான், சிங்கத்தை படைத்தவரை தான், மனிதரை படைத்தவரை தான் நாங்கள் மெய்யான தேவனாக நாங்கள் வணங்குகிறோம். சூரியனை படைத்தவர், சந்திரனை படைத்தவர், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த தேவன், அந்த தேவன் எங்களுடைய ஆபத்தில் நாங்கள் உண்மையாக அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிக்கும் பொழுது அந்த சிங்கத்தின் வாயை கட்ட வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், செங்கடலை இரண்டாக பிரித்து பாதை உருவாக்கிற தேவன், யோர்தான் நதியை பின்னிட வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்ற தேவன், அந்த ஓ முடியாத எரிகோ கோட்டையை அவர் வெளுத்தி, துதியினால வெளுத்தி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பாலம் தேனு முடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த தேவன் தான் எங்களுடையது. இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில், அன்றைக்கு நிழலான கானான் தேசத்துக்கு அவர் போனார்கள், நாங்கள் போற தேசம் நிஜமான கானான் தேசம். அதற்கு அவர் எல்லாரையும் அழைக்கிறார். நீங்க மதங்கள் பாருங்கள், இந்த மதத்தில் உள்ள ராஜா இப்படியாக அவன் அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக தானியேலை காப்பாடின தேவன் பாருங்கள். அப்பொழுது தானியேல் 6:23 அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்கள், அவர்களுடைய மெய்யான தேவன் மிருகங்களை பேச வைக்கிற தேவன், மிருகங்களின் வாயை கட்டுகிற தேவன், தீமை வராதபடி பாதுகாப்பு தருகிற தேவன் தான் நாங்கள் ஆராதிக்கிற மெய்யான தேவன். பாருங்கள், இப்படியாக தானியேல் 6:24 தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். பாருங்கள், தானியேல் இஸ்ரவேல அந்த சிங்கக்குயில போட்ட மனிதர்களை கொண்டு வர சொன்னான். அவர்களையும், அவர்கள் குமாரரையும், அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரு முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்கள், இன்னைக்கு இவர்கள் எல்லாரும் அந்த மெய்யான தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டவர்கள். மெய்யான தேவனுடைய மதங்களுக்கு விரோதமாக மதங்களுக்குள்ள செயற்பட்டவர்கள். பாருங்கள், சிலையை வணங்கும்படியாக அந்த மனிதர்கள் இருந்தார்கள். இப்படியாக தவறான ஒரு வணக்கத்துக்கூடாக அவர்கள் நடந்து சென்றதன் நிமித்தம் அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். பாருங்கள், அந்த ராஜா அதன் பின்பாக தானியேல் 6:25 பின்பு ராஜாவாகிய தரியு தேசமங்கம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய மெய்யான தேவன். சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இப்படியாக அந்த ராஜா கட்டளை போடுகிறான். ஆறாம் அதிகாரம் தானியேல் ஆறாம் அதிகாரம் 26வது வசனத்திலே, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று இன்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னென்றைக்கு நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் இருக்கும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தானியேலின் தேவன். ஈரானில இருந்த ஈரான் தேவன், ஈரானில இருந்த அந்த மெய்யான தேவன் பாருங்கள், அதன் பின்பாக கிறிஸ்தவங்கள் அகற்றப்பட்டு அந்த தேசத்துல இஸ்லாம் வந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தானியேலுடையவும் எஸ்தருடைய ஜபமும் இன்றைக்கு அந்த தேசத்தில் அநேக கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவத்தை தேடுகிற மக்களை அந்த தேசத்துல உருவாக்கி வைத்திருக்கிறது. பாருங்கள், அவர்கள் மத மத சட்டங்களை போட்டார்கள், ஆனால் அந்த அந்த தானியேலின் ஜபம், எஸ்தரின் ஜபம் இன்றைக்கும் அந்த தேசத்துல பல மக்கள் இன்றைக்கு பல விதமான மொஸ்குகள் எல்லாம் மூடப்பட்டு இயேசுவை தேடுகிற ஜனங்களை அதிகரித்து வைத்திருக்கிறது. பாருங்கள், அந்த தேசத்துல இயேசு உயிரோடு அந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு அவர் தன்னுடைய சரீரத்தோடு பல மக்கள் அவருக்கு நேரடியாக அவர்களை பார்த்தார்கள். உயிரோடு இருக்கிற இயேசுவை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நீங்கள் கூகுள்ல போய் ஈரானில ஜீசஸ் அப்பியரன்ஸ் இந்த என்று அடித்தீர்களாக இருந்தால், இயேசு அவர்கள் பல இடங்களில இயேசு அவர்களுக்கு தரிசனமாக நித்திரை தரிசனமாக சொற்பனமாக அவர்களுக்கு காண்பித்து, நான் தான் உயிருள்ள தெய்வம், அந்த தன்னுடைய மெய்யான தெய்வத்தை அவர்கள் இயேசு வெளிப்படுத்துறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்கள் தானியேல் எழுதுகிறான், தானியேல் 6:27, தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும். பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நாமம். சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். பாருங்கள், இப்படியாக தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இப்படியாக அந்த தானியேல் அந்த ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்பதை பாருங்கள். ஒரு மதத்திலே இருக்கிற மக்கள் தானியேலுக்கு எதிராக பொறாமை கொண்டு எழும்பின பொழுதிலும், ஆனால் அந்த மெய்யான தேவன் சிங்கங்களில் மெய்யான தேவன் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி அந்த ராஜாவுக்கு ராஜாவுக்கு அவருடைய மனதை மாற்றினான். பாருங்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் தானியேலின் தேவனைத்தான் ரட்சிக்கிறவர். நித்திய காலமாக தானியேலின் சிங்கங்களுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, மனித தெய்வங்களை இந்த மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால் யாரும் ரட்சிக்க முடியாது, யாரும் அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய முடியாது. இந்த வீணான தேவர்களுக்கு மழை வருஷிக்க தன்மை உண்டோ என்று பாருங்கள், எரேமியா 14:22 வசனம் சொல்லப்படுகிறது. ஆமோஸ் 4:11 வசனத்திலையும், காற்றை படைத்தவர், மலைகளை உருவாக்கிறவர், இந்த ஒரு சண்ட சராசரங்களை படைத்த அந்த தேவனிடத்திலே, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். யாரையும் புறம்பு எதல்லாத தேவன் தான் எங்களுடைய தேவன். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன். தூதர்களை அவர் தேவன் ஸ்பிரிட்டாக படைத்தார், ஆவியாக படைத்தார். எங்களை அவர் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் படைத்தார். எங்களுடைய ஆவி ஆத்துமா பாருங்கள், இந்த பாவம் செய்ததன் பின்பாக இந்த சரீரம் வந்தது. நாங்கள் மரிக்கும் பொழுது, மரித்து உயிர்த்தெழும் பொழுது எங்களுடைய மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் இயேசுடைய சரீரம் உங்களுக்கு வருகிறது. நாங்கள் இயேசுவை போல இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வை இயேசு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். யோவான் 15 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, என்ன இயேசு இந்த உலகத்தை

ஜோவானோடு இயேசு மறுரூபம் அல்ல கணித்து தன் மறுரூபமாகும் பொழுது இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இப்படியாக பல இடங்களிலே நேச குமாரனாக அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களை நேச குமாரனாக இன்றைக்கு எங்களை ஏற்றிருக்கிறார். மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் அவருடைய நேச குமாரனாக மாற்றியிருக்கிறார். அவர் என்னை பாய்க்கிறவர், என் பிதாவை பாய்க்கிறான். வேறொருவரும் செய்யாத கிரிகைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதே இருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டு பகைத்து இருக்கிறார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். பாருங்கள், இயேசு சகல மக்களுக்கும் அவரிடத்துல வந்து எல்லாரும் நன்மைகளைத்தான் பெற்று சொன்னால், ஒரு தீமை கூட செய்யாத இயேசு முகாந்திரம் இல்லாமல் அந்த மக்கள், பிசாசனுடைய பிடியில பிடிக்கப்பட்ட மக்கள், அதிகாரிகள் எல்லாரும் இயேசுவை பகைத்தார்கள். நாங்கள் மத்திய 15:25 ஒரு காரணமே இல்லாமல் இயேசுவை பகைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கிய நிறைவேறும்படி இப்படி ஆயிட்டு. பாருங்கள், வேதாகமத்தில பழைய ஏற்பாட்டில எழுதின காரியங்கள் அப்படியே. அவரை இயேசு 33.5 மடிப்பார். அவர் மனு குலத்திற்காக அந்த சிலுவையில இரத்தத்தை சிந்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் பிசாசுக்கு கீழ்படிந்த மனிதர்கள், பிசாசினால் பிடிபட்ட அரசு அதிகாரிகள் அவர்களை பகைப்பார்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்றைக்கு நாங்கள் அந்த தேற்றரவாளரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சதவீதன் சங்கம் ரேடியோவை கேட்கிறவர்கள், இந்த ஊழியம் செய்கிறவர்கள் அனைவரும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். பாருங்கள், முதல் தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிறக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இருளின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உள்ள பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, எங்களுடைய மெய்யான தேவனுடைய பிள்ளைகளாக அவர் எங்களை மாற்றியிருக்கிறார். இப்படியாக நாங்கள் சாட்சியராயிருக்கிறோம். 1 பேதுரு 1:12 சொல்லுகிறது, பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியை தந்து எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை, பரலோக வாழ்வை அவர் தந்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 17:11 நீங்கள் பார்க்கும் பொழுது தேசாதிபதி இடத்துல இயேசுவை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். தேசாதிபதி பிலாத்து இவரிடத்தில், நான் ஒரு குற்றத்தை காணவில்லை. அவர்கள் குற்ற முகாந்திரம் தேடுகிறார்கள். எப்படி இவரை ஒரு குற்றப்படுத்தி, தானியலை குற்றப்படுத்தி அவனை சிங்கக்கோயில் போட்டது போல இயேசு எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். குற்றம் தேடி அந்த பிலாத்து ஒரு குற்றத்தை காணவில்லை. பாருங்கள், 21:11 இருந்து பார்க்கும் பொழுது, 12 பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவர் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்கள், நீ அவைகளை கேட்கவில்லையா? அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை. இப்படியாக யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். 27:15 காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாக இருக்கிறது. இப்படியாக 27:17 அவர்கள் பொறாமையினால இயேசு ஒரு பாவம் கூட செய்யாத இயேசுவே அவர்கள் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, அவர்கள் இப்படியாக அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்கள், பரபாசையா கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையா இயேசுவையா என்று கேட்கிறார்கள். பாருங்கள், ஒரு குற்றம் செய்து சிலுவையில் அறையப்பட்ட மனிதனை விட்டு ஒரு பாவமும் கூட செய்யாத நன்மையை மட்டும் செய்த இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். உங்களுக்காக, எனக்காக அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களை நீதிமானாக மாற்றுவதற்காக அவர் மரிக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக 27:20 பரபாசை விட்டுவிட கொள்ள விட்டுவிட

இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். இப்படியாக பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். இப்படியாக பாருங்கள், 27 அதிகாரம் 24வது வசனத்திலேயும் பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய நித்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். பாருங்கள், அடுத்த 27 அதிகாரம் 25வது வசனத்திலையும் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்ன பார்க்கறதுக்கு சில காரியங்கள் நடக்கிறது. அந்த இரத்த பலி பாருங்கள், அப்படியாக அந்த யூத ஜனங்கள் பல காலங்களாக அந்த கிட்லர் காலம் தொடக்கம் பலவிதமான இரத்த பலிகளை அவர்கள் பெற்று கொண்டு வருகிறார்கள். இப்படியாக பாருங்கள், அவர்கள் அந்த தங்களுடைய ஜெனரேஷனுக்கு அந்த பாவத்தை சுமந்து கொண்டார்கள். ஆனாலும் இயேசு அவர்கள் மேலும் இரக்கம் வைத்து ஒரு நாள் அவர்களையும் ரட்சிப்புகளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இதற்காகத்தான் இயேசு ஏசாயா 53வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மனுக்குலத்தின் மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய மனுக்குலத்தின் அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் வந்தது. இயேசுடைய தள்ளும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களை மன்னித்து விட வேண்டும். இயேசுடைய தழும்புகளை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினால பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். இப்படியாக அவருடைய அவரை நொறுக்கினார் தேவன். அவருடைய ஆத்மா நீதி அவர் தமது ஆத்மா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டார். யார் யார் இன்றைக்கு நீங்கள் இயேசுவிடத்துல வந்து பாப மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறீர்களோ, இலவசமாக எங்களை நீதிமானாக்கி அவர் அத்தனை பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். லேசான காரியம் உமக்கு அது லேசான காரியம், பிலனுள்ளவன் பிலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம், உமக்கு அது லேசான காரியம்.

0: காரியம் உமக்கு அதுலே சான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஒவ்வொரு மக்களையும் முடிய அபிஷேகத்தினால நிரப்புவது உமக்கு லேசான காரியம். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை அறிந்திருக்கும் பொழுது, பாவம் இல்லாத ஜீசு எங்களுக்காக பாவமானீர், சாபம் இல்லாத ஜீசு எங்களுக்காக சாபமானீர். ஆண்டவரே, எங்களை நீதிமான்வதற்காக, எங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறதற்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் உடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்களுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஒரு பாவமே செய்யாத ஜீசு பாவமானீர், ஒரு சாபம் கூட செய்யாத நீர் சாபமானீர். எங்களை நீதிமானா மாற்றுவதற்காக, எங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக ஆண்டவரே, இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களில பாவத்தில சாபத்தில வாழ்கிற ஒவ்வொரு மக்கள் இந்த நேரத்தில் உடைய ஆவியின் அபிஷேகத்தினாலும் ஜன்னலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்பு வீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உமக்கு அபிஷேகத்தை ஊற்றுவதிலே சான காரியம். பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்புவது உமக்கு லேசான காரியம். உண்மையோடும் ஆவியோடும் தொடர்ந்து கொள்கிறோம். கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீர். நினைப்பில் அடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கிருபையினால இரக்கத்தினால உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் உமக்கு லேசான காரியம். நீர் அத்தனை துக்கங்களை சுமந்து கொண்டீர், நோய்களை சுமந்து கொண்டீர், கவலைகள் கண்ணீர்கள் எங்களுடைய அத்தனை அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதல்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டீர். கிருபையினாலே இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தவர். இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி பரவசப்படுத்துவதற்காக நன்றி. இனி ஒரு நாள் இல்லை, இன்று நாளே ரட்சணிய நாள். இன்று நீரே ரட்சிக்கப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று ஒவ்வொருவரும் விசுவாசிக்கத்தக்க உணர்வை கொண்டும், நீர் மரித்தீர், உயிர்த்தீர், மீண்டும் வருவீர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து ரட்சிப்பை பெற்று உம்முடைய பரலோக பிரஜைகளாக ஒருவரை உள்ளத்துக் கொள்ளும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கை செலுத்தி ஆண்டவன் ரட்சருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் சாட்சிகளாக இருப்பது போல ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாக இருக்க, துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டியமோ எதுவும் உம்முடைய அன்பை விட்டு பிரியாம அந்த அன்பை எங்களுக்கு தந்தங்களை நடத்துகிற கிருபைக்காக மக்களாண்டி. தானியேலை உத்தமத்தை கண்டீரே, யோசேப்பில உத்தமத்தை கண்டீரே, இப்படியாக நீர் உத்தமமாக வாழ்ந்தீரே. ஆபிரகாமின் உத்தமத்தை போல எங்களை உத்தமர்களாக மாற்றி உம்முடைய வழியில உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க இந்த கடைசி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க உதவி செய்யும். துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறீர்கள். இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். கடைசி காலத்தில் உள்ள நாட்கள் இல்லங்களே ஓட்டத்தை ஓடி முடிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. நீ நன்றாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீர்கள். கூட அந்த சிங்கக்கூட்டிலே இருந்து தானியலே என்ன மாதிரி கத்தர் அவரோட தூதர்களை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாயை மூடினதை அது நன்றாக உரைத்தீர்கள். அதிலிருந்து வந்த பலனை காண்பித்தீர்கள். அதில் நாங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள கூடிய ஒரு ஒரு விஷயம் கத்தரோட வார்த்தையிலிருந்து அந்த விஷயத்தை நீங்கள் காட்டினீர்கள். அத்துடன் மற்ற எல்லா மாதிரி வார்த்தைகளும் கத்திராலத்தான் அது நடைபெறுகிறது, அவரோட வார்த்தையினாலதான் அது நடைபெறுகிறது என்று சொல்லி சுட்டி காட்டி எத்தனையோ இடங்களில் எத்தனையோ வார்த்தையின் மூலமாக நீங்கள் எடுத்து காட்டினீர்கள். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர். அதே அந்த பலனை எத்தனையோ பேர் கேட்டு ரட்சிப்புக்குள் கூட வந்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.
0: காட் பிளெஸ் யூ ரஞ்சினி, காட் பிளெஸ் யூ நேயர்களே.
2: ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரம் பண்ணி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே அவர் பிரசனத்தினாலே தொடக்கம் முதல் முடியும் வரை நன்றாக நடத்தினீர்கள். அதுக்காக நன்றி சொல்கிறேன். அது மட்டுமில்லை, இன்றைய நாளிலே துதித்து ஆராதித்து பாடு பாடி வேதத்தியானம் எடுத்த பிள்ளைகள் வார்த்தை கொடுத்தக்கூடிய அனைவரும் தேவன் அவருதையும் ஆசிரியப்பாராக. இந்த முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா.
1: ஆமேன், ஆமேன். Thank you, thank you, thank you, Lord, for being so present, Lord. So, so present, Lord, with your very presence. Lord, it is nothing but the work of your Holy Spirit that we will never, never ignore. We will never, Lord Jesus, look away from it. We bring forth all honor and glory to you, Lord. This is your work. This is your kingdom work through which, Lord, you have chosen us, Lord, the kingdom people, Lord, to come and bring forth what belongs to you, Lord, rightfully, that we, Lord, carefully bring forth all honor and glory to you because of that, because that is how you perform your will and your work, Lord, to come through your people that you have set aside, Lord, set apart, Lord, from this very teamwork that we have, Lord, brought in together, from Lord Brother Mahindran to Brother Leslie and Sister Rita and all the handmaidens of the Lord and all the pastors that came along from right from the beginning, Lord, Father, Lord, even as I even hosted it today, Lord Jesus, with your help and your grace and how you came through with the power of your Holy Spirit, Lord. Even, Lord, a mighty word of encouragement that came to me, Lord, through the word that you gave me. And it has been, Lord, burning within my heart for the last 2 days regarding, Lord, the household of Sister Subha that I had to share what you gave to me, Lord, as a word of God, as the word of how you would, Lord, emanate, Lord Jesus, into that very household through obedience and the power that is, Lord, already present and working, Lord. And thank you for that miraculous intervention that is going to come out as a powerful victory, a powerful testimony, Lord, that is going to come through. And I thank you for that, Lord. At this time, Lord, even as we went in, Lord, into the program, we thank you, Lord, for Sister Grace's devotional and also the way she has been leading, Lord Jesus, all the time coming prepared, Lord, with worship and adoration, Lord, for you. And we thank you for her call and her ministry as well. And, Lord, all that she has, Lord, brought forth to bless, Lord Jesus, many that have been listening and been blessed by it. And also thank you for Sister Dolly who came and also, Lord, worshiped and praised, Lord Jesus, and praised and also prayed for the workers, Lord, that is so essential before they come to share, Lord, to stand in gap and pray for all of them, Lord, with your anointing, power of the Holy Spirit to rest upon them. And the hearers, Lord, also following that to be able to, Lord, come and listen and bear fruit and be hearers and doers of the word, Lord, that it will have its power and its work, Lord, to come through their lives and do the work of Calvary upon them and bring them much of your salvation and healing upon their bodies. And we thank you, Lord. And Brother Mahindran, Lord, Lord, alongside, Lord, as you had already prodded into my heart and my spirit, Lord, that he should partake, Lord, in the praying and the worship, Lord. He came, Lord Jesus, so faithfully, Lord, and worshipped you and thanked you and praised you and, Lord, brought forth, Lord, a time of devotion to you, Lord. So we thank you, Lord Jesus, for his service and his time and dedication, that you would always honor him, Lord, for that and set aside, set apart for that very purpose, Lord, that he spent so much time in your presence, so much time in dedicating his time, Lord, making all the calls, making the coordination of the people right from the days he gets into the days for the meetings, Lord, on Saturday and Sunday that has been done by Brother Leslie, Lord, and they work together in coordination, Lord, with his programs. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, Master. Even as Brother Leslie also, Lord, has been given the burden for the weekend meetings, has turned out to be such a blessing, Lord, into the nations of the world. I always, Lord, see it in my spirit, Lord, how much of a blessing that has turned it out to be Saturday to Sunday, Lord, as many that are at home between the nations of the world could come and now, Lord, participate in it and be blessed by it, Lord, because of not only, Lord, a Saturday, which is a Sunday for a weekend service for them, and also Monday morning in other countries, as long as Sunday in our own country, Lord, of North American continent, and maybe some of the other parts of the world. So, Lord, I thank you, Master. Lord, I thank you for the prayer, time and dedication and service, how you come through your spirit, Lord, enlightening and enlarging the borders through this. The 97 stations, Lord, it's not a light thing, Lord. It's a glorious thing that you have provided, Lord, that these 97 stations would reap the same blessings as, Lord, they are participating, just like we do, Lord, from Sangamam Radio Gospel, Lord, that comes from, Lord, our own Canada, Lord Jesus, coming from Toronto, Canada, that we would reap the blessing through it also, Lord. Not only as a network, but as a land that goes out of our land for the word, the living God, and the praises to our living God. And we thank you for that, Lord. And same with the 97 radio stations would do the same with their own countries, I pray, in Jesus' name. Also, thank you, Lord, for Sister Rita also, who does all the side work she does with the household work, like all the other women of God that are coming to participating, Lord. We thank you, Lord, for that, Lord, in the name of Jesus. And give her the strength and the stamina and all the wisdom, knowledge, and understanding. I pray, Lord, even as she gives her times and service, Lord, accordingly, be with her leader and guider and protect her as well, Father, with her family And I thank you, Lord, for all that is said and done. It's for honor and for your glory's sake, I pray. And I thank you, Lord, for the sister Brinda who came and gave the word, Lord, and also joined us, Lord, with the worship time, Lord. Parvathathin mel erudukum time, Lord, that you gave also for her the heart to come and join and feel the burden to pray, Lord. Especially for Sister Subha's husband as well, with a burden, how she prayed, Lord. We thank you, Lord, for that prayer. You heard it, Lord. We are going to see the fruit of many have been standing in the gap and praying, Lord. And we are going to see, Lord, such a wonderful way you are going to come through, Lord. It is a purpose and a power that is going to show forth, Lord, that you are going to turn it out to be a marvelous testimony through this, Lord. Thank you, thank you. I see that hand of God is already at work. And he is moving, he is working, and it's going to come through in a mighty way with this powerful testimony out of it in Jesus' name. I also thank you, Lord, for Sister Subha, as we remember her, for much of your strength, much of your power, much of your glory resting upon her with your anointing, Lord. I pray, Lord, that she will not be downcasted by any means. Encourage her soul, encourage her, Lord, into her heart, Lord, with your power, Lord. She's a woman of God. Protect her mind, body, soul, and spirit, and give her the strength to bear everything through your grace, Lord. You will sustain her, Lord, and keep her with her household and her children, Lord, together, Lord. That the children also, Lord Jesus, be, Lord, sustained by your grace at this time, Lord. Thank you, Lord, for your ministry of the Holy Spirit upon them and their protection in that household, I pray. In Jesus' name, amen and amen. And also, Lord, I thank you for Pastor Venkat and Pastor Anton Rasanayam, Lord, for their word as well, Father, for the beautiful way in which they come and share the word. It's all for the ministry of the gospel, Lord, to go through, Lord, each of them receiving it accordingly, Lord, with powerful words, powerful word of the living God coming through. It has been such a blessing for us. How much do we see that in people's lives, Lord, as they divide the word and share it, Lord, as the word of God goes through the anointing power to rest upon them, bring them salvation, bring them healing, bring them all that it does, Lord. Only your power of the word can do it, Lord. So we thank you for each of their messages. Bless them, Lord. Accordingly, Father, upon Pastor Venkat and his family, Pastor Anton Rasanayam with his call, and the way they serve you and love you. And Lord, we thank you for their dedication and service with Sangam Radio Gospel Network, with Nithya Valicham and Varthi and Valicham. They come in and share with us. In Jesus' name, I pray. Amen and amen.
2: Amen. Thank you.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இந்நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: போதுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட வருகின்ற புதிய மாதத்திலே கூட எங்களை நீர் ஆசீர்வதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். வருடம் முழுவதுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியால் முற்றிலுமாய் தாழ்த்தி அது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனத்தோடு வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே மனதோடு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்விலே ஆண்டவரே இங்க அற்புதத்தை அடையாளங்களை செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செய்கிறதான வேலைகள், படிக்கிறதான படிப்புகள், வாழ்கிறதான திருமண வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவர்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே சங்கம ஊடகத்திலே குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா குடும்பத்தில் உள்ள வாலிப ஆண் பெண்களை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களையுமாய் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண் பெண்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக யாவற்றை செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க அவர்களுக்கு அப்பா ஒரு நல்ல விசுவாசத்தை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. அவ்விசுவாசமாய் வாழ்ந்திராதபடி அவர்கள் வாயின் வார்த்தைகளின் படி அவர்கள் போய்விடாத படிக்க வாயில இருக்கிற வார்த்தையின் படி அவர்களை எல்லோரையுமா ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாவின் வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கிற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெரிய பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அவர்கள் உம்முடைய வேத வார்த்தைகளை படித்து வேதத்திலே வல்லவர்கள் ஆக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களுக்கும் விலகி ஓடின யோசேப்பு போல ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களுக்கு அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க தியானிக்க அதனை இருதயத்திலே வைத்து கொண்டு அவைகளின் படி நடந்து அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஞானத்தினாலும் அப்பா அபிஷேகத்தினாலும் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட வழி தவறி போகிறவர்களுக்கு கூட அவர்கள் நல்ல உபதேசங்களை சொல்லி இந்த சிறு வயதிலிருந்து இந்த வாலிப வயதிலிருந்தே அவர்கள் காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் உமக்கு செய்ய கர்த்தர் தாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் பொறுப்பிடுங்க. சபைகளில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் கூட ஆண்டவரே பவுமக்காய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் அவர்களுடைய காரியங்களிலே பாப்பே முழுமையாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாத படிக்க உற்சாகத்தின் ஆவினாலே நிரப்பி அவர்களை நல்ல பலத்தினாலே இடைக்கட்டி கர்த்தாவே காண்டாமிருகத்துக்கொத்த பலன் கொடுத்து மான் கால்கள் போன்ற கால்களை கொடுத்து அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே எல்லாவற்றிலும் அப்பா சாட்சியின் பிள்ளைகளாய் நீ நிறுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அப்படியாக தேவன் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தான் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்காகவும் யாவரையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே நீர் மடங்கடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாத படிக்க அவர்கள் முன்னேற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லா யுத்தங்களிலும் யுத்தம் செய்வார். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் அலங்காரம் அவர் உம்முடைய பராக்கிரமா இருக்கிறது அப்பா. அப்படியாக அவர்களுடைய அலங்காரம் எல்லாம் பராக்கிரமத்திலே காட்டவும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே வளர ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து சாட்சியின் பிள்ளைகளாய் நிறுத்த ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிற தான தேவதாசன் லெஸ்லி ஐயா, இதே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமா ஆசீர்வதிங்கப்பா. மருமக பிள்ளைகளையும் இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. வருகிற 8ஆம் தேதி அப்பா அவர்கள் செய்கிறதான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாள்ல கர்த்தரோ கர்த்தரும் கிருபையினாலே மகளை முடிசூட்டி பாதுகாத்து கொண்டு மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் செவ்வன செய்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி போக்கையும் வரவையும் நீர் அமோகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கூட கர்த்தாவே இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி மகளையும் ஜெபித்த யாவரையும் ஜெபிக்க வருகிற யாவரையுமா ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் கொடுத்தற்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: கேட்டதா வணக்கம் சோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமேன்
1: ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஏமி ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆவியானவரே, இன்றைய நாளும் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வாலிபர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவை கணக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே என்ற தகப்பனே, உம்முடைய ஆவினால் நிரப்பிக்க தாவே ஆண்டவரே, ஒரு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பக்கூடிய ஒரு வாலிப ஜோதிகளாய் கத்தாவே வாலிப உலகமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நேசிக்கிற நேசம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. உம்மிலே நிலைத்திருக்க வேணுமாண்டவரே கத்தாவே. உம்முடைய வசனத்துக்கு ஐயா அந்த வாலிப பிள்ளைகள் முன்னுரிமை கொடுக்க கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ற கத்தருன்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரே விசுவாசிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பாவத்திலே விளையாடி கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் ஆண்டவரே விக்கிற ஆதனைகள் கத்தாவே ஆண்டவரே பாவத்தின் சிறையிலே வாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே. அவர்களை அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. போத வஸ்துகளினாலும் ஆண்டவரே பெற்றாரின் கவலைகளினாலும் ஆண்டவரே நிரம்புகிறது கத்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் கத்தாவே. இனிமாய் தகப்பனே குருட்டு தன்மையிலே நிற்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலையே ஆண்டவரே. அப்பா இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா ரட்சியும் கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர், பாதைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரத்தில் எல்லா வாலிப ஜோதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்டத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள், எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரையும் நீர் நினைத்தள்ளும்படிக்கு நாங்கள் செவிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்று என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே
2: ஆமே ஆமே. நன்றி தாப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே சோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த மாத இறுதி நாளையும் நாங்க காண வைத்த தயவுக்கா எங்களுக்கு சோத்திரம். நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உங்களே சுத்த கிருபையப்பா. பாப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ஜனட்டுக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே சகோதரியுடைய பிரியான காரியங்களை எங்களுக்கு கரத்தில் ஒப்படைக்கிறோம். பயணம் பண்ணுகின்ற விமானம் வாகனங்கள் செல்லுகின்ற வாகனங்கள் தங்கியிருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கூட இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாசிச்சா சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான அந்த இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இந்தியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதுல இல்ல அந்த தேசத்திலே இயேசப்பா எல்லா உறவுகளும் ரட்சிக்கப்பட வேணுமாய், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேணுமாய், ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மக்கள் ஆண்டவரே இயேசப்பா அந்த இடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே அந்த தேச முறையெழுப்புதலை காண வேணுமாய். எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் சாதரி டாலிசிசருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியத்திலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திரும்பமாக சுகப்பிள்ளத்தோடு வீடு போய் சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே அதே போல சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி தாயார் சிஷ்லி அம்மாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும் இன்னும்மாக அவளுடைய விருப்பங்கள் இருதய வாஞ்சிகள் ஒவ்வொன்றிலும் நீங்க கூட இருந்து அவளை ஆளுகை செய்து நீங்க நடத்தவும் தேவசித்தம் அவளுடைய வாழ்க்கையிலே செய்யப்படவுமாய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதகுணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள் அவருடைய ஊழிய காரியங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த குடும்பத்தார் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை காத்துக்கொள்ள வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல இயேசப்பா எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரதர் டானாலை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காய் உறவுகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் சாதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய இந்த திருமண காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வினோவுக்கும் ஆண்டவரே சுவாமி கூட இருந்து நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்த வேணுமாய். அவருடைய இருவருடைய பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்திக்கப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக ஜெசிமாவை நீங்கள் கூட இருந்த ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக கத்தாவே இந்த இடத்திலும் பாசப்பாலு சரணை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்தார் உறவுகள் சபை மக்கள் எல்லோரையும் தந்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அதே போல அப்பா அவங்களை கரம் கூட இருக்கட்டும். அன்பு இயேசப்பா இந்த நேரத்திலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, அந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் அந்த தாய்மாரை பின்பற்றி இயேசப்பா இந்த ஊழியங்களிலே இணைந்து வருங்காலத்திலே ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அந்த பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க வேணுமா, எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே சகோதரி ஆயிரனுக்காய் நன்றிய வாயிருக்கிற தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். அந்த தேசத்திலே அவட தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சாதரி ஐரினை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம். சாதரி சாந்தினியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியுடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே சாந்தினியையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமா, இன்னும் இன்னும் உங்களுக்கு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இன்னமாக ஆண்டவரே சாதரி மேகலாக்காய் நன்றி சொல்லுகிறோம். மேகலாவையும் ஆசிர்வதித்து இந்த வானொலியிலே இணைத்த நோக்கத்தை சகோதரியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைவேற்றி உங்களுடைய நாம ஒன்றையே மகிமைப்படுத்த வேணுமா, எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பினே அதே போல ஆண்டவரே சாதன் சுவிசேஷரின் வானரையா அவர்களை படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அவர் தரப்போன்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சாதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம். அவாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மகாண்டவரே சாதரியோடு உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே இந்த வேலையிலும் பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி. சபை மக்களுக்காய் அவருடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பேற்று நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ அணுகி விடாதபடிக்கு பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுபாவுடைய கணவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்துக்கா ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே. சகோதரி இன்னமாக நித்திய வெளிச்ச நேரத்திலே வந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாவகர் தேவோலியர் லஸ்லி எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல வேணுமா ஜபிக்கிறோம். சபைக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய். குடும்பத்தாரோடு ஆண்டவரே சுவாமி ஒன்று கூடுகின்ற நேரங்களிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த இடத்துல அநேக உறவுகள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலி ஊழியம் இன்னும் ஆண்டவரே பழகி பெருகி வரப்போன்ற மாதங்களிலும் ஆண்டவரே சுவாமி தேவசித்தம் போல இன்னமாக இந்த வானொலியிலே நீங்கள் புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமாய். உங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
3: ஆமேன், ஆமேன். நேரம் ஜபித்த சௌரி ஏமியை வாழ்த்துகிறோம். சௌரி சுபாகலங்காகவும் அவருடைய கணவனாருடைய ரட்சிப்புக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரெண்டு தரம் ஆக்சிடென்ட் ஆயிருக்க, நேற்றைய நாளிலும் கடந்த வாரத்திலும் ரெண்டு தரம் ஆக்சிடென்டாக போயிட்டார். அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளைய நாளிலே எங்களுடன் சனிக்கிழமை காலை விஜயன் ஜோசப் என்பவர் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து தனது ஜீவ சாட்சி எடுத்து வருகிறார். நாளைய நாளில் அபிஷேக ஆராதனையிலே நீங்கள் அவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக வர கத்திரதல் செய்யணும். அதுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். சுபாலங்கோக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரட்சிப்புக்குள்ளே வர வேண்டும், அதற்காக விசேடமாக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் போது நேற்றைய நாளிலே ஒரு ஆக்சிடென்ட் பட்டார். திரும்பமாக அந்த வகையிலே வீட்டிலே தான் ஆக்சிடென்ட், அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில டெஸ்ட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்காக விசேடமாக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜெனட்டுடைய கனடா பிரயாணத்துக்காகவும் புக் ரிலீஸுக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். பலர் அந்த இடத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அனுகூலமாக அவருடைய போக்கிலும் வரத்தும் அந்த நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சனிக்கிழமையாக இருக்கிறது காலை வேளையிலே, அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைகிறார் தேவ செய்தியோடு, அதற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அபிஷேக ஆராதனையிலே இணையுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இணையுங்கள். அதே வேளையிலே நிறைய ஜபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜெனட் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்குகிறார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் புவிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தருடைய நாம மகிமைக்காமல் அதே வேளையிலே அவர் தனது சபையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ செய்திகளை எடுத்து வருகிறார். தமிழிலையா ஜெர்மன் பாசையில் தெரியவில்லை, ஆனாலும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரவருக்கு மென்மேலும் ஞானத்தை கூட்டி கொடுத்து அவரை கத்தர் உயர்த்தி வழி நடத்த வேண்டும். அதற்காகவும் அவர் அவருடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிப்புக்காக அவர் சீடமாக கனடாவுக்கு வருகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபித்த சௌரி அருந்ததி காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்தும் நீந்தார்கள். அதே வேளையிலே சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் மாலை வேளையிலே இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். இணைய முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நிறுவுகிறோம். இணைந்து ஜபித்த ரஞ்சன் தாசநாயகம் அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைய முடியாதவர்கள் சமர் காலங்களில் இணைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சௌரி டோலி அவர்களை சுக பலனாக கத்தர் கூட்டி சேர்த்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சௌரி ரொமானா கூட இணைந்து ஜபிக்க ஆயத்தமாக வருகிறார். சௌரி கவி

ஒரு ஜனக் போய் சேரும் வரையும் கத்தர் வழி நடத்துவார். கத்தரை கருத்திலே உங்களை ஒப்புக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க வடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாப்பின் கரம் ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபித்த ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக ஜெபங்களோடும் சீடமாக வாலிபர்களுக்காகவும் ஜெபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள். அவர்களும் அறிய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். நாடுகளின் சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாடுகளுக்கு ஜெபிக்கிறோம். இதை அறிந்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சபையிலே என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் போய் கையை கூப்பி கும்பிட்டு விட்டு வரவில்லை. அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறார்கள். காலை மாலை இரவு அல்ல, இந்த நேரமும் கத்தரண்டை உங்களை ஒருவருக்காக ஜெபிக்கிறார்கள். அதனுடையால் நீங்களும் மனம் திரும்புங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வு உணவு உடைய இருக்க இருப்பிடத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபங்களை கத்தர் கேட்கிறார். ஆமேன். அது உதவி செய்வார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு சாமுவேல் 16 அதிகாரம். தாவீது மலையுச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அத்கியனாகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன், இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை சொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மதியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன. நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கேதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் என்னையும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இதுநாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பிலாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை, பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும், அடிக்கடி தூற்று போட்டும், எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம், எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால், மனிதர்களினால் உங்களின் சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின் நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள். லோத்து அவனை விட வயதில் இளையவனாய் இருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் உங்களை புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நன்மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 Samuel 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் எவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த 4:17 சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை, சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதனுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10 வசனத்தில் சொல்லப்படுகிறது, சத்துருக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே, தாவீதுடைய வயசான நாட்களிலே, தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதனுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களிலே இடப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களிலே அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த நாட்களை பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு என இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நிகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன் ஆமேன். நம்முடைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் என்று அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒலிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூட மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேளை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், கற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை கர்த்தர் பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மேன்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள், குடும்ப காரியங்கள், ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார் தெரியவில்லை, ஆனாலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசனா ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வது எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதிய உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா, அவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரமையா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா. தேவனே அப்பா பிதாவே ராஜா, நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே, உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே, செய்கைகளிலே, முகங்களிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய கிருபை, ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே விளங்க பண்ண விடமாய் செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீர்.

என் தகப்பண்ணியே, உம்மை ஆண்டவரே நேசிக்கவும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்பா ராஜா. தகப்பனியே தகப்பனியே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணி.

ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராக தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகம் பெருகம் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப எடுக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபையின் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வதித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வதித்து, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தகப்பனே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே நன்மையினால் எங்கள் வாயை நிரப்பும் ஐயா ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாமே துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நன்றி.

தண்ணீரே ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடுவிக்கிறவர் ஐயா ராஜா தகப்பனே. இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவரை விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரை எங்கள் மத்தியிலே அசவாடுவீராக. ஆண்டவரே தேவனே உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே உலர்ந்து போன ஒவ்வொரு வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக, சத்துருடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக, சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக, ஆண்டவரே சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனாலே வேதனையை கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே அவர்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவனே. அவருடைய களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே மகா சூத்திரம் ஐயா ராஜா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே பற்றிக்கொள், திருவசனம் கற்று

0: அப்பா பிதாவே முக சோத்திரமைய ராஜா மண்டவரே துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீ காண செய்கிறது மனியா ராஜா. ஆண்டவரே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீ காண செய்கிறது மன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தான்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்த வித அடையாளம் இல்லையாம். ஒரு வாகனம் வந்து நின்றதாம், வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடையை உடுத்திருந்தாலும் அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழியில அவர் சொன்னாராம், ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகிற வழியில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எடுக்குமா. ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவரு இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்ததாம், ₹5. அதை அவரிடம் கொடுக்கின்ற வழியில அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அழைக்க அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்குதாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லையா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன்னு சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடுராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகி விட்டது. அப்பொழுது நடுராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு த்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார், வந்து சொன்னாராம், உங்களை த்ரோ பண்றதான்னு சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பதல் கராஜ் இருக்கிறதாம், அது பக்கத்திலே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராஜை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையாம், அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று சொல்றாராம். நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்துலயே நான் இந்த காஃபி ஷாப்ல வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லையா. ஹல்லேலூயா. ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிற காலையில் ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற வேளையில் உங்களுடைய நாமம் என்ன சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிறவங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர்தான் காண்கிற தேவன். ஐயராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயராஜா அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஆண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுள் தகப்பனே, ஆண்டவரே மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, வெண்ணியை பூசுகிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்த வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவன் எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனையும் அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனையும் அப்பா இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள் அமெரிக்கா கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா ராஜா இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புக்குள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீரையா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழா கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களா இருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா அவனுடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டானப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே. தேவனே உமக்கு சோத்திரம். எல்லா வித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம், சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இயேசப்பா ராஜா இலங்கையில இருக்கிற சபைகளில இருக்கிற தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்படுவதாக. தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே மக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரமையா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்கு சோத்திரம், மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உடைய கரம் ஐயா கூட இருப்பதாக. உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு நாமத்தினால்.
1: ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் தாமே காலை முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு, போக்கிலும் வரத்திலும், எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள் என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த

0: இணைந்து கத்தரண்டை கத்தரண்டை ஜபங்களை துதி ஆராதனை உபயோகித்தார்கள். கத்தரண்டை நாமம் உயர்த்தி அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து
1: வழிநடத்துவார்.
0: போய்ப்போம் கத்தர் தாமே அவருடனும் குடும்பத்தாருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம். போய்ப்போம். இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபிக்க போற, இணைந்து கேட்க போகின்ற, ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய உலக நாடுகள், இஸ்ரேல் நாடு, யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நிகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன். அவரை தாவரமாக கொண்டு நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். நாங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து நிற்கிறதுக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து ரோமர் 3:4 அதிகாரங்கள். இதை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவமன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் 1 நிமிடம் அந்த அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூபிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டர்லேயே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள். அது மட்டுமல்ல, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒளிபரப்பில் எங்களுடைய ஒளிபரப்பிலும் செல்லும். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை 5:35 மாலை காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிரியாமா லண்டன் UK-யிலிருந்தும், மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலாவாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள், கத்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே ஊழிய சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். உங்களுக்கு மாலை வணக்கங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்குவோம். வழிநடத்துங்கள். ஆமேன். கோடு
2: தங்கம் வானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம் என்று என்னாலே. மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாய் இருக்கும் என்று சொல்லி கண்டால், அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையாற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், பிசாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது. நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ ஈச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி, இந்த காரியத்தை அங்கு வெளியேற்ற வேண்டும், இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவமோ என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும், அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால், நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீப்புக்கு ஆக்கின தீப்பு இல்லாதவனாக இருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமர் 7:23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன், அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாயிருக்கு. இதனால் தான் அங்கு யுத்தங்கள் அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்டால், இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டு இருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தையும் செய்யத்தான் வேணும் வேண்டியதாய் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உணர்வற்றவர்களாய் இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமைய உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள், நாடுகள், ராஜாக்களுக்குள்ள இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றால் தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். இரண்டா அவர்களுடைய இருதயங்கள், அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட, அவருடைய சிந்தைகள், இருதயத்தில இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்களை எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்கள் பாஸ்டர்.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயின் பிறக்கு தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்தில பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரியைகளை நிச்சைகளை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள், இருதயங்கள், எங்களுடைய கடினமான இருதயங்கள், மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ, அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும், ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும் ஆண்டவரே, இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவருடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின் படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்கள் உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதனாலே ஆதாம் ஏவாள் விழுந்து போனார். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தையை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இமைக்கு பின்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒன்று பேதில் ஒன்று பன்னெண்டின்படி பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சத்தலேந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, அன்புள்ளவரே, சமாதானத்தை தருகிறவரே, சந்தோஷம், மிச்சியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய உடைய கனிகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்முடைய ஆவினால் அபிஷேகம் படுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு படைப்படுகிறதற்காக நன்றி. எங்களுடைய வாழ்வு உம்முடைய உமக்கு பிரியமான வாழ்வாக, உம்மை நோக்கி பார்த்த வாழ்வாக, இயேசு எப்படி நற்கிரியைகள் செய்து வாழ்ந்தாரோ அதே போல நாங்களும் உம்முடைய குணங்களை தரித்து உம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய நீர் எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பி மாம்ச சித்தத்தில் காரியங்களை செய்யாதபடி, அன்று ஆபிரகாம் மாம்ச சித்தத்தின்படி பிறந்த பிள்ளைதான் இஸ்மவேலாக இருக்கிறது. ஆபிரகாமினுடைய தேவனுடைய சித்தத்தின்படி, ஆவியின் சித்தப்படி பிறந்த மனிதன் ஈசாக்காக இருக்கிறான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கூடாக இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர் எண்ணுகிறபடி இயேசு நீரங்களுக்கு சாபமாகி சிலுவையில மடித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து 50வது நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்று உமக்கு பிரியமாக வாழ உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக எங்களுடைய சிந்தைகளை பொருட்படும், எங்களுடைய இருதயத்தை பொருட்படும். உம்முடைய ஆவியினால நாங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்க, இந்த கடைசி காலத்துல விழித்திருக்க, ஜெபித்திருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இயேசு நற்கிரிகளை செய்தது போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மலைவேல் உள்ள பட்டிடமாக நற்கிரிகளை செய்கிற ஆவியையும் உம்முடைய உள்ளான மனிதரில நாங்கள் செயற்பட, ஆவியின்படி நடக்க, உம்முடைய கனிகளோடு வரங்களோடு நாங்கள் செயற்பட நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக தொடர்ந்து கூட இருந்து உம்முடைய ஆவியின் சித்தம் எங்களுக்காக தந்த ஒவ்வொருவரும் சித்தத்தின்படி நடவாமல் ஆவியின் சித்தப்படி நடந்து இந்த உலகத்தை ஜெயித்து வாழ இயேசு நீர் ஜெயித்து வாழ்ந்தது போல நாங்களும் ஜெயித்து வாழ கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கொடுத்த ஆவியின் சித்தத்திற்காக நன்றி. மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசிகளுக்கு ஆவியின் வார்த்தையின்படி வாழ நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. இன்னும் அபிஷேகம் பெறாத மாம்ச சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், மதத்தில வாழுகிற மக்கள், பாவத்தில சாபத்தில கடவுளே இல்லை என்று வாழுகிற மக்கள், நீர் ஒருவர் எங்களுடைய கண்ணை படைத்தவர் பாராரோ, காதை படைத்தவர் கேளாரோ, நீர் பரலோகத்திலே இருந்து என்னை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியை நோக்கி பார்க்கிறீர். உம்முடைய உத்தாசையோடு உம்முடைய பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு மக்களும் அந்த ஒன்றுகளை படைத்த எல்லா மனிதர்களையும் படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை நோக்கி பார்க்க இந்த காலங்களில் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இவர்களை மன்னிக்கும்படியாக அறியாமையில் செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னித்தது போல இந்த மக்களுக்கு பாவத்தில வாழுகிற மரங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் மன்னித்து நீர்தான் மெய்யான தெய்வம், நீர் தருகிற ஆவிதான் பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை மகிமைப்படுத்தி வாழ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆவிக்குரிய எல்லா வல்லமையும் தந்து நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்
3: ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
2: ஆமீன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட் இளங்கத்து தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். பாவமும் பிசாசின் தந்திரங்களும் அந்த மனித குலம் அறிந்து கொள்ள இச்சியான வழியில இழுப்புண்டாதபடி கத்ததாமே எங்கள் தேசத்தையும் எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே. இன்றும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனே உமக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உங்களிடத்திலிருந்து மட்டுமே தாசை வரக்கூடியதா இருக்கிறது. அதுபடியே இந்த மக்களுக்கு இறங்கி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய கிருபையை எப்பொழுதும் குறைவானது இல்லாண்டவரே அப்பா. கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த கிருபை ஆண்டவரே இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அதே கிருபைய இவர்களுக்கு அப்பா கட்டளிட்டு இவர்களே இல்ல அந்த பாவமான ஜீவித்திருந்து வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் மா இருக்கிறேன் தகப்பனே. இவர்களுக்குள்ள ஜீவனை கொடுங்க. அசுத்தமான ஆவி அசுத்தமான ஜீவித்த ஜீவிக்கிற எல்லா விதமான பாவங்களிலிருந்து உங்களுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி இவர்களை மீட்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களோட நாம மட்டுமே உயர்த்துவதற்காண்டவரே யாவருக்கும் ஒரு பயமுள்ளாவே கூடாமல் பெலனும் அப்பா நீங்க தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கீங்க. பெலனும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுத்து இவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்று நாளைக்கு காலை எங்களுக்கு காலையா இருந்தாலும் அவங்களுக்கு மாலையா இருந்திருந்தாலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவி மூலமாக இவர்களை ஆண்டவர்களே உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களுக்கேற்றவர்களாக மாற்றி இவர்களை ஒரு காலம் சாட்சியாக நிலைநிற்பதற்கு அவர்களை விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிரதர் லேஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க. யாவரையும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. ஜென சிஸ்டருக்கானும் பாஸ்டர் நவமிக்கானும் வருகிற அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கும் புதிதான திலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் கூட கரத்தை ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை மட்டுமே நாங்கள் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களை நாமத்தை உயர்த்துவதற்கு எங்களுக்கு புதிதான கிருபையின் அன்பும் உங்களுடைய அபிஷேகத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கரத்துல கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராய் இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் எந்த ஹாலிடேஸ்லயும் நீங்க எங்க கூட இருக்கபடியா நன்றி. ஆமீன்
2: ஆமீன் ஆமீன். ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையில நம்பரோடு இருக்கிறீங்கள், லயரினா நிக்கிறீங்கள்
0: சிஸ்டர் சாந்தி, சிஸ்டர் சாந்தி, அருந்ததி சிஸ்டர், அருந்ததி சிசிலி அம்மா, மேகலாவர்ஸ், நிர்மலா மரியா, சார்ல்ஸ் அவர்கள் நிக்கிறார்கள்.
2: ஓகே ஓகே, நாங்க அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட்.
2: நீங்கள் மனுஷனுடைய கிரியைகள் அங்கு பொல்லாததா இருக்கிறது என்று, அங்கு நோபா காலத்தில இருந்து இன்று மட்டும் அது அப்படியா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இருளை விரும்புகிறார்கள், இருளை விரும்பாதபடியும் இந்த பொல்லாதவர்களின் இருதயங்கள், கடின இருதயங்கள் மாற்றப்பட கத்தர் சதியான இருதயத்தை அவைக்குள்ளே வைக்கணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே. இந்த வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் கடைசி கால ஆண்டவரே கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள் என்று சொன்ன தேவனே ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு

0: அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கும்படி சொன்னது. இவனை எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தர் ஐயா, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்படி. இந்த வேளையில எங்களுடைய பூமியை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ சம்பவிக்கிற போகிற வேலுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க பாத்திரவாங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னங்கள் அன்பு தகப்படி. இந்த காலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு மனுஷருக்காகவும் ஜெபிக்கிறோம். பொல்லாத இருதயங்கள் மாற்றப்படுவதாக ஆண்டவரே. சிறைப்பட்ட ஜனங்கள் விடுதலை காண்பார்களாக. ஆண்டவரே கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி எங்கள் வந்த தேவனே பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்தும்படியாய் பேசும்படியாய் மனம் திரும்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறங்கள் அன்பு தெய்வமே. ஒவ்வொருவருக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்தவரே இந்த வேளையிலே நாங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களை உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே விடுவிக்கும்படியாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சத்தங்களை கேட்கிறவரே சித்தம் செய்யும்படி ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுடைய பொல்லாத இருதயங்கள் ஆண்டவரே திருக்குள்ள இருதயங்கள் மாற்றப்படுவதாக சதியான இருதயம் கொடுக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தாவே நீர் சொன்னது போல ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பு ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் இருதயத்திலே வைத்து நடக்கத்தக்கதாக படியத்தக்கதாக தகப்பனியுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பொல்லாதவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் நீர் பேசுவீராக. துன்மார்க்கர் மனம் திரும்புவதை விரும்புகிற தேவன் அல்லவா? பாவத்திலே மறிக்காதபடி ஆண்டவரே சத்தத்தை கேட்கும் போது உடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் திரும்பும்படியாக விரும்புகிற தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொட்டுங்க சுவாமி. உடைய வார்த்தை அவர்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. சத்தியம் அவர்களை விடுதலையாக்கட்டும். நீரே சத்திய பெறராய் இருக்கிறீர் அப்பா. சத்தியமாகிய உண்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவரே ரட்சிப்பை காண கிருப செய்யும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வேளையில எங்களுடைய தேசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களுடைய நாடுகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நாடுகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற அன்பு தகப்பனே உடைய கிருபையை ஊற்றுங்க, இரக்கத்தை ஊற்றுங்க, உடைய அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருடைய பாவங்களை ஒருவர் மன்னித்து ஆண்டவரை ஒருவரை ஒருவர் ஆண்டவரை நேசித்து கர்த்தாவே உம்முடைய அன்பு ஆண்டவரை எல்லோருடைய இருதயங்களிலும் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். பொறுப்படுங்க சுவாமி. தேசங்கள் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே. தேசங்கள் ரட்சிக்கப்படட்டும். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கழிகூறு என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாடுகளையும் கண்ணங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உடைய அன்பின் கரங்களில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட்டு உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை நீதியையும் தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சொன்னது அவர். ஆண்டவரே நீதிமான்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கும்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து சகல துதி கன மகிமை யாவும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
1: ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். உடந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சாந்தி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், இந்தியா தேசங்கள், எந்தெந்த தேசத்துல, லண்டன் தேசம், எந்தெந்த தேசத்துல இருந்து வந்து இந்த இடத்துல ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேசங்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அப்பா தாப்பனே உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேலையில இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஆண்டவரே, இவ்வளவு பேருடைய ஜெபங்களை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்காக அப்பா என்னை தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த ஐரோப்பா நாடுகள், கனடா நாடுகள்ல இருந்து ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேசங்கள்லயும் ஆண்டவரே, இந்தியா, இலங்கை தேசங்கள், ஜெர்மன் தேசங்கள்ல இருந்து, ஒவ்வொரு தேசங்கள்லயும் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடையும் கூட இருக்கிறதுக்காக அவர்களுடைய ஜெபங்களை கண்ணீர் தேசங்களை நீங்க ஏறெடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அந்த தேசங்கள் ஆண்டவரே நீர் சுத்திகரிக்கிறதுக்காக அப்பா உங்க ரத்தத்தை தேசங்கள் எல்லை முழுவதும் நாங்க கரையெல்லாம் பூசுறோம் ஆண்டவரே, உம ரத்தத்தை பூசுறோம் ஆண்டவரே. எந்த தீங்கும் இந்த நாடுகளை வந்து தீண்டாதபடி அப்பா ராஜாக்கள் ஒவ்வொரு கருவம் ஒவ்வொரு வருடங்களும் மாறிக்கொண்டு வர்ற ராஜாக்கள் நேர்மையாவும் உமக்கு பயந்து ஆட்சி செய்யும்படியாக தகப்பனே இந்த ஜனங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவர்களுடையதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஞானத்தை சாமுவேல் கேட்டது போல அந்த ஆட்சி புரிகிற ஞானத்தை நீங்க கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா உம்முடைய ஞானம் அன்றி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ராஜா. அந்த ஞானங்களை இந்த தேசத்தின் ராஜாக்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு தேசங்களின் ராஜாக்களுக்கு கட்டளை இடுங்க ஐயா. நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் ஆண்டவரே, சத்தியமாகவும் ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரே கட்டளை இடுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அதே ராஜா அப்பா ஒவ்வொரு தேசங்கள்ல ஆண்டவரே தவப்பனே அந்த கஞ்சா இதுகள் அபீனுகள் ஒவ்வொரு வகையால ஆண்டவரே அப்பா பயங்கரமா இருக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகள் அதுல பாதிக்கப்படுகிறத அந்த ராஜாக்கள் அந்த நாட்டை ஆள்ற ராஜாக்கள் மந்திரிகள் யாவரும் ஆண்டவரே இதை கவனிக்காதபடி இருக்கிறத பாக்குறீங்க ராஜா. சின்ன பிள்ளைகள் 12 வயதுலேருந்து 16-17 வயது பிள்ளைகள் பாதிக்கப்படுறத பாக்குறோம். இந்த பிள்ளைகளை நாக்கு ஆண்டவரே உங்க கரத்துல வைக்கிறோம் அப்பா, உங்க செட்டைக்குல இந்த பிள்ளைகளை வைக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க இந்த பிள்ளைகளை ஞானமாய் நடத்துறதுக்காக அவர்களுக்கு கொடுத்த அந்த பெற்றோர்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தங்களுடைய பிள்ளைகளை ஞானமாய் ஆண்டவருக்குள்ள நடத்தும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா ஞானமா நடத்த அந்த ஞானத்தை நீங்க அந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா அடிச்சாலும் பிடிச்ச அடிக்க கூடாதுன்ற சட்டங்களை போட்டிருக்கிறார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாத்தாலும் தான் தாப்பனே இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறதுக்காக டிசிப்ளின் ஒன்றும் சொல்லி கொடுக்க முடியாம தவிக்கிறது நாங்க பாக்குறோம் ஆண்டவரே, கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அதனால வேலைக்கு வேலை செய்யற வேலையில இருக்கிற அந்த பாடசாலைகள் ஆண்டவரே கிண்ட கார்டன்ல அப்பா அந்த பிள்ளைகளை எடுத்து வைத்திருக்கிற கட்டிடம் அந்த அவர்கள் நிறுவனங்கள்ல இருந்து வேலைக்கு போய் நிக்கிற ஒவ்வொருவரும் பயந்து வேலை செய்யக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மனநிலை காரணமாய் அந்த பிள்ளைகள் குத்துவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள்ட்ட இருந்து இந்த வேலைக்கு போற ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறதுக்காக புது புது சட்டங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்காக அப்பா நீங்க ஒத்தாசு தருகிறதுக்காக நன்றி சொல்லுறோம் ஐயா. அப்பா கட்டளை இடுங்க ஒவ்வொரு ராஜா ராஜாக்களுக்கும் ஆண்டவரே அப்போ ஒவ்வொரு ராஜாக்களையும் நீர் ஆண்டவரே ஞானமாய் நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக கண்ணோக்கி நீங்க பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த தேசங்களை ஆண்டவரே நோக்கி பாருங்க, இறக்கப்படுங்க ஐயா இந்த தேசங்களுக்காக. ஐரோப்பிய நாடுகள் கனடா நாடுகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளை உங்க கருத்துல இல்லையா தந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா, ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த பூமியை சுத்தம் செய்யறதுக்காக நன்றி. நீங்கள் ஒருவரே எங்களுக்கு எல்லாமே இருக்கிறீங்க ராஜா. அப்பா எங்களால முடியாதத நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களுக்காக நாங்க சீக்கிரமா கம்பீரமா அறுக்க நீங்க உதவி செய்யறதுக்காக நன்றி. இறங்கி வாரும் ராஜா, அப்பா இறங்கி வாருங்க ராஜா. அப்பா இந்த தேசங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளையும் உங்களோட கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள முக்கியமா இந்த வாலிப பிள்ளைகளினால இந்த நாடு தேசங்கள் அப்பா சீரழிந்து போகாதபடி ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பாதுகாத்து அப்பா சீரான வழியில நல்ல முறையில நடத்துறதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுறதுக்காக ராஜா, நீங்க ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதுக்காக ஆண்டவரே. அப்பா பணம் கொட்டி கிடக்கிறது, ஆனால் உங்களுடைய வேதம் தொடப்படாத மாதிரி இருக்கிறது ராஜா. அப்பா இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாக்குறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறியவர்களை என்னிடம் விடுங்கள் என்று சொன்னவர் அல்லவா நீங்க ஆண்டவரே. அது போல இந்த சிறிய பிள்ளைகளை ஆண்டவரே தொடுங்க ராஜா. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கத்தை நாங்க சொல்லி கொடுக்க ஆண்டவரே, எங்களுக்கு பெற்றோர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ராஜா. இந்த தேசங்கள் மகிழ்ந்து களி கூற உதவி செய்யுங்க அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல இந்த ஒவ்வொரு தேசமும் ஆண்டவர், ஐரோப்பா தேசங்கள், கனடா தேசங்கள், ஒவ்வொரு தேசங்கள், இந்தியா தேசங்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசமும் எழுப்புதல் காண வேண்டும் ஐயா. அப்பா ஒவ்வொரு தேசமும் மகிழ்ந்து களி கூறட்டும் என்று வாக்குத்தம் தாங்க ராஜா. அப்பா நீங்க கண்ணோக்கி பார்த்து இந்த தேசத்தை சுத்தி அறியுங்க ராஜா. எழுப்புதல்

0: நிர்மலா சிஸ்டரே, ஒவ்வொரு வேலையும் நவோமி சிஸ்டர், ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு வேலையும் ஆண்டவரே உங்க காரத்துல தடுகிறோம் ராப்பனே. எந்த தடைகளும் பெறாதபடி அவர்களை பெலத்தோட பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஜன சிஸ்டர் போற பயணங்கள்ல செய்யற ஊழியங்களை நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்க போய் ஊழியம் செய்து வந்துருங்க, அவங்களை பாதுகாத்து கொண்டு வரத்துக்காக ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்ப பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு சௌரியனின் சௌரனி மண்டன் பிரதரை மாண்டவரே. கர்த்தாவே உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இந்த சங்கம வானொலியை நடத்துற லேசலி பிரதரை அப்பா உங்க கருத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னுமா இன்னுமா ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. இன்னுமா ஒவ்வொரு ஜனங்களும் பெறாம என்று தடையா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நேற்று எனக்கு தடையா இருந்தது போல வானொலியில வருகிறோம் தடைகள் வந்ததுக்கு ஆண்டவரே அந்த தடைகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறீங்க. முன்னால போய் எங்களுக்கு பாதையை செம்மையாக்குற தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய ஜெபங்களை கேட்ட எங்கட ராஜாதி ராஜா ஜேசப்பா உங்களுக்கு உங்களுடைய நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்க ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஐரோப்பா தேசம், தேசம் இந்தியா தேசம், நோர்வே தேசம், இங்கிலாந்து தேசம் அகப்பன் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். விசுவாசத்தினார்.
0: ஆமேன்.
1: நாங்கள் நிர்மலா அமரியா அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். கொண்டு போட்டது ஏனென்றாக
2: விட்டு விட்டு கேக்குதுங்க சிஸ்டர்.
1: கேக்கலையா?
3: நாடுகளுக்காக
1: பூமி அதிர்ச்சி நடக்கும் இடங்களுக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த அருமையான நாளிலே கூடப்பா ஒன்றாக கூடி ஜெபிக்க நீர் செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீரி மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்தின எல்லா தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அநேக தேசங்களில் இந்த நாளிலே போராட்டங்கள் யுத்தங்களா இருக்கிறதப்பா. அதன் மூலியமாய் ரத்தங்கள் சிந்தப்படுகிறது, ஆத்மாக்கள் அழிகிறார்கள், எல்லாம் நஷ்டங்கள் ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் அப்பா ஒரே ஆத்மாக்கள் இழந்து போய் குடும்பங்களிலே ஒரே பிரச்சனையும் போராட்டமுமா இருக்கிற வேலையிலே தேவன் தாமே அந்த அப்படிப்பட்ட போராட்டம் உள்ள தேசங்களின் மீது உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியா ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தின் தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமது பரிசுத்த ரத்தத்தினாலே எல்லா தேசங்கள் மீதும் நீர் மூடி தேசங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு, ரத்தம் சிந்துதல் இல்லாதபடிக்கு ஆண்டவர் தாமே நீர் ஆத்துமாக்கள் எல்லோரையுமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக மரணங்கள், இழப்புகள் ஆண்டவரே, நஷ்டங்கள், இது போன்ற காரியங்கள் ஏற்படாத வண்ணம் ஆண்டவராகிய தேவன் உமது கரத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீ சமாதான சீக்கிரத்திலே இந்த சாத்தானை காலடியிலே நீர் நசுக்கி போடுவீராக அப்பா. இப்ப ஏற்பட்ட காரியங்கள் வந்து எல்லா தேசங்களிடையே சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடினாலே எல்லோருக்கும் ஒரு கலக்கம், பயம் போன்ற காரியங்களில் இருந்து எல்லாவற்றிலும் விடுதலை ஆகவும் படி ஜெபிக்கிறோம். அப்படியே கூடப்பா அதிகமான இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள், லேண்ட்ஸ்லைடு போன்ற காரியங்கள் அதிகமா இருக்கிறதப்பா. அவைகள் எல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்களினாலே அநேகர் ஆண்டவரே சோத்துறோம் அப்பா, மறித்து போறாங்க. அநேக வீடுகள் எல்லாம் நிலத்துக்குள்ளே புதைந்து போயும் திக்கற்றவர்களாய் நிற்கிற இந்த காரியங்களிலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். உமது கோபாக்கினை மனுஷர்கள் மேல வராதபடிக்கு ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். அதிகமான தேசங்களிலே, இந்திய தேசத்திலே கூட அதிகமான பூமி அதிர்ச்சிகள் அப்பா, அப்படியாக இந்த நில சரிவுகள் போன்ற காரியங்கள் நீரினாலும் நெருப்பினாலும்

0: பாதிப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அதனை நீர் தாமே கட்டுக்குள்ளாய் கொண்டு வருவீராக. இயற்கையிலே கர்த்தாவே, இயற்கைகளை யாவற்றையும் அப்பா உமது கரத்திலே நீர் அடக்கி வைத்திருக்கிறபடினாலே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இவைகள் எல்லா ஆண்டவரே நீ சொல்ல ஆகும், கட்டளைத்தால் நிற்கும் என்ற வார்த்தையின்படி இவைகளே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாவற்றையும் நீ நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறப்பா. யுத்தங்களை எல்லாவற்றையும் நீ தடுத்து நிறுத்தி நீர் யுத்தங்களை ஓய பண்ணி ஆசீர்வதித்து மக்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா, பயமின்றி வாழ்ந்திருக்க நீர் உதவி செய்யும்படியாய் உமது கரத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர். அப்படியாக எல்லா தேசங்களின் மீது ஆண்டவரே நீர் இரத்த சிந்துதல் இல்லாதபடிக்கு நீர் பாதுகாத்து பூமி எந்த இயற்கை சீற்றங்களினாலே எந்த ஒரு வித பாதிப்பு மக்களுக்கு ஏற்படாதபடிக்கு தேவன் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியாய் மது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கூட ஏசப்பா இந்த வேலையிலே இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன்ல செய்யா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இவர்களையும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவரே நீர் அதிகமாய் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன், மகனை மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகள் அப்பா அந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்தவரே அந்த புத்தகத்தை வெளியிடும் போது தெய்வ மகிமை விளங்கட்டும் ராஜா. அநேகர் இதனால ஆசிர்வாதம் பெறவும் ஆண்டவரே இது அநேக இடங்களுக்கு கடந்து செல்லும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா காரியத்தையும் அந்த நாளிலே நீ சந்திங்க, தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து போக்கையும் வர்றவையும் ஆசிர்வதித்து கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. அவர்களையும் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கூட தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. இறுதியாக வருகிறதான மகள் ஏமி புஷ்பராஜ கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து
2: வருது. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க, ஒழுங்கா வேலை செய்ய நினைக்கிறேன்.
3: நாங்கள் மேல பட்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிஸ்டர் கேக்குதான்.
2: ஆமாம் சிஸ்டர், மேகல வாசிக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய விவரக்குறிப்பை.
3: இந்திய நாட்களே எங்க தீமை உண்டாகும்படி சிறிது சிறிதாக இந்த வலிமையை இழக்க செய்கிற சத்ருவின் திட்டங்கள் முறியடிக்கப்பட நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: இந்த மாலை வேலை, காலை வேலை, மத்தியான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் சாத்தானே ஆண்டவரே. இந்த நாட்கள் உம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற பத்தினுடைய காரியங்கள், அவர்களை சத்தனுடைய பாதத்தில் உண்டாகபடிக்கு விண்ணப்பளிக்கிற காரியங்கள், உலகத்தில் காணப்படுகிற சொல்லாதவன் செய்கிற பிழையான காரியங்கள், அதை நிமித்தமாய் ஆண்டவரே உம்முடைய தேவப்பிள்ளைகள் விழுந்து போகாதபடி இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளுகிறாங்க. இந்த நாட்கள்ல வறுமை என்ற காரியத்தையும் ஆண்டவரே பணம் என்ற காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரே இந்த மனங்களை குழப்புகிறது போல தேவனுடைய பிள்ளைகளின் இந்த நாட்கள்ல குழம்பி ஆண்டவரை பின்வாங்கி போகிறார்கள். பணம் இல்லாத நிமித்தம், பணம் அதிகரித்தது நிமித்தம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறது நிமித்தம், கணவன் மனைவி பிரிவு நிமித்தம் என்று அநேக காரியங்கள் ஆண்டவரே அதன் நிமித்தமாய் பின்வாங்கி போகிறார்கள். அப்பனே அவர்களுக்காக இறங்குகிறாக, அவர்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, சரியான காரியங்களை கண்டறியத்தக்கதாக ஆண்டவரே இவர்களோடு இடைப்படுகிறார்கள். தேவனை சரியான முறையில அறிந்து கொண்டு நீர் ஜீவன் தேவன் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர் என்ற அந்த நிச்சயத்தை அவர்களுக்கு இடையே கொடுக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே தேவ பிள்ளைகளை மரத்த குட்டைகளாய் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, பட்டைகள் எதுவும் வராதபடி ஆண்டவரே அவருடைய ஜெப வேலையிலேயோ அவருடைய ஜெபிக்கிற காரியங்களிலோ அவர்கள் சத்திருக்கென்று செய்கிற ஊழியங்களில் எந்த தடைகளும் வராதபடி ஒரு இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி மறைக்கிறபடி நாளை உங்களுக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே வாலிபர்கள் எத்தனையோ ஆண்டவரே இடங்கள்ல சத்திருக்கென்று எழும்புகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே வேறு வாலிபர்கள் ஆண்டவரை கொடுத்து மனதை ஆண்டவரே மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. அதே போல தாக்கணி ஆண்டவரே வாலிபர்கள் தண்ணிக்கே அழைகிறார்களே ஒப்பனே, தேவருடைய மகிமை இல்லாமல் ஆண்டவரே அந்த கத்தவிழ்த்தப்பட்டவர்கள் போல அழைந்து சென்று அந்த வாலிபர்களை உறுதிக்கு கண்ணைக்கு பார்த்தீராக. சகோதரி ஆண்டவரை எடுக்கும் போது சொன்னார் ஆண்டவரை பெற்றோரால் ஆண்டவரை தண்டிக்கப்பட முடியாது, பெற்றோரை அட்வைஸ் பண்ண முடியாதபடி வாலிபர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும், எனக்கு புத்தி சொல்லத்தக்கதாகவும் ஆண்டவரை உன்னுடைய வார்த்தை அவர்களுக்கு ஆண்டவரே சொல்லத்தக்கதாகவும் நீ உதவி செய்கிறாக. அவர்களுடைய மனதில் ஒரு பெற்றான ஒரு மாறுதலை உண்டு பண்ணுங்க, தப்பாங்க அற்புதம் செய்யுங்கப்பா. அதே போல குழந்தைகள் வாலிபர்கள் சிறுவர்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஆண்டவரே காசா பகுதிகள், இஸ்ரவேல் ஆண்டவரே பகுதிகள், அதே போல ஆண்டவரே மத்திய கிழக்கு நாடுகள்லையும் கூட ஆண்டவரே யுத்தங்கள் நடக்கிறது. அதே போல ஆண்டவரே ரஷ்யா யுக்ரைன்ல யுத்தங்கள் நடக்கிறது. இது நிமித்தமே ஆண்டவரே எத்தனை பேர் அழிந்து போகிறார்கள். அந்த தேசம் ஆண்டவரே உனக்கு முன்பாக ஆண்டவரே நிற்கத்தக்கதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் அந்த யுக்ரைன் ரஷ்யா அவங்க இருக்கிறார்கள். சிறப்பனே அவர்களுக்காக மனம் நிரம்புகிறாங்க, அவங்க உண்மையை உற்சவமாக தேடுகிறீங்க தாங்குங்க ஆண்டவரே. அவர்களுக்காக இறங்குங்க அந்த தேசத்துல ஆண்டவரே மண்ணோட காலப்படுகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டி ஆண்டவரே கட்டாவை கட்டப்படத்தக்கதாக வழிவாசல்களை திறப்பீராக, யுத்தங்களை எல்லாம் நிறுத்துவீராக என்று இயேசுவின் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்களை உண்டு பண்ணுகிற அசித்த ஆவியின் எண்ணங்களும் ஆண்டவரே இந்த தேசங்களை பிடிக்க வேண்டும், அதே பொருளாதாரத்தை ஆண்டவரை உடைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டு ஆண்டவரை கிரியை செய்த எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல அழிக்கப்பட வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த தேசங்கள்ல ஆண்டவரை யுத்தத்துக்கு ஆண்டவரை புதிய புதிய ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறதோ அவை யாரும் ஆண்டவரை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு நிப்பாட்டப்படத்தக்கதாக இயேசுவின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்கிறாக. அதே போல ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் கூலனி பாலியல் மிரங்கள் ஆறு கண்டத்தில் இருக்கிற அதிபதிகளையும் உடைய கரத்துல நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அதிகாரிகள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களால் காலப்பட ஜனங்களை ஆண்டவரை வாழ்க்கையில் ஆண்டவரை பொருட்படுத்தத்தக்கதாக நீர் உதவி செய்கிறாக ஆண்டவர். இந்த ஜனங்கள் வாழ்ந்திருக்கட்டும் அப்பா ஆண்டவரை, அவருடைய துக்கங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக நீர் அற்புதம் செய்கிறாக என்று சொல்கிறேன். அதிகாரிகள் உள்ளத்தில் ஞானத்தால் நிரப்பும் உங்களுடைய தெய்வீக ஞானம் வருகிற வேலையில இந்த ஜனங்களை எவ்வளவுமாய் ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே காலமன் ஒப்பந்தமாய் கத்தெடுத்து ஆண்டவரே இந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டு இந்த ஜனங்களை ஆட்சி செய்தான அபிபந்தமாக ஆண்டவரே. ஞானத்தோடு ஆட்சி செய்து ஜனங்கள் சீராக சிறப்பாக வாழத்தக்கதாக வழிவாசல்களை தருகிறாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இந்த உலகத்திலிருக்க ஒவ்வொரு ஜனங்களும் எந்த மேலே முடுக்கில இருந்தாலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனாவது ரட்சிப்பு இல்லாமல் மறிக்க கூடாது தகப்பனே. இவர்களின் உடைப்படும் உடைப்படும் உடைப்படும் அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. தடைகள் யாவற்றையும் உடைப்படும் உம்முடைய நாமத்தில் நாங்கள் சொல்கிறோம் ஐயா. அற்புதம் செய்கிறாக, அதிசயம் செய்கிறாக. எல்லா திவிகள மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பன் ஆமென்.
5: ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக்
6: கொள்ளுகிறேன்.
5: எனக்கடலே மனுஷர்களுக்குள்ளே இந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் வராதபடி கத்ததாமே அந்த ஆக்கின தீப்பிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேணும். ஏனென்றால் இந்த ஆக்கின தீப்பு வியாதியை கொண்டு வருகிறது, சரீரத்தில பலவீனங்களை கொண்டு வருகிறது, வாலிப ஜுவதிகளுக்குள்ளே போதைகளை கொண்டு வருகிறது. ஆகவே இந்த ஆக்கின தீப்புக்கு தப்பும்படி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: மத்தியில் வாசமா இருக்கிறீங்களா? அற்புதமான தேவனே, உமக்கு கொடான குடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்பா. நல்லவர் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து இம்மட்டுமாய் காத்த தேவன் இனியும் கொடுக்க தாவைங்களோடு குடும்ப வழி நடத்துவீராக. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர, அப்பா மனிதனுடைய நீதி நியாயங்கள் எல்லாம் ஆண்டவர உம்முடைய கரங்களில் இருக்கிறது கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு ஆண்டவர் உட்படுத்தாத படிக்கு அதிலிருந்து விடுவித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவும் அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்விலே ஆண்டவர என் தேவனாக கர்த்தர் அப்படி ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழும்படியாக நல்ல ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவர உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்பி ஆண்டவரே கர்த்தருடைய பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரே அவளுக்கு இடரல் இல்லை என்பதை ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இடறி போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு துணையா இருங்க. அதே வேளையில் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே உங்களுடைய கடங்களுக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி ஆண்டவரே திசை கெட்டு போகிற அப்படியால் அவர்கள் ஆண்டவரே இந்த ஆக்கின தீர்ப்பிலே ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்வை இழந்து போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் அவர்களும் ஆண்டவர உம்முடைய பரிசுத்த பர்வதாக ஆண்டவர சந்நிதியிலே உம்மோடு கூட இருக்கிற பிள்ளைகளா அவர்கள் வந்து நிற்க அந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறணப்பா. தன்னுடைய தப்புகளை எல்லாம் தவறுகளை எல்லாம் ஆண்டவர அவர் செய்கிறதான காரியங்கள் தவறான காரியங்களிலிருந்து ஆண்டவர அந்த பிள்ளைகள் தெளிவு பெற்று ஆண்டவர மனதிலே அறிந்து ஆண்டவர இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர மனமாற்றம் அடைந்து உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர நித்தம் நித்தமாய் பரிசுத்தமான ஆண்டவர சந்ததியாய் வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருவரும் ஆண்டவர உண்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுக்கு எப்போதும் ஆண்டவர் இந்த ஆக்கினை தீர்ப்பு வராதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை உணர்ந்தவர்களாக தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர அவர் தங்களை ஆண்டவர புதுப்பிக்கத்தக்கதாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க வழி நடத்துங்க. அப்படியே தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்கத்தாவ ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றிகள் எடுக்கிறதாவே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுக்கத்தாவ வாலிப பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர நல்ல எதிர்காலத்தை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆயிட்டு வைக்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கவும் நல்ல ஆண்டவர சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு பிள்ளைகளாக மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சிப்பிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்ய போவதற்காய் உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு தவிர்த்த வேளையில ஆண்டவர அப்பா அந்த அருமையான ஜப வேலையை நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவர அவருக்கு ஆண்டவர அவர் கையிட்டு செய்யற மேலையும் இங்கே ஆசீர்வதித்து இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர தேவனில் எப்போதும் கலி கூர்ந்து மகிழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படி ஆய் கொடுக்கத்தாவே அவருக்கு தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் பேர்பெயராக தந்தையாக ஆசீர்வதித்து இவர்கள் வாழ்கிறதான இடத்திலே இவர்களை நான் ஆண்டவரே பெயரை நீர் ஆண்டவரே பெருமைப்படுத்தும்படியாய் சிந்திக்கிறோம். அப்படியாக தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையா இருந்து ஆண்டவரே எல்லா பொல்லாப்பும் ஆண்டவர் எந்த ஒரு பொல்லாப்பு நெருங்காதபடிக்கு எந்த வாதையும் ஆண்டவர் குருகாத்தை அணுகாதபடிக்கு தேவனே இவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் கொடுக்க தாங்க இந்த ஜப வேலையை தொகுத்து வருகிறதான ஜானட் மகளையும் அவருடைய கணவனையும் மகனையும் மகளையும் கர்த்தராகிய தேவன் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவர அப்பா உமக்காக ஆண்டவர அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு இந்த ஊழிய காரியத்தை ஆண்டவர நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர்கள். ஊழியத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இவர்கள் செய்கிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு துணையாயிருங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர தேவன் ஆண்டவர பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த முடியாது. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக நமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லோரும் காத்து வழிநடத்த நீ நல்லவரும் வல்லவருமா இருக்கிறபடியால் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அவனுக்கு ஸ்தோத்திரம். நம் ஜபத்தோடு கூட ஏமி இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, நாமத்தின உம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். கத்தாவே, இந்த என்னால் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் எங்களுக்கு நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜபத்தை கேட்டி தேசங்கள் தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் நீர் காண்கிற தேவன் அப்பா. அவர்களை மனந்திருப்பவன் ரட்சிக்கவும் வல்லவரே. ரட்சிப்பு முடியது தேவரீர். இவர்களுடைய ஆண்டவரே சிரசின் மேல் உடைய ஆசீர்வாதம் தங்க கத்தாவை கிருப செய்யும். இவருடைய தேவைகள் வாஞ்சங்கள் ஒவ்வொன்றையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்,
7: ஆமேன், ஆமேன். இறக்கமுள்ள தாப்பனே, நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கட்டாவே சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுவானவரே, எங்களுக்கு சோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்கா எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். வரப்போன்ற புதிய மாதத்திலும் ஆண்டவரே சுவாமி, இந்த வானொலி ஊழியத்தினூடாக நிறைவான ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி சுவாமி. அவர்களுடைய குடும்பங்கள், சபைகள், இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளும் சாதரி ஜனருக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது கத்தாவே எங்களுக்கு கரம் கூட இருந்து அநேகர் அந்த புத்தகங்களை வாங்கவும் அந்த புத்தகங்களை வாசிக்கவும் ஆண்டவரே, அந்த புத்தகத்திலே சகோதரி கற்றுக் கொடுத்திருக்கின்ற வார்த்தைகள், வசனங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே படிக்கும் பொழுது கத்தாவே அந்த மக்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நீங்கள் கொடுக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே போக்கிலும் பலத்திலும் துணையாக இருக்க வேணுமாய்? ஆண்டவரே சகோதரி பயணம் பண்ணுகின்ற வாகனங்கள், விமானங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகர் வந்து அந்த இடத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த புதிய நாளும் சோதரி மேகலாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? இந்த வானொலியில இணைத்த நோக்கத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே சோதரி சாந்தியை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த தேசத்திலே செய்கின்ற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதே போல அருந்ததி என்ற சகோதரியை உங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே கூட இருந்த அந்த ஊழியங்களை ஆசிர்வதித்து அந்த ஊழியங்களில் அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்யவும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல்கள் அந்த தேசையில் எங்கும் துறக்கப்படவும் நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலிசிஸ்வருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரியுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் உழைக்கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பன எங்களுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, இன்னமாக பாசப்பாள் லூயிசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இருக்க கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக ஆண்டவரே அவர் தருகின்ற வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்தவனுமா ஜபிக்கிறோம். தாயார் சிஷிலி அம்மாவையும் ஐயாவையும் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு சரீர சுவைனங்களோ பலவீனங்களோ ஒன்றும் அணுகி விடாத படிக்கும் ஆண்டவரே அவர்களை நீங்கள் காத்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் தகப்பனே. அதே போல ஆண்டவரே தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரனம்மா, அருமையாக எங்களுக்கு கொடுத்த இந்த தாய்மாருக்காய் நன்றி அப்பா. அவளுடைய ஜபங்கள், அவளுடைய ஊழியங்கள், அவளுடைய சந்ததிக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக இந்த புதிய நாளும் ஊழியர் சுசேஷரின் வானரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கூடாக தருகின்ற வார்த்தைகள், வாக்கு தத்த வசனங்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி ஐரினுக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம் அப்பா. சகோதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். அவள் இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்சத்திலே வரப்போகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக சாதரி சுபா அலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை உங்களை பாதத்திலே தருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமாக குடும்பத்திலே உள்ள தேவைகள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் சோத்திரம் அப்பா, அவருடைய ஊழியங்கள், அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்னமாக குடும்பத்தார் உறவுகள், பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை பாதத்திலே தருகிறோம். அதே போல சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, கூட இருந்து நடத்தவனுமா இந்த குடும்பத்தாரை ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே சுவாமி, பாச ஆண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி, உங்களை கரம் கூட இருக்கவனுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சாதரி வினோபாய் ஜசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜசிமாவுடைய திருமண காரியத்தை எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அதில் தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னமாக ஜசிமாவை வேலை இடத்திலே பாதுகாக்க வேணுமாய் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்தார் உறவுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளும் சாதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கம் அம்மானுள் சாபகர் ஊழியர் லசீலங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பிற குழந்தைகளையும் உங்களை பாதத்திலே தருகிறோம். தகப்பனே, அந்த வேலை எடுத்து ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே நீங்கள் திறந்து வைத்த சுவிசேஷ வாசலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகள், இந்த மாக ஆண்டவரே சுவாமி, அவர்களும் மத்தியிலும் ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே, போக்கிலும் பரத்திலும் துணையாயிருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதாரத்தின் தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலே கத்தாவே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த மாக ஒவ்வொரு கருவிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜூம் இணைப்புகள், வாட்ஸ்அப் இணைப்புகள், ஆண்டவரே இன்டர்நெட் இணைப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைய உதவி செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாக வெக்கேஷனுக்கு சென்றிருக்கின்ற ஊழியர்கள், இந்த மாக ஆண்டவரே இந்த வானிலைக்கு வர முடியாமல் சுவயினங்கள் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் மாக ஆண்டவரே சுவாமி, நீ இந்த நாளிலும் ஆண்டவரே உந்த ஜப குழுங்களே நீங்கள் இணைத்து வருகின்ற ஒவ்வொரு புதிய ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பிரதர் டொனாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தார் உறவுகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த இருக்கிற தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.
2: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்கள் எடுத்து வந்தது ஓலிய சௌரி ஏமி ராஜா டொரண்டோ இருந்து காலவேளையில் இணைந்தார்கள். இதெல்லாம் தொகுத்து வழங்கிய சௌரி ஜனட் அவர்களையும் மாலை வேளையில் ஜெபம் தேசத்துக்கு இணைந்து இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வழங்க கத்தர் கொடுத்து தாளந்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்திக் கொண்டு சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே இணைந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சௌரி மகள் அவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்தார்கள். அதே போல சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். பாஸ்டர்

0: ஜெபித்தார்கள். ஜெபித்த எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. சௌரி ஐரீன் அவர்கள் கூட கொழும்பு இலங்கையில் நினைந்தார்கள். கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இன்னும் ஒரு காலை நேர ஜபத்திலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார். யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெபம் தேசத்தில் இணைந்திருக்கிறார். சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவர்களிடம் ஒப்படைப்போம். இலங்கைக்காக விசேடமாக ஜெபிப்பார்கள். இந்த வேளையிலும் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வணக்கங்கள் மாலை வணக்கங்கள் கூறிக்கொண்டு இரவு வணக்கங்களையும் கூறி வாழ்த்து வரவேற்போம். சௌரி சுபாசினி அவர்கள் இந்த வேளையிலும் வழி நடத்துவார். சௌரி ஜனத் அவர்கள் வழி நடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். இருவரையும் அவரிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: ஜபத்தோடு கூட பாடலோடு கூட வழி நடத்துவார்.
2: கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மீண்டுமாக இந்த வாரத்திலே நாங்கள் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எல்லா தடைகளையும் நீக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரம தகப்பனே, நீங்களே பொறுப்படுங்கள், நீங்களே வழி நடத்துங்கள். கர்த்தாவே கூட இருங்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பரையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபங்களை ஈடுக்கிற எங்களையும் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென். ஆமென்.

0: ஆமேன் ஆமேன் அங்க பாடலை கேட்டதாமே ஆசீர்வதித்து இன்னுமாய் தாளந்துகளிலே பல்கி பெருக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் முதலாவது நான் செபத்திலே வழி நடத்துகிறேன். ஏனென்றால் திருச்சபை மக்கள் மத்தியிலே கத்ததாமே கூட இருந்து இந்த நாட்களிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் இன்னதென்று அவர்கள் அறிந்து செய்யக்கூடிய ஒரு கிருபியை அங்கு கிருபியை கொடுக்க வேணும் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்துவேன். நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, இலங்கை மக்களுக்காக, தலைவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோம். இலங்கை தேசத்தின் ஆண்டவரே, ராஜாக்கள் தொடங்கி கடைசி மகன் மட்டும் ஆண்டவரே நீர் காண்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்கள் தேசத்தின் பாவத்தோச அக்கிரமங்கள் மீறுதல்கள் ஒவ்வொன்றையும் மன்னிப்பி கத்தாவே. அவர்களின் இருதயங்களும் சிந்தைகளும் சீர்கேடானதுகளுக்கு கடக்காதபடி கத்தாவே. என் தேவனே, இவர்களை மனம் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வானமண்டலங்க தரமாக்கங்க கடற்பிராந்திங்க தேசத்தின் குடிகள் ஆண்டவரே கத்தாவே, ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமேந்துகள் அப்பா கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட உம்முடைய நாமத்தினால் பரிசுத்தப்பட வேணும். சிறு பிள்ளைகள் உம்முடைய ரத்தத்தினால் மூடப்பட வேணும் ஆண்டவரே. வாலிப ஜோதிகள் மனம் போன போக்கிலே போய்விடாத தாவே மனம் திருப்பப்பட வேணும் ஆண்டவரே. அப்பா இளம் குடும்பங்கள் உமக்கு சமாதானம் உள்ள குடும்பங்களாய் வாழ செய்வீராக கத்தாவே. ஆண்டவரே, முதியோரை காக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருதற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளே நீ நடத்துமையா, எல்லாருக்குள்ளும் வர வேண்டிய உம்முடைய ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ளே வர கத்தாவே. உம்முடைய பரிசுத்தாவியானவர் நிழலிட கத்தாவே, நீங்கள் உதவி செய்யுங்கள். இலங்கை தேசம் முழுவதும் ஆண்டவரே ஆளுகைக்கு உட்படுத்துகிறோம். ஆளுக திகர வல்லவினால் நிரப்பும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்பேறுங்க ஆண்டவரே, எங்கள் தேச மக்களை பொறுப்பேறுங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா அவர்கள், நீங்க திருச்சபை மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அப்போ சிலர் 10:3 உகந்த மனுஷன் என்று எழுதியிருக்க, இந்த ஜனத்திலாவது அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி வேதன் சொல்லுவதாகவே. திருச்சபையில இருக்கிற எல்லா ஊழியக்கார சபைகள் மக்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உகந்த மனுஷர்களாய், தேவனுக்கு ஏற்ற மனுஷர்களாய், தேவனுக்கு பயப்படுற மனுஷர்களாய் இருக்க கத்தர் உந்த நாட்கள்லே அவர்களை ஏவி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனை கத்தாவே, இன்றைய நாளும் ஆண்டவரே அப்பா, எங்கள் தேசம் முழுவதிலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் உண்ணாமல் தரிக்கப்பட்டவர்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, நீங்க இவர்களை புறப்படுங்கள் கர்த்தாவே, இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. அன்பான நேசரே, எங்கள் மீட்பரே, இரட்சகரே அப்பா ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க நீர் ஒவ்வொருத்தரையும் அப்பண்ணம் ஆண்டவரே வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான நேசரே அப்பா, இவர்கள் ஆண்டவரே, இவர்களும் ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே அப்பா உமக்கு உகந்தவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ள நீர் அந்த கிருபையை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் கேட்கிறோம் அப்பா. என் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தாவே, உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, உமக்கு உகந்தவர்களாய் ஜீவிக்க வேணுமென்ற அந்த ஆண்டவரே இருதயத்தின் நினைவுகள் அவர்களுக்குள் காணப்படத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆளுகையும் உம்முடைய வழி நடத்தலும் இருந்தால் கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்ப ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அபிஷேகத்துக்குள் ஒவ்வொருத்தரும் வரத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே, உமக்கு பயப்படும் பயம் ஆண்டவரே அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ வேணும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. அந்த இருதய பயம் இருந்தால் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் உமக்கு உகந்தவர்களாக இருப்பார்கள் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டார்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிப்பார்கள் கத்தாவே அப்பா. அந்த இருதயத்தை நீர் கட்டளை இடும்படியா உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே அப்பா, ஏனோதான ஒன்று உம்முடைய பிள்ளைகள் இருந்து விடாதபடி கத்தாவே ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தோடு கத்தாவே இன்னும் உமக்குள்ளே கட்டி சேர நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை உம்மண்டை இருந்து சத்துருவானவன் பிரித்து விடாதபடி கத்தாவே நீரே பாதுகாத்து தொடர்ந்தும் இவர்களை வழி நடத்தும்படியாக, எல்லா தடைகளுக்கும் விளக்கும்படியாக கர்த்தாவே உம்முடைய அற்புத கரத்துக்குள் முற்று முழுக்க ஒப்புக் கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்
0: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நான் இலங்க தேசத்திலே கத்தருக்கு பயப்படுற பயம் அங்கு வர வேணும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஏனென்றா கத்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லுகிறது. அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் இருக்கிற எங்கள் நீதியின் தேவன். ஆகவே அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, எங்கள் தேசம் இலங்கை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கற்படி தாய்மார்கள் கற்படுத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரையும் நீர் காண்கிறீர் கத்தாவே. என் தேவனே அப்பா, இவர்கள் உகந்த வாசனையாய் உமக்கு இருக்க கத்தருக்கு பயப்படுற பயம் கீழ்ப்படிவு கடந்து வர கத்தாவே, அவர்களை சீர்கேடாக்குற கத்தாவே, அவருடைய சிந்தைகள் அவருடைய இருதயங்கள் பொல்லாப்பு பொல்லாத கிரிகளை கொண்டு வர ஆவிகள் பின்பு ஆவிகள் எல்லாவற்றையும் கட்டிந்து போடும் ஆண்டவரே. எல்லாரையும் நீ ஆண்டவரே கத்தாவே பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருக்குள்ளும் வரவேண்டிய அந்த ரட்சிப்பு ஆண்டவரே எங்கள் தேச மக்களுக்குள்ளே ஆண்டவரே கத்தாவே, இன வேறுபாடு இல்லாதபடி மத வேறுபாடு இல்லாதபடி கத்தாவே வரக்கூடியதாய் ஆண்டவரே கத்தா ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் வரக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்கள மக்களாய், தமிழ் மக்களாய், முஸ்லிம் மக்களாய், வரங்கி மக்களாய் கத்தாவே, எங்கள் தேசத்தில் எந்தெந்த ஜாதிகள் எந்தெந்த பாசைய பேசுறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீ ரட்சிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறேன் ஐயா. எங்கள் தேச மக்களுடைய பாவதோஷ அக்கிரமங்களை ஒரு கணம் மன்னிங்க ராஜா, ஒரு கணம் மனம் திருப்புதலுக்கு அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் இயேசு நாமத்துக்கு தேவனே உடைய வார்த்தைக்கு நீதிக்கு சிறைப்படியும் ஆண்டவரே. ஒவ்வொருடே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மேல்மக்கள் பாலிமென்ட்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்குள்ளாய் எடுக்கப்பட கத்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 9 மாகாணம் 25 மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே கத்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறபடியால் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ரட்சிக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிக வெப்பமும் வராதபடி, அதிக மழையும் வராதபடி எங்கள் தேசத்தை தகுந்த நிலைமையில மாற்றி ஆண்டவரே நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தின் அழிவில் இருந்து மக்களை காப்பாற்றி வீராக கத்தாவே, மக்களும் மனம் திரும்பி வாழ ஆக்கினைக்கு உட்படாதபடி கத்தாவே, எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா ஆண்டவரே வர உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு பயப்படுற பயம் மனித நேயங்கள் அவர்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் எங்கள் தேசத்திலே இன்றைக்கு அங்கு ஏழைகளாய் விதவைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் உணவு உடைக்கு வழிந்தி கஷ்டப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் சுபா நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
1: அன்பின் தகப்பனே இயேசுப்பா, எங்கள் பரிசுத்தரே, எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகள் எளியவர்களையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை நீங்கள் புறப்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தாவே. அன்பின் தந்தை இயேசுப்பா ஆண்டவரே, நாள்தோறும் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே தேவைகளுக்காக ஊக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீ காண்கிற தேவன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கத்தாவே, உண்ண உணவுகளுக்காக ஆண்டவரே, உடுக்க உடைகளுக்காக, நல்ல இருப்பிடங்கள் இல்லாமல் ஆண்டவரே தவிக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நீர் இவர்களை பாதுகாத்து பராமரித்து நடத்தும்படி உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனி கத்தாவை, ஆதரவிட்டிருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. இவர்களை பொறுப்படுங்கள் கத்தாவே, இவர்களுக்கு வேண்டிய மனுஷ தயவுகள் ஆண்டவரே கிடைக்க கிருபை செய்யுங்கள். இவர்களுடைய நாளாந்த தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள் இவர்கள்
2: அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் இருந்தும் பராமரிப்பில்லாமல் கவனிப்பில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களை நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பெருமூச்சுகள், இவர்களுடைய ஆண்டவரே கண்ணீர்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகளை கொண்டு வந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீ பொறுப்படுக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளை வைத்து தவிக்கிற ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாளாந்தம் எவ்வளவு தேவைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுடைய தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகளை நீ சந்தித்து வழிநடத்தும். இவர்களை இனங்கண்டு இவர்களுக்கு உதவுகிற மனுஷ தயவுகளை நீங்கள் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை பொறுப்படும் ஆண்டவரே. கணவன் இல்லாமல் ஆண்டவரே விதவைகளாக ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களை நடத்துகிற ஒவ்வொரு பெண்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. இவர்களை நீ பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பத்துக்கு எதிராக தீய மனிதர்கள் எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்வார்கள். அவர்களிடத்தில் இருந்தெல்லாம் நீர் இந்த குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தாவே இந்த குடும்பங்களை வழிநடத்துங்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய சொந்த முயற்சிகளிலே பிரயாசப்படுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்கள் ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனை வழிநடத்துங்கள். அது மாத்திரமல்ல கணவனால் கைவிடப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சொந்த மனைவி குடும்பங்கள் இருக்கத்தக்கதாக தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படிப்பட்ட குடும்பங்களை பொருட்படுத்த கர்த்தாவே இவர்களிடத்தில் ஒரு மனமாறுதலை கொடுத்து குடும்பங்கள் ஐக்கியத்தை பெருகப்பண்ணி நீர் வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே தங்களுக்கு இறங்க யார் உண்டு என்று இறுக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிற தேவன் ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிற தேவன் நீங்கள் அப்பா ஆண்டவரே. நீர் இப்படிப்பட்டவர்களை பொருட்படுத்த கர்த்தாவே இவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து இவர்களை நாள்தோறும் பராமரித்து நடத்தும்படியாக உங்களுடைய கரங்களுக்குள் தந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென் ஆமென். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றேன். இந்த நாட்களிலே அநேக நுழம்பு கடியினால் அங்கு டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், மரணத்தை சந்தித்த பிள்ளைகள், அதனால் வேதனைப்படுகிற பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே இந்த நாட்களில் எங்கள் தேசத்திலே அப்பா நுழம்பு கடி காரணமாய் கத்தாவே ஆண்டவரே இந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் கத்தாவே ஆண்டவரே. மரணத்தை சந்தி அநேகர் கத்தாவே தேவாவியானவரே அப்படியாய் வேதனையோடு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் உண்மை காண்கிற இருதயத்தை கட்டளையிடுவீராக, உண்மை காண்கிற சிந்திய கட்டளையிடுவீராக கத்தாவே. அந்த ஆண்டவரே வியாதிக்கு காரணமாய் இருக்கிற எந்த பாவமாய் இருந்தாலும், எந்த சத்ருவின் திட்டமாய் இருந்தாலும் இவையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்க வல்லவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனைகளுக்காய், டாக்டர்மார் நர்ஸ்மார்களுக்காய் ஆண்டவரே, மருத்துவ பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கத்தாவே, வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் கொடுக்கிற தேவன் அப்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. ஆண்டவரே இந்த ஜனங்களை எல்லாம் வியாதிப்பட்டு வேதனையிலே தவிக்கிறார்கள் ஆண்டவரே. தொடர் வியாதிகள் கத்தாவே வேதனையிலே தவிக்கிறார்கள் கத்தாவே. மருத்துவ வசதியின்றி தவிக்கிறார்கள் அப்பா, மருந்துகள் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா, பணம் இன்றி தவிக்கிறார்கள் அப்பா. இதெல்லாம் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்திலே எல்லாம் இலவசமாய் கொடுக்கப்படும் ஆண்டவரே. ஆனாலும் கத்தாவே அவர்கள் மனம் திரும்ப ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா. இந்த இதுக்கு காரணமாயிருக்கிற எல்லா சத்ருவின் திட்டங்களை முறியடித்து என் தேவனே இவர்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி ரட்சிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபா நீங்கள் மற்ற ஒருத்தரை ஒருத்தர் மன்னிக்க கூடிய ஒரு சுபாவம் எங்கள் தேசத்திலே கடந்து வர கத்தருக்கு உதவி செய்யணும். ஒருத்தருடைய குறையை இன்னொருத்தர் மன்னிக்க கூடியதாய் ஒரு மனித அபிமானங்கள் வரக்கூடியதாய் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பான தகப்பனை பரிசுத்தரே, இப்பொழுதும் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக உடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே, அப்பா இந்த மன்னிக்கிற சுபாவங்கள் ஒப்புதலுக்கும் காணப்படத்தக்கதாக என் தகப்பனே நீங்க உதவி செய்யும்படி ஆகும்படி கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நான் என்ற அகந்த உருமாப்பு இருக்கும் வரைக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவங்கள் வராது ஆண்டவரே. அந்த அகந்தையும் அகங்காரங்களும் நீங்கி போகத்தக்கதாக அந்த தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த அன்பில்லாத சுபாவங்களினால் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் பிடிவுகளும் பிரச்சனைகளும் ஆண்டவரே அப்பா, துன்பங்களும் ஆண்டவரே அப்பா, போட்டிகள் பொறாண்மைகள் ஒருவனை ஒருவன் கொள்ளுறது அழிக்கிறது ஆண்டவரே, இப்படியான காரியங்களில் இருந்து கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்தையும் எங்கள் ஜனங்களையும் மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று அந்த சத்துருவின் சுபாவங்கள் எல்லாரையும் விட்டு விலகி போகத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வாக்கு கொடுத்த என் கர்த்தரே இயேசப்பா ஆண்டவரே, அந்த பரிபூர்ணத்துக்குள் ஒவ்வொருவரும் வரத்தக்கதாக அவர்களுடைய குண இயல்புகளை நீர் மாற்றும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரக்கம் காணப்படட்டும், எங்கள் தேசத்திலே காணப்படட்டும், எங்கள் ஜனங்கள் மத்தியிலே காணப்படட்டும், எங்களுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா மற்றவர்களை திரும்பி பார்க்கிற குணங்கள் இல்லை கர்த்தாவே, எல்லாம் அன்பு தணிந்து போகிறது கர்த்தாவே. என்னேசரே, நான் நான் எனக்கு எனக்கு என்று அந்த சுபாவங்கள் பெருகி கொண்டு வருகிறது கர்த்தாவே. என் ஆண்டவரே இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா மற்றவனை நேசிக்கிற இருதயம், மற்றவனுக்கு கொடுக்கிற சுபாவங்கள், விட்டு கொடுக்கிற சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவங்கள் பெருகத்தக்கதாக என் தகப்பனே நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரே நீங்கள் உம்முடைய கரத்துக்குள் தருகிறோம். நீங்களே பொறுப்படுங்கள், வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா கிருபை ஆயிரங்கி உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாக்களே எங்கள் தேசத்திலே செல்வ பெருக்கை நம்பி அங்கு தீவினைகள் கலத்து கொண்டு போகிறதை நாங்கள் காண்கிறோமாகவே. இதற்காக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே உம்மை பலனாய் கொள்ளாதபடி கர்த்தாவே செல்வ பெருக்கை நம்பி கர்த்தாவே தங்கள் தீவினைகளை பலத்து கொண்ட மனுஷராய் இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே இந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற விடுவிக்கப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எனக்கும் தாசை வரும் வருவங்களுக்கு நீராய் என் கண்களை இருப்பேன் சொன்னது அகப்பன் நீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உலகத்துக்குள்ளும் மாமிசத்துக்குள்ளும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே தங்கள் செல்வங்களை பெருக்கத்தை நம்பிக்கொண்டு செல்வ பெருக்கி ஆண்டவரே பெருக்கிக் கொண்டு இருக்க ஆண்டவரே விருப்பப்படுகிற இந்த ஆத்துமாக்கள் பாதாளத்துக்கு போகாதபடி பரிசுத்த வழியை காணக்கூடியதா என் தேவனே, துக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் எல்லாம் உம்முடைய வேத வசனத்துக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே, உம்முடைய நீதிக்கு முன்பாக திருப்பப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளாந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் சோதி தருகிறவருமாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே மிருக கூடம் உள்ள மனுஷர்களாய் இன்றைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே. ஆண்டவரே மூடர்களாய் இருக்கிறார்களே, உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்களே கர்த்தாவே. இவர்களுடைய நிலைமைகள் மாற்றப்படட்டும் ஐயா. ஆண்டவரே மாறுதல் அடையட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. ஆக்கின தீப்பை எங்கள் தேசத்தின் மீது வைக்காதபடி கர்த்தாவே ஒரு கிருபையினால், ஒரு இரக்கத்தினால், ஒரு தயவினால், ஒரு அன்பினால் நீர் அவர்களை ஆண்டவரே மாற்றி அமைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அப்பா பூமி அதிர்ச்சிகளோ கர்த்தாவே கடல்கள் பொங்கவோ ஆண்டவரே வறட்சிகள் வரவோ கர்த்தாவே விடாது இருப்பீராக கர்த்தாவே. எங்கள் தேச மக்கள் வாழ்வடிய செய்வீராக உண்மை ஆண்டவரே. எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தாவே உண்மை சேவிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே ஒவ்வொருவரே மாற்றுங்காவியான ஒவ்வொரு சிந்தைகளையும் இருதயங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா இந்த நாட்கள் ஆண்டவரே, கடைசி நாட்கள் ஆண்டவரே, சபையில இருக்கிற பிள்ளைகள் கூட ஆவியில ஏவப்பட்டு கத்தாவே, அன்றைக்கு சிமியோன் ஆண்டவரே ஆவியில ஏவப்பட்டு கத்தாவே ஆலயத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாய் ஆண்டவரே அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஜெபித்தது போல இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கத்தாவே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியினால் ஏவப்பட்டு கத்தாவே உம்முடைய சத்தியத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, எல்லாரையும் நீ தாங்கி நலி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரமங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, உங்களுடைய வல்ல கரமங்களை நடத்தட்டும் ஐயா, குடும்பங்களை நடத்தட்டும் ஐயா, வீடுகளை நடத்தட்டும் ஐயா, பிள்ளைகளை நடத்தட்டும் ஆவியானவரே. இந்த நாளை நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே, இயேசுவின் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக கத்தாவே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. சும்மா நீங்கள் சங்கம வானொலிக்காகவும் சங்கம வானொலியிலே சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பங்கு கொள்ளுற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தர் பொறுப்பேற்று அவருடைய தேவைகள் வாஞ்சகள் சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கம வானொலிக்காகவும் நீங்க எங்களுக்காக நெஞ்சம் பண்ணுங்க. கத்ததாமே கூட இருந்த எல்லாவற்றிலும் ஒரு ஜெயத்தை தந்து நடத்துவாராக.
1: ஆமாண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த சங்கம ஊழியங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் ஊடாக ஆண்டவரே அநேகர் பயனடைகிறார்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரனே அவருடைய குடும்பத்தை நீங்க குறிப்படுத்தி வழி நடத்துங்கள் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அதே போல அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கிற ஆண்டவரே அந்த அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த இணைப்பிலே வந்து கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் நெருக்கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துங்கள். இந்த ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தியுங்கள் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள், உங்கள் திருக்கரம் பாதுகாத்து தொடர்ந்தும் வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திலே இன்னும் அநேகர் ஆண்டவரே இதை கேட்கவும் இந்த ஊழியங்கள் ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பயன்பெறவும் ஆண்டவரே நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே உள்ளடி விழாக்க குடும்பத்தை உடைய கரத்துக்குள் தருகிறேன். சகோதரியோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சுகபலங்களை கட்டளையிட்டு இன்னும் இந்த ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உடைய நல்ல அபிஷேகத்தை கொடுத்து நடத்துங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் சந்தேகங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி அந்த இடத்திலும் நல்ல மனுஷ தயவுகளையும் நீங்கள் கட்டளையிட்டு கத்தாவே சந்தோஷத்தோடு போய் சந்தோஷத்தோடு திரும்பி வரத்தக்கதாக உடைய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்முடைய சமூகம் முன்பாக சென்று காரியங்கள் ஒவ்வொன்றை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். தடைகள் யாவை நீக்குங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக முற்று முழுக்க நன்றி செலுத்தி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன். நல்ல
0: விதாவே நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தராமே எங்களையும் எங்கள் தேசங்களையும் கர்த்தர் காத்து நடத்த வேணும் என்ற ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இருக்கிற தேசங்கள் வாழ்கிற தேசங்கள் வாழ்கிற தலைவர்கள் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சுவாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாவோடு நீர் கூட இருப்பீராக கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளைக்கு கொடுத்த சுகபலம் ஆரோக்கியம் வல்லமைக்காயுமை துதிக்கிறோம். போக்குவரத்து பாதுகாப்புகளுக்காயுமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்க துதிக்க ஜவாவி வல்லமைய கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மூலியத்தில் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே வரங்கள் வல்லமினால் பயன்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கணவனுக்காய் கைவிட்டு செய்யும் காரியங்கள் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதம் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கல்லையிடும் ஐயா. பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே படிப்பிலே படிப்பு ஞானத்திலே அறிவிலே புத்தியிலே கெட்டித்தனத்திலே வல்லமிலே பெருக கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் வருங்கால காலங்கள் தொழில்துறைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்குள்ள உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற சபைகள் கத்தாவே பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரே என் தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் தேசத்தை தேச மக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கிருபை கத்தாவே எங்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதே உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமே மக்குரியது மக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுபாரு பல்லவியோடும் முடித்துக் கொள்ளும்.

0: வர வேண்டும் வல்லவரே, வர வேண்டும்
1: ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியாமே. ஆமென்.
2: இலங்கைக்காக

அனைவரையும் ஒப்புவித்துக் கொண்டு விசேடமாக சௌரி சுபாஷினி அவருடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திராமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திய கருத்தில் உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம், கணவனாரையும் ஒப்புவிக்கிறோம், பிள்ளைகள் இருவரையும் ஒப்புவிக்கிறோம். கத்திராமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்திய கருத்திலே உங்கள் பாதுகாப்பின் கரம், சுகம், பலன், ஜீவன் எல்லாவற்றையும் தந்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக் கொண்டு கத்திர சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே சௌரி சௌரி கெனட் அவர்கள் காலையிலே 8 மணி முதல் இதுவரை நேரமும் இணைந்து தொகுத்து வழங்கினார் ஜபங்களை. இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்திராமே அவரோடும் அவருடைய குடும்பத்தாருடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவர் டொரண்டோ பகுதியிலே வந்து தனது வெளியிட்டு வரும்பொழுதும் கத்தருடைய கரம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும், பலர் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். நாளை காலை வேளையிலே இலங்கைக்கான, உலக நாடுகளான ஜெபத்தோடு திரும்பமாக சந்திப்போம். சௌரி சுபாஷினியும் அடுத்த வாரத்திலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாகுமாரன் பரசுத்தாவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சுபாஷினி, காட் பிளஸ் யூ. நன்றி சௌரி. இதுவரை நேரமும் இலங்கைக்காக விசேடமாக சௌரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்து ஜபித்தார்கள். உலக நாடுகளுக்காக நாங்கள் ஜபித்தோம். கத்தர் அவருடனும் கூட இன்னும் வழிநடத்துவாராக. ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: ప్రైస్ లోట్ అమ్మా. சகோதரி ஒவ்வொரு சுதங்கிழமையிலும் மானிப்பாய் பகுதியிலிருந்து இணைந்து ஜெபங்களுக்கு வருகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து பெண்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு புத்தகத்தை ஆயத்தப்படுத்தி ஸ்காப்ரோவிலே வெளியிடுகிறார் அடுத்த வாரத்திலே, அடுத்த சனிக்கிழமை. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பிரயாணங்கள், விசா காரியங்கள், எல்லா காரியங்களிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த வழியில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் அம்மா, வழி நடத்துங்க. ஆமேன். கார்பி
1: அந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம், இந்த யுவ வேலைக்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுறோம் ஐயா, நன்றி சொல்ற ஆயிரம் நாவுகள் கூடாதப்பா. ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் சுதிக்கிறோம் ஐயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சேனகளின் கத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சேராவிங்கள், கேராவிங்கள் பரிசுத்தவான்கள் போத்தூரு, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே, நாங்களும் மாத்திரங்களை தாழ்த்துறோம் சுவாமி. கடுப்பாதபடியில் ஒரு மனமாய் வந்திருக்கிறோம் சுவாமி, எங்களை தாரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கிருபை அப்பா, எல்லாம் உங்களுக்கு கிருபை தானப்பா தாங்குறது. எங்களோட வேலை நல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுயம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வருபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம். கிருபை, கிருபை மட்டுமா நடத்தின கருபை, முடிய வரியந்தம் இருக்கிற கிருபை அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா பிதாவே என்று கூப்பிட தந்த கிருபையாண்டவர், மாத்திரம் ஆண்டவரே, மாத்திரம் ஆண்டவரே, எங்களை குள்ளைகளாக நிகழ்த்து கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். துதிக்கிறோம், ஜெபங்களும் விண்ணப்பங்களும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி. உங்களுடைய இரக்கங்களும் மன்னிப்புகளும் தயவுகளும் உண்டு சுவாமி. எங்களுடைய நிமித்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தின்படி, உங்களுடைய கிருமையின்படி நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. அகப்பனே நன்றி சொல்லுவோம், உங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே நிகழ்த்தின் மூலம் எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் உங்களை கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை தான் அப்பா மட்டுமா எங்களை நடத்துகிற சுவாமி. நன்றி. இந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜபிக்க வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு ஆண்டவரே உங்களுக்கு இரக்கம் பெற வந்திருக்கிறோம், உங்களுக்கு கிருபைக்கு வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் காண்கிறது சுவாமி, கடைசி நாட்களில் பொல்லாங்கனின் காலத்தில் ஐயா அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சுவாமி. மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும் சுவாமி. இவர்களுக்கு வேண்டி ஆண்டவரே பலத்தை கொடுத்தருளுங்கள், மனந்திரும்புதலை கொடுத்தருங்கள், சிறை இருப்புகளை மாற்றிக் கொள்ளுங்கள் சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுற, வேண்டிக் கொள்ள அவர்களால் முடியாது சுவாமி. தகப்பனே எங்க விடுதலை ஆக்கினாலும் யாவை விடுதலை ஆவார்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் சுவாமி, விடுதலை, விடுதலை. இந்த கிருபையின் காலம், அனுக்கிரக காலம் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே அவர்கள் நாட்களை போக்கி கொண்டிருக்காதபடி தகப்பன் இப்பொழுது இன்றே ஆண்டவரே கிருபையின் நாள் என்று சொல்லி, அனுக்கிரக காலம் என்று சொல்லி மனந்திரும்பட்டும் சுவாமி, மனந்திரும்பட்டும். அப்போ அந்த காலங்களில் நடக்கிற கொடுமைகள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சத்தியத்திற்கு படுகிறவளாய், கற்பனைகளை கை கொள்ளுகிறவளாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீருக்கு பயந்து வாழுகிறவளாய் ஆண்டவரே, இந்த நாட்கள் மாறட்டும் சுவாமி, மாறட்டும், வரவைக்கு முன்பாக மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. அப்பா கிருபையே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, இறக்கும் செய்யுங்க சுவாமி, வேலனை கொடுங்க சுவாமி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நன்றி. யுத்தங்கள் அப்பா, யுத்தங்கள் ஆண்டவ, யுத்தத்தில் எல்லாம் படுகிற நாங்கள் கண்ணீர் அப்பா, பாடுகள் அப்பா, தவிப்புகள் அப்பா ஐயா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. குற்றங்கள், பாவங்கள், குறைகள் எல்லாம் நீக்கி ஒரு விஷயம் ஆண்டவரே, இவர்களை மன்னி

0: ഇവരൊന്നും ശബരിമല വേണ്ടിക്കൊള്ളൂ. സഭപ്പണേ ഇറക്കത്തിലുള്ള ഐശ്വര്യമുള്ള ദേവനെ നിങ്ങളെപ്പോലെ ദേവൻ ഓർവരുമല്ലേ ആണ്ടവരെ. നിങ്ങൾ മണ്ണിക്കുന്നത് എവലോ തയ്യപ്പെടുത്തവരാണ്ടവരെ. മണ്ണിങ്ക സ്വാമികളുടെ കുറ്റങ്ങൾക്ക് എല്ലാ മണ്ണിത്തിന്റെ യുദ്ധ നിലയിലിരിക്കുന്ന മക്കൾക്ക് ഒരു വിടുതലേ ആണ്ടവരെ, ഒരു സമാധാനമാണ്ടവരെ. ഇവർക്ക് ഉണ്ടാകുമ്പടിയായി വേണ്ടിക്കൊള്ളൂ. നമ്മുടെ വാർത്ത ഇവരുകളെ മേക്കൊള്ളട്ടും സ്വാമി. വാർത്തയിനാ ും സ്വാമി ആശീർവദിക്കപ്പെടട്ടെ. മഹളെ സന്ധിങ്കപ്പോ എങ്കെല്ലാ നിക്കിറാറുകളോ സ്ഥാപനേ കാണുക ദേവനെ. ഇവിടെ കണ്ടുകൾ മേലിറക്കമായിരിക്കുമ്പടിയായി വേണ്ടിക്കൊള്ളൂ സ്വാമി. അപ്പനെ വ്യാധി അസ്ഥലങ്ങളാണ്ടോ? വ്യാധി വ്യാധി വ്യാധി. അപ്പാ വ്യാധി പെരുക്കം അധികമാണ്ടവരെ. എന്റെ നാട്കളിൽ കത്താവേ വ്യാധികളെല്ലപ്പെടുക ജനങ്ങൾ പെരുകൊണ്ടേ പോറാവൾ സ്വാമി. കത്താവേ വ്യാധിയും കൊടുമയാണ്ടവരെ ജനങ്ങളിൽ കൂക്കുരങ്ങാണ്ടവരെ. സഹോപ്പനെ ഇതൊക്കെപ്പാ ഇവർക്ക് മണം തിരുമ്പോട്ട് വ്യാധിക്ക് കാരണമായിരിക്കുക ശാപങ്ങളെല്ലാം ഒരിക്കപ്പെട്ട് ആണ്ടവരെ നിങ്ങൾ എത്തി ചിറന്ത ദേവൻ സ്വാമി. ആണ്ടവരെ നിങ്ങളാം വ്യാധികളെ ഗുണമാക്കുക ദേവൻ. നിങ്ങളാം പരിഹാരിയ കത്തരുണ്ട് സ്വല്ലി ആണ്ടവരെ. ജനങ്ങളും കൂടെ നോക്കി വ്യാധി ഇല്ലാണ്ടവരെ കൂപ്പിടട്ടെ സ്വാമി. കൂപ്പിടട്ടെ ആണ്ടവർ, കൂപ്പിടട്ടെ ആണ്ടവർ. കുറ്റപ്പെടുത്തുങ്ക സ്വാമി. വ്യാധിയിലിരുന്ന് വിടുതലെ കൊടുങ്ക സ്വാമി. ആണ്ടവരെ ആണ്ടവർ നാൾക്കളിൽ കത്താവേ. അപ്പാ വ്യാധിയിലിരുന്ന് ഒവ്വൊരു മനുഷ്യനും ഉങ്ങളെ തേടി വന്ന പോകും. തകപ്പനെ എല്ലാരെയും തൊട്ട് ചുമമാക്കണീങ്ക സ്വാമി. തേടുകൾ കണ്ടെടുകാറുകളുണ്ട് പ്രകാരം സ്വാമി. വ്യാധി പെടുക്കയിലിരിക്കുന്ന ഒവ്വൊരുങ്ങളെ തേടിട്ടും സ്വാമി. നിങ്ങളാണപ്പ പരിഹാരിയായ കത്തർ. നിങ്ങളാണപ്പ സുഖത്തെ കൊടുക്കുന്ന കത്തരുണ്ട്. തേടുകളായി മാറട്ടും സുഖത്തെ പെരട്ടും സ്വാമി. തേവികളോടിരുപ്പാറുകളാണ് തേവികളെല്ലാം സ്വന്തിക്കും ളെ കട്ടളിയിടുന്ന സ്വാമി. ഇവരൾക്ക് വേണ്ടിക്കൊള്ളുന്നു തകപ്പനെ. വ്യാധിയസ്ഥരളെ പാരുങ്ക സ്വാമി, പാരുങ്ക സ്വാമി. വ്യാധിയിൽ കൂപ്പിടുക ഒവ്വൊരുവർക്കും സുഖത്തെ കൊടുങ്ക സ്വാമി. മരണ തറവായിലിരുപ്പാറുകളാണ് അവരുടെ ആത്മാ. എന്തവരെ നമ്മുടെ കരങ്ങളെ ഒപ്പു കൊടുക്കട്ടെ, ഒപ്പു കൊടുക്കട്ടെ, ഒപ്പു കൊടുക്കട്ടെ സ്വാമി. ഇവർക്ക് വേണ്ടിക്കും. അപ്പൊ ആ മുതിയവർകളാണ്ടവ, എത്രയോ മുതിയവർകളാണ്ടവ, അനാഥകളായി കൈവിടപ്പെട്ടവളായി ആദരവറ്റവളായി ആണ്ടവരെ. എത്രയോ മുതിയവരായി ചേശാലകളും നിരമ്പി കളിക്കുക സ്വാമി. ആണ്ടവരെ മുതിയവകളൊക്കെ ഇറക്കം ചെയ്യുങ്കപ്പാ. അറുകളെ കൊടുങ്കപ്പാ. തയവ ഉണ്ട് വിണ്ണങ്കപ്പാ. നമുതിയവർക്ക് വേണ്ടിക്കൊള്ളൂറോ. നമുതിയവർക്ക് വേണ്ടിക്കൊള്ളൂറ സ്വാമി. നമുതിയവർക്ക് വേണ്ടിക്കൊള്ളു. കാപ്പനേ നന്ദി ചൊല്ലൂറോ, നന്ദി ചൊല്ലൂറോ, നന്ദി ചൊല്ലൂറോ, നന്ദി ചൊല്ലൂറോ, നന്ദി ചൊല്ലൂറോ, നന്ദി. കാപ്പനേ നാക്ക് ദേശങ്ങളിലിരിക്കുന്ന തലവരുകൾക്ക് വേണ്ടിക്കൊള്ളൂറോ. തലവരുകൾ മത്തിയിലാണ്ടവർ നീതി വരട്ടെ, ഒന്മ വരട്ടെ, ദേവഭയം ഉണ്ടാകട്ടെ. അപ്പോ ദേശങ്ങളെയെല്ലാം പകുത്ത് ജനങ്ങളെ കുടിയമത്തി ആളുകയെ വച്ച ദേവൻ നീങ്ങാണ്ടവരെ. നീങ്ങാണ്ട ആളുകൈ നന്മയ്ക്ക് ഏതുവാവ നീങ്ങ കൊടുത്ത ദേവനാണ്ട് അത് നന്മയാകവേ ഇരിക്കട്ടെ സ്വാമി. അതപ്പൊ നീ ചലവുകളെയും കരത്തിൽ ഒപ്പ് കൊടുക്കുറം. ദേശങ്ങളിൽ നീതിയില്ലാമല്ലാണ്ടവരെ പുരട്ടപ്പെട്ട നിലയിൽ കണ്ണീരോടുവാത മക്കളാണേകമാണ്ടവരെ. പവിക്ര മക്കൾ അനേകമാണ്ടവരെ. ഇവരുകൾക്കെല്ലാം ഒരു നീതി ചെയ്യണം. തലവരാകും ഇവരുകളെ നടത്തുമ്പോ സ്വാമി. ഇവർക്ക് വേണ്ടിക്കൊള്ളുറും. വേണ്ടി കുടുംബങ്ങളെല്ലാം ആശീർവദിക്കപ്പെട്ടു. ആണ്ടവരെ ഇവരുടെ ആളുകയിൽ മുൻമാതിരിയാക മുതലിടമാക വേദം ഇവരുടെ കരങ്ങളിൽ ഇരിക്കട്ടെ സ്വാമി. അപ്പാ വേദത്തിൽ എല്ലാ കാര്യങ്ങളും നിങ്ങൾ ചൊല്ലപ്പെട്ടിരിക്കുന്നു സ്വാമി. അവങ്ങളെ ആണ്ടവരെ കൈക്കൊള്ളുകളായി, ആണ്ടവരെ നടക്കുന്നവരുകളായി, ദേവത്തെ ആളുകളായി ഇവളെ നടത്തി ദേവജ്ഞാനവരുകളെ നിരപ്പെട്ടു നിരപ്പെട്ടു നിരപ്പെട്ടു. ഇപ്രിയാവും അധികാരത്തിലുള്ള ഒരുകൾക്ക് വേണ്ടിക്കൊള്ളൂറും. അധികാരത്തിലുള്ള ഒരുകൾക്ക് വേണ്ടിക്കൊള്ളൂറും. അവരുടെ കുടുംബങ്ങൾക്ക് വേണ്ടിക്കൊള്ളൂ സ്വാമി. അയ്യാ ദേശത്തെ കാത്തു കൊണ്ടിരിക്കുന്നു ആരാണ് വീരുകൾക്ക് ആണ്ടവരെ. எங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கிறதோ, எந்த எல்லைகளில் எல்லாம் காவல் காத்து கொண்டு நிற்கிறார்களோ, சுவாமி இவர்களை எங்கள் கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே. இவர்களை பொழுதும் ஆண்டவர் ஆயத்தமுள்ளவர்களா, ஆண்டவர தேசத்தை காத்து கொண்டிருக்கிறவளா, இவர்களை வழி நடத்துங்கள் சுவாமி. இவருடைய ஆத்மா இப்பொழுதும் ஆண்டவரே தகப்பனே, இவருடைய காலங்கள் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் இருக்கிறபடினா ஆண்டவரே, இவர்கள் இப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் அந்த இடங்களை நிக்கத்தக்களா, இவர்களை வழி நடத்துங்கள். இவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அங்கெல்லாம் எந்த இடங்கள்ல இருக்கிறார்களோ அப்பா, அந்த இடத்தினாலும் உங்களை சிறையினால் மோடி சொட்டையினால் மறைத்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமே அவர்களுமே இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படியாரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேசம் எல்லாம் வறட்சி வேலை இல்லை கூக்குரல் அப்பா, இனங்களுடைய கூக்குரல் தகப்பனே. இவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே உங்களுடைய முகத்தை தேடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இவருடைய கூப்பிடு கூப்பிடுகள் ஆண்டவரே, ஐயா இவருடைய கூக்குரல் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை எட்டுவதாக இருக்கட்டும் சுவாமி. அப்பா தங்களுடைய மனசுக்கு வெள்ளத்தினால் அல்ல ஆண்டவரே, சுயத்தினால் ஆண்டவரே போராடாதபடி தகப்பனே. அப்பா நீதி நிமித்தம் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் நிமித்தம் ஐயா ஆண்டவரே தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி ஆண்டவரே சமத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக்கோ காண்கிறீர்கள் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே வறட்சி ஆண்டவரே பெருகிக்கொண்டே போகிறது சுவாமி, போய்கொண்டே போகிறது ஐயா. ஒரு விஷயம் ஒரு விஷயம், இவர்களுக்கு மன்னித்து மன்னித்து மன்னித்து மன்னதகப்பனே, இவருடைய பாகரங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீங்க முதுகு பின்னாக எறிந்து விட்டு ஆண்டவரே இறக்கும் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளுவோம், இறக்கும் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளும். இவர்களுக்காக வண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ஒரு நேர உணவு இல்லை ஆண்டவரே, தவிக்கிற மக்கள் அவ்வா பசியப்பா தகப்பனே. நீங்க எல்லா உணர்வுகள் உணவு இந்த பூமியில வாழ்ந்த தகப்பன் ஆண்டவர், பசியின் கொடுமை தெரியும் சுவாமி. மனாந்தரத்துல கூட உங்களிடமாய் மூன்று நாட்கள் தங்கியிருந்த மக்கள் சாப்பிடாமல் போனால் வழியிலே தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி இறக்கப்பட்ட ஆண்டவர், அவர்களுக்கு உணவளித்த தேவன் ஆண்டவர், நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறாதவர் அப்பா, நீங்க மாறுவதில்லை ஆண்டவர், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர், இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே காண்கிற தேவனே, இவர்களுக்கு இறக்கம் செய்ய ஒரு நேர உணவு சுவாமி தகப்பனே, ஒரு நேர உணவுக்காக காத்து கொண்டிருக்கிற மக்களை போஷிங்கப்பா போஷிங்கப்பா போஷிங்கப்பா. அப்பா காக்கை இன்னும் கூப்பிடும் போது அவர்களுக்கு உணவு கொடுக்குற, காக்கைக்கும் உணவு கொடுக்குற தேவன் நீங்க. அப்படியான தேவனுடைய ஜனங்கள் மீது இறங்கி ஆண்டவரே இவர்களை போஷிக்கும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம், போஷிக்கும்படியாய் வண்டிக் இறக்கம் செய்யுங்கப்பா. சொலிப்பை கட்டளையிடும்படியாய் தகப்பனே, இந்த நாட்களில் இந்த காலங்களில் உங்களோட வார்த்தை வார்த்தை வசனம் இவர்களை போஷிக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. ஆண்டவரை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மிகவும் முக்கியமான காலமாயிருக்கிற சுவாமி. எங்கு பார்த்தாலும் தகப்பனே பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கீழ்படியாமல் தாண்டவ மாறிக்கொண்டிருக்கிற காலங்கள் ஆண்டவர், இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்காக, இந்த கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்களுக்கு விசாசின் தந்திரங்களோடு ஆண்டவர், ஜனங்களுடைய போராட்டங்களோடு ஆண்டவரை தகப்பனே. அப்பா நிற்கிற ஊழியர்கள் ஆண்டவரே தாங்கங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. எந்த நிலையிலும் தகப்பனே அவர் ஊழியத்தை வசதியாக செய்து விடுவாதபடி எப்பொழுதும் உற்சாகம் உள்ளவர்களை ஆண்டவரே, நல்ல ஸ்தானாதிபதிகளாய் நம்மட ஊழியத்தை செய்கிறவர்களாய் ஆண்டவரே, ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக வேண்டி ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி. பலப்படுத்துங்கப்பா, அபிஷேகத்தினால் இறப்புங்கப்பா. தகப்பனே விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, கத்தாவே விழுந்து போன விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர் எத்தனையோ பேர்களான இந்த காலத்தில் போய்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே சகப்பனே, சத்துருவான வந்த எனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி கணங்களை கொள்ளை கொண்டு போய்கொண்டிருக்கிற காலம் ஆண்டவ சகப்பனே, வெள்ளம் ஆவியானவரே இவர்களை ஆட்கொள்ளும்படியாய் வண்டி கொள்வோம் சுவாமி. திரும்பத்தும் சுவாமி ஊழியத்தை விட்டு போன ஊழியர்களுக்காக வண்டி கொள்வோம் சுவாமி. இவர்கள் மறுபடியுமாய் திரும்பத்தும் மகத்துவமான ஊழியம் ஆண்டவரே, அந்த ஊழியத்தின் மகிமை அவர்களை திரும்பமா கொண்டு வரட்டும் சுவாமி. அப்பா உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே சத்துருவானவன் விடாதபடி தகப்பனே, இவர்கள் உங்களுடைய ஊழியத்தை கட்டுறவளாய் எழும்புறவளாய் எழும்பட்டு சுவாமி. எழும்பு அந்த மனம் இவர்களுக்கு உண்டாகட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, நன்றி சொல்லுறோம். சகப்பனே ஆசீர்வாதம் நடத்துங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. திரும்பமா இந்த ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் நிலையில இருக்கிறார்கள் சுவாமி, எந்தெந்த நிலையிலெல்லாம் விழுந்தார்களோ சுவாமி, தகப்பன் எல்லாவற்றிலும் தூக்கி விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. அப்பா தூமந்திரங்களில் சபைகள் எங்களுடைய ரத்தத்தின் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபை, அப்பா கொடுத்த விலை அதிகமாண்டவரே, இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரே சபையை காத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஐயா அவங்கள வார்த்தை சொல்லுற பாதாளத்தின் வாசம் சபையை மேற்கொள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தை மேல் ஆண்டவரே பாதாளம் சபையை மேற்கொள்ளாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கட வார்த்தை இவன் உள்ள வார்த்தையப்பா. ஆண்டவரே இதுவரை நடத்துகிற தேவனே, எங்கட வார்த்தையினால் சபைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. மனவாத்தி சபையப்பா, இது வரும்போது எடுத்துக் கொள்ளுகிற சபை அப்பா பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகட்டும். சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவையோடு உண்மையோடும் அன்பையோ அன்போடும் சபையை நேசிக்கிறவர்களாக ஆண்டவரே சபைகளில் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். குடும்பம் குடும்பமாக சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைகளுக்காக வேண்டிக் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே வெளியில் நிற்கிறவர் சுவாமி, இவர்களும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க நேசிக்கிறவர்கள், எல்லாரையும் நேசிக்கிறவரும் இவர்களின் சபையில கொண்டு சுரக்கிற இருதயத்தை கொடுங்க சுவாமி. இவருடைய இருதயம் தாழ்த்தப்படட்டும், கீழ்படியட்டும், சபைகளில் வந்து ஆசீர்வாதத்தை பெறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபையில் நிற்கிற போதவர்மாருக்காக உதவிகளுக்காக சபையை நடத்தக்கூடிய வளத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நல்ல மேய்ப்பர்களாக மந்தையை மேய்க்கிறவர்களாக ஆசீர்வாதத்தை கொடுங்க. உங்களோட கட்டளைகளுக்கு படிந்தவர்களாய் சபையை நடத்துகிறவர்களா இவர்களை நடத்துங்க சுவாமி. போதவர்மார் குடும்பங்கள் உதவியுடைய எல்லாரும் சாட்சி உள்ளவர்களா உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களா இயன்றவர் மன்மாதிரிகளா அப்போ ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. சாட்சியத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்படும், அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னதுமனே. இந்த நாட்களில் ஆண்டவரே சலுகாதிகளுக்கு அறிவிக்கப்படுவதனால் நன்றி, நன்றி அப்பா, ஹிருவே அப்பா, ஹிருவே அப்பா. அப்பா எவ்வளவு அன்புள்ளவர் அப்பா, ஒருவர் தான் கெட்டு போக கூடாது என்ற சித்தத்தின்படி அப்பனே அவ்வளவு அன்பு நிறைந்தது. ஒரே பரவன குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனவன் கெட்டு போகாமல் நித்திய இவனையாடையும் அவரை தந்தால் இவ்வளவா இவ்வளவு அன்பு குந்திங்கப்பா, அன்பு குந்திங்க. அன்புக்கு ஆண்டவரையால் அகலகிறம் இல்லை ஆண்டவர். அப்படியான அன்புள்ள தேவன் இந்த நாட்களிலும் ஆண்டவரே, பல இடங்களிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படி நான் நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்லுறோம், கோடி நன்றி சொல்ல. அதுக்குரிய காலங்கள் எல்லாம் தந்திருக்கிறீங்க, டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து மீடியாக்கள், டெலிவிஷன்கள், ரேடியோக்கள், இன்னும் ஆண்டவரே கைகள் இருக்கிற போன்கள் எல்லாத்திலும் உங்களோட வார்த்தை சொல்லப்படுகிறோம். நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஞானங்கள் கேட்டு கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும். நடத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரு சகப்பனே, காரியங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அப்பா உற்சாகத்தோடும் உண்மையோடும் தியாகத்தோடும் ஊழியங்களை செய்யட்டும் ஆண்டவரு. எவ்வளவு பாடுகளாயிருந்தாலும் சுவாமி ஐயா அவர்களது நிலை நின்று ஆண்ட ஊழியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி, அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பி வல்லரே. அடைக்கப்பட்ட நாங்கள் கிராமங்கள் இருண்ட தேசங்கள் இன்னும் அநேகம் உண்டு சுவாமி. எத்தனையோ மக்கள் இருளுக்குள் இருக்கிறார்கள் சுவாமி. அப்பனே இந்த இனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. ஆண்டவரே நீங்க போன இடமெல்லாம் ஆண்டவரே வெளிச்சம் வெளிச்சம் வெளிச்சம் ஆண்டவரே, நீங்க போன இடங்களிலெல்லாம் விடுதலை விடுதலை விடுதலை. அப்படியான தேவன் நீங்க இருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே இந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேணும் அனுபவிக்கிறோம். காண வேணும் அணியும் படைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் ஆண்டவரை திறக்கப்பட்டு ஆண்டவர் வெளிச்சத்தை காண்கிறவர்களா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் வேண்டிக் கொள்ளுறோம். இன்னமாய் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ய ஆண்டவரே ஜனங்கள் வேணும் சுவாமி. ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்களாய் மாறட்டும் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் இல்லாண்டவரே உங்களுடைய மகிமை விளங்கட்டும் சுவாமி. ஆண்டவரே உங்களை அன்பு வெளிப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே காண்கிற மக்கள் ஆண்டவரே படசாலையானாலும் தெருக்களானாலும் ஆண்டவரே வேலை ஸ்தலங்களும் ஒரு வார்த்தை என்றாலும் சொல்லி ஆண்டவரே உங்களை அன்பை சொல்லட்டும் சுவாமி. சொல்லட்டும் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க மாற்றுங்க சுவாமி மாற்றுங்க மாற்றுங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகப்பனே. என்னமாய் ஆண்டவரே எத்தனையோ கஷ்டமான இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஊழியர்கள் ஒவ்வொருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தாங்குங்கப்பா கண்ணீரப்பா சியாவியப்பா அடிக்கப்படுகிறவர்களப்பா துன்பப்படுகிறவர்களப்பா எல்லாவற்றிலும் எல்லாமாக நீங்க அவர்களை தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா தாங்குங்க. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவருடைய குடும்பங்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய மக்களும் ரட்சிக்கப்பட்டு வாழ்வாதாரப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிறதே நீங்க சுவாமி. தேவைகளை கொடுக்கிறதே நீங்க சுவாமி. அப்பா தேவைகள் எல்லாம் இந்த நாட்களில் வாழ்ற ஜனங்களுக்காக அன்புதன் இந்த மூணு காலமாண்ட ஆண்டவர் கொடுமையான காலம் ஆண்டவர். ஐயா குடும்பங்கள் பிரிந்து உறவுகள் பிரிந்து தகப்பனே இந்த தகப்பனேரோடு வாழ்ற மக்கள் அப்பா இவர்களுக்கு ஒரு கீழ்ப்படிவு வேணும் சுவாமி. உங்களுக்கு பயப்படும் பயம் அன்புக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்கு வேணும் சுவாமி. ஒருவரே நேசித்து ஆண்டவரே ஒருவரே தாங்கி குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். அப்ப அந்த குடும்பங்களுக்காக வேண்டி குடும்பெல்லாம் பிரிவு நிலம் இருக்கிறார்கள் அவர்களுடைய கடினங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் சுவாமி. நாங்களை தாழ்த்தட்டும் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் பெற்றோர்களுக்காக வேண்டி எப்படியாக ஆண்டவ தேசங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி. இலங்கை தேசத்தை பாருங்க சுவாமி. அப்பா இலங்கை தேசம் இலங்கை தேசம் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆண்டவரே தகப்பனே பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய் கொண்டுதான் அப்படியும் தகப்பனை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. திருப்பு வல்லவர் நீங்க திருப்பு வல்லவர் நீங்க ஆண்டவர். தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இறக்கம் செய்யுங்க உங்களுடைய இறக்கம் தானப்பா வேணும் உங்களுடைய மன்னிப்பு தானப்பா வேணும் ஆண்டவரே உங்களுக்கு கிருபை தான். மரோடு இருக்கிற மந்திரி சொல் பாதுகாத்துக் கொள்ளும் இப்படியா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேசத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சமாதானத்துக்காக வேண்டி எல்லாம் கிருபையோ கிருபையோ தங்கமண்டியோக்காக வேண்டிக் கொள்ளும். உங்க கிருபை நான் தாங்குங்கப்பா தாங்க உங்க கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லையப்பா இல்லாமலும் கிருபை உங்க கிருபை கிருபை கிருபை அப்படியா எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். வாங்கிக்கொள்ளுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கருத்து தந்து இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்ளுவோம் நல்லதுதாவே. ஆமே ஆமே ஆமே.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் எல்லாருக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் காண்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தந்து தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே அந்த ஜெபங்களை கேட்டார். அந்த விசுவாசத்தோடு உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்து கொண்டு இந்த வேலையில் விடுகிறோம். நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமே.
0: கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்களோட ஊழியத்துல அந்த இணைந்திருக்கிற சகோதரர்களையும் ஆசீர்வதித்தாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவில் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். இணைந்து ஜெபிக்க மறுபோலே பேசலுகின்ற பொழுதும் ஜெபிக்க போகிற ஒருவர் சார்பிலும் அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பின்வான ஐயா அவர்களை வரவேற்போம். வேத பாடத்துக்காக இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கதிரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வேத வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க போகிறவங்களை பரிசுத்தாவியானவர்தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கதிர் உதவி செய்வாராக. நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே மறு ஒழிப்பிலே கேட்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூட பேஸ்புக் கூட ட்விட்டர் கூட பார்க்கின்ற வேளையிலும் கேட்கின்ற வேளையிலும் கதிர் தாமே அவர்களோடும் பேசுவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்து. God bless you. Amen.
2: Amen. நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஐயா அக்கவுண்ட் அக்கவுண்ட்
1: ஓகேயா?
2: Amen. ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான விளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய கரம் தானே கூட நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுகிற கிரிவுகளுக்காக உங்களுக்கு சோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த வேத வார்த்தைகளை பேசும்படியாக தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இயேசுவின் நாமத்திலே ஆமே. இதனால நாங்கள் நேற்றைய நாட்களிலே சங்கீதம் 33:18-19 வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தமது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதை குறித்து நாங்கள் நேற்றைய நாட்களிலே பார்த்த பகுதி, முதலாவது பகுதியிலே எங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சார்ந்து இந்த நாட்கள் அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் நேற்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறது, அந்த நம்பிக்கைக்குள்ளே நாங்கள் எப்படியாக இந்த நாட்களை பெருகிக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். முந்தைய நாட்களிலே நாங்கள் பகுதி இரண்டாவது நாட்களை பார்க்கிற காரியம் என்னவென்றால், விசுவாசிகளின் நம்பிக்கையின் அடிப்படை என்ற தலைப்பில் இந்த நாட்களை நான் பேசும்படியாக வாங்கிக்கின்றேன். விசுவாசிகளின் நம்பிக்கை, அதாவது பிலீவர்ஸ் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளின் நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதா, தேவனுடைய இயல்பான தன்மைகளும் கிறிஸ்துவின் தன்மையும் தேவனுடைய வார்த்தையும் ஆகியவற்றின் மீது அஸ்திவாரப்பட்டுள்ளதை இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய, ஒரு விசுவாசியுடைய நம்பிக்கை எப்படியாக வருகிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்குள்ளே இந்த நாட்களிலே அவருடைய நன்மை மூலமாய் அங்கே அஸ்திவாரப்படுகிறதை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரிய, அப்ப அதை குறித்துதான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய இந்த அடிப்படை நோக்கம் என்ன என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர்கள் அந்த தேவனுடைய இயல்பான தன்மையையும் கிறிஸ்துவனுடைய தன்மையையும் தேவனுடைய வார்த்தை ஆகியவற்றின் மேலே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டுமா, அத்திவாரப்பட வேண்டும். அப்ப விசுவாசியாய் இருக்கிற மனுஷன் முதலாவது தேவனுக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஒரு அத்திவாரத்தை இந்த நாட்களை போட வேண்டும். அப்படியாக போட்டு இந்த நாட்களை காரியங்களை செய்வாரா இருந்தால்தான் அங்கே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய காரியங்களையும் இந்த நாட்களை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக பாருங்கள், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தேவன் எவ்வளவு கரிசனையும் உண்மையும் இந்த நாட்களை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சங்கீதம் 22 இந்த நாட்கள் உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது. இந்த சங்கீத 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமா இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களை துவங்குகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இந்த சங்கீதம் 22 வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், இந்த 4 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலேயே, அங்கே 3-4 வாசிக்கிற வேளையிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமா இருக்கிற தேவரே பரிசுத்தரும், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தவர் என்று சொல்லி நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 22 ஆண்டவுடைய அந்த சிலுவை பாட்டை குறித்த நாட்களை சங்கீதக்காரர் இந்த நாட்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த இடுக்கத்தின் மத்தியிலும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த உபத்திரவங்கள் மத்தியிலும் இருந்து தேவன் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே விடுதலை செய்தார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. இப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தன் உயிருக்கு ஆபத்து நேரிட்ட ஒரு சூழ்நிலையிலேயே கதறியபடியே இந்த சங்கீதத்திலே இந்த நாட்களை காட்டுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவன் கடந்த காலங்களிலே தேவன் தமது பிள்ளைகள் மேல் இந்த நாட்களை காட்டிய அக்கறையையும் ரட்சிப்பையும் இந்த நாட்கள் அதிசயமானதை பற்றியும் சிந்திக்கும் போது, அந்த தேவன் அவனையும் இக்கட்டிலே இந்த நாட்களே மீட்டு இந்த நாட்களே காப்பாற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களை உறுதியாக நம்பப்படுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறது எங்கே பார்க்கிறோம். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களை இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இந்த நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த நாட்களே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படியா கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு அடிமையாக அந்த நாட்கள் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப அடிமையாக கொண்டு போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்திலே யோசேப்பு அந்த இடத்திலே இருந்து பாருங்கள், தேவன் தன்னுடைய யோசேப்பு மூலமாய் தன்னுடைய தரிசனங்கள், தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அந்த எகிப்து தேசத்துக்கு காண்பிக்கும்படியாக தேவன் யோசேப்பினுடைய தலையை எகிப்து தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜீவனுள்ள தேவன் அப்படியாக உயர்த்தி இந்த நாட்களை அந்த இடத்திலே வைத்திருந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், யோசேப்பும் யோசேப்பினுடைய அந்த அவர்களுடைய அதாவது கோத்திர பிதாக்களும் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த 12 கோத்திர பிதாக்களும் அந்த இடத்திலே அந்த பஞ்சகாலத்திலே வந்து இந்த நாட்களை தங்கி இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அந்த தேசத்திலே பெருகி கொண்டு போறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக யோசேப்பு மறித்ததற்கு பின்பாக யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்திலே வருகிறார். அந்த ராஜாவின் மூலமா இந்த நாட்களில் எகிப்தியருக்கு அதாவது இஸ்ரவேலருக்கு நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களும் இந்த நாட்களே வருகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் இந்த நாட்களிலே இங்கே சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே வைத்த நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் நம்பின நம்பிக்கை நிமித்தம் நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகள். இந்த சங்கீதம் 22:4 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்கள் இந்த யாத்ரா புஸ்தகம் முழுவதையும் நாங்கள் வாசிக்கிற வேளையிலே, அங்கே சிருஷ்டிகராகிய கர்த்தர் நம்முடைய உண்மைகளையும் இந்த நாட்களை விசுவாசங்களையும் அங்கே விசுவாசம் உள்ள மக்களை காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, அவர்களுடைய தேவைகளை இந்த நாட்களை சந்திக்கவும், ஏனெனில் அந்த செயல்களை எல்லாம் செய்து நடத்தினவர் என்பதை காணலாம் என்பதையும், கானான் தேசத்திலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்து அவர்களை விடுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே அற்புதங்கள் எல்லா அற்புதங்களை செய்தார். இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை போன்று தமது ஆண்டவர் பெயரிலே உள்ள தமது விசுவாசத்தை இந்த நாட்களே காட்டி இந்த நாட்களே எழுப்பும்படியாகத்தான் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்கிறமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களே விசுவாசிகளுக்கு எப்படியாக என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், விசுவாசிகளுக்கு இன்றைக்கு உதவி செய்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்களை பாருங்கள், 105 சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்கு பிரஸ்தாவப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவரை அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் பாடி அவருடைய அவர் செய்த அற்புதங்களையும் அவருடைய மகத்துவத்தையும் குறித்து இந்த நாட்களிலே மேன்மை பாராட்டினார்கள். அவருடைய வல்லமையை குறித்து அவர் செய்த அதிசயங்கள் இப்படியாக இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இப்படியாக அந்த ஜனங்களுக்கு இந்த நாட்களிலே காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, அங்கே தேவன் அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அவர்கள் அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களிலே மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அங்கே பாருங்கள் தேவன் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த ஜனங்களை நெருக்கத்தின் மத்தியிலே இந்த நாட்களிலே அங்கே அவர்களை கொண்டு வந்தார் என்றால் பாருங்கள் 24 வசனம் சொல்வது, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுகவும் பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். இதுதான் ஆண்டவருடைய காரியம். ஆண்டவர் நமக்கு விசுவாசிகளாயிருக்கிற நமக்கு செய்கிற காரியம், நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் நம்மை இந்த நாட்களை என்ன செய்கிறாராம், பலவான்களாய் இந்த நாட்களை தேவன் மாற்றுகிறார் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படியானால் இந்த கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நம்மை இந்த நாட்களே பலவான்களாக மாற்றி இந்த நாட்களே தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 124 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இந்த வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் நம்முடைய சகாயம், அதாவது நமக்கு ஒத்தாசை, நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு அதாவது எப்படி என்று சொன்னா நமக்கு ஒரு பெலன் அப்படியாக இந்த நாட்களை இருக்கிறது என்று யாரிடத்தில் இருக்கிறது, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தான் அந்த காரியம் இருக்கிறது என்பதை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள் சங்கீதக்காரன் எப்படியாக ஆண்டவரோடு இந்த நாட்களே அங்கே அவர் இந்த நாட்களில் இருந்து பலப்பட்டார் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டும். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே 13 அதிகாரத்திலே 6 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தைரியம் கொண்டு நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொண்டு நடந்தார் அந்த இடத்திலே பாருங்கள். அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்ற ஒரு கேள்வியை இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு உண்மையான காரியம் தான் அருமையான அன்பு பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும், இன்றைக்கு எதை எடுத்தாலும் பயம், நாய கண்டா பயம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இருட்ட கண்டா பயம் இந்த நாட்களே அருமையான அன்பு பிள்ளைகளே. ஏன் அப்படியாக பயம் வருகிறது என்று சொல்லி சொன்னால், சத்ருவான இந்த நாட்களை என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால் பயத்தை போடுகிறான். பயப்படுகிறவர்களும் அருவறுப்பானவர்களும் அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. பல்லூர் ராஜ்யத்தை சந்தரிக்க முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே வருகிறவர்கள் இந்த நாட்களே தைரியம் உடையவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே பயத்து நிமித்தம் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களே தங்களுக்குள்ளே ஒரு தடை சுவர்களை போட்டு இந்த நாட்களே அவர்கள் வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த எபிரேயர் ஆக்கத்தில் இந்த நாட்களே சொல்லப்படுகிறது, அதனாலே தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த இடத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள், யாத்ராம புஸ்தகம் 6 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 7 வசனம் சொல்லுகிறது, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசித்து பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தையினுடைய கண்ணோட்டத்தை இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைகளை இறங்கி பார்ப்போமா இருந்தால், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை நம்புகிற பிள்ளைகள், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை இந்த நாட்களே அவர் என்ன செய்கிறார், அவர் தனக்கு ஜனங்களாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எகிப்தியர் என்று சொல்லப்படுகிற காரியம் உலகத்தை இந்த நாட்களை குறிக்கிறது. உலகத்தாரால் வருகிற சுமைகள், உலகத்தாரால் வருகிற வேதனைகள், உலகத்தாரால் வருகிற நிந்தைகள், உலகத்தாரால் வருகிற உபத்திரவங்கள். வருமான கத்துடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களே நம்மோடு இருக்கிறார். அப்படியானால் பாருங்கள், இங்கே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தை போட்டு நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப முடியாதபடியும், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க முடியாதபடியும் இந்த நாட்களில் சில காரியங்களை செய்வார். இந்த கனிமான அன்பு பிள்ளைகளே, இந்த கனிய குடும்பங்களை எடுத்து பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு எதிராக பெற்றோர் நிற்பாங்க. என்ன காரணம்? அவர்களுக்குள்ளே அந்த பாருங்கள், அந்த அந்த எகிப்தினுடைய சுபாவம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. என்ன வேண்டு சொல்லி சொன்னா சொல்லுவார்கள், நீ மதம் மாறிவிட்டாய், மதம் மாறி நீ திருமணம் செய்து விட்டாய், அதனாலே உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய செத்த வீட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஜனங்கள், ஒரு முரட்டாட்டமான ஜனங்கள், முட்டாளான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இது நம்முடைய கலாச்சாரத்திலும் நம்முடைய காரியத்திலும் இந்த நாட்களை ஊறி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த வெளிநாட்டவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அவள் ஒரு 16, 17, 18 வயசு வந்து அவன் பாலிவ வயதை அடைந்ததற்கு பிறகு பெற்றோர்கள் இந்த நாட்களே அவர்களை புறம்பே விட்டுவார்கள். நீ போய் இந்த நாட்களே உன்னுடைய காரியத்தை பார்த்து வேலையை செய்து காரியங்களை செய்து கொள்ளும் சொல்லி. அப்ப அதன் ரீதியில இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால், ஒரு தனிமை உள்ளே வாழ்க்கைக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி பழகி கொள்ளுகிறார்கள், பழக்கப்படுத்தப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்கிற காரியத்திலே கூட இந்த நாட்களை பாருங்கள், அங்கே பெற்றோரிடத்திலே வந்து கேட்கிற வழியில் அவர்கள் எந்த விதமான மறுப்பும் இல்லாதபடி அந்த திருமணத்தை கூட இந்த நாட்களை செய்து வைப்பார். அது ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கலாச்சாரத்துக்குள்ளே அந்த சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களே இல்லை என்பதை அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த எகிப்து தேசத்துடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வழியிலே, இந்த யாத்ரா 6 இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, தேவன் இந்த உலகத்தினுடைய பாரங்கள், உலகத்தினுடைய கவலைகள், உலகத்தினுடைய செயல்பாடுகளை இந்த நாட்களை என்ன செய்கிறார், நம்மிடத்திலே இருந்த இந்த நாட்களை அதை நீக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறார், சுமையை இறக்கும்படியா தான் ஆண்டவர் நாட்களை நம்ம ரசிக்கிறார். இந்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இதை பாருங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, இந்த அவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், இந்த அந்த நாட்களை பாருங்க, அந்த வயசானவர்கள் மூட்டையை சுமந்து கொண்டு இந்த நாட்களே அப்படியே போவார்கள். 1 மைல் தூரம், 2 மைல் தூரம், 3 மைல் தூரம் இந்த நாட்களே அப்படியே இந்த நாட்களை நடந்து அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். போகிறதும் வாரதும் போக்கும் வரத்துமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டு விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலதான் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு இந்த நாட்களை அவர்கள் போகிறதை பார்க்கும் பாருங்கள். சில இடத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட சில காரியங்களை செய்கிறார்கள். அதாவது அவர்கள் இந்த நாட்களை ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், எல்லா காரியத்தையும் செய்கிற ஆலயத்துக்கு வருகிறார்கள், போகிறார்கள், நல்லா ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், சில கவலைகள், சில பிரச்சனைகளை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிற நோக்கம் அல்ல, அவர்கள் அதை இந்த நாட்களில் சுமந்து கொண்டு திரிவார்கள். டெலிபோன் அடிச்சு அவருக்கு சொல்வார், பிரதர் இப்படியா பிரச்சனை, பாஸ்டர் இப்படி செய்து விட்டார், பிரதர் எல்டர் இப்படி செய்து விட்டார், இப்படியா விசுவாசிகளுக்குள்ள விசுவாசிகள் கழிச்சு கொண்டுவார், ஒருவனை ஒருவன் கொண்டன் பண்ணி இந்த நாட்களை கழிச்சு கொள்வார். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் உங்களை பாரங்களை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய வார்த்தையை இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறேன், அப்படியானால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்து என்னுடைய பாத தண்டையில வா. இன்னைக்கு பிரச்சனைகள் நெருக்கங்களோடு ஆலயத்துக்கு வருவாங்க, வந்துட்டு ஒரு ஊழியர் வந்து நாக்களை ஜெபம் பண்ணுற வழியில் உங்களுக்கு என்ன பிரதர் சிஸ்டர் பிரச்சனை இருக்கு, சிஸ்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முன்னுக்கு வா உங்களுக்கான ஜெபிக்கிறோன்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல அவுட் ஆஃப் ஹோல் விட்டோன்னா முன்னுக்கு போவார்கள். போனோட ஜெபம் பண்ணுறவளே ஜெபம் பண்ணி காரியங்களா முடிஞ்ச பிறகு அதே பிரச்சனை சுமந்து கொண்டு அடுத்த நாளும் இந்த நாட்களை சொல்வார்கள், எனக்கு இப்படியான பிரச்சனை இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், டெய்லி வந்து அதே ஜெபமா இருக்கும். ஏனென்றால் இந்த மூட்டையை தூக்கி கொண்டு போற மாதிரி நம்முடைய ஆக்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிரச்சனைகளை சுமந்து கொண்டு சிவச்சுக்கு வருவாங்கள். ஆனா ஆண்டவுடைய பாதத்திலே அந்த பிரச்சனைகளை வைக்கிறது இல்ல, மறுபடியும் அந்த பிரச்சனையை திரும்பவும் சுமந்து கொண்டு போவான். சுமந்த பழக்கப்பட்டு போச்சு, பழக்கப்பட்ட ஆவி, பழக்கப்பட்ட காரி, பழக்கப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், மறுபடியும் சுமந்து கொண்டே இந்த நாட்கள் பாரத்தோடு தான் திரிகிறார்கள். ஒளிய ஒரு விடுதலை பெற்றவர்களாக இந்த நாட்களை அங்கே திரிவதில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை யோவான் 8 எடுத்து பாருங்கள். இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, அங்கே 36 வசனத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்று அந்த வேத பகுதியில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாட்களே குமாரன் ஏற்கனவே எங்களை விடுதலை ஆக்கி விட்டார். என்றைக்கு நாங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நமக்கு அங்கே ஒரு விடுதலை, பிசாசினுடைய பிடியிலே இருந்து, பிசாசினுடைய கட்டிலே இருந்து, பாவங்கள்ல இருந்து, பாவ கட்டிலே இருந்து, சாவ கட்டிலே இருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுவிட்டோம். அருமையான கத்துடைய பிள்ளை, ஆனால் விடுதலை பெற்ற நாங்கள் இன்றைக்கு அந்த விடுதலை பெற்றவர்கள் போல் இந்த நாட்களை நடப்பதல்ல, ஆனா விடுதலை பெறாதவர்கள் போல் இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், போக்கும் வரத்துமா இந்த நாட்களில் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் அந்த மெய்யான தேவனிடத்திலே அந்த விசுவாசத்தை இந்த நாட்களில் அவர்கள் வைக்கிறதில்லை என்பதை தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப இதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த யாத்ரா புஸ்தகத்திலே தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், அங்கே எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். எகிப்தியர் என்று சொன்னால் உலகம், உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின்படி நடக்கிறவர்கள், உலக இச்சையின்படி நடக்கிறவர்கள், அது பெற்றோராக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. சிலவளையில பாருங்கள், பெற்றோர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிப்படைக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பெற்றோரை ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன காரணம், அவர்களை இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் வயசான அந்த வயதொரு மடங்கள்ல இந்த நாட்களை அவர்களை விட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள், அப்படியே விட்டுருவாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. நேற்றைய நாட்களில் கூட ஒரு காரியத்தை இந்த நாட்களை நான் கேட்டேன். இந்த நாட்களை அறிமான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒரு குடும்பத்திலே பாருங்கள், 3 பொம்பளை பிள்ளைகள் இந்த நாட்கள், அந்த 3 பொம்பளை பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவை தாயாருக்கு இந்த நாட்கள் சுகம் இல்லை, எத்தியோப்பிய தேசத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், அந்த தாயாருக்கு கேன்சர் வியாதியிலே அவர்கள் இந்த நாட்களே இடுப்புக்கு கீழே இந்த நாட்கள் இயங்காதாம் என்று சொல்லி அந்த இடத்திலே பாருங்கள், அப்படியாக இந்த நாட்கள் அந்த சகோதரி இந்த நாட்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய மூத்த சகோதரி இந்த நாட்கள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள், ஆனா அருகில் இருக்கிறார்கள். அந்த தாயாரை போய் விசாரிப்பதோ, அந்த தாயாரை போய் பார்க்கிறதோ காரியங்களே இல்லை. தங்களுடைய பாடுகளும் தங்களுடைய காரியங்களுமாய் உலக கவலையோடு இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனா இந்த 2 பெண் பிள்ளைகளும் இந்த இடத்துல இருந்த நாட்களே அந்த வெக்கேஷன் டைம்ல போய் தாயை விசாரிக்கிறது மட்டுமல்ல, தாயை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நன்னியை இந்த நாட்களில் வைத்திருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்கள் போய் அந்த தாயினுடைய காரியங்களை கவனித்து செயல்படுகிற காரியமாக இருக்கிறது. பாருங்கள், எப்படியான காரியம் என்றால், என்ன காரணம் என்றால், அந்த உலக காரியங்கள், அந்த உலக காரியங்கள் இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே சூழ்ந்திருக்கிறபடினால் அந்த சுமையோடு அவர்கள் விடுவிக்கப்பட முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனா பாருங்கள், இந்த சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், அவர்களும் ஆண்டவரை ஏற்றிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் இந்த நாட்களே அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட அந்த காரியத்திலே ஒரு விடுதலை இல்லாதபடி, விடுதலை பெறாதபடி இந்த நாட்களை நடந்து கொண்டு வருகிறது நிமித்தம் அந்த தாயாருடைய காரியத்திலே அவர்கள் இந்த நாட்களே அதற்கு அங்கே பொறுப்பேற்க முடியாத நிலையிலே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். கவலைக்கிடமான காரியமாக இருக்கிறது. இதே போல அநேக காரியங்கள் இந்த நாட்கள் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட இந்த நாட்கள் ஒரு சில பெற்றோர்களை கொண்டு போய் அநாதை ஆச்சிரமங்களிலே, அதாவது இந்த நாட்களில் வயோதிபர்களுடைய மடங்களில் இந்த நாட்களை சேர்த்து விடுவார்கள். அறிமான கத்துடர்கள், ஏனென்று பார்த்தால் இந்த நாட்களே தங்களுக்கு வேலை பழு காரியங்கள் இந்த நாட்களே, அதனாலே நாங்கள் இவர்களை வைத்து பராமரிக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களே ஒரு தீர்மானத்துக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அறிமான கத்துடைய பிள்ளைகளே அந்த சுமையை இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், இவர்களால இந்த நாட்களே கத்தருடைய சமூகத்திலே இறக்கி வைத்து ஒரு விடுதலையோடு அந்த பெற்றோரை பார்ப்பதற்கு இந்த நாட்களை அவர்களால் முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறது எங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த யாத்ரா புஸ்தகத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே இங்கே, அதாவது உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்கள் தேவனாயிருப்பேன், உங்கள் பேர் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீங்க உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று அறிவீர்கள். 6 வசனத்திலே வாசிக்கிறபடி, ஆதலால் அழிஸ்டவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி, உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலே நீக்கலாக்கி ஓங்கிய கையினாலும் மகா அதாவது மகா தண்டனைகளினாலும் உங்களை நான் அந்த நாட்களை மீட்டுக் கொண்டு மீட்டு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், அந்த எகிப்தியர் அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அவர்களை இந்த நாட்களை இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமையாக அந்த நாட்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் அவர்களுடைய அந்த பெருமூச்சுக்கள் அவருடைய காரியங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனோடு இந்த நாட்களை தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டுகிறது மட்டுமல்ல, அதே வேளையிலே தேவன் அவர்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். யாரோடு உடன்படிக்கை பண்ணினார்? ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிற இந்த சந்ததிகளோடு இந்த நாட்களை தேவன் ஏற்கனவே உடன்படிக்கை பண்ணிவிட்டார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆனாலும் அந்த உடன்படிக்கையின் படி இந்த நாட்களே தேவன் இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் இந்த நாட்களே பார்க்கிறவர்களிலே அந்த ஒரு சிலர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த எகிப்தினுடைய பாரத்தை விட்டோ எகிப்தினுடைய காரியத்தை விட்டோ அந்த நாட்களை அவர்களுக்கு வெளியில வர அந்த நாட்களே மனமே இல்லை. நீங்க பாருங்க, இந்த யாத்ரா புஸ்தகத்திலே வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்களையா, மகத்துவமான அற்புதத்தை செய்திருக்கிறார் ஆண்டவர். சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிரித்தார், அது மட்டும் இல்ல வெட்டாந்தரையாக மாற்றினார் இந்த நாட்களை. வேதம் சொல்றது கீழ்காட்டை வீச பண்ணி வெட்டாந்தரையாக மாற்றி இந்த நாட்களை அவள் நடப்ப சேருமில்ல சுருதியுமில்ல ஒன்றுமில்ல நடந்து வந்துட்டாங்க, கொண்டு வந்து வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இந்த இந்த ஒரு பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு காண்டம் என்று சொல்லுவோம். அருமையான கத்தோட எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த சமுத்திரத்துக்கெல்லாம் நடந்து வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் தான். நீந்தவும் இல்லை இந்த நாட்களை ஒன்றுமேல அவர் நடந்தே வந்தார். ஆனால் இவ்வளவு காரியம் நடந்ததுக்கு பின்பாக கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து நிக்கிறாங்க என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் எகிப்தில இருந்தால் அதை செய்திருப்போம் இதை செய்திருப்போம் அப்படியாக வாழ்ந்திருப்போம், எங்களை கொல்லுவதற்கா இங்கே கொண்டு வந்தீர்கள் சொல்லி மோசியோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கும். அறிவான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அந்த தங்களுடைய அந்த எகிப்தினுடைய நினைவுகள் எண்ணங்கள் அவர்களால் மறக்க முடியாது. அதான் முந்தின வாழ்க்கை என்று சொல்லுகிறோம். இப்ப கிமு கிபி என்று சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாங்கள் கிபிக்கு பிறகு வந்ததுக்கு பின்பாக கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கை வித்தியாசமாக அந்த நாட்களில் இருக்கவர். சிலருடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. சிலர் இந்த நாட்களே கிறிஸ்துவோடு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் ஆனால் தம்முடைய பழைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கை எப்படியாக வாழ்ந்தோம் என்று சொல்லி வாழ்ந்து அந்த வாழ்க்கையை தான் மறுபடியும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இந்த நாட்களே இருக்கிறார்கள் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், தேவன் இந்த நாட்களே தேவனை விசுவாசியாத மக்களுக்கு நம்பிக்கை இந்த நாட்களிலே ஏதாவது எந்த ஏதும் இல்லை என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமையான கத்துடைய பிள்ளைகள், அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லையா? நம்பிக்கை இருக்குமா இருந்தால் நீ எகிப்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, எகிப்தை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமும் இந்த நாட்களில் இல்லை என்பதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது சொல்லி சொன்னார். கத்துடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இந்த நாட்களே முழு நம்பிக்கை கொள்ளவும் மேலும் அதிக அதாவது அதிக காரணமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை இந்த நாட்களை அழிப்பதற்காக மனுஷ குமாரனாய் வந்தார் என்று விசுவாசிகள் இந்த நாட்களே நம்புகிறார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், எப்படியாக வந்தார் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா, என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தையை வாசிப்போம். ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்துக்களை நாங்கள் வருகிற வேளை இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசன் கிரியைகளை பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமார் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் கத்திருந்த நாட்களே அங்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்ற சாத்தானுடைய கிருபைகளை அழிப்பதற்காக மனித குமார் இந்த நாட்களை வெளிப்படுறார். அப்படியானால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யார் என்று பார்க்கிறவர்களே சாத்தான் என்று சொல்லி இந்த நாட்களை குறிப்பிடப்படுகிறோம். வேதம் சொல்றது அவன் ஆதி முதல் எப்படி இருக்கிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்லுகிறது அவனை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களே வெளிப்பட்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா, அப்ப இதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். ரெண்டு குழந்தை எசேக்கியரின் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே 4 வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க பிரகாசமாகாது இருக்கிறபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுக்குடைய மனதை இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். இப்ப பாருங்க அந்த வசனத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய, அந்த சுவிசேஷம் தேவனுடைய ஷடோ ஆஃப் த லோட் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம், ஷடோ ஆஃப் த கோட் என்று பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷம் தேவனுடைய சாயலாக அந்த நாட்களை இருக்கிறதா, அதான் அந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லப்படுறது. அப்ப சுவிசேஷம் அருமையான கத்தோட பிள்ளைகளே ஒரு சாதாரண காரியம் இல்லை, அது மகிமை பொருந்தினதாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகள் வேதத்துல பாருங்கள், எடுத்து கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தை செல்லோருடைய பாதங்கள் மலையிலே இவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர் ரொம்ப முக்கியமான அருமையான ஒரு வார்த்தை. அப்ப ஒரு சுவிசேஷருடைய பாதங்கள் நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம், அங்கு தேவனுடைய சமூகத்தில் அந்த மலையிலே பார்க்கிற வேளையிலே அழகாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன் என்று சொல்லி சொன்னால், அந்த சுவிசேஷகன் நடந்து போய் கிராமங்கள் பட்டணங்களுக்காக இந்த நாட்களை பாருங்கள், பசியோடும் பட்டினியோடும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வேதம் நசனாய் இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அந்த சுவிசேஷத்தின் இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்ன செய்யுமா, அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராத படிக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வசனத்தை பாருங்க, இந்த வசனத்திலே 3 பிரிவுகள் வருது. முதலாவது பாருங்கள், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவினுடைய மகிமையான மகிமையை குறித்து சொல்லி, இரண்டாவது சுவிசேஷத்தின் ஒளி, மூன்றாவதாக பார்க்கிற வழியிலே அவ்விசுவாசிகளாய் அவர்களுக்கு இந்த நாட்களே என்ன செய்யலாம், அது இந்த நாட்களே பிரகாசிக்க முடியாதபடி இந்த நாட்களே என்ன செய்கிறானாம், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குறாடுகி, அவன் என்ன செய்கிறான், நீ சுவிசேஷத்தை கேட்கக்கூடாது, அவனுடைய விருப்பம் சுவிசேஷம் பிரசங்க கூடாது, பிரசங்கப்பட்டால் அந்த நாட்களை தடையை கொண்டுருவான், மலையை கொன்றுவான், அல்லது வெள்ளப்பெருக்க கொன்றுவான் இந்த நாட்கள், அல்ல ஜனங்களுக்குள்ள கலகத்தை கொன்றுவான், அல்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியில கிறிஸ்தவர்களுக்கும் பிற இனங்களுக்கும் இந்த நாட்களை பிரச்சனையை உருவாக்குகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பாருங்கள், அப்போதுல பவுலடிகளா இருந்தாலும் சரி, பேதுருவா இருந்தாலும் சரி, அவருடைய ஊழிய பாதையில பாருங்கள், கல்லறிகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அடித்தார்கள், கல்லறிகிறார்கள், அடிச்சு போட்டு விடுறாங்க, கல்லடிக்கிறாங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பாக, சில ஆண்டுகள் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மதுரை தேசத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே மதுரையில இருந்து அதாவது எந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னால், அங்கு கீழே போகணும் இந்த நாட்களே, அதாவது இலங்கை தேசத்தை கிட்ட இந்த நாட்களே பாருங்கள், அந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ராமேஸ்வரம் என்று நினைக்கிறேன், அந்த இடத்துல ஒரு ஊழியர் இந்த நாட்களே பாருங்கள், அவருக்கு ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், அவர் நம்முடைய சபைக்கு வந்திருந்தார், சாதாரணமாக ஒரு சிலிப்பர் கூட போடாதபடிதான் இந்த நாட்களே அவர் தேவர் சமூகத்திலே இருந்து காரியங்களை செய்தார். அப்படியாக அந்த நாட்களே அவர் அந்த பவுலஸ் அவர் வந்து இந்த நாட்களே அந்த ஊழியங்களை செய்த வழியிலே அரும பிள்ளைகளே அந்த நாட்களே நடந்த காரியங்களை சொன்னார். அவருடைய சாட்சி என்னவென்றால், அவரை ஆண்டவர் இந்த நாட்களை சொன்னார், இந்த நாட்களே நீ போய் இந்த கிராமத்துக்கு போய் இந்த நாட்களே போய் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே பிரசங்கி சீசத ஊழியத்தை செய்யன்னு சொல்லி இவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே என்னிடத்துல பணம் இல்லையே ஆண்டவரே, நான் இப்படியாக அந்த இடத்துக்கு நான் போகணும், அந்த இடத்து ரொம்ப தூரமா இருக்கே, நான் இருக்கிற இடம் தூரமா இருக்கே சொன்ன வழியிலே ஆண்டவர் சொன்னார், நீ போன்னு சொல்லி சொன்னார், நீ போன்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லிவிட்டு சரியன்னு சொல்லி இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த வழியிலே திடீரென்று டெலிகிராம் வந்து, அந்த நாட்களே டெலிகிராம் தான், டெலிகிராம் வந்து அதாவது இந்த போஸ்ட்பியோன் கொண்டு வந்த நாட்களை சொன்னான், ஐயா உங்களுக்கு பணம் வந்திருக்கிற கொஞ்சம் காசை கொடுத்தார் அருமையான கத்திர பிள்ளைகள். அப்ப அந்த படத்துல அந்த அவர் அந்த யார் அனுப்பினு சொல்லி சொன்னால் இந்த நாட்களே அந்த அனுப்பினுடைய பேரையும் இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவர் அந்த அந்த பியோன் இந்த நாட்களே சொல்லி இருந்தார், இவர் எனக்கு தெரியாதே என்று சொல்லி இந்த நாட்களை இவர் விசாரித்து அந்த இடத்திலே போய் அவரிடத்திலே கேட்ட இடத்திலே அவர் சொன்ன மறுமொழி என்னவென்றால், ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த பணத்தை உனக்கு அனுப்புன்னு சொல்லி, ஆனா உண்மை எனக்கு முன்பின் தெரியாது, கர்த்தர் என்ன நித்திர கொள்ளவே இந்த நாட்களை விடவில்லை, இந்த பணத்தை உனக்கு அனுப்பினதற்கு பின்பாகத்தான் கத்தர் எனக்கு நல்ல நித்திரையை கட்டளையிட்டார் சொல்லி அங்கே அவர் சொன்னார். இந்த நாட்கள் யாருமே கத்துடைய பிள்ளைகள் எனக்கு தெரியாது என்ன காரியம், அதுக்கு பின்பாக என்ன காரியம் தெரியாதுன்னு சொல்லி என்னுடைய வேலையை பணத்தை அனுப்புவதான். அப்படியே அந்த பணத்தை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்கள் என்ன செய்யற பவுலஸ் சொல்லி அந்த பாஸ்டர் அந்த இடத்துல பாருங்கள், மனைவியை கூட்டிக் கொண்டு இந்த நாட்களே போய் அந்த ட்ரெயின்ல போய் இந்த நாட்கள் டிக்கெட் எடுக்கிற வழியில பாருங்கள் என்ன காரணம் என்றால், சரியாக அவர்கள் இருவருக்கும் அந்த டிக்கெட்டு கணக்காகத்தான் அந்த பணம் இருந்தது. எந்த விதமான காரியம் கூடியோ குறைப்போ இல்லை, கணக்காக மட்டமா இருந்தது. போய் இந்த நாட்களை சொல்லப்பட்ட இடத்துக்குள்ள போய் இறங்கி விட்டார். இறங்கி அந்த இடத்திலே பாருங்கள், கத்தனுடைய ஊழியத்தை சுயத்தை சொல்லுகிற வேளையிலே, அது பயங்கரமான இந்து மக்கள் இருக்கிற இடமாக அந்த இடத்துல இருந்த வேளையிலே பாருங்கள் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் சுயசத்துக்கு அவர்கள் எதிர்த்து நின்ற ஜனங்கள் அவரை இந்த நாட்களை என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அவரை இந்த நாட்களை துன்புறுத்தி அடித்து காரியங்களை செய்து ஒரு பெரிய ஒரு மரத்திலே கட்டி வைத்து அவரை அடித்து துன்புறுத்தி எல்லாம் செய்து விட்டார். அந்த இடத்துக்கு போற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை அவர்கள் கொண்டு போடுவார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் சொல்லி சொன்னால், அடித்து அவர் இயலாத தருவாயில் இந்த நாட்களிலே அவருடைய கரங்களை, அதாவது கயிறிலே கட்டியிருந்த கைகள் எல்லாவற்றையும் அவிழ்த்து இந்த நாட்களை விட்டு விட்டார். அவர் ஆண்டவரத்தில் கேட்டார், ஆண்டவரே இதற்காகவா நீங்க இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்திலே கேட்டார் சொல்லி ஆண்டவரத்திலே கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி பார், உன்னை கட்டியிருந்த மரத்தை திரும்பி பார்னு சொல்லுகிற வழியிலே. அப்படியே அது பெரிய மரமா, அந்த மரத்தை திரும்பி பார்க்கிற வழியில அந்த மரம் பார்த்து கொண்டு நிக்கவே அந்த மரம் அப்படியே பட்டு போய்விட்டது. அமரிமான கத்துடைய வழியில் என்ன மகத்துவமான காரியம், அந்த காரியம் நடந்ததற்கு பின்பாக அந்த ஜனங்கள், அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பயம் உண்டாகி விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகளே,

இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பாருங்கள் யாருடைய சாயலாக இருக்கிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவன் கிறிஸ்து பாருங்கள் இவருடைய அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசியால் ஆகிய அவர்களுக்குள்ளே பிரகாசிக்காத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாகிய தேவனானவன் அவர்களுடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்து வைத்திருக்கிறார், குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த இடத்திலே பார்க்கிறோம் அறிமான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு சுவிசேஷங்கள் அதாவது பிரசங்கிக்க முடியாதபடி, கோஸ்பில் அதாவது பிரீச் பண்ண முடியாதபடி தேசங்களை இந்த நாட்களிலே கட்டி வைத்திருக்கிறார். தேசத்துக்கு போக முடியாது பரிமாண கத்துடைய பாருங்கள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளுக்குள்ளே சுவிசேஷத்துக்கு செய்ய போனால் இந்த நாட்கள் ரொம்ப கஷ்டமான காரியம் பாருங்கள். இந்த நாட்கள் வேதம் சொல்ற பாருங்க, யூரோப்பா தேசத்திலே பாருங்கள் ரிச்சர்ட் உம்பராயன் பாருங்கள், இந்த நாட்கள் அதாவது நாட்களே அவர் இந்த நாட்கள் இந்த யூரோப்பாவிலே இந்த நாட்களே அந்த நாட்களே இருந்தவர், அவருடைய அவரிடம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த நாட்கள் இருந்த நிமித்தம் அவரை போட்டு சுவிசேஷத்தின் நிமித்தம் அவரை சிறைச்சாலையிலே போட்டு அடித்து அங்கே அவருடைய மலத்தை அவர் தின்னும்படியாக அந்த நாட்களை அடிச்சு துன்புறுத்தினார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாராம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஒரு பெரிய ஒரு இறைச்சல் ஒன்று இந்த நாட்களை வந்தாம் அந்த சிறைச்சாலையிலே. என்னென்று பார்த்தால் தூதர்கள் வந்து நின்றார்களாம், அவர் சொன்னார்களாம் உங்களுடைய ஜெபத்தை இந்த நாட்களே எங்களிடத்திலே கொடுங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் ஜெபம் பண்ணார், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேணும், இந்த இடங்களை ரட்சிக்கப்பட வேணும் என்று சொல்லுகிற வேளையிலே அப்படியே தூதர்கள் அந்த வார்த்தைகளை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்குள்ளே விதைத்து விட்டு மறுபடியும் வந்து சொல்லுவார்களாம் நாங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நெருக்கமான சூழ்நிலை, இன்றைக்கு அந்த தேசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அருமையான. ஏன் அப்படி என்று பார்க்கிற வேளையிலே அந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்ன செய்கிறான் என்று சொல்லி சொன்னால், சுவிசேஷத்தை ஜனங்கள் அறிந்தால் அவர்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரமாட்டார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் என்ற நோக்கத்தில் இந்த நாட்களிலே அவர்களுடைய மனதை அங்கே அவன் என்ன செய்கிறான், குருட்டாட்டமாய் வைக்கிறான். நீ இயேசு ஏற்றுக்கொள்ள கூடாது. சில இடத்துல பாருங்க பெற்றோர் பிள்ளைகள் இயேசு ஏற்றுக்கொண்டு பெற்றோர் என்ன செய்யணும் சொன்னால், நீ வீட்டிலே இருக்கக்கூடாது, நீ மதம் மாறிட்ட, நீ கிறிஸ்தவனா மாறிட்ட, நாங்கள் பரம்பரை இந்துவாக்கள், நாங்கள் பரம்பரை இப்படியாக இருக்கிறோம், முஸ்லீமா இருக்கிறோம், நீ அப்படியாக இருக்கிறாய், ஆனா நீ இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டாய் என்று சொல்லி நாட்கள் அவர்களை தள்ளி விடுகிறார். சாது சுந்தர் சிங் என்று சொல்லி ஒரு தேவருடைய மனுஷன் இருந்த அந்த நாட்களே பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்களே நடந்தது. என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவருடைய அவர் சீக்கிரா இருந்தபடியினால் அவருடைய பாருங்கள் இந்த நாட்களே அவர் அங்கே முதல் அந்த வேதத்தை வெறுத்து நின்றவர், வேதத்தையே கிழித்து காரியங்களை செய்தவர். ஆனால் ஆண்டவர் அவரை தொட்டார், தொட்டதற்கு பின்பாக அவருடைய சொந்த பெற்றோரே அவர் அவருக்கு என்ன செய்தார் சொன்னால், உணவிலே நஞ்சை கலந்து நாட்களே கொடுத்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் அந்த நஞ்சு அவரை சேதப்படுத்தவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இங்கே அந்த சுவிசேஷத்தில் இந்த நாட்களே அந்த மொழி அவர்களுக்குள்ளே நாட்களை பிரசங்கிக்கப்படுவதற்காக நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது அவர்கள் இந்த நாட்களே அங்கே பிரகாசமாகாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை இந்த நாட்களில் என்ன செய்கிறான் சொன்னால், குருட்டாட்டமாய் வைக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சொல்லி சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த தேசத்திலேயோ அந்த பட்டணத்திலேயோ அந்த தீவிலையோ அந்த நகரத்திலேயோ அந்த நாட்களே பிரசங்கிக்க முடியாதபடி இந்த நாட்களே தடைகளை இந்த நாட்களே உண்டு பண்ணுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சோதனை சௌதரி. அதைத்தான் இங்கே குறிந்த ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. இப்ப பாருங்கள் அங்கே இன்றைக்கு இந்த நாட்களே பாருங்கள் இதன் நிமித்தம் தான் இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் அந்த விசுவாசிகளுக்குள்ளே இந்த நாட்களே நம்பிக்கை அற்ற நிலையிலே இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் காரியம் என்னவென்றால் அவனை அவர்களை இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் அவன் இந்த நாட்களே தடுத்து வைத்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சோதனை. கலாத்தியரின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான்காவது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும் படிக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த பொல்லாத

0: பிரபஞ்சத்திலே இருந்த நாட்களை தேவன் விடுவிக்கும்படியாக அந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். கரிமான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இப்படியாக இந்த காரியத்தின்படி வருகிற வழியிலே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக வந்தார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவங்கள்ல இருந்து, சாவங்கள்ல இருந்து நாங்கள் விடுவிக்கும்படியாக தான் தன்னைத்தானே இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து அவர் இந்த நாட்களிலே தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் கலாத்தியர்களின் ரூபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரர், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே. அங்கே எபிரேயர் நாக்கத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபிரேயரின் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவருக்கு, இந்த நாட்களை பாருங்கள், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இந்த நாட்களை இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் அங்கே உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் அந்த 16வது வசனம் சொல்லுகிறது. ஆகிய ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு அங்கே உதவியை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக அந்த நாட்களே கை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாருடைய சந்ததிக்கு தேவன் இந்த நாட்களே உதவி செய்தார்? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தான் இந்த நாட்களே இந்த காரியம். அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி யார்? இன்றைக்கு நானும் நீங்களும் தான் அந்த ஆபிரகாம் சந்ததியிலே வந்தது மட்டுமல்ல, அந்த ஆபிரகாம் சந்ததி ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஊடாக இந்த நாட்களே நாங்கள் வந்திருக்கிறோம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அன்றியும் சொல்லப்பட்ட அன்றியும் அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடைய அவர்களுடைய புத்திரர்களாக இருக்கும்படிக்கு அவர்களுக்கு என்ன என்ன கொடுக்கப்பட்டது? அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த நாட்களை கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிறோம், தேவன் நாட்களை நம்மை விடுதலை பண்ணும்படியாக அந்த பொல்லாத இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் அந்த கார லோகாதிபதியுடைய காரியத்திலே நம்மை விடுதலையாக்கும் பண்ணும்படியாக அந்த நாட்களை இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் அவன் இந்த நாட்களிலே மரணத்தை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி இந்த நாட்களில் ஜெயம் பெற்றவராய் இந்த நாட்களில் இருந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஐயா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இந்த நாட்களை காரியத்தை செய்திருக்கலாம். ஆனால் இந்த நாட்களே அவனிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஜனங்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களை வேதத்திலே பாருங்கள், பேதுருவின் புத்தகத்தில் சொல்லப்படுவது. அவர் போய் இந்த நாட்களில் நோவாவின் காலத்திலே இந்த சுவிசேஷத்தை அறியாமல் இருந்த ஜனங்களுக்கு போய் அவர்களை பிரசங்கித்து அவர்களை அந்த இடத்திலே இருந்து விடுதலையாக்கி மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராய் இந்த நாட்களை வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கணும். கொலோசியர் 1 முதலாம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி சொன்னால், சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக தேவன் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று பார்ப்போமா இருந்தால், அவர் தாருங்கள் இந்த நாட்களே கையெழுத்துக்களை குலைத்தார். இந்த நாட்களே எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து இந்த நாட்களை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களே ஏதோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறவன் பிசாசானவன். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே இல்லையே, அவர் வெற்றி சிறந்து விட்டாரே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய துறைத்தனங்கள், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமை எல்லாம் இந்த நாட்களை அங்கே அடிக்கப்பட்டு இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே வெற்றி சிறந்ததை அங்கே இந்த நாட்களை நாங்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியிலே வந்ததன் நோக்கம் இந்த நாட்களே பாருங்கள், அங்கே இந்த நாட்களே தன்மேலே ஜனங்கள் நம்பிக்கை வைத்து இந்த நாட்களே அவரோடு நடக்க வேண்டும் சொல்லி இந்த நாட்களே அங்கே தேவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை குறித்தான் இந்த நாட்களே நாங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னா பாருங்கள், இங்கே 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 யோவான் புத்தகத்திலே இந்த நாட்களே 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே என்னோடு கூட நான் வாசிப்போம். இந்த நாட்களே 1 யோவான் 5வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே 19வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறதாம் அங்கே பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் எப்படியாக இந்த நாட்களே நாங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல உலக எல்லாம் இன்றைக்கு பொல்லாங்குல இருக்கு. இன்றைய பாருங்கள், அநேகரை பாருங்க, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ச்சி காரணம் என்ன? அவர்கள் இந்த நாட்களே உலகத்துக்குள்ளே விழுந்தது நிமித்தம், பொல்லாங்குடைய கையிலே பிடிப்பட்டது நிமித்தம் தான் இன்றைக்கு விழுந்து போயிருக்கிறாங்க. அதாவது தொடங்கேக்களை பாருங்கள், அனலாக அக்னியாக நாட்கள் தொடர்ந்து ஊழியை செய்தாங்க. இன்றைக்கு ஆகலை பார்த்து ஆகலை காணல, அட்ரஸே இல்லை. என்ன காரணம்? உலக காரியம், பண ஆசை, பொருள் ஆசை, இப்படியான காரியங்களுக்குள்ள இந்த நாட்களே வந்து விழுகிற வேலையிலேயே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் கட்டி முடியாதபடி இந்த நாட்களை இடையிலே இந்த நாட்கள் என்ன வருகிறது என்றால் தடைகள் வருகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவன் அவனை தொடான். அப்படியானால் இந்த நாட்களே உண்மையாகவே தேவனாலே பிறக்க வேண்டும். நாங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை சுந்தரஜராக ஏற்றுக்கொள்கிறது அல்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல, அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை இந்த நாட்களை அங்கே சேவிக்க வேண்டும் என்பதைத்தான் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே பாருங்கள், அந்த 20வது வசனம் சொல்லுங்க, அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை இந்த நாட்களை தந்திருக்கிறாள் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளே இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இந்த நாட்களே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளின் நம்பிக்கை அடிப்படை எப்படியாக இருக்க வேண்டுமா? தேவன் மேலே அந்த பற்றுதலை இந்த நாட்களே வைக்க வேண்டுமே ஒழிய இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே வேறு எதிலும் இந்த நாட்களே அந்த நம்பிக்கை இந்த நாட்களே வைக்க கூடாது என்பதை தான் சொல்லப்படுது. இன்னைக்கு நீ விசுவாசியா இந்த நாட்களை இருந்தா என்று சொன்னால் உன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல வை, பணத்தின் மேலே வைக்காது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இன்றைக்கு முக்கியமான காரியம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு எதின் மேலே இந்த நாட்களை அந்த நம்பிக்கையை வைத்து இந்த நாட்களை நடக்கிறார்கள் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களே இந்த வார்த்தையூடாக பேசும்படியாது இந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை பேசும்படியா நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே விசுவாசியின் இந்த நாட்களே நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளும் உலகத்தோடு அல்ல ஆண்டவர், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் உலகத்திற்கும் உமக்கும் இந்த நாட்களே ஊழியம், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனாலே அவர்கள் ஆண்டவரே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்வர்களாய் இந்த நாட்களே இருக்க நிறந்த கிருபையை கொடுக்கும்படியா சூபிக்கிறார் ஐயா. அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களே முற்று முழுதாய் ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்று நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமீன். கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து வேதத்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே போயிருக்கிறோம். நாளை நாளிலே வேதாக மக்கள் இவ்வளவு நேர்ச்சியில் இந்த வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வார்த்தைகளை பெற்றுக் கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் அதே வேளையிலே யூடியூப் கூடாக பேஸ்புக் கூடாக எக்ஸ் தளத்துக்கு கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு பாட்டு ஒன்று போட்டுங்க ஐயா.
1: விளங்கில் ஐயா,
0: இன்றைக்கு பாட்டு அதாவது விசுவாசிகளின் நம்பிக்கை என்று சொல்லி
1: தலைப்போடு
0: பாட்டு ஒன்று போட்டு.
1: ஆமேன். பாட்டு ஓகே. நன்றி ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையானவர்களே, இதுவரை நிறமங்களுடன் ஊழியர் சுசேகரிப்பின் வானரர்கள் ஜெர்மன் தேசத்துடன் இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து வேதிக்கிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூட வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.
2: Recording stopped.
1: நான் இந்த ஊழியர் பாஸ்டர்
2: Recording in progress.
1: கர்த்தர் அவர்களை அழைக்க இருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஊழியரை வரவேற்போம். கத்திரிய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள் தேவை ஒவ்வொன்றையும் கத்தர் சந்தித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் வார்த்தைகளோடு வெளிப்படுகின்ற பொழுதும் கத்துடைய ஆவியானவர் தாமே அவருக்கூடாக வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக கத்தர் உதவி செய்வாரா. கத்தர் கருத்திலே அவரையும் ஒப்புக்கொண்டு பிரைஸ்லோ பாஸ்டர்.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மதில் பகிர்ந்து கொடுப்பதற்கு கத்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டு தீமோத்தேயு 4:18 18 கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த தீமை என்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகிறார். என்னுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் தீமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இந்த தீமையிலிருந்து விடுவிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அப்போ அந்த விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றுகிறார். அதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எந்நேரத்திலும் அவர் கிருபையை கொடுக்கிறார். பவுல் எழுதும் போது தீமோத்தேயு என்ற ஒரு குமாரன் தன் வாழ்க்கையில் அநேக தீமைகளை அனுபவித்து வருகிறார் என்று அவர் அறிந்தபடினாலே தன்னுடைய குமாரனுக்கு விசுவாசத்தில் அவரை தட்டி எழுப்பவும் விசுவாச வாழ்க்கையில் அவருக்கு துணை நிற்கவும் விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவரை பலப்படுத்துவோம். அவர் எழுதுகிற இந்த சத்தியத்தை குறித்து வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது எவ்விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்கிறார், தட்டி எழுப்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார், விடுதலையின் செய்தியை கொடுக்கிறார், கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் என்று தேற்றுகிறார், வாக்கு தத்தமாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறார். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவித்து. அப்போ இந்த தீமையை கொண்டு வருகிறவன் யார்? தீமையை விதைக்கிறவன் யார்? தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணத்தை உடையவன் யார்? எவெல்லாம் கேள்விகளை கேட்கும் போது அதற்கு பதில் வருகிறவன் சாத்தான். தீமை செய்ய துணிகிறான். ஒன்று, தீமை நம்முடைய உலகத்தின் வாழ்க்கைக்கு குறித்ததான காரியங்களில் தீமை செய்ய வருகிறான். அடுத்தது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை செய்கிறான். குடும்பத்திற்கு தீமை செய்கிறான். கணவன் மனைவிக்கு தீமை செய்கிறான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. எந்நேரத்திலும் தீமையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை மாட்டாரா? இந்த தீமையினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அநேகர் பிசாசு தூண்டி விடுகிற தீமையினாலும் விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். தியானம் செய்வது கிடையாது. வேத வசனத்தை வாசித்து ஆண்டவர் பேச வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பது கிடையாது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில யோசிக்க வேண்டியது, எதற்காக நான் தீமை அனுபவிக்கிறேன்? இந்த ஊழியத்திலே தீமை அனுபவிக்கிறவர்கள் வேறு, பிசாசு போராட்டத்தோடு வெறிதனத்தோடு நம்மளை தாக்க வருகிறான். அவனை நாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நமக்கு உபத்திரத்தை கொண்டு வருவோம், துன்பத்தை கொடுக்கவும், வேதனை கொடுக்கவும், போராட்டத்தை கொடுக்கவும், பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறான். இந்த தீமையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை, கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய நாமம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை விடுவித்து, உனக்கு வருகிற தீமை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் என்னை எல்லா தீமையிலிருந்தும் விடுவித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தில் இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தரை நம்பினபடினாலே இந்த வசனத்தை எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தீமையான காரியத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று அவன் போடுகிற பிளான் சக்சஸ் ஆகாமல் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் முழங்காலில் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், தம் பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன், தன் பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன், தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுகிறவர். அப்ப இந்த உலகத்துல தான் தீமையை அனுபவிக்க முடியும். இந்த உலகத்துல தான் தீமை தொடரும். இந்த தீமை பிசாசினால ஆட்டி படைக்க முடியும். ஆனா பரலோகம் ஒன்று இருக்குது. இது பூலோகம், பரலோகம். பரலோகத்துல என்ன காப்பாற்றுவார்? பரலோகத்திற்கு போவதற்கு என்ன காப்பாற்றுவார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதா. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து தம்முடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை காப்பாற்றுவார். அவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன் என்று சொல்லுகிற இந்த பவுல் பார்க்கும் போது காப்பாற்றுகிற, விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், நம்ம எல்லா தீமையிலிருந்து விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், உன்னை விடுவிக்கிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், தீமை வராதபடி காப்பாற்றுகிறவர், பிசாசு உன்னை தொடாதபடி காப்பாற்றுகிறவர், எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி காப்பாற்றுகிறவர், தீமை உன்னையே மன்னையே மோதும் போது கத்தர் எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த வேதாகம வசனங்களை குறித்து இந்த வேளையில் உங்கள் மதியிலே சில காரியங்களை நான் பேச ஆசைப்படுகிறேன். கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கருமையானவளே, வேதம் சொல்லுகிறது 34:17 நீதிமான்கள் கூப்பிடும் போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுவிக்கிறார். நீதிமான்கள் கூப்பிடும் போது, நீதிமான் யார்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவ மன்னிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றவன். நீதிமான் யார்? இயேசுவின் மூலமாக கிருபை பெற்றவன். நீதிமான் யார்? அடிமை தினத்தில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? சாப கட்டில் இருந்து விடுதலை பெற்றவன். நீதிமான் யார்? பிசாசினுடைய கிரியைகளில் இருந்து விடுதலை கொடுத்த கர்த்தரை தொடர்ந்து நேசிக்கிறவன். நீதிமான் உடைய வாழ்க்கையில கத்து செய்வது என்னவென்றால் தீமையிலிருந்து அவளை விடுவிக்கிறார். தீமையிலிருந்து விடுவிக்கிறார். இன்றைக்கு பௌர்ணமி. இந்திய தேசத்தில அநேக கிறிஸ்தவர்கள் பயப்படுகிற என்னுடைய அனுபவத்தின் ரீதியிலே பேசுகிறார். அநேக கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் பயப்படுவது இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு. அமாவாசை முன்னதாகவும் அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு முன்னதாகவும் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசினுடைய தந்திரங்கள், பிசாசினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய இருளின் அதிகாரத்தினாலே அவன் விசுவாசிகளை தான். ஆனால் ஒரு முட்டி போட்டு நிற்கிற முழங்கால் யுத்தத்தில் நிற்கிற ஒரு விசுவாசியை அவன் தாக்க முடியாது. நேகருடைய குடும்பங்களில் பில்லி சூன்யம், நேக குடும்பங்களில் மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், ஏவலின் ஆவினாலே தாக்கப்படுகிற குடும்பங்கள். தீமை நின்று உன்னை விடுவிக்கும் கர்த்தரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் யார் உனக்கு எழும்பினாலும், யார் உனக்கு விரோதமாய் செய்தாலும், அவருடைய இரத்தத்தினாலே பிசாசை அழித்தவர், அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே பிசாசை சிலுவையிலே கொன்றவர் இன்றோ உயிரோடு இருக்கிறவராயிருக்கிறார், இன்றோ உனக்கு வாதாடுகிறவராயிருக்கிறார். அந்த கர்த்தர் தீமை நின்று விடுவிக்கிறார். பிசாஸ் என்னதான் தீமை கொண்டு வந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நாம். ஏனென்றால் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ளே இருக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் உன்னை நீதிமான் பிள்ளை என்ற புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறவர். அவர்கள் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் அவர்களை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறார். நெருக்கமான தீமையை கொடுத்து நெருக்குகிறான் பிசாசு. விசுவாசத்தில் முன்னேறாதபடி நெருக்குகிறான். பண கஷ்டத்தினாலே நொறுக்குகிறான், வியாதியினாலே நொறுக்குகிறான், உபத்திரத்தினாலே நொறுக்குகிறான், வேதனையினாலே நொறுக்குகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை நாளுக்கு நாள் அவனுக்கு நன்றாக தெரியும். ஏசு வரப்போகிறான், நியாயாதிபதியாய் வரப்போகிறான். அந்த நாளிலே நான் பரிதாபமாய் எரிகிற அந்த அக்னி கடலிலே நான் தள்ளப்பட போகிறேன். அதற்கு முன்பதாக அவனுடைய எரிச்சல் கிறிஸ்தவ பிள்ளைகள் மீது, கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள் மீது தாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் இவ்விதமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதியிருக்கிற சங்கீதம், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தேன், அவர் என்னை விடுவித்தார். முப்பத்தி நாலாம் சங்கீதம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகள் அனைத்திலிருந்தும் அவனை விடுவிக்கிறார். நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலும் இருந்து அவனை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.

உபத்திரம் இந்த உலகத்தில் உண்டு. நீ பசுத்தத்தில் வாழும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். விசுவாசத்தில் வளரும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைக்குவான். ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் போது பிசாசு உன் மீது கண்ணை வைப்பான். தெய்வ பக்தியோடு பலிப்பிடத்தை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய வீட்டிலே நீ நிற்கும் போது, தேவனுடைய சமூகத்தை நாற்கும் போது பிசாசு உன்னை நொறுக்க பார்ப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் நீதிமான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. வேக உபத்திரங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிசாசு கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவைகளை அனைத்திலுமிருந்து அவனை விடுவிக்கிறார். அனைத்தில் இருந்தும் விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். யார் விடுவிப்பது? கர்த்தர் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கிறார். நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். உன் போக்கையும் வருகையும் காத்தருள்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன் ஆத்துமாவை காப்பார். இதுவரையிலும் பார்க்கப்பட்டது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உலகத்துக்குரிய வாழ்க்கை, சரீரத்துக்குரியதான வாழ்க்கை. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வருக்கையும் காத்தருள்வார். உன் ஆத்துமாவை காப்பார், அதான் முக்கியம். இந்த சரீரத்திற்கு வர்ற தீமை, இந்த உலக வாழ்க்கைக்கு வருகிற தீமை, குடும்பத்திற்கு வருகிற தீமை, இவெல்லாம் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் உள்ளே வாழ்கிற ஆத்துமா அது கர்த்தரை நோக்கி பார்க்கிறபடினாலே கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம், மகிமையின் நாமம், மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம், ஜீவனுள்ள நாமம். அந்த ஜீவனுள்ள நாமம் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றக்கூடிய நாமம். இயேசு என்னும் கர்த்தர் இந்த உலகத்தில் சுவிசேஷத்தை கிருபையின் மூலமாக எடுத்து வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆத்துமாவையும் காப்பாற்றுகிற கர்த்தர் அவர். இதுல எந்த மாற்று கதையே கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாங்க.

சங்கீதம் 91 9:10 கத்தரை உன் அடைக்கலமாக்கினால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை நெருங்காது. கத்தர் உன் அடைக்கலமானால் தீங்கு உன்னை அணுங்காது, வாதி உன் கூடாரத்தை அணுங்காது. அப்போ தீங்கு உன்னை அணுங்காது, அப்ப தனிப்பட்ட வாழ்க்கை அது. வாதி உன் கூடாரத்தை நெருங்காது.

கத்தர் உன் அடைக்கலமாயினால் தீங்கு உன்னை அணுங்காது. கத்தர் உனக்கு அடைக்கலமானவர் மாறினால் தீங்கு உன்னை அணுங்காது. வாலி உன் கூடாரத்தை நெருங்காது. தீங்கு உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நெருங்காது அணுங்காது. வாதை என்பது வாழ்க்கையில் வருகிற வியாதிகள், தொத்து நோய்கள், சிலது தீராத வியாதிகளாய் மாறுகிறது. தீராத வியாதிகளுக்கு விடுதலை கொடுக்கிற நாயகனாய் அவர் கடந்து வருகிறார். நம்முடைய வீட்டை வேலி அடித்து காப்பாற்றுகிறார். நம்முடைய வீட்டின் வாசலில் அவருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நிற்கிறார்கள் வீட்டு வாசலிலே. உன்னை காக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, உனக்கு உறுதுணையாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார். இது கிறிஸ்துவனுடைய அன்பின் நிமித்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கூடாரத்தை, நாம் வாழ்கிற வீட்டை, நம்முடைய வாழ்கிற வீட்டுக்கு சுற்றிலும் அவர் நமக்கு நித்தியமாக வேலி அடித்து காப்பாற்றுகிறார். கூடாரத்துக்குள் சமாதானம், கூடாரத்துக்குள் அன்பு, கூடாரத்துக்குள் கர்த்தர் அவரே மகிமைப்படுகிறவராய், கூடாரத்துக்குள் பலிப்பிடத்தை கட்டி அவரை நோக்கி பார்க்கும் போது அவருடைய நாமத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பும் போது நம்முடைய கூடாரத்தில் இருக்கிற இருள்கள், வாதைகள், தீமையான காரியங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். எசையா 41:10, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஒரு நீதிமானுக்கு. ஒரு தீமையை அனுபவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதாவது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். என்றென்றும் அரசாளுகிறவர். பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், பயந்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கிருபையை அருளுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயப்படுகிறோம். பிசாசு ஒரு தீமையை கொண்டு வந்து விட்டால் அவன் தீமைக்கு விரோதமாய் போராடுவதில் நாம் பலப்பட வேண்டிய காரியத்தில் இருக்கிறோம். பயப்படாமல் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். பயப்படாமல் கர்த்தரை நம்ப வேண்டும். பயப்படாமல் கர்த்தரோடு இருக்க வேண்டும். பயப்படாமல் கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்ள வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ வேண்டும். பயப்படாமல் முட்டியில் நிற்க வேண்டும். பயப்படாமல் அவருடைய வசனத்தை வைத்து வாழ நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையாய் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எந்த தீமை வந்தாலும் நான் விடுவிப்பேன். எந்த தீமை வந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன். எந்த வாதை வந்தாலும் உனக்கு குணமாக்குவேன். எந்த தீமை உன்னை அணுகினாலும் அது உனக்கு சேதத்தை படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாக.
ஆண்டவர் கூட இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு காரியத்தை பண்றாரு. ஒன்னு பலப்படுத்துகிறார், ரெண்டாவது சகாயம் செய்வார், சகாயம் பண்ணுகிறார். பணம் நஷ்டமாயிட்டே இருக்குதுனாக்கா சகாயம் பண்றாரு, அது நஷ்டம் ஆகாதபடி தடுத்து நிறுத்துறார். சகாயம் அது இன்னொரு வார்த்தை கிருபை கொடுக்கிறாரு. பலப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி ஆண்டவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா உன்னை வீக்னஸ் விட மாட்டாரு, உன்னை பலவீனமா அடைவதற்கு விட மாட்டாரு, தீமை செய்யறவன் உன்னை மேற்கொள்வதற்கு விட மாட்டாரு. நீ பலவீனமா இருக்கும் போது உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய், பலப்படுத்துகிற பசுத்தாவியை உனக்கு அனுப்பி அவர் பலப்படுத்துகிறவர், உன்னை காப்பாற்றுகிறவர், உன்னை ஆதரிக்கிறவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே சகாயம் பண்ணும் தேவன், உன்னை பலப்படுத்தும் தேவன், அவத்தான் வாக்குத்தத்தை கொடுக்கிற. பயப்படாத மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை ஆதரிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன். இந்த வாக்குத்தத்தமான வசனம் எல்லாம் தேவனுடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள். அவைகளை விசுவாசிக்கும் போது அவைகள் நம்மை காப்பாற்றும், அவைகள் நம்மை விடுவிக்கும், அவர்கள் அவைகள் நம்மை எந்த தீமை நின்றோம் அவ அடிமைதனத்திற்கு போகாதபடி நம்மை காப்பாற்றக்கூடிய கர்த்தரவர். ஏசாயா 43:2 சொல்லுது, நீ தண்ணீர்களிலும் அக்னியிலும் நடந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன், அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. நீ தண்ணீர்களில் அக்னியிலும் நடந்தாலும், தண்ணீர் ஓடுகிற அந்த தண்ணீரை நிறுத்த முடியாது, அக்னி அந்த அக்னிக்கு விரோதமாக எழும்ப முடியாது. அப்படி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்வேன் என்றால், உன்னோடு நான் இருப்பேன் எல்லா சமயத்தில, எல்லா நேரத்தில, எல்லா சோதனையில, எல்லா போராட்டத்தில, எல்லா தீங்கிலும், எது உனக்கு நேர்ந்தாலும், எந்த வாதை உன்னை தாக்கினாலும், எல்லாவற்றிலும் நான் உனக்கு கூட இருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றுவேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று சொல்லுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர். நீ தண்ணீர் உன் மீது புரளவில்லை, அக்னி நடந்தாலும், அக்னினாக்கா இந்த சரீரம் வந்து எரிச்சிடும், அந்த அக்னிய எரிச்சிடும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். நல்லவர், மாறாதவர், ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவர்,

0: அவைகள் உன்னை மேற்கொள்ளாது. எவைகள்? அக்னியோ தண்ணீரோ. எதுல நீ நடந்தாலும் அவைகள் ஒன்னும் உன்னை இசங்கு பண்ணாது. நான் இருக்கிறேன். இந்த உலகத்துக்குரியது தண்ணீர், இந்த அக்னி. பிசாசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த தண்ணீரும் அக்னியும் கத்தரால படைக்கப்பட்டவைகள். அதுல போய் நீ சிக்கி கொள்ளும் போது அங்க கூட நான் இருப்பேன். அது தண்ணீரின் மூலமாக, அக்னியின் மூலமாக உனக்கு தீங்கு ஏற்பட்டாலும் உன்னை காப்பாற்றக்கூடியவர் அங்கே இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாதாக மத்தேயுவின் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் 13 இவ்விதமாக சொல்லுகிறது. இயேசுவே சொன்னார், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இது வந்து பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிற ஒரு ஜெபத்தில் இந்த தீமையை கொண்டு வந்து கத்தர் நிறுத்துகிறார். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சோதனைக்குள் பிரவேசிக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். தீமை நின்று எல்லா ரட்சித்துக் கொள்ளும். அது ஒரு ஜபமா இருக்க வேண்டும். என் தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா, தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. என்னை ரட்சித்துக் கொள்ளும், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். வேண்டுதல் செய்யும், ஜபத்திலே கொண்டு வந்து நிறுத்து. பிசாசு எந்த தீமையும் கொண்டு வந்து உன்னை தாக்காதபடி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் அப்பா என்று வேண்டுகிற ஒரு இதயமா இருக்க வேண்டும். வேண்டுகிற ஒரு ஆத்மாவை இருக்க வேண்டுகிற ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய கர்த்தர் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17-15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி அல்ல, தீமையானவர்களிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது, தீமையானவனிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். தீமையானவரிடமிருந்து காத்து கொள்ளும்படி வேண்டுகிறேன். இது ஒரு வேண்டுதல். அப்போ தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு. தீமையை நம்மத்திலே குடும்பத்திலே விதைக்கிறவன் பிசாசு. ஆண்டவரிடத்தில் எந்த தீமையான காரியங்கள் வராததற்கு முன்னே என்னை காத்துக்கொள்ள என்று ஜெபிக்கிற விசுவாசித்தான். வந்த பிறகு அணைப்போடுறதை விட வராதுக்கு முன்னே ஜெபிக்க வேண்டும். அந்த பிறகும் ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ரெண்டு தெசலோனிக்கர் 3:3 கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையானவனிடமிருந்து காத்துக்கொள்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். அவர் உண்மையில் இருக்கிற கர்த்தர். அந்த உண்மையான கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லுகிறார். அவர் உன்னை உறுதிப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார், தள்ளாதபடி இருக்க காப்பாற்றுகிறார், தீமை நின்று காத்துக் கொள்வார். அவர் கூட இருக்கிறார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார், எந்த தீமை வந்தாலும் காத்துக் கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். 1 பேதுரு 5:10 சிறிது காலம் பாடுபட்ட பின் சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். சிறிது காலம், சிறிது காலம் பாடுபட்ட பின், அப்போ சிறிது காலத்தில் பாடுபட்ட, உபத்திரம் அடைந்த, தீமை அடைந்த எங்களுக்கு கர்த்தராகிய தேவன், கிருபையுள்ள கர்த்தர், மாறாத கர்த்தர், வல்லமுள்ள கர்த்தர், ஜீவிக்கிற கர்த்தர், சகல கிருபையுள்ள தேவன் உங்களை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துவார். பூரணப்படுத்துகிறார், நம்மை நிலைநிறுத்துகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யோசித்து பார், பலப்படுத்தி சிறிது காலம் தொடர்கிறது தீமை, தொடர்கிறது பாடுகள், தொடர்கிறது நெருக்கங்கள், தொடர்கிறது அவமானங்கள், தொடர்கிறது வேதனைகள், தொடர்கள், இவை எல்லாவற்றில் இருந்தும் உன்னை பூரணப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் என்ன தீமையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், என்ன தீமை உன்னை மோதி கொண்டிருந்தாலும், என்ன தீமை பிசாசு உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்திற்கு விரோதமாய் எடுத்துக்கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை உண்மையாகவே சத்தியம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த பெரியவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். இந்த பெரியவருடைய நாமம் மகிமையின் நாமம். அந்த பெரியவருடைய நாமம் மாறாத நாமம், ஜீவிக்கிற நாமம். ஆகவே இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தேவன் தம்முடைய மக்களை எல்லா தீமை, உபத்திரம், சோதனை, சத்ருடைய தாக்குதல்கள் மற்றும் ஆபத்தில் இருந்து விடுவித்து காத்து நடத்துகிறவர் என்று உண்மையை வலியுறுத்துகிறது, வலியுறுத்துகிறன. இவற்றை அடிப்படையாக கொண்டு ஞாயிறு ஆராதனைக்கான கர்த்தர் எல்லா தீமை நின்றும் விடுவிக்கிறார் என்ற இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் நம்மை காத்து கொள்ள கிருபை கொடுக்கிறது. தீமை நின்று விடுவிக்கின்ற கர்த்தரவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் பிசாசு உன்னுடைய விசுவாசத்திற்கு, உன்னுடைய பரிசுத்தத்திற்கு விரோதமா என்ன தீமையை கொண்டு வந்தாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை காப்பாற்றுவார், உன்னை ஆதரிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், உன்னை சமைப்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் தம்முடைய பிள்ளைகளை இரத்தத்தை சிந்தி காப்பாற்றி மீட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், துணையாய் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன தீமை இருந்தாலும் உங்களுக்கு என்ன நெருக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு விடுவிக்கிற கர்த்தராய், உங்களை காப்பாற்றுகிற கர்த்தராய் இருப்பாராக. இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனா இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். தீமை நின்று விடுவிக்கிற கர்த்தர் நீர், தீமை நின்று எங்களை காப்பாற்றுகிற கர்த்தர், பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துகிற கர்த்தரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். எம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து கொள்ளும், ஆதரியும் காப்பாற்றும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப உயிர் நிச்சு பெறச்சும். தீமை இருக்கிற நேரத்தில் சோதனைகள் கண்ணீர்கள் இருந்தாலும் அவர்களை நிலைநிறுத்தும், காப்பாற்றும், ஆதரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க பாஸ்டர் இந்த செய்திக்கு?
0: கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். கர்த்தர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர் என்ற செய்தி கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை தான் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு உழைப்பில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற, கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். நீங்கள் பாஸ்டர், நீங்கள் சண்டே ஒரு செய்தி கொடுக்க இயலுமா? அந்த சேம் டைம் 6:30. ஆரம்பமாக நீங்கள் 6:30 வந்தா காணும்.
0: 6:30?
1: ஆமாம்,
0: அது ஃபர்ஸ்ட் சண்டே இல்லீங்களா?
1: ஃபர்ஸ்ட் சண்டே நினைக்கிறேன். ஆமாம்,
0: ஆமாம். அதுல வந்து நான் 6:30 நான் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல இன்டர்நேஷனல் ராபோஷன் கொடுக்குறாங்க.
1: ஓகே,
0: எனக்கு ஒரு 5:30 6:00 கூட ஓகே, 5:30, 6:15, 6:30 கூட பரவாயில்ல.
1: ஓகே, நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். நாங்கள் ஒரு சில வர்ஷிப் செய்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு பின் திருப்பி கண்டினியூ பண்றோம்.
0: ஓகே
1: பாஸ்டர், ஓகே. நீங்கள் 5:30 ஜாயின் பண்ணுங்க பாஸ்டர். கர்நாடகா இந்தியாவிலிருந்து நேரமேன் தேவசேவை எடுத்து வந்தார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் தாமே உங்களுக்கு உங்களுடன் பேசியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். கத்திரை கரத்திலே உபயோகிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்துவாராக. 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற கர்த்தர் உதவி செய்வாராக. தள்ளிவு பெற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக அவருடன் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சந்திக்க இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய காலை வேளை, அவருடைய மாலை வேளை, அந்த வேளை கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடலோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியை ஜெப வேளையில் இணைவோம்.

செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல ஊற்றும். பரிசுத்த

பாடல்கள், சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக

அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர், நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது.

ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேளைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண் நோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி

சங்கீதம் 17 15 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நாதா.

வாழ்க தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்தில் இருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்திலிருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வாழ்வை தரும் இயேசுவின் வார்த்தைகள் வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

பாவைகளே, கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே, அவரை துதியுங்கள்.

0: Recording in progress.
1: Praise the Lord, sir.
2: Praise the Lord.
1: Amen. உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்த விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறுவலை கேட்கப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் தேவ ஊழியர் ஆண்டனிஸ்லேபிரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வர போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையால் மகிமையால் வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமையை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதால் இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5:43 43-ல் இருந்து 48-ம் வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்லுகிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமேன். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்திருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலாம். எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமாக கிரியை செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரியை செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு
0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு
3: நிச்சயம் தேவனுடைய அனுக்கிரகம் செய்கிறதை நீ காண்பாய். நிச்சயம் அவருடைய

0: தந்தையும் கர்த்தருக்குள்ளாக வளர்த்தினார்கள். 16 வயதிலேயே வேதத்தை எடுத்துக்கொண்டு வேதாகம கல்லூரிக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஊழியம் செய்யும்படி கிளம்பி வந்தேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தார், நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் 19 வயதிலேயே, இளம் வயதிலேயே பயங்கர சர்க்கரை வியாதியினால் நான் பாதிக்கப்பட்டேன். என்னுடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் உருக்குலைந்து கொண்டே போனது. என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்தேன். மருத்துவர்களிடத்தில் ஓடினேன். மருத்துவர்கள் என்னை பரிசோதித்து விட்டு, தம்பி, நீ 35 வயதுக்கு மேல் இந்த உலகத்தில் நீ வாழ்வதே கடினம், பல பாடுகளை சந்திப்பாய், இப்பவே அதனால நீ நன்றாய் ஓய்வெடுத்து உன் சரீரத்தை கவனித்துக் கொள் என்று என்னை சொன்னார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 19 வயது என்ன தெரியும்?
1: Recording in progress.

0: ஒன்று ராஜாக்கள் 16 அதிகாரம். பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனானியின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. அவர், நான் உன்னை தூளிலிருந்து உயர்த்தி உன்னை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாக வைத்திருக்கையில் நீ யெரொபெயாமின் வழியிலே நடந்து என் ஜனமாகிய இஸ்ரவேல் தங்கள் பாவங்களால் எனக்கு கோபம் உண்டாக்கும்படி அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறபடியினால், இதோ நான் பாஷாவின் பின்னடியாரையும் அவன் வீட்டாரின் பின்னடியாரையும் அழித்து போட்டு உன் வீட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வீட்டைப் போல ஆக்குவேன். பாஷாவின் சந்ததியிலே பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும் என்றார். பாஷாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. பாஷா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து திர்சாவில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரன் ஆகிய ஏலா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்டதன் நிமித்தமும் இவர்களைப் போல் ஆவான் என்று அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் விரோதமாக ஆனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை பின்னும் உண்டாயிற்று. யூதாவின் ராஜாவான ஆசாவின் 26 வருஷத்திலே பாஷாவின் குமாரனாகிய ஏலா இஸ்ரவேலின் மேல் திர்சாவிலே ராஜாவாகி 2 வருஷம் அரசாண்டான். ரதங்களில் பாதி பங்குக்கு தலைவனாகிய சிம்ரி என்னும் அவன் ஊழியக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் திர்சாவிலே அவ்விடத்து அரமனை உக்ரானக்காரனாகிய அர்சாவின் வீட்டிலே குடித்து வெறி கொண்டிருக்கையில் சிம்ரி உள்ளே புகுந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 வருஷத்தில் அவனை வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் ராஜாவாகி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தபோது அவன் பாஷாவின் வீட்டாரையெல்லாம் வெட்டி போட்டான். அவன் இனத்தாரையாகிலும் அவன் சிநேகிதரையாகிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயையாகிலும் அவன் உயிரோடே வைக்கவில்லை. அப்படியே பாஷாவும் அவன் குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரகங்களினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான அவர்களுடைய எல்லா பாவங்களின் நிமித்தமும் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூவினால் பாஷாவை குறித்து சொல்லியிருந்த அவருடைய வார்த்தையின்படியே சிம்ரி பாஷாவின் வீட்டாரை எல்லாம் அழித்து போட்டான். ஏலாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 வருஷத்திலே சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவாயிருந்தான். ஜனங்கள் அப்பொழுது பெலிஸ்தருக்கு இருக்கிற கிபெத்தோனுக்கு எதிராக பாளையமிறங்கி இருந்தார்கள். சிம்ரி கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை கொண்டு போட்டான் என்பதை அங்கே பாளையமிறங்கின ஜனங்கள் கேட்டபோது, இஸ்ரவேலரெல்லாம் அந்நாளிலே தானே பாளையத்திலே படைத்தலைவனாகிய உம்ரியை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது உம்ரியும் அவனோட கூட இஸ்ரவேல் அனைத்தும் கிபெத்தோனிலிருந்து வந்து திர்சாவை முற்றுகை போட்டார்கள். பட்டணம் பிடிபட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரமனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரமனையை தீக்கொளுத்தி அதிலே செத்தான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவன் பாவத்திலும் நடந்ததினால் கட்டிக்கொண்ட அவனுடைய பாவங்களின் நிமித்தம் அப்படி நடந்தது. சிம்ரியின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் பண்ணின அவனுடைய கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 2 வகுப்பாய் பிரிந்து பாதி ஜனங்கள் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை ராஜாவாக்க அவனை பின்பற்றினார்கள். பாதி ஜனங்கள் உம்ரியை பின்பற்றினார்கள். ஆனாலும் கீனாத்தின் குமாரனாகிய திப்னியை பின்பற்றின ஜனங்களை பார்க்கிலும் உம்ரியை பின்பற்றின ஜனங்கள் பலத்து போனார்கள். திப்னி செத்து போனான், உம்ரி அரசாண்டான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31 வருஷத்தில் உம்ரி இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அவன் திர்சாவிலே 6 வருஷம் அரசாண்டு பின்பு சேமேரின் கையிலிருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு மலையினுடைய எஜமானாயிருந்த சேமேருடைய பேரின்படியே சமாரியா என்னும் பெயரை தரித்தான். உம்ரி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கேடாய் நடந்து நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் சகல வழியிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தங்கள் வீணான விக்கிரகங்களாலே கோபமூட்டும்படியாய் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவங்களிலும் நடந்தான். உம்ரி செய்த அவனுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் காண்பித்த வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. உம்ரி தன் பிதாக்களோட நித்திரையடைந்து சமாரியாவிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38 வருஷத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியமென்று நினைத்தாற்போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதுமல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகா ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிறபோது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிறபோது செகூப் என்னும் தன்
1: எரேமியா 42 அதிகாரம். அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசாயாவின் குமாரனாகிய எசனியாவும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும், உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியே திரளான ஜனங்களில் கொஞ்ச பேரே மீந்தி இருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி அவர்களை நோக்கி, நீங்கள் சொன்னதை கேட்டேன், இதோ உங்கள் வார்த்தையின்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி

0: எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். 10 நாள் சென்ற பிறகு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது அவன் கரேயாவின் குமாரனாகிய யோகனானையும் அவனோடு இருந்த எல்லா ராணுவ சேர்வைக்காரரையும் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் உண்டான சகல ஜனங்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, உங்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படிக்கு நீங்கள் என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் நாங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறதில்லை என்றும், நாங்கள் யுத்தத்தை காணாததும் எக்கால சத்தத்தை கேளாததும் அப்ப தாழ்ச்சியினால் பட்டினியாய் இராததுமான எகிப்து தேசத்துக்கே போய் அங்கே தரித்திருப்போம் என்று சொல்வீர்களேயாகில், யூதாவில் மீந்தி இருக்கிறவர்களே, அதை குறித்து உண்டான கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் எகிப்துக்கு போக உங்கள் முகங்களை திருப்பி அங்கே தங்க போவீர்களானால், நீங்கள் பயப்படுகிற பட்டயம் எகிப்து தேசத்திலே உங்களை பிடிக்கும், நீங்கள் ஐயப்படுகிற பஞ்சம் எகிப்திலே உங்களை தொடர்ந்து வரும், அங்கே சாவீர்கள். எகிப்திலே தங்க வேண்டும் என்று அவ்விடத்துக்கு தங்கள் முகங்களை திருப்பின எல்லா மனுஷருக்கும் என்ன சம்பவிக்கும் என்றால், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவார்கள். நான் அவர்கள் மேல் வரப்பண்ணும் தீங்கினாலே அவர்களில் மீதியாகிறவர்களும் தப்புகிறவர்களும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் கோபமும் என் உக்கிரமும் எருசலேமின் குடிகள் மேல் எப்படி மூண்டதோ அப்படியே என் உக்கிரம் நீங்கள் எகிப்துக்கு போகும்போது உங்கள் மேல் மூளும். நீங்கள் சாபமாகவும் பாழாகவும் பழிப்பாகவும் நிந்தையாகவும் இருந்து இவ்விடத்தை இனி காணாதிருப்பீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவில் மீதியானவர்களே, எகிப்துக்கு போகாதிருங்கள் என்று கர்த்தர் உங்களை குறித்து சொன்னார் என்பதை இந்நாளில் உங்களுக்கு சாட்சியாக அறிவித்தேன் என்று அறியுங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் உங்களை மோசம் போக்கினீர்கள். நீ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி எங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதன்படியே செய்வோம் என்று நீங்கள் சொல்லி என்னை உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அனுப்பினீர்கள். நான் இந்நாளில் அதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கும் அவர் என்னை கொண்டு உங்களுக்கு சொல்லி அனுப்பின எந்த காரியத்துக்கும் செவிகொடாமற் போனீர்கள். இப்போதும் தங்கி இருப்பதற்கு நீங்கள் போக விரும்புகிற ஸ்தலத்தில் தானே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவீர்கள் என்று.
1: மாற்கு 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டு இருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவள் இடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர்

கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவு கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசதி

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது. எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா: பூச்சியும் துருவும் கெடுக்காததும் கள்ளர் கண்ணமிட்டு திருடாததுமான பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். மத்தேயு 6:21. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உலகத்தின் பொக்கிஷங்கள் நிலையற்றவை. செல்வம், புகழ், பதவி அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும். உலகத்தில் நாம் சேர்ப்பவை நித்தியமானவை அல்ல. பரலோக பொக்கிஷங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும். தேவனுக்கான கீழ்ப்படிதல், பிறருக்கு செய்யும் அன்பின் செயல்கள், சுவிசேஷ ஊழியம், தேவனுக்காக செய்யும் தியாகங்கள். உங்கள் பொக்கிஷம் இருக்கும் இடத்தில் உங்கள் இருதயமும் இருக்கும். தேவனில் முதலீடு செய்பவரின் மனம் தேவனை நோக்கி இருக்கும். உலகத்தை நேசிப்பவர் உலகத்திலேயே பற்றுக்கொள்வார். நித்தியத்தை நோக்கி ஜீவியுங்கள். இன்று நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பரலோகத்தில் பலன் உண்டு. தேவன் எதையும் மறக்காமல் பலனளிப்பவர் என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உலகத்திற்காக வாழ்கிறேனா அல்லது இயேசுவிற்காக வாழ்கிறேனா என்று. இந்த உலகத்தின் நிலையற்ற பொக்கிஷங்களை விட நித்தியமான பரலோக பொக்கிஷங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். திறமை, நேரம், செல்வம் அனைத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 20ஆம் தேதி வியாழக்கிழமை 2026ஆம் ஆண்டு இந்த காலை வேளையிலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் வேத தியானத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்ட பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 12:16 வாசிக்கிற வேளையிலே, இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் சீ திஸ் த லார்ட் இஸ் அபவுட் டு டூ பிஃபோர் யூ என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நின்று இந்த நாட்களில் செய்கிற காரியங்களை நாங்கள் இன்றைக்கு நின்று பார்க்க வேண்டும். மகத்துவமான தெய்வமாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:38 நசனா இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் இரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியிலிருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆனாலும் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கிற வேளையிலேயே அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் இந்த நாட்களிலே இப்படியான ஒரு வார்த்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களே கர்த்தருக்கு விரோதமாக இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே தேவனை விட்டு பின்பற்றாமல் அவர்களை விட்டு பின்மாற்றமாய் போயிருந்தாலும் அடிக்கடி அவர்கள் விழுந்து போனாலும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் வந்து தேவனை சார்ந்து கொள்வார்கள். இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதன்படியே இந்த நாட்களே கர்த்தர் இந்த நாட்களே அவர்களுக்கு ஒரு ராஜாவை இந்த நாட்களே அங்கே ஏற்படுத்தினார் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களை பார்க்கிறோம் தீர்க்கதரிசி மூலமாக. ஆனாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் இந்த சவுல் ராஜாவாக வருகிற வேளையிலே பாருங்கள், அங்கே அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே அவர்கள் சாமுவேலோடு சாமுவேலுடைய காரியங்களோடு பேசுகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், ஆனால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக கலகம் பண்ணாமலும் கர்த்தருக்கு பயந்து இந்த நாட்களை அவரை சோபித்தும் அவருடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவராய் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, ஒரு தேசத்தை ஆளுகிற ஜனங்கள் இந்த நாட்களிலே முதலாவது என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை இந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலே வர வேண்டுமா இருந்தால், அந்த தேசத்தின் குடிகள் என்ன செய்ய வேண்டுமா இருந்தால், கர்த்தருக்கு பயந்து அவரை சோவிக்கிறவர்களா இந்த நாட்களே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சத்தத்திற்கு தேசத்தின் குடிகள் இந்த நாட்களிலே கீழ்ப்படுகிற வேளையிலே தான் அங்கே நம்முடைய நம்மை ஆளுகிற அந்த ராஜாவினுடைய காரியம் இந்த நாட்களில் என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவரை பின்பற்றுகிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறது மட்டுமல்ல, தேவன் இந்த நாட்களிலே அவர்களோடு கூட நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாக இந்த நாட்களிலே கலகம் பண்ணுகிற வேளையிலே அங்கே தேவனுடைய கரம் அந்த தேசத்திலே இருக்காது, அந்த ஜனங்கள் மத்தியிலே இந்த நாட்களிலே இருக்காது, அந்த ஜனங்கள் அழிவைத்தான் சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. அதனாலே தான் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாக இருந்தது போல உங்களுக்கும் இந்த நாட்களை விரோதமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை என்ன செய்யுங்கள், நின்று பாருங்கள். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளுக்கு இல்லை, ஆண்டவரை அறிந்து பிள்ளைகள் இந்த நாட்களில் ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகள், ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களிலே அவருடைய கண்களுக்கு முன்பாக செய்கிற பெரிய காரியத்தை இந்த நாட்களில் நீங்கள் காணும்படியாக, தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் இன்னும் இந்த முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இந்த நன்மைகளை செய்வார். அதனாலே அவரிடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டுமா இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அந்த காரியத்தை நாங்கள் பொறுத்திருந்து அமைதியாக நின்று இந்த நாட்களில் நாங்கள் இந்த காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த வாக்கு தத்துவத்தை கேட்கிற பிள்ளைகளே, இன்றைய நாளும் ஜபத்திலும் அவருடைய வார்த்தையிலும் அவருடைய அவரை ஆராதிக்கிற அந்த அபிஷேகத்திலும் நிறைந்த நாட்களே, அவருடைய சமூகத்திலே வந்த இந்த நாட்களே, இந்த காரியங்களை நீங்கள் பார்க்கலா இருந்தால் கர்த்தர் இன்றைய நாட்களே, இப்பொழுது இந்த நாட்களே உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்கிற பெரிய காரியத்தை நீங்கள் பார்க்கும்படியாக தேவன் இந்த நாட்களே அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தைக்கு வாக்கு தத்துவங்கள் ஊடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 20ஆம் தேதி 8ஆம் மாதம் 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சங்கீதம் 55:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 15, எரேமியா 41, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாடு மார்க்கு 15 அதிகாரம் இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனிடம் சில நிமிடங்கள் என்ற அந்த காரியங்களை நாங்கள் அனுப்பி தருகிறோம். ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அந்த வார்த்தைகளுக்கூடாக, தியானங்களுக்கூடாக கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனைக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளைக்கூடாக கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் அபிஷேக ஆராதனையை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துவோம். இந்த வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ்லோட்டம்மா, உங்களுக்கு காலை
1: வணக்கம்.
0: இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
1: ஆமேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹாலேலூயா தகப்பனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ அப்பா. அப்பா ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்னு சொல்லி நாங்கள் அந்த ஆண்டவரே அந்த வார்த்தையை நாங்கள் கனப்படுத்துகிறோம். தகப்பனே, நிர்வா அவசரத்தை அனுப்பி குணமாக்குற தேவன் ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் திரும்புவதில்லை. தகப்பனே, உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் நீதிமான்களப்பா ராஜா. ஆண்டவரே, உடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட நாங்கள் நீதிமான்களப்பா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரம் ஐயா ராஜா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரமினாவியா அனுவரே, எங்களை எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக ராஜா. இரக்கங்களின் தேவனே, கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் என் ஆவியானவரே, இந்த விளையிலும் உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹாலேலூயா தகப்பனே, ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே. அப்பா பிதாவையே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே தகப்பனே, உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா ராஜா, நன்றி ராஜா. ஹாலேலூயா, சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே, இயேசுவே உங்க நாமத்தில்

நாங்கள் குடி வந்தோம் பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதாம் பரிசுத்த தெய்வம் நீரே, கேருவின் சேராவின் துதி பாடிடும் பரனே நின் பாதம் பணிகின்றோம் பிரசன்னம் தாரும் தேவனே.

கூடி வந்தோம். நிரல்லால் இந்த பாரில் தஞ்சம்பிரும் இல்லை, உந்தனின் சமூகத்தில் இழைப்பாரிட சந்ததமும் அருள் புரிந்திடுமே. பிரசன்

நாங்கள் கூடி வந்தோம். நல்ல மீட்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நிலைக்க நல்லருள் தந்து விடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நிலைக்க நல்லருள் இந்திடுமே.

வந்தோம் திவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறேன். பேரின்பம் இந்நாளும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆராதிப்பேன். பிரசன்

ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறேன் ஐயா ராஜா தேவனே. தகப்பனே, என் ஆவியானவர் எங்கே உண்டு, உங்க விடுதலையும் உண்டப்பா ராஜா. எங்களை ஆவியானவரே எங்களை நடத்தி செல்லும் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் கண்கள் அங்கும் இங்கும் பார்க்காதபடி, காதுகள் உம்முடைய வார்த்தையை மட்டும் கேட்கும்படி ஆண்டவரே அப்பா ராஜா, எங்களுடைய வாய்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி, உம்மை புகழும்படியும் ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை பேசும்படியும் ஐயா, எங்கள் சிந்தன மண்டலங்கள் உண்மையே சிந்திக்கும்படி ஐயா ராஜா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனே, சகலத்தை புதிதாக்குறேன், இதோ சத்தியம் உண்மையும் உள்ள வார்த்தைகள் இது எழுதுன்னு சொன்னீர் ஐயா ராஜா. தகப்பனே, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திர வழிகளில் ஆறுகளையும் அவாந்திர வழிகளில் தண்ணீர் தடாகத்தையும் உண்டாக்குவேன் சொன்ன தேவனே ராஜா. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம். நாங்கள் உம்மிடத்தில் ஒப்புவித்ததனை விடாமல் காக்க வல்லமுள்ள தேவனப்பா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. சோத்திரமையா ராஜா தேவனே. தகப்பனே உமக்கு சோத்திரமையா ராஜா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம், இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் குடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் பணிகிறோம், வானமும் அது சிங்காசனம், பூமியும் அது பாதஸ்தலம், பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்து மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம், சாரோ நின்றோ ஜாலிலி புஷ்பம், சாந்த சுரூபி என் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, நீயும் பாதம் தொழுகிறோம், கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்கெடுத்து எண்ணலாகுமோ, ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தே ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம், 120 பேர் நடுவே தேற்ற வாழனே வந்தீரே, உன்னத ஆவியை ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடியும் பாதம் தொழுகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. அதிசயமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. சாரோனின் ரோஜாவே, நீலி புஷ்பமே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தேவனே, கட்டுண்டவர்கள் விடுதலையாகட்டும் ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நோய்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக ராஜா, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வியாதியின் கொடுமையிலிருந்து ஜனங்கள் விடுதலையாவார்களாக ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. கடன் தொல்லையிலிருந்து ஜனங்கள் விடுதலையாகட்டும் அப்பா ராஜா, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம் ஐயா ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே, எங்களை ஒப்புவிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கங்களின் பிதாவே, இயேசு என்கிற நாமம் வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே, பாதாளத்திலும் ஐயா ராஜா மேலான நாமம் அப்பா ராஜா. தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இயேசு என்கிற நாமம் அல்லாமல் எங்களை விடுதலையாக்க வேறு ஒரு நாமம் இல்லையப்பா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஹாலேலூயா. தகப்பனே அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமான காரியங்களை நாங்கள் இந்த நாளிலே கண்டோம் அப்பா ராஜா. தடைகள் விலகட்டும், சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதா,
விசேஷமாக விசுவாச குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, ஊழியக்காருடைய வாண்டவரே வீடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா ராஜா, இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாகட்டும் ஐயா. ஆண்டவரே தேவனே, தகப்பனே, தடைகள் நீங்கி போவதாக ராஜா. தகப்பனே ஆண்டவரே, மொக்க சோத்திரம். சத்ருவின் வல்லமகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, இதோ ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, அப்பா பிதாவே, ஒருவர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவர் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாக இருக்கிறீர் ஐயா. பரலோகத்தின் ஆண்டவரே, திறவு கோல்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா ராஜா. பாலிவ பிள்ளைகள் மேல் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய ஆண்டவரே சிந்தன மண்டலங்களிலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே, நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் ஐயா ராஜா. விசுவாச குடும்பங்களிலே, ஊழியக்கார குடும்பங்களிலே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அற்புதங்களை செய்கிறீங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே, கிருப உண்டாவதாக. வாழ்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருப உண்டாவதாக. ஆண்டவரே, விசுவாச குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிருப உண்டாவதாக. தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, நம்மை சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, ஹாலேலூயா. இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு

மாந்தர் போற்று நாமம், விண் தூதர் வாழ்த்தும் நாமம், பூபுலகோர் போற்று மேன்மையான நாமம், பூபுலகோர் போற்று மேன்மையான நாமம், இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு உன்னதர் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு உன்னதர் நாமமே, பாவம் போக்கும் நாமம், துய வாழ்வழிக்கும் நாமம், இயேசு இயேசு இயேசு இயேசு. ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா பிதாவே, வாழ்வை அருளுகிற நாமம் ஆண்டவரே உம்முடைய நாமம் அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா, சத்துருவானவன் கொல்லவும் அழிக்கவும் பகதிடுகிறான், நானும் உங்களுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் நீங்கள் பரிபூர்ணமடையும் வந்தேன்னு சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக மீட்கப்படுவார்கள் சொல்லி எபேசியர் முதலாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற தகப்பனே ஆண்டவரே முக்கு சூத்திரம், ஆவி மண்டலங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே தேவனே நீர் ஆதரிக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே முக்கு சூத்திரம் ஐயா, விசேஷமாவ வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஐயா பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரி ராஜ்யத்தில் உட்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே, நிராசட்டை வண்ணப்பட்டவரும், மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும், பாடு அனுபவித்தவரும், துக்கம் நிறைந்தவருமாயிருந்தீர் ஐயா. எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய விசுவாச குடும்பத்து பிள்ளைகளுக்கு ஐயா சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்ததையா. உம்முடைய தழும்புகளால் இந்த வாலிப பிள்ளைகள் குணமாகிறார்கள் அப்பா ராஜா. தடைகள் விலகி போறதை ஆவியானவர் கிரிய செய்கிறீர் ஐயா. என் ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு ஐயா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், நுகங்களை முறிக்கின்ற இயேசுவின் நாமம், வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஆண்டவரே இயேசப்பா ராஜா, தகப்பனே ஆண்டவராய் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நுகங்களை முறிப்பீராக, சத்துடைய வல்லமைகளை முறிப்பீராக, சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. பாவம் போக்கும் நாமம்,

வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. பேனடுங்கு நாமம் கடும் நோயகற்று நாமம், பேனடுங்கு நாமம் கடும் நோயகற்று நாமம். ஹலிலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, ஹாஸ்பிட்டல்லையோ வீடுகளிலோ வியாதிகளின் ஆண்டவரே, கொடுமையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு என்கிற நாமம் விட்டுதலே ஆக்குறதப்பா ராஜா. இயேசு என்கிற நாமம் ஆண்டரை உச்சந்தலைந்து உள்ளம் கால்வர இறங்குறது ஐயா. இயேசு என்கிற நாமம் ஆண்டரை சருந்து உள் பார்ட்ஸ்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அந்த நாமம் கிரிய செய்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து வியாதியின் கொடுமையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தெளிக்கிறோம் ஐயா. சத்ருவின் வல்லமகளை முறிக்கிறோம் ஐயா. இயேசு என்கிற நாமத்தை நாங்க கட்டவிழ்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. பேனடுங்கு நாமம் கடும் நோயகற்று நாமம், நேற்று மென்று மென்று மாறிடாத நாமம், நேற்று மென்று மென்று மாறிடாத நாமம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. ஹலிலூயா ராஜா. சர்ப்பங்களை தீள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே அப்பா ஆண்டவரே, அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, பே நடுங்குற நாமம் அப்பா. ஆண்டவரே, இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்பா ராஜா. என் தகப்பனையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே, தேவனே அப்பா, தேவனே மக்க சோத்திரம் ஐயா. அடைக்கலமான நாமம் அப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்பா ராஜா. நாங்கள் நீதிமான்களப்பா ராஜா. அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் நீதிமான்களப்பா ராஜா. என் தகப்பனே, எங்களுடைய சுய நீதி அல்ல, உங்களுடைய நீதியை ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதப்பா ராஜா. அவங்க சூத்திரம், உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் விடுதலையாக்கப்படுகின்ற நேரம் அப்பா ராஜா. தகப்பனே அப்பா, அவை ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதிசயங்களை காண செய்கிற தேவன் அப்பா, அற்புதங்களை காண செய்கிற தேவன். உங்களுடைய புறப்பே அற்புதம் அப்பா ராஜா. இயேசு இயேசு இயேசு இயேசு இயேசு ஆண்டவரே, அன்றைக்கு கல்லையா கடற்கரையிலே ஆண்டவரே அற்புதத்தை செய்த நாமம் அப்பா ராஜா. பேதுருடைய வலையிலே ஐயா ராஜா, ஆண்டவரே ரெண்டு படங்கு நிரம்பத்தக்கதாக மீன்களை கொண்டு குவித்த நாமம் அப்பா. என் தகப்பனே ராஜா, குஷ்டரோகிகள் உள்ளத்தில் வந்தார்கள் அப்பா, பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பினார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய ஆண்டவரே சமூகத்திலே கொண்டு வந்த ஆண்டவரே, ஒவ்வொரு வியாதியஸ்தர்களை நீ சுகமாக்கி அனுப்பினீரப்பா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் நமக்கு விடுதலை தருகிற நாமம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்ந்த தருவேன் சொன்ன தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா. முள்ளம் தண்டிலே ஆண்டவரே அப்பா, வளைவோடு இருக்கிற அந்த சகோதரி மேல் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த வளைவு நிமிரட்டு ஆண்டவரே, அந்த வலி மறையட்டு ஆண்டவரே, அந்த சரீரத்திலே புஷ்டியும் பசுமையும் உண்டாகட்டும் அப்பா ராஜா. தடைகள் நீங்கி போவதாக ராஜா. சத்துடைய வல்லமகள் முறிக்கப்படுவதாக ராஜா. என் தகப்பனியே, நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிற தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே அந்த வலியை இயேசுவின் நாமத்தில நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. அத்தி மரத்தை சபித்தது போல ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற வலிகள் உபாதைகளை நாங்கள் சபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் அற்புத நாமத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம் அப்பா ராஜா. தகப்பினியமுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே அநேகருடைய ஸ்தோத்திரங்களை நான் கிருபை பெறுகிறதப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் கிருபை பெறுகிறதப்பா. ஆண்டவர் ஆகிய தேவனே, உடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா ராஜா. இனிமை தங்கு நாமம் பிய இன்னல் மாற்று நாமம், இருளின் பயங்கள் நீக்கு ஈடில்லாத நாமம், இருளின் பய

0: வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கு முன்னதர் நாமமே. சாவை வென்ற நாமம், பவசாபம் போக்கும் நாமம். ஹலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா ராஜா, இயேசு நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்து சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற நாமம் அப்பா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. எல்லா சாபங்களும் விக்கிற ஆராதனை சாபங்கள், ஆண்டவரே, பரம்பரை சாபங்களை இயேசு என்கிற அதிகாரமுள்ள நாமத்தை நாம் முறிக்கிறோம் ஐயா. வாழ்வு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹாலேலூயா. ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரப்பா. உம்முடைய ஜனங்களை விட்டு விலகுறதும் இல்லை, அவர்களை கைவிடுகிறதும் இல்லையா அப்பா ராஜா. உம்முடைய நாமம், உம்முடைய நாமம், இயேசுவின் நாமம். இயேசு, இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, மக்கு சூத்திரமையா. உம்முடைய நாமத்தை அறிந்த நாங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே, மக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அடக்கின நாமம் அப்பா. ஆயலோன் மேலும் கிரியோன் மேலும் சூரியனின் சந்திரனை நிக்கம் பண்ணின நாமம் அப்பா ராஜா. ஆண்டவரே, குஷ்டரோகிகளை குணமாக்கின நாமம் அப்பா. ஆண்டவரே, நாயனூர் விதவையினுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பின நாமம் அப்பா. லாசர்வை உயிரோடு எழுப்பின நாமம் அப்பா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசு, இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. ஆண்டவரே, எங்களை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம் ஐயா, எங்களை விடுதலையாக்குற நாமம் இயேசுவின் நாமம் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற நாமம் இயேசுவின் நாமம் அப்பா ராஜா. அந்த நாமத்தை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், பிரகடனப்படுத்துகிறோம் வானத்திலும் பூமியிலும். ஆண்டவரே, தேவனே அப்பா, ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம். நாங்கள் அண்டுகின்ற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கின்ற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு ஆண்டவரே ஆற்றலை அருளுகிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு அதிசயங்களை காண செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். எங்கள் அறியாமைகளை அடக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு அறிவை ஊட்டுகிற நாமம் இயேசுவின் நாமம். எங்களுக்கு ஞானத்தை போதிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். ஹாலேலூயா. எங்களுக்கு ஞானத்தை தாருமப்பா ராஜா. இந்த பூமியிலே வாழ எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எமக்கு சோத்திரமையா ராஜா. ஆண்டவரே, எமக்கு சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அப்பா, ஞானத்தின் வலது கையில் ஆண்டவரே திருக்காயுசும் ஆண்டவரே நிலையான செல்வம் உண்டு அப்பா ராஜா. என் தகப்பனே, உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாருமவியா ராஜா. ஆண்டவரே இயேசுவே, எங்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் என்று அறிக்கையிடுகிறோம் ஐயா. உலகத்துக்குரிய ஞானம் அல்ல ஐயா, தெய்வீக ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. எப்படி பேசுவது ஆண்டவரே தேவனே, எப்படி சிந்திப்பது, எப்படி காரியங்களை தீர்மானிப்பது, எப்படி நடப்பது ஆண்டவரே, எப்படி வாழ்வது என்கிற ஞானத்தை எங்களுக்கு கொடுமாப்பா ராஜா. எப்படி பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி வருமானங்களை ஹேண்டில் பண்றதப்பா, எப்படி பில்லுகளை பே பண்ணுறது, எப்படி மோர்கேஜ்களை பே பண்ணுறது என்கிற ஞானத்தை எங்களுக்கு ப்பா. என் தகப்பனே, மகு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா. எங்கள் வீட்டுக்கு தலைவர் அப்பா. ஹாலேலூயா. இயேசப்பா, எங்கள் வீட்டுக்கு தலைவர் இயேசப்பா. எங்கள் வருமானத்துக்கு தலைவர் இயேசப்பா. பில்லுகளை கட்டுகிறவர் இயேசப்பா. ஹாலேலூயா. எங்கள் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுகிறவர் இயேசப்பா. எங்களுக்கு சரீரத்திலே ஆண்டவரே நல்ல போசாக்கு கொடுக்கிறவர் இயேசப்பா. அப்பா அப்பா அப்பா. எங்கள் வீட்டின் தலைவர் இயேசப்பா. ஹாலேலூயா. தகப்பனே அப்பா, பிதாவே, உடைய கரத்தில்
1: இருக்குத்தானே ஐயா,
0: எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. தகப்பனே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. சாவை வென்ற நாமம், பாவசாபம் போக்கு நாமம், சர்வ வல்ல நாமம் இயேசுவின் நாமமே. சர்வ வல்ல நாமம்.

0: வானம் பூமிதனில் மகிமையோடு இறங்கும் உன்னதர் நாமமே. ஹலிலுயா. ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்வு உம்முடையதா பாராச்சா. ஆண்டவரே, நீங்கள் கொடுக்கின்ற ஆண்டவரே தாலந்துகள் வரங்கள் எல்லாம் உம்முடையவைகள பாராச்சா. ஆண்டவரே, உம்முடைய கனிகள் எங்களுடைய வாழ்க்கையில, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அந்த கனிகள் உருவாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, மற்றவர்களை ஆண்டவரே போஷிக்க கூடியதாக வரங்கள் ஆண்டவரே, தாலந்துகள் ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்கள் வாழ்க்கையிலே பிறப்பிக்கப்படுவதாக ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்திலே ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். Bless you, brother.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினீர்கள். கத்தர் தாமியும் உடனும் கூட இந்த ஆசிர்வத்து வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், அதே வேளையிலே ஆலய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் தாமியும் கூட இருந்து ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளையும் ஆசிர்வதித்து போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும் அனுகூலமான காரியங்களை கத்தர் வழி நடத்தி தருவாராக. எல்லா வாஞ்சைகளையும் நிறைவேற்றி தருவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், வானொலி கூடாக இணைந்து இருக்கிற ஊழியர்கள் சார்பிலும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: பிளஸ் யூ, பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவே திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து கத்தரண்டை அபிஷேக ஆராதனை வழிநடத்தினார். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாகவும் வழிநடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். ஜப வேளை கூடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்கிறோம். அப்படி இணைந்திருங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சக்கம் தாருங்கள். ஆமீன். இன்று 20ஆம் தேதி 8ஆம் மாதம், 20ஆம் தேதி ஆவணி மாதம், 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:29.
2: Recording in progress.
1: டொரண்டோ நேரம் காலை 8:29. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, எந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் எவ்வளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வார்த்தை: கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். சங்கீதம் 55:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள்: 1 ராஜாக்கள் 15, எரேமியா 41, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து மார்க்கு 15வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். அத்தோடு தேவனுடன் சில நிமிடங்கள்.

0: காலவேளையிலே எங்களுடன், மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இருக்கிறார்கள். சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இரவு வேளையில் எங்களுடன் சகோதரி சுயாத்தா ஆனந்தராஜா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு மீதியாக இணையப்போர் ஊழியர்களையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வரவேற்போம். சகோதரி ரதி பாலசிங்கம் பிரைஸ்லோட்டம்மா, நீங்க நிக்கலுமா அல்லது போகணுமா?
1: நான் 3 மணி வரை நிப்பேன். அதுக்குள்ள நேரத்தை போகணும், நான் அதுவரையும் 3 மணி வரை நிப்பேன்.
0: ஓகே ஓகே. சௌரி டாலி, நீங்கள் வேலையில் நிக்கிறீங்களா?
2: எனக்கு போக போதும் பிரதர், நான் வேலையில ஆல்ரெடி வந்துட்டேன்.
0: ஓகே. சௌரி ஐரீன் அவர்கள் இந்த வேலையிலும் தொகுத்து உங்களுக்கு முதல் ஜபத்தை சௌரி டாலிக்கு கொடுங்கள். சௌரி ஐரீன், நீங்கள் வழி நடத்துங்களாமா. குட் பிளஸ்
3: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த மாலை வேலைக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் கத்தாவே. அப்பா கூடி ஜபிக்க கத்தாவே, தேவன் கொடுத்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு ஆராதனையில எங்களை வழி நடத்தினபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஜபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வர இருக்கிற பிள்ளைகள் தடைகளை நீக்கி போட்டு வந்து சேரத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியால் ஜபிக்கிறேன். ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆளுகை செய்யும்படியா அன்பின் அபிஷேகத்தால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னென்ன விண்ணப்பங்களுக்காய் ஜெபிக்கணுமோ தேவன் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடி மட்டும் தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஜெலி சிஸ்டர், ஜெலி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
4: பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் கூப்பிட்டீங்களா?
3: ஆமென் ஆமென். சிஸ்டர் உங்களுக்கான விண்ணப்பம் சிஸ்டர், தேசத்தின் தலைவர்களுக்காக ஆளுநர்கள் பிரதமர் முதல் அமைச்சர்கள் வரை அரசு அதிகாரிகள் ஞானத்தோடும் நீதியோடும் ஆளுகை செய்ய அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர்.
4: ஆமென் ஆமென். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் கூட கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா இந்த புதிய நாளை ஆசீர்வதித்து குடிக்கும்படியா ஜபிக்கிற வந்த ஊழியக்காரனும் கூட கரத்திலையும் கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்டுல இருக்கிற ராஜாக்கள் அதிபதிகள் யாவரையும் ஆண்டவரே இந்த நாட்டுல ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாத வண்ணமாக ஆண்டவரே உங்களோட சமாதானத்தை கொடுத்து யாவரையும் அப்பா வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். வாக்கு தத்துவம் செய்தவர் வாக்கு மாறாதவர். உங்களோட வாக்கு தத்துல நாங்க நிலைத்து நிற்கும் பொழுது நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு நீங்க கொடுக்க வல்லவராயிருக்கிறீங்க. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீர் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துவதற்கு தந்த அந்த வாக்கு தத்தங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களை சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்களோட ஊழியக்காரர் ஆண்டவரே அங்கே ஜெபிக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதங்களை நடப்பதற்கு அந்த நாட்டில் ஆண்டவரே உள்ள அக்க யுத்தத்துல உள்ளவர் இல்ல ஆண்டவரே. யுத்தத்துல அப்பா எல்லா விதமான தேசத்திலும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த அந்த மக்களுக்கு ஆண்டவரே பெரிதான ஒரு அற்புதத்தை வழி நடத்தும்படியாக ஜோதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்துதி செய்ய தொடங்கின உடனே ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நீரே தானப்பா. அப்பா யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. மனுஷரால் முடியாத காரியங்கள் உங்களால் மட்டுமே கூடும் என்று கூறி ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே. பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன். சுருக்கமா ஜபிக்க வேண்டி வந்துச்சு சிஸ்டர், மன்னிச்சுக்கொள்ளுங்க. காட் பிளெஸ் யூ. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கூட தேவன் நாளிலையும் ஜெபித்துக் கொள்கிறோம். கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெனட் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க பிரதர், நடத்துவாங்களா?
0: அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரம்மா.
3: ஓகே. நான் பாஸ்டர் ஐயாவை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ஐரீன். பிரைஸ் தி லார்ட்
3: கிறிஸ்து.

0: நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. தேசங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா 33 லட்சம் கிராமங்களுக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அதே போல எங்களுடைய இலங்கை தேசத்திலும் கூட அநேக கிராமங்கள், எஸ்டேட் பகுதிகள் இல்லைன்னா அந்த காடு ஓரங்கள்ல இருக்கிற கிராமங்கள், அந்த எஸ்டேட்கள்ல எல்லாம் இன்னுமே இயேசு யாருண்டே அறியாமல் அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதே போல சுவிசேஷ பணிக்காக அநேகர் எழும்பணும். தேசங்களிலேயும் சுவிசேஷம் எல்லாருக்கும் இயேசுவின் நாமம் அறிவிக்கப்படணும். ஆத்துமாக்கள் ரட்சிப்படையணும். எல்லாருமே இந்த வருகையிலே செல்லத்தக்கதான ஒரு கிருபையை முழு தேசங்களுக்கும் தேவன் கொடுக்கணும். அதுக்காக அநேக சுவிசேஷர்கள், மிஷனரிகளை தேவன் எழுப்பி தேசங்களிலே ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும்படியாக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க பாஸ்டர். உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பினை உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். தேவன், தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒவ்வனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரையே தந்தருளி இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார்கள். ஒவ்வொருவன் மேலும் அன்பு கூர்ந்த அந்த தேவன் மகனை தந்து எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டார். ஆண்டவரே, இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், சின்னமாக இலங்கை இந்தியா தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலேயும் உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக. ஆண்டவரே, இந்த காலங்களில பொல்லாத வழிகளில மக்கள் போகிறார்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த காலத்தில் நடக்கும் என்ற காரியங்கள் நடைபெறுகின்றன. ஆனாலும் நீர் இரக்கம் உள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிற தேவன். அந்த இலங்கை தேசத்தில அந்த சுவிசேஷ தடைகளை எடுத்து போடும்படியாக அந்த தேசத்தில இயேசுவை அறியாத மக்கள், அறியாத கிராமங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள ஆண்டவரே அறுவடையோ மிகுதி வேலை ஆட்களோ குறைவு அந்த தேசத்தில அறுவடை காட்களை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தின் மேல மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ் புறப்படுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தீமை செய்கிற ஆவிகள் அந்த தேசத்தின் மேலே இருந்து இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தீமைகள் அந்த தேசத்தில ஒழிந்து, பாவ சாபங்கள் ஒழிந்து அந்த மக்கள் நற்குண சாலிகளாக அந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக, தொழில்நுட்பத்தில முன்னேறின தேசமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மால எல்லாம் கூடும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நீக்கும். ஏற்ற காலத்தில எல்லாவற்றையும் நீர் ஒரு கணத்துல மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். இந்தியா தேசத்துல 3 லட்சம் கிராமங்களுக்கு மேலாக சுவிசேஷம் அறிவிக்கப்படாதபடி காணப்படுகிறது. ஆண்டவரே, அந்த தேசமும் உம்மை தேடுகிற தேசமாக, உம்மை நோக்கி பார்க்கிற தேசமாக, அந்த தேசத்தில இருக்கிற யுத்த மேகங்கள் அகன்று நீர் அந்த தேசத்தை புறப்படுக்கும்படியாக. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை இந்திய தேசம் அறிந்து கொள்ள, இந்திய தேசம், இலங்கை தேசம் இயேசுவுக்காக வாழ நீ பெரிய காரியங்களை அந்த தேசங்களில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எல்லா தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் கிறிஸ்தவர்களிடத்தில் அவர் ஒரு மனத்தை கொடுக்கும்படியாக. அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில கூடி இருந்த பொழுது அந்த இடத்துல அதே மகிமையின் ஆவியானவர் இந்த காலங்களில ஒவ்வொரு கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவர்களும் ஒன்றாக வைத்தவரை நோக்கி பார்க்க ஒன்றுபட்டு அந்த எழுப்புதல்களை நாங்கள் அதுல பக்கம் பெற்றுக் கொள்ள எல்லா சபைகளையும் நீர் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறது. அவனுடைய சாயலாயும் ரூபத்தின்படியும் நீர் படைத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களும் மீண்டுமாக உம்மிடத்தில் அமர வேண்டும், உம்முடைய எழுப்புதலை காண வேண்டும். சமாதானத்தை, அன்பை, சமாதானம், சந்தோஷம், வித்தியடங்கம், விசுவாசம், தயவு, நெற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை ஆகிய 9 விதமான கனிகளையும் வரங்களையும் பெற்று ஒவ்வொரு தேசங்களில் இருக்கிற மக்களும் உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் இல்லாமல் இந்த தேசங்களை அசைக்க முடியாது. உலகத்தை கலங்குகிறவர்களும் வரும் தேசத்திலேயும் இந்தியாவின் ஜனசங்கம் ரேடியோ ஊடாக எல்லா தேசங்களுக்கிலே வந்துவிட்டார்கள் என்ற ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக அங்கு விசேடமாக இருக்கிறோம். ஒரு தமிழ் மக்களை நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாகிறாமல் எல்லோரும் வரத்திருப்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளார் புத்தெய்வமே. ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப பாவத்தை விட்டு மனம் திரும்ப ஆண்டவரே, ஒரு மத மாற்றம் அல்ல இது, மனதை மாற்றிக்கொள்வது. தீய வழியில வாழுகிற மக்கள் இயேசுதான் நன்மையான வழி, மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொண்டு இலவசமாக கிருபையினால் எங்களை ரட்சித்தது போல ஒவ்வொருவர்களையும் எழுப்புதல் காலங்களை உருவாக்கி ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த உடன்பில் இடத்திற்குள்ள ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினான நிரப்பு வீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீர் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்பி ஒவ்வொரு தேசங்களில் மக்கள் ஒரு எழுப்புதலை நோக்கி பிரயாணம் செய்ய அந்த எழுப்புதலின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நற்குணசாலிகளாக மாற்ற உங்களுடைய ஞான புத்தி அறிவை அடைந்து துன்பாக்கன் வழியில் இல்லாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் வேதத்தில் பிரியமாக இருக்க ஒவ்வொரு தேசங்களுக்கு கிருபை செய்வீராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படியாக ஒரு தேசங்களுக்கும் தேசங்களிலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் உள்ளத்தை கொள்ளும் தெரிந்திய சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷ ஊழியம் இந்த வானிலைகளுக்கு ஊடாக செல்லுகிற தேவனுடைய வார்த்தைகள் வானியும் உறைந்த மடையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதையை புசிக்கிறவருக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது அப்படி அப்படியே உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு இந்த ரேடியோ கூடாக செல்லுகிற ஒவ்வொரு வசனங்களும் ஆசீர்வதிக்கிற வேலையை குணமாக்கிற வேலையை செய்துவிட்டு தான் திரும்புகிறதற்காக மக்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறேன். கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த ஊழியத்தை நடத்துகிற ஐந்து சிஸ்டருக்காக, தொழில் சிஸ்டருக்காக, இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காகவும் பெயர் குறிப்பிடாத ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி அந்த படகில, அன்றைக்கு நோவாவின் படகில ஏறுகிறது போல நோவா குடும்பம் மட்டும் ஏறுகிறது, அதனால் இந்த காலத்துல எல்லாரும் அந்த இயேசுவின் படகில ஏறி அந்த நித்திய வாழ்வை, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, வருடமே இல்லாத அந்த ராஜ்யத்துல ஒவ்வொருவரும் வந்து சேர்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறீர்களே பிரதேசிக்கிறார்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமே, நாமே. நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை நெருகாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியா தேசங்களிலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர போகிறபடியா நன்றி செலுத்துகிறேன். உங்களை பாரமான சேதத்தை கேட்டு தேவன் அப்படியா செய்வாராக. உங்களுக்கு நன்றி பாஸ்டர். உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து உங்களுக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
1: ஆமே. God bless you. I think God bless you. ஆமே,
0: தொடர்ந்து நாங்கள் ஆனந்த ராசான்னு ஒருத்தர் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் அம்மா,
2: பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அம்மா. உங்களுக்கான ஜெப விண்ணப்பம் வந்து இந்த நாட்களிலே பாத்தீங்கன்னா சரியான ஆக்சிடென்ட்கள், விபத்துக்கள் நடக்குது. இந்த விபத்துக்கள் எல்லாம் தடுக்கப்படணும். இந்த விபத்துக்கான காரணங்கள் வந்து வாலிப பிள்ளைகள் அதிகமாக அந்த பைக் ஓட்டுறவங்க வந்து வேகமாக ஓட்டுறதுனால அநேக ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது. அதே போல தூக்க கலக்கத்தில இரவு நேரங்களிலே வாகனம் ஓட்டுகிறவர்கள் அவர்கள் அதிகமாக ஆக்சிடென்ட் படுறாங்க. இலங்கை தேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஆக்கள் எல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று போறதுனாலேயே அநேகமான ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது. இப்படியா இந்த சிக்னல்ல நிக்காம போறது, இப்படியான காரியங்கள் நிறைய அதிகப்படியான விபத்துக்கள் நடக்கிறது. இந்த விபத்துக்கள் எல்லாம் தடுக்கப்படணும். அவங்க வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கணும். இந்த குடிச்சிட்டு எல்லாம் ஓட்டுறவங்க அவங்க உணர்ந்து கொண்டு உயிர்களும் அவங்களிடத்துல அதை எல்லாவற்றையும் பொறுப்புல இருந்து அவங்க செய்யும்படியாக அந்த விபத்தின் ஆவிகளை தேவன் தேசங்களில இருந்து எடுத்து போடும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களே ஆசீர்வாதம்.
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த அருமையான காலை பொழுதிலும் மதிய வேளைகள் மற்றும் இந்த இடத்தில் சுவாமி மாலை வேளையில் அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சுவாமி இந்த அன்பான சகோதரர்களோடு இணைந்து ஆண்டவரே எங்கெங்கு எந்தெந்த தேசங்களில் இருக்கிறார்களோ நான் இன்று வரையும் அறியேன் சுவாமி. ஆனாலும் தேவனே, நீர் எல்லா சகோதரர்களையும் ஒருமித்து வாசம் செய்யும் வேளைகளில் நீர் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. இரண்டு பேராவது மூன்று பேராவது உன் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, பல்வேறு தேசங்களில் இருந்தாலும் என் அன்பான சகோதரர் சகோதரிகளோடு இணைந்து இந்த மாலை வேளையிலும் அப்பா உங்களை நோக்கி பார்க்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதப்படியில் ஒப்புவிக்கின்றேன் தகப்பனே. நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்க அறிகிற தேவன், நீங்க காண்கிற தேவன். ஆனாலும் எங்கள் நாவினோடாக சுவாமி நீர் எல்லா தேவைகளையும் கேட்க விருப்பமுள்ள தேவன் அப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உம்முடைய கரத்துல இருந்து இந்த பூமிக்கு படைத்த அத்தனை ஜீவன் ஆத்துமாக்கள் ஆண்டவரே, மானிட மக்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த மானிட மக்கள் சுவாமி எத்தனையோ பாவ வலைகள் விரிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த பாவ வலைகளில் தகப்பனே பிசாசானவன் சிக்குண்டு போக வழி தப்பி போக வைக்கும் ஒவ்வொரு மக்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எனக்கு கொடுத்த விண்ணப்பம் விபத்தின் காரணத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வாலிபர்கள் ஆண்டவரே, இந்த வேளையிலும் சுவாமி எங்கெங்கெல்லாம் இந்த விபத்தின் ஆபத்துக்குள் இந்த பிசாசானவன் இழுத்து செல்கின்றானோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. விபத்தினால் சுவாமி எலும்புகளோ தசைகளோ நார்களோ ஆண்டவரே சிதை உண்டு போகலாம். ஆனாலும் தேவனே, நீர் உம்முடைய அணிபட்ட கரத்தினாலே எங்களை உருவாக்கினீங்க தகப்பனே. அழகான உருவங்களை உருவாக்கும் வேளைகளிலும் பிசாசானவன் எங்கள் அழகுகளை கெடுத்து போடுவதற்காக ஆண்டவரே அவன் போடும் ஒவ்வொரு திட்டங்களும் உமக்கு தெரியும் சுவாமி. விபத்தினால் நேரிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்க தகப்பனே. ஆனாலும் யார் யார் இந்த வேளையிலும் சுவாமி விபத்துக்குள் உள்ளாக்கப்பட்டு மன உளைச்சல்கள், தசை நெறிவுகள், நரம்புகள், எலும்புகள் முறிவடைந்த நேரத்திலும் ஆண்டவரே யார் யார் என்னை இந்த விபத்தில இருந்து விடுதலையாக்க யார் உண்டு என்று ஏங்கி ஏங்கி எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. தேவனே, எங்கள் கண்கள் பாவப்பட்ட கண்கள் சுவாமி, எங்கள் பாவப்பட்ட கண்களை உங்களால் தான் விடுதலையாக்க முடியும். உம்முடைய ஒளியினூடாகத்தான் எங்கள் கண்கள் திறக்கப்பட வேணும் தகப்பனே. இந்த இருளான உலகத்தில் சுவாமி பாவத்தை நோக்கி ஓடி வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் எல்லையை மீறி ஆண்டவரே விபத்துக்குள்ளாக்க போகின்றார்கள். பிசாசானவன் எங்கே என்று இருக்கிறான் தகப்பனே? பிள்ளைகளை கொண்டு போய் படுகொலைக்குள்ள, மரணத்துக்குள்ள, பாவத்துக்குள்ள மரிக்க அவன் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறான். தேவனே, இது நீடித்த நாட்கள் அல்ல, அவனுடைய காலங்கள் நெருங்கி விட்டது சுவாமி. உம்முடைய ராஜ்யம் வெகு சீக்கிரம் ஆண்டவரே இந்த பூமிக்கு வரப்போகிறது தகப்பனே. அவனுடைய யேசப்பா, உம்முடைய கால்களினாலே அவனின் தலையை நசுக்கி போட்டு விட்டீர். ஆனாலும் அவன் வாள்கள் இப்பவும் துடித்து கொண்டே இருக்கிறது. வாள்களால் ஒன்றுமே செய்ய முடியாது சுவாமி. ஆனாலும் தேவனே, இந்த பயங்களை, இந்த அச்சங்களை எங்கள் உள்ளத்திலே எடுத்து போடுங்க. சத்ருவானவனுடைய பிடிகளில் அகப்படுகின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க தகப்பனே. விடுதலை உண்டு குமாரனை. உம்மை நேசித்தால், உம்முடைய திரு ரத்தத்தினால நாங்கள் தூய்மை அடைந்தால்தான் சுவாமி எங்களுக்கு விடுதலை உண்டு தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பாவப்பட்ட கண்களை திறவும், எங்களுக்கு ஞானமுள்ள கண்களை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குகந்த பிள்ளைகளாக ஆண்டவரே நீர் கூடவாக இருந்து வழி நடத்தி செல்லுங்கள் தகப்பனே. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் வாலிப பிராயத்தில் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் சுவாமி தங்கள் எல்லைகளை மீறி செல்கின்றார்கள். சென்ற வேளையிலும் விபத்துக்குள்ளாக்கப்பட்டு மரணத்தை தழுவுகின்ற தருவாயில் கூடி எத்தனைய பிள்ளைகள் இன்று ஆண்டவரே வைத்தியசாலைகளில் இருக்கிறார்கள். வைத்தியர்கள் ஊழியர்களை ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்ற சிகிச்சையை கொடுக்க வேணும். மரண தருவாயில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே, இந்த விபத்துக்களில இருந்து எங்கள் ஒவ்வொரு மக்களையும் நீங்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. பிதாவே, உம்மை எப்பொழுதும் ஒவ்வொருத்தருடைய கண்கள் தேட வையுங்கப்பா. அன்று ஆண்டவரே சகேயு உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தான், அவனின் உள்ளத்திற்கு ரட்சிப்பு வந்தது தகப்பனே. அன்று ஆண்டவரே சிநேகிதர்களுக்காக ஜோபு உம்மை நோக்கி பார்த்தான், அவருக்கும் ஆண்டவரே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க தகப்பனே. ஆண்டவரே, இன்றும் ஆண்டவரே தானியலை போலவும் ஆண்டவரே மூன்று வேளை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாங்க, புது புது கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று எஸ்தர் ராணி தன் நாட்டுக்காக, தன் தேசத்திற்காக சுவாமி உம்மை நோக்கி பார்த்தாள். அவளுக்கும் ஆண்டவரே நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவளை உயர்த்தி வைத்தீர். அதே போல ஆண்டவரே இந்த உலகத்திலும் எத்தனையோ பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் வேதனைகளோடு பாரத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்க. இந்த பிசாசின் கட்டுக்களில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க தகப்பனே. இந்த வேளையிலும் சுவாமி இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்கள் காணால் விட்டாலும் உம்முடைய கண்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன் சுவாமி. பிதாவே, இவர்களுடைய வாதையில் எந்த கூடாரமும் ஆண்டவரே அணுகாமல், சத்ருவானவன் எங்களுக்கு விரோதமாக என்னென்ன திட்டங்களை வைத்திருந்தாலும் நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் தேவனே, உம்முடைய அனுமதியின்றி எங்களை தொட முடியாது சுவாமி. உம்முடைய அனுமதியின் ஊடாகத்தான் ஆண்டவரே எங்களுக்கு சோதனைகள், வேதனைகள், பாரங்கள் வருகிறது தகப்பனே. ஆனாலும் தேவனே, எங்கள் திராணிக்கு மேலான சோதனைக்கு அனுமதி கொடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக, குடும்பம் குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியுங்க. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், வேதனைகள், பாரங்கள் யாவையும் ஏசப்பாவின் முதுகின் மீது நான் வைத்து விடுகிறேன். ஏசப்பா, நீங்க வல்ல தேவன், எங்கள் பாவங்களை சுமந்து எங்களை விடுதலையாக்குற தேவன். இந்த மாலை வேளையிலும் சுவாமி, யார் யார் பாரத்தோடு இருந்தாலும் அவர்கள் பாரத்தை யாவையும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். பிதாவே, இந்த வாரம் இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்க இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி. ஆண்டவரே, இந்த இந்த நிகழ்வை நடாத்துகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய புது புது கிருபையினால நிரம்பி வழிய செய்யுங்க. உடல் சுகம் நலமோடு சுவாமி, ஆவியின் கிருபையோடு புது புது கிருபையினால சுவாமி இந்த நிகழ்வினை நல்ல முறையில நடாத்தி, எங்கெங்கெல்லாம் இந்த நிகழ்வின் ஒளிகள் ஒழிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் தேவ பிரசன்னம் கூடவாக இருந்து ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வரும்போது சுவாமி உமக்குகந்த பிள்ளைகளாக, நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருதரையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க தகப்பனே. எந்த பிசாசுக்கும் நாங்கள் அடிபணிந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருதரையும் உம்முடைய தூதர்கள் ஊடாக எங்களை காத்திருளுங்க. அக்கினி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஏசப்பா உம்முடைய கரத்திலே இந்த இணைப்பில் இருக்கிறவர்கள், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், விபத்துக்குள்ளாக்கப்பட்டவர்கள், விபத்திலே பாதிக்கப்பட்டவர்கள், எந்தெந்த குடும்பமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசப்பா நீங்க நிறைவாக உம்முடைய இரத்தத்தினாலே எல்லார் மீதும் தெளிக்கிறேன். ஆண்டவரே இவர்களுடைய வீட்டு வாசல் வழியை தெளிக்கிறேன். சத்ருவானவன் உட்புகாதபடி காத்தருளுங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
0: ஆமேன், ஆமேன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேசங்களிலே விபத்துக்களையும் வீண் இரத்த சிந்துதலையும் தேவன் தடுத்து நிறுத்தணும் சொல்லி நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அப்படியே செய்ய போறதுக்காக தேவனுக்கு நன்றி. உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள், ஊழியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றிப்பாராக. ஆமேன், நன்றிமா.
2: நன்றி.
0: தொடர்ந்து நன்றி. தொடர்ந்து நாங்கள் சகோதரியோட பேர் தெரியல, கடைசி நம்பர்
3: ரதி பாலசிங்கம்.
0: ரதி பாலசிங்கம், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்,
0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அதோடு கூட வைத்தியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பொய்யான சர்டிபிகேட்டோட வந்து அநேக வைத்தியர்கள் இந்த நாட்களிலே பிழையான மருந்துகள், இன்ஜெக்ஷன்கள் அதெல்லாம் கொடுத்து அநேகர் மறித்து போறாங்க. இப்படியான வைத்தியர்கள் மனம் திரும்பணும், அவங்க நல்லா படிச்சுட்டு வரணும். அதே போல நர்ஸ்மார், அங்கே வேலை செய்யற தூய்மை பணியாளர்கள், அவங்க ஒவ்வொருவரையும் தேவனுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா 480 மேற்பட்டதான மருந்து மாத்திரைகள் குறைவாக இருக்கிறது. குறைவுனா இல்லவே இல்லை. அப்ப அதெல்லாம் வந்து அந்த சுகாதார அமைச்சர்கள் அதுக்கான தீர்மானங்கள் எடுக்க நல்ல நடவடிக்கைகளை எடுத்து ஜனங்களுக்கு தேவையான மருந்துகள், இன்ஜெக்ஷன்கள் அதெல்லாம் கிடைக்கணும். அதே போல வைத்தியசாலையில அதிகப்படியான உபகரணங்கள் இல்லை, அந்த உபகரணங்கள் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி வைத்திய துறைக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர்.
4: அன்பான இயேசுவே, இந்த வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நீங்கள் பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறபடியால், கொடுக்க போறபடியால் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்து ஒவ்வொரு மக்களையும் என் ஆண்டவர் கண்ணோக்கும்படியா நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் பரம வைத்தியர். ஆண்டவரே யேசப்பா நீங்க சொல்ல ஆகும் கட்டளோடு நிற்கும் தகப்பனே. ஆண்டவரே யார் யாரெல்லாம் வியாதிகளோடு துன்பங்களோடு வேதனைகளோடு இருக்கிறாளோ அப்பா நீ அவளுக்கு ஒரு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த வேதனையால் ஆண்டவரே ஐயா கர்த்தாவே காயங்களோடு இருக்கிறாளோ கர்த்தாவே என் ஆண்டவருடைய ஆண்டவரை ஆறுதல் படுத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே துயரப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவரே அவளுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேதனையோடு துடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆறுதல் அளிப்பீராக சுவாமி. என்னென்ன வியாதியினால் நாள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாளோ கத்தாவே, என் ஆண்டவரே மருந்துகள் இல்லாமல் துடிக்கிறாளோ கத்தாவே, என் ஆண்டவரே அவளை கண்ணோக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே கத்தாவே, பொய்யான சர்டிபிகேட்டுகளோடு ஆண்டவரை வெளியேறி கொண்டிருந்த ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு ஆண்டவரே கத்தாவே மருத்துவர் மாளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மருத்துவர்கள் என் ஆண்டவரே கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யாதபடி ஆண்டவரே, என் ஆண்டவரே இவர்களை வெளியேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே. பொய்யான சர்டிபிகேட் எல்லாம் கிழித்தறியப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே அப்பா, அப்பா நீங்கள் அவர்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. மனிதனை நம்புவதை பார்க்கலும் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள தேவனை நம்பப்படுவது மாத்திரம் ஆண்டவரே. உம்மை தேடிக்கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே இவர்கள் இந்த பொய்யின் மாவியிலிருந்து இவர்கள் விடுதலை அடையவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே, என் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொய்க்கு தந்து அல்லப்பா, என் ஆண்டவராம் இயேசுவே கத்தாவே நீர் விடுதலையாக்குவீராக. என் ஆண்டவர் இந்த பொய் சேர்த்துவீர் எல்லாம் கிழித்தெறிந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே இவருடைய உள்ளத்துல பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் ஒருவர் பேசுவீராக, என் தெய்வம் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசும் தெய்வம் அப்பா, பேசாத கல்லோ மரமோ அல்லப்பா. என் தகப்பன் அவளோடு பேசுவீராக. என் ஆண்டவரே கத்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியம் அப்பா. என் ஆண்டவரே கத்தாவே நீங்கள் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை உள்ளவனை கண்டுபிடித்து ஆண்டவரே ஐயா அவர்கள் ஆண்டவரே கத்தாவே இந்த ஆண்டவரே ஐயா இந்த டாக்டர் வேறிய செய்யத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாக சுவாமி கத்தாவே ஒவ்வொரு ஆண்டவரே தாதிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் ஆண்டவரே அப்பா. அவர்கள் அன்போடும் ஆண்டவரே ஆதரவோடும் ஆண்டவரே இந்த நோயாளிகளை கவனிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த அன்பின் இருதயத்தை அவளுக்கு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனோ தானோன்றவர்களை ஆண்டவரே நோயாளிகளை பார்க்காதபடி ஆண்டவரே அப்பா நீ அவளோடு கூட இருந்து அவளை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய உள்ளத்தில் என் ஆண்டவர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தங்களுடைய தாய் தந்தை என்று நினைக்கத்தக்கதாகவும் சகோதரர்கள் என்று நினைக்கத்தக்கதாகவும் ஆண்டவரே ஒவ்வொரு நர்ஸ்மார் மத்தியிலும் என் ஆண்டவரே அவருடைய உள்ளங்களில் என் ஆண்டவரே பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆவியினால் அவர்களை நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அப்பா நீ பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே இருந்தால் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தால் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த நோயாளி நல்லா கவனிப்பாளே கத்தாவே. அந்த அன்பின் இருதயத்தை அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக சுவாமி உடைய மகள் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஆண்டவரே 480 மருந்து ஆண்டவரே மாத்திரைகள் இல்லை என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தாவே கேள்விப்பட்ட போதும் ஆண்டவரே எஸ்அப்பா கத்தாவே நீர் ஆண்டவரே இந்த மருந்துகளை ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுத்துதவும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னுமாக சுவாமி ஆண்டவரே அப்பா கத்தாவே எல்லா பொருட்களையும் ஆண்டவரே சந்திக்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயந்திரங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு கத்தாவே என்னென்ன குறைவுகளோடு ஆண்டவரே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வழியாகவும் காணப்படுவதை கத்தாவே என் ஆண்டவரே அந்த தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகளை உடைப்பீராக இயேசப்பா ஆண்டவரே கத்தாவே. இந்த வெளிநாடுகளில் ஆண்டவரே எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறது போல ஆண்டவரே எங்கள் தாய் நாட்டிலும் ஆண்டவரே குறைவில்லாதபடி ஆண்டவரே எல்லாம் நிறைவாக இருப்பது என்று சொல்லத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வைத்திய சாலையிலும் என் ஆண்டவருடைய கரம் நீட்டப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே கத்தாவே. இன்னும் பெரிய காரியங்களை இந்த வைத்திய சாலைகளிலே நீங்கள் செய்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவருடைய மகிமை ஆண்டவரே ஒவ்வொரு வைத்திய சாலைகளிலும் கூட ஆண்டவரே கத்தாவே ஆண்டவர் ஒவ்வொரு டாக்டர்ஸ் மாரோட வைத்தியரோடு கூட ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த ஜெபங்களுக்கு பதில்களை கட்டணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னுமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சங்கமம் ரேடியோ ஊடாக நடைபெறும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சுவிசேஷம் என்னும் ஆண்டவரே பாதரட்சி ஆண்டவரே சுமந்து சென்று கொண்டிருக்கிற ரேடியோ ஊடாக தேவன் பெரிய காரியத்தை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தினூடாக அநேகர் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, அநேகர் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே கர்த்தாவே, இயேசுவே கர்த்தாவே. இன்னும் யார் யாரெல்லாம் இந்த ரேடியோவை கேட்காமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே, அவர்கள் கேட்கத்தக்கதாக இன்னும் பாதைகள் திறக்கப்படத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தி கொண்டிருக்கிற மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் மகனையும் அந்த அவனுடைய குடும்பத்தையும் என் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிதான காரியங்களை இன்னும் ஆண்டவரே தரிசனங்களை உடைய மகனுக்கு கொடுத்து என்னென்ன தரிசனங்களை ஆண்டவரே உடைய மகனுடைய இதயத்தில் இருக்கிறதோ கர்த்தாவே, தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தேவனே உதவி செய்யும்படியாய் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் வைத்திய துறையிலே நல்ல தீர்மானங்களை எடுக்க அரசாங்கங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாராக. தேவன் தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நன்றி சிஸ்டர்.
4: ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். தொடர்ந்து நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி மேகலா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. மேகலா வா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபிக்க முடியுமா சிஸ்டர்?
3: ஓகே
0: ஓகே ஓகே. நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் தேவனை இன்னும் புட்டித்து வரணும்னு சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. அவங்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தெல்லாம் அவங்க மீண்டு வரணும். அவங்க தவறான வழியிலே போகாதபடிக்கு, அநேக பிள்ளைகள் தற்கொலையின் வழிக்கு தான் எது எடுத்தாலும் போறாங்க. அப்படி போகாதபடிக்கு இந்த தற்கொலையின் ஆவியெல்லாம் தேவன் எடுத்து போடணும். அதே போல போனுக்கு அடிமையா இருக்கிற அந்த பிள்ளைகள் மீண்டு வரணும். படிப்பிலே கவனம் செலுத்தவும். பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகள் இருக்கணும். அதே போல அவங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின்படி, அவர் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாகவும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களே
5: ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் தாமே இந்த வேலையை தந்தபடினாலே கூட கொடி ஸ்தோத்திரம். ஆமேன், ஹாலேலூயா. அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும். இந்த வேலையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த 6 கண்டங்களையும் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் சூழ நீர் பாளையம் இறங்குவீராக. இந்த நாட்கள்ல ஆண்டவரே அவர்கள் தாங்கள் எடுக்கிற முடிவு சரி என்று சொல்லி ஆண்டவரை பெற்றோரையோ மற்றவர்களையோ மதிக்காதபடி எந்த திட்டங்களையும் ஆண்டவரை தீர்மானங்களையும் யோசனைகளையும் அவர்கள் செய்யாதபடிக்கு நீர் காத்து கொள்ளுவீராக. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் இருப்பதனால் தகப்பனே தாங்கள் ஒரு முடிவெடுத்து தாங்களே ஆண்டவரே தாங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது நீங்க காண்கிறீங்க தகப்பனே. அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ பாளையம் இறங்கும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடும் ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே எத்தனையோ ஞானமான காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் தேவனே உம்முடைய தெய்வீக ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உம்முடைய பக்கமாய் நீர் இழுத்து கொள்வீராக. அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாகவும் உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கத்தக்கதாகவும் நீ கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வளர்ந்து வருகிற இந்த வாலிப பிள்ளைகள் தான் இனி வருகிற ஆண்டவரே எதிர்கால சந்ததி ஆண்டவரே. அவர்களை சூழ நீர் பாளையம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை ஆண்டவரே அவர்கள் ஆள போகிறவர்கள் அது மாத்திரமல்ல, தேவனுடைய சபைக்கு ஆண்டவரே அவர்கள் தேவனுடைய சபைக்கு நிக்க போகிறவர்கள் ஆண்டவரே. ஒரு பாஸ்டராக, ஊழியக்காரர்களாக, ஆண்டவரே வர்ஷிப் லீடராக ஆண்டவரே நிக்க போகிறவர்கள் அந்த வாலிபர்கள் தகப்பனே. அவர்களை சூழ நீர் பாளையம் இறங்குவீராக. அவர்களுக்கு எதிராக கண் வைத்து பிசாசானவன் இருக்கிற திட்டங்கள் தீர்மானங்கள் அனைத்தும் நிர்மூலமாக்கப்படட்டும். அவர்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீ சொன்னீரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன் இதயத்தை காத்து கொள்வதனால் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். ஸ்கூல்ல சரி, ஆபீஸ்ல சரி, ஆண்டவரே வீடுகள்ல சரி, ஆண்டவரே கத்தாவை உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும். பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கோபம் ஊட்டாதபடிக்கு அன்பாக ஆறுதலாய் வார்த்தை சொல்லி அவர் தேவ பக்தியில சின்ன காலத்திலே இருந்தே அவர்களை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே பெற்றோருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண வேணும், எப்படி இந்த பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்ல வேண்டும், இவர்களை எப்படி நாங்கள் தேவனுடைய பக்கமாக இழுக்க வேண்டும், ஒரு வார்த்தையை சொல்லுகிற வழியில் எவ்வண்ணமாய் அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான தெளிந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவரே வாலிபர்களோ சிறுவர்களோ, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த பாஸ்டர்ஸ் ஆண்டவரே கவனமாய் நடத்த தக்கதாகவும் அவர்களோட அன்பை பேசி கர்த்தருடைய வழியில் அவர்கள் நடத்த வேண்டிய வழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக நீ உதவி செய்யுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீர் உதவி செய்கிறபடி நாளே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. காடுகள் மலைகள் என்று சொல்லி எதையும் பாராதபடி எத்தனையோ வாலிபர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட வாலிபர்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ ஆண்டவரே உம்முடைய பக்கமாக எப்படி இழுக்க வேண்டுமோ, எப்படி வார்த்தையை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ அதற்கேற்ற ஆண்டவரே வார்த்தையை நீர் கொடுப்பீராக. அதே போல் ஆண்டவரே தங்களுடைய முடிவு சரி என்று சொல்லி தேவனை அறியாத அறிவுக்குள்ள ஆண்டவரே பிள்ளையான முடிவுக்குள்ள பிசாசானவன் கொண்டு வருகிற திட்டங்கள் இந்த நாட்கள்ல கேம்ஸ் என்று சொல்லியும் ஆண்டவரே வெச்சாரம் வேசித்தனம் என்று சொல்லியும் ஆண்டவரே ஹெரோயின் போதிவஸ்து காரியங்கள் என்று சொல்லியும் எத்தனையோ காரியங்கள் இந்த வாலிபர்களுக்கு முன்பாக நிற்கிறதப்பா. அவர்களை இந்த காரியத்திலிருந்து நீங்க தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும். எந்த காரியத்திலும் தற்கொலை என்ற முடிவுக்கு போகாதபடி இந்த நாட்கள்ல யார் வாலிபர்கள் எந்த வாலிபர்களோ ஆண்டவரே தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம், உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் மூடுகிறோம். அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, ஒரு மனிதனை அனுப்பி பேசும் ஆண்டவரே. நீர் தாமே ஆண்டவரே கழுதியை கொண்டு பேசி அந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி நீரே. அதே வண்ணமாக ஆண்டவரே யாராவது ஒரு மனிதன் மூலமாய் பேசி அந்த தற்கொலையில் இருந்து அந்த பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்டவரே தப்பத்தக்கதாக உதவி செய்யுங்க. அதே போல ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்களை சீரழிக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ குழந்தைகளை ஆண்டவரே குழந்தைகள் என்றும் பாராதபடிக்கு ஆண்டவரே பிசாசானவன் என்ன காரியத்துக்காக இப்படியான அழிவுகளை கொண்டு வருகிறானோ ஆண்டவரே நாங்கள் அறியோம் தகப்பனே. ஆண்டவரே அவர்களை தப்புவிப்பீராக. பிறந்த குழந்தையை கூட ஆண்டவரே மிருகத்தனமாய் ஆண்டவரே பயன்படுத்துகிறத நீங்க காண்கிறீங்க. அந்த காரியத்தில் இருந்து கூட ஒவ்வொருவரையும் தப்புவிப்பீராக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த வாலிபர்கள் எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் யூடியூப்ல பாக்குற வழியில எத்தனையோ வாலிபர்கள் வீதி வீதியாக சென்று உம்முடைய ராஜ்யத்தை சொல்லுகிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களுக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் உருவாக்கப்படுகிற வேளையிலும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களை எந்த சேதமும் அணுகாதபடி இரத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் மூடிக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே ஆறு கண்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்கள் தேவனை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து உம்முடைய பக்கமாக இழுக்கிற கருவிகளை நீர் பயன்படுத்த போகிறபடி நாளை உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லருமை தகப்பனே.
0: நன்றிமா கர்த்தர் உங்களை நிறைவ ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்வாராக. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுப்பாராக. ஜெபித்த உங்களையும் உங்கள் குடும்பங்கள் ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. தொடர்ந்து நான் ஜெபித்து முடிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சொல்லுங்க.
6: இந்த நாளிலே சகோதரி ஜனத்துடைய மகளுடைய பிறந்த நாள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கனடாவில் நிற்கிறார்கள், ஆனாலும் அவருடைய பிறந்த நாளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க.
0: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உலக தேசங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பசையினாலே வாடிக்கொண்டிருக்கிற கர்த்தாவே அநேக நாடுகள் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பஞ்சத்தின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாடுகளையும் தேவன் நீங்க அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த தேசத்தின் கர்த்தாவே பொருளாதார காரியங்களை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பசியால் வாடி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்நாடம் ஆகாரத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்படியாய் கர்த்தாவே அப்பா சத்தான உணவு இல்லாதபடிக்கு அநேக கற்பிணி தாய்மார்கள் கர்த்தாவே அப்பா குறப்பிரசவத்திலே பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளாக பிறக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான காரியங்கள் எல்லாம் தேசத்துல எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சத்தான உணவுகள் கிடைக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் பொருளாதார காரியங்களை தேவன் மேம்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அரசாங்கத்துக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க தேவன் இந்த நாளிலே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கத்தாவேண்டே நாளிலும் கத்தாவே ஜன சகோதரருடைய மகளை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகளுக்கு இன்றைய நாளிலும் கத்தாவே ஒரு நாளை ஒரு வருடத்தை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா கடந்த வருடம் முழுவதுமாய் தகப்பனை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருக்கிறீரோ கத்தாவே, எல்லா காரியங்களையும் தேவன் இந்த வருடத்திலே நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகளுடைய ஆயுசு நாட்களை தேவன் நீடித்து கொடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. கத்தாவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே கத்தாவே, இந்த நாளிலும் அந்த மகளை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகள் கைட்டு சேர வேலைகள் காரியங்கள் ஊழியங்கள் கத்தாவே எல்லாவற்றிலும் தேவன் நீங்க கூட இருந்து வழி நடத்தும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் நாளிலும் கத்தாவே தேவன் மகளை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அநேக பிறந்த நாட்களை காண தேவன் உதவி செய்யும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனே, ஜன சகோதரிக்காய் சுபிக்கிறேன். மகளையும் ஆசீர்வதிங்க, மகள் போயிருக்கிற காரியங்கள் நேர்த்தியாய் சரியாக செய்து முடித்து விட்டு வர தேவன் உதவி செய்யுங்க. அந்த இடத்திலே மகளோடு தேவன் நீங்க கூட இருக்கும்படியா சுபிக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய கணவருக்காய் மகனுக்காக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களோடு கூட இருங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா சகோதரிக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. தேசம் விட்டு தேசம் போயிருக்கிறாங்க, அந்த இடத்திலே கத்தாவே அந்த கிளைமேட் காரணமாக மகளுக்கு எந்த பலவீனங்களும் வராத படிக்கே கத்தாவே உம்முடைய பலத்தால் இடைக்கட்டி மகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கத்தாவே வந்து கலந்து கொண்டு ஜெபித்த ஒவ்வொருவரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்துட்டு சென்றவர்கள் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட அந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்களும் வருகிற நாட்களிலே தொடர்ந்து வந்து கலந்து கொண்டு கத்தாவே மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கத்தக்கதான பிள்ளைகளாய் தேவன் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரியின் குடும்பத்தின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க. இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என்னென்ன தேவைகளுக்காக காத்திருக்கிறாங்களோ எல்லா தேவைகளையும் நிறைவாய் சந்தித்துக் கொடுங்க. இந்த இணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் திருமணத்துக்காக காத்திருப்பார்கள், ஆனால் திருமண காரியங்களை தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனை. யாராவது சுகீனமா இருப்பார்களானால் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, இம்மட்டுமா எங்களை நடத்தினதுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தெய்வன் நாம் என்று மாமேன் என்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னையும் தெய்வன் எடுத்து பயன்படுத்துறபடியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பாவும் கண்டு நானும் எலும்பி நிற்க தேவன் எனக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படிய இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
6: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. அதே வழியிலே அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார். அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு அதற்கான பதில்களையும் பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிற சௌரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி மகள் ஆவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்த அதிகால வேளையில் இணைந்த சௌரி டோலி, கால வேளையில் இணைந்த பாஸ்டர் ஆண்டன் ராசனயம் அவர்கள், மாலை வேளையில் இணைந்த சௌரி ரதி பாலசிங்கம் அவர்கள், அதே வேளையில் இணைந்த மற்றவர்கள் ஜபிக்க முடியாமல் கடந்து சென்றவர்கள் சௌரி ஜெனட், சௌரி சாந்தினி அவர்கள், சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்தார்கள். அதே போல இணைந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இணைய முடியாதவர்களையும் கர்த்தர் தாமே இணைத்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே திரும்பமாக உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு இன்னும் ஒரு நேரடி ஜெப வேளையிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே பல்வேறு ரேடியோக்களில் இணைந்திருக்கிறீர்கள், பல்வேறு நாடுகளில் இருந்து இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜபிப்போம். அந்த ஜபங்களில் உங்களையும் தாங்குகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளை விசேடமாக தனது பிறந்த நாளை கொண்டாடிய சகோதரி ஜானட்டுடைய மகளுக்காகவும் கனடாவிலே தங்கியிருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் கூட்டி கொடுத்த அந்த வருடத்துக்காக நன்றி செலுத்தி கொண்டு கனடாவில் தங்கியிருக்கின்ற பொழுதும் அவருடைய சந்தோஷம் சமாதானத்துடனும் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த விளையின் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம்.

0: நண்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
1: துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிய ஒரு மாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட்டிக் கொடுத்தீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, கடந்த 5 மாதங்களும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து நீர் எங்களை வழிநடத்தி வந்த இரக்கத்திற்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவ சோதனைகளிலே நீர் கொடுத்த விடுதலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சரீர சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெயிலின் அகோரத்தினாலே சரீரங்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக் கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, பற்பலவிதமான ஆவிக்குரிய கூட்டங்களிலே பங்கு பெற உதவி செய்தீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை குறித்தும் உம்முடைய வார்த்தைகளை குறித்தும் மேலும் மேலும் கடந்த மாதத்திலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய கல்வி ஆண்டிலேயும் ஆண்டவரே, விரும்புகிற பாடத்திற்கு, விரும்புகிற கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் எந்த இடத்திலே அவர்களுக்கு இடம் வைத்திருக்கிறீரோ, உம்முடைய நோக்கம் எதுவோ, உம்முடைய திட்டம் எதுவோ, அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தவறான நட்புகளுக்கு கல்வி ஆண்டிலே பிள்ளைகளை நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். நல்ல விசுவாசமுள்ள ஐக்கியங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாய் கல்விக்கு தேவையான பண சகாயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை சிறந்த கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு. ஒருவேளை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்க சித்தம் கொள்வீர் என்றால் அதற்கேற்ற பண சகாயத்தையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்திலே சரியான நபரை அனுப்பி கர்த்தர் உதவி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் எங்களுடைய வானொலி நேயர்களிலே பலர் பற்பலவிதமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். வாத நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. தங்கள் வாழ்க்கையிலே வழக்கமான பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாத நிலைமையிலே இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஐயா. நரம்பு பலவீனங்களிலே இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு கர்த்தர் பலப்படுத்தும், சுகப்படுத்தும், எடுத்துக் கொள்கிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பற்பல சூழ்நிலையினாலே கடன்பட்டு கடன் பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே தேவையான பண சகாயத்தை அற்புதமாய் கொடுத்து அந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பக்கத்து வீட்டுக்காரர்களாலே பாதிக்கப்பட்டு மனம் நொந்து கஷ்டப்படுகிறவர்கள் உண்டையா. அப்படிப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் இறங்கி சகாயராயிருந்து அண்டை அயலாகத்தாரோடு நல்மனம் பொருந்த உண்மையான அன்போடும் ஐக்கியத்தோடும் அந்த தெருவில் அவர்கள் வாழ கர்த்தர் இறங்கி உதவி செய்தார்களும். வேலை நிரந்தரமாகவில்லையே என்ற கவலையோடு இருக்கிறவர்கள் உண்டையா. எத்தனையோ ஆண்டுகளாய் நான் நிரந்தர பணி கிடைக்காமல் இருக்கிறேன் என்று யோசிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே ஆண்டவரே வேலைகளை நிரந்தரமாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய இடத்துல கடந்து சென்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வீடுகளை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கிறிஸ்தவ ஐக்கியங்களை அந்த இடத்துல நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் பற்பல காரணங்களினாலே குடும்பங்களிலே பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும், ஒருவருக்காக ஒருவர் தங்களை அர்ப்பணித்து வாழவும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்காதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அருமையான கணவன் மனைவிக்கு இடையிலே குடும்பத்தார் யாராவது தலையிட்டு அவருடைய சந்தோஷத்தை கெடுக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல குடும்பங்களிலே அன்றாடக தேவைகள் கூட சந்திக்கப்படாத நிலைமையிலே கஷ்டப்படுவர்கள் உண்டு. கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுடைய அனுதின தேவைகளை சந்தித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். வாலிபர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். சிறுவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். வயோதிம நிலைமையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உள்ளங்களுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த ஒலிபரப்பு ஊழியமானது எண்ணற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் தொடர்ந்து எடுத்து பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்திலேயும் இன்னமும் ஊழியத்தை விரிவாய் செய்ய தேவையான அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்ட இதயத்தோடு செபிக்கிறோம். அநேக மாவட்டங்களிலே ஆண்டவரே TWR ஊழியத்திற்கென்று பணியாளர்கள் இல்லை ஐயா. தங்கள் வாழ்க்கையில உண்மை அதிகமாய் நேசிக்கிற, ஊழியத்திற்கென்று தங்களை உண்மையாய் அர்ப்பணித்த சரியான ஊழியர்களை எங்களோடு இணைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறமுடைய பிள்ளைகளோடு நாங்கள் இணைந்து உமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீரே அவர்களுக்கு புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை நோக்கி பார்த்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அவர்கள் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வேத வசனங்கள் மேலே வாஞ்சிய உள்ளவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்ற தீர்மானம் உள்ளவர்களாக, ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து கருத்தோடு கர்த்தருடைய வசனங்களை கேட்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்களில் அநேகர் குறிப்பிடுத்து வருகிறீர்கள், அந்த வசனங்களை மீண்டும் பகலிலே வாசித்து தியானிக்கிறீர்கள், உங்கள் நண்பர்களோடு, வேலை செய்யும் இடத்திலே உங்களோடு வேலை செய்கிறவர்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறீர்கள். இதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையானது வெறுமையாக திரும்பாது, நம்முடைய வாழ்க்கையிலே அது எவ்வளவோ மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. அதற்காக அடிக்கடி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த வானொலி நிகழ்ச்சிகளை நீங்கள் கட்டாயம் அநேகருக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். சிலர் இதற்காக மிகவும் முயற்சி எடுக்கிறீர்கள், உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் அநேகரை இந்த நிகழ்ச்சியை கேட்கும்படியாக ஊக்குவிக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமாகிறது, நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோமாக. அருமையானவர்களே, நாம் இன்று 2 யோவான் நிருபத்தின் அறிமுகத்தின் தொடர்ச்சியையும் முதல் வசனத்தையும் சிந்திக்கப் போகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்குரிய பதிலை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் சற்று அதை நினைவிற்கு கொண்டு வந்துவிட்டு தொடர்ந்து யோவான் புஸ்தகத்தின் அறிமுகத்தை சிந்திப்போம். கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதாவது இதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று யோவான் தனது 2வது நிருபத்திலே கூறியிருக்கிறார். 7வது வசனத்திலே, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள், இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு, நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் இதுவே இந்த நிருபத்தின் கருப்பொருளாக இருக்கப் போகிறது. நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய விளக்கத்திலே நாம் தாறுமாறாக போய்விடுவோம். இன்றைய நாட்களிலே அன்பு அன்பு அன்பு என்று அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது வேதத்தின்படியானது அல்ல. நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று இவர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் சிலரை நாம் அன்பு கூறக்கூடாது என்றும், அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் என்பது இப்படிப்பட்ட மக்களை அடையாளப்படுத்துகிறது. அடுத்ததாக நாம் ஒரு முக்கியமான வார்த்தை குறித்து சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த 2வது 3வது நிருபங்களிலே யோவான் என்ன சொல்லுகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 1வது நிருபத்திலே யோவான்

0: கூறியிருக்கிறதை கவனியுங்கள். 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். சத்தியமும் ஒளியும் ஒன்றாக இருக்கிறது. அவை தேவனுடைய வார்த்தைதான். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல அன்பும் சத்தியமும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதவை. இந்த இரண்டின் சுருக்கமாக இயேசு இருக்கிறார். அதாவது அன்பு சத்தியம் இந்த இரண்டின் அவதாரமாக இயேசு இருக்கிறார் என்று சொல்லலாம். ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரே சத்தியம், அவரே அன்பு, அவரே தேவன். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரே தேவனாக இருக்கிறார். சத்தியம் என்ற வார்த்தையோடு கூட அடுத்த ஒரு வார்த்தை இந்த சிறிய கடிதத்திலே முக்கியமான இடத்தை பெறுகிறது. அது என்ன தெரியுமா? நடத்தல் என்ற வார்த்தையாகும். 2 யோவான் 4 பாருங்கள். அங்கே யோவான் ஒன்றை கூறுகிறதை கவனிக்க வேண்டும். பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று பார்க்கிறோம். இங்கே நடக்கிறது என்ற வார்த்தை வருகிறதை கவனியுங்கள். அடுத்ததாக 2 யோவான் 6 பாருங்கள். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. 1வது நிருபத்திலே யோவான் சொல்லுகிறார், 1 யோவான் 3, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிறவனும்
1: நீங்கள்
0: அந்த நீதி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். மேலும் கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை மறுதளிப்பது என்பது நீதியை செய்யாததாயிருக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியமே முக்கியமானது. அடுத்ததாக தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருப்பது என்பது 2வது இடத்தை பெறுகிறது. அதாவது நடப்பது என்ற காரியம் 2வது இடத்தை பெறுகிறது. இந்த ஒரு 2வது வார்த்தையோடு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எதிரான முனையின் முடிவிற்கு செல்கிறோம். சத்தியம் மட்டும் முக்கியமானதல்ல, நடத்தலும் முக்கியமானதே. ஆகவே நாம் சகோதரர்களை நேசிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். ஆகையால் இந்த நிருபம் 1வது நிருபத்தினுடைய சரி நிலையான கருத்தை நமக்கு தரவில்லை. நம்முடைய இன்றைய காலகட்டத்திற்குரிய ஆலோசனையாக காணப்படுகிற அன்பு அன்பு என்று நமக்கு எதிர்படுகிற யாவரையும் அன்பு கூற வேண்டும் என்ற கருத்து வேதத்தின்படியானது அல்ல. அன்பை குறித்து இங்கே யோவான் சொல்லும் பொழுது அது தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே உள்ள அன்பு என்பதே யோவான் தெளிவுபடுத்துகிறார். நாம் இதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அன்பை குறித்து அநேகர் தவறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சகோதரனாக சகோதரியாக அன்பு கூற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அன்பை குறித்து யோவான் பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய குடும்பத்தில் உள்ள இந்த அன்பு சபையிலே இன்று காண்பிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்துவிட்டவர்கள், ஆவிக்குரிய சபையின் உறுப்பினர்கள் யாவரும் தேவனுடைய அன்பை சகோதரர்கள் மத்தியிலே காண்பிக்க வேண்டியது
1: அமங்கம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்
0: அவசியம். சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் இது அவசியமானதே. அதே வேளையிலே இந்த அன்பு எல்லை தாண்டி போகக்கூடாது என்பதையும் நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் தேவன் இதை தேவனுடைய குடும்பத்திற்குள்ளே காணப்பட வேண்டும் என்று ஒரு எல்லையை வரையறை செய்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய விசுவாச பயணத்திலே கள்ள போதகர்கள் யோவான் நாட்களிலே எதிர்பட்டது போல நமக்கும் எதிர்படலாம். அவர்கள் விசுவாச துரோகிகள். உண்மையிலேயே அவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள். அதாவது இவர்கள் கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதளிக்கிறவர்கள். யோவான் சொல்கிறார், இவர்கள் உங்களுக்கு எதிர்படும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டாம், அவர்களை வரவேற்று உபசரிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் வேண்டாம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, வேத புரட்டர்களை உங்கள் வீட்டிற்குள்ளே அனுமதியாதிருங்கள். அவர்கள் உங்கள் விசுவாசத்தை இல்லாமல் போக செய்து விடுவார்கள். நீங்கள் ஏற்கனவே வேத வசனங்களை வாசித்து தொடர்ந்து வேத வசனத்தை சிறப்பாய் கற்று விசுவாச வாழ்க்கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தவறான போதனை செய்து உங்களை விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்யக்கூடியவர்கள், வேதத்தை புரட்டுகிறவர்கள் உங்கள் வீட்டிற்குள்ளே நுழைய முயற்சிப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் அனுமதிக்க கூடாது. யோவான் முதலாம் நிருபத்திலே யோவான் கூறின காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள இந்த இரண்டாம் நிருபம் மிகவும் உதவியாக இருக்கிறது. அவர் கிறிஸ்தவத்தில் உள்ள இரண்டு எதிர் கொள்கைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது சத்தியம் மற்றும் அன்பு. இவை இரண்டுமே முக்கியமானவைகள்தான். ஆனாலும் இவை இரண்டிலே சத்தியம் அன்பு எது முக்கிய இடத்தை பெறுகிறது? இதில் எது பெரியது என்ற கேள்வி எழும்புகிறது. அதை குறித்துத்தான் யோவான் இங்கே சொல்லுகிறார். இரண்டு யோவான் முதல் இரண்டு வசனங்களை வாசிக்கிறேன். நமக்குள் நிலை நிற்கிறதும் எந்தெண்டைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தை நிமித்தம் நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது. இந்த இரண்டாவது யோவான் நிருபம் தனிப்பட்ட முறையில் எழுதப்பட்ட நிருபம். இது தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் எழுதப்பட்டதாகும். இங்கே இரண்டாவது வசனத்திலே மூப்பன் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. இது மூத்த குடிமக்களை வயதானவர்களை குறிக்கும். இரண்டாவதாக இது தகுதியை, அதாவது சபையிலே உள்ள அலுவலக காரியத்தை ஊழியரை அல்லது போதகரை குறிக்கும். இங்கே யோவான் மூப்பன் என்று அழைத்துக் கொள்ள காரணம் அவர் சபையிலே தனக்குள்ள பொறுப்பை குறித்தே அவ்வாறு சொல்லுகிறார் என்று உறுதிபட சொல்லலாம். இப்பொழுது தனக்கு வயதாகிவிட்டது என்பதை அர்த்தப்படுத்தியும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவருக்கு 90க்கும் மேலாக வயது இருந்திருக்க வேண்டும். இங்கே அவர் தன்னுடைய அழைப்பாகிய அப்போஸ்தலர் என்ற பெயரை பயன்படுத்தவில்லை என்பதை கவனியுங்கள். இதற்கான காரணம் தெளிவானது. அவர் யாருக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாரோ அவர்கள் இவருடைய அதிகாரத்தை ஏற்கனவே ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அவர் தன்னை மூப்பன் என்றுதான் அழைத்துக் கொள்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட என்பது சபையில் உள்ள ஒரு பெயர் பெற்ற பெண்மணியின் பெயராக இருக்கலாம். அல்லது யோவான் தம்முடைய சிந்தையிலே அங்கே உள்ள ஸ்தல சபையை நினைத்து இவ்வாறு சொல்லியிருக்கவும் கூடும். அதேபோல பிள்ளைகள் என்பது அந்த பெயர் பெற்ற பெண்மணியின் சரீரப்பிரகாரமான பிள்ளைகளை குறிக்கிறதாக இருந்திருக்கலாம். இல்லை என்றால் அந்த சபையின் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்திருக்கலாம். இரண்டு வழிகளிலேயும் அதற்கு விளக்கம் சொல்லலாம். ஆனாலும் இது ஒரு தனி நபரை பற்றி சொல்லுகிறது என்பதை விட சபையை பற்றி சொல்லுகிறது என்பது மிக பொருத்தமாக இருக்கும். இன்றைய சபையையும் சேர்த்துதான் இது சொல்லுகிறது. விரிவான எல்லையை இது உள்ளடக்கியிருக்கிறது. அதாவது சபை என்றவுடன் ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவையோ அல்லது ஒரு ஸ்தல சபையையோ இது குறிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய விசுவாசிகளின் கூட்டம் முழுவதையும் இது குறிக்கிறது. இந்த நிருபம் பல நூற்றாண்டுகளாக சபைக்கு பொருந்துகிறதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிருபத்திலே எழுதப்பட்டுள்ள காரியங்கள் சபையை ஆக்கப்பூர்வமாக நடத்தி செல்கின்றன. இன்றைய நாட்களிலே சபையானது அன்பை மிகவும் முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கித்துக் கொண்டிருப்பதனாலே இந்த நிருபம் மிகவும் தேவை என்று கருதுகிறேன். ஏனென்றால் அன்பு என்பது என்ன என்று அதற்குரிய சரியான கண்ணோட்டத்தை இது கொடுப்பதோடு தவறான அன்பை குறித்தும் இது எச்சரித்து நம்மை நல்வழிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த நிருபம் இன்றைய நாட்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. பிரியமானவர்களே, இங்கே சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் என்று முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல சத்தியம் என்ற வார்த்தை இந்த நிருபத்திலே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. சத்தியம் என்பதே இந்த நிருபத்திற்கு திறவுகோல் வார்த்தையாகவும் காணப்படுகிறது. கிறிஸ்தவ அன்பிற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அது சத்தியத்திற்குள் இருக்கிற தேவனுடைய குடும்பத்திற்குள்ளானவர்கள் மத்தியிலே காணப்பட வேண்டும். சத்தியத்தின்படி என்ற வார்த்தை தேவனுடைய வார்த்தையையும் மேலும் தேவனுடைய வார்த்தையிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கும். சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவள் என்று சொல்லும்பொழுது யோவான் இரண்டு காரியங்களை சொல்கிறார். முதலாவதாக அவருடைய அன்பை பெற வேண்டிய நபர் இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு விசுவாசியாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் அவர் உண்மையான விசுவாசியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, அதாவது இரண்டாவதாக, இதை வலியுறுத்தி கூறுவதிலே அவர் உண்மையாக இருக்கிறார். அதாவது அன்பை வெளிப்படுத்தி காண்பிப்பது என்பது ஒரு சாதாரணமான பயனற்ற வார்த்தையாக இருக்கக்கூடாது. அதில் பக்தி வேஷம் காணப்படக்கூடாது. உண்மையாக யோவான் வெளிப்படுத்துவதை இங்கே பார்க்கிறோம். நான் மாத்திரமல்ல சத்தியத்தை அறிந்திருக்கிற யாவரும் என்று முதலாவது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இங்கே யோவான் விசுவாசிகளின் ஐக்கியத்தில் உள்ள மற்றவர்களையும் இணைத்து சொல்கிறார். அவர்களும் இந்த சபையை அல்லது அந்த சபையில் உள்ள பெயர் பெற்ற குறிப்பிட்ட பெண்மணியை நேசிக்க வேண்டும். இவளுடைய சிறந்த சாட்சி நிமித்தம் அவ்வாறு அந்த அம்மாள் மீது அன்பு கூற வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் சபை உறுப்பினர்கள் யாவரையும் நேசிக்கிறீர்களா? உங்கள் சபையில் உள்ள எல்லாரையும் ஒன்றுபோல நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். ஒருவேளை அவர்கள் விசுவாசத்திலே சற்று உங்களைப் போல உயர்வாக இல்லாவிட்டாலும் குறைவாக காணப்பட்டாலும் அவர்களையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். அடுத்ததாக சத்தியத்தின் நிமித்தம் என்ற ஒரு வார்த்தையை முதலாவது வசனத்திலே பார்க்கிறோம். இதற்கு சத்தியத்தை காக்க வேண்டும் என்று அர்த்தம். தேவனுடைய சத்தியமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டியது அவசியம். இந்த அநேக தேவ ஊழியர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக பிரசங்கிக்க மக்களை கவர பலதரப்பட்ட முறைகளை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் தேவ வசனம் சொல்லுகிறது எதுவோ அதை அப்படியே சொல்ல மாட்டார்கள். வேத வசன விளக்கத்திலே எதுகை மோனை போட்டு அதை மறைவாக பொதிந்து வைத்து போதிப்பார்கள். ஆனால் வேத விளக்கங்கள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். சில பிரசங்கிமார்கள் வேதத்தின் சில உபதேசங்களை விசுவாசிக்கிறதில்லை. அவர்கள் தங்களுக்கு பிடித்த சிலவற்றை மட்டும் பிடித்துக் கொண்டு மற்றவைகளை விட்டுவிடுகிறார்கள். ஒரு பிரசங்கியார் அவ்வாறு சில உபதேசங்களை விசுவாசிப்பதில்லை. இவரை ஒரு நாள் தேவ ஊழியர் ஒருவர் சந்தித்தார். அந்த பிரசங்கியார் சில காரியங்களை நம்புவதில்லை என்பதை அறிந்திருந்த இந்த தேவ ஊழியர் அந்த உபதேசங்களை குறித்து இவரிடத்திலே பேச்சு கொடுத்தார். இவற்றையெல்லாம் நீங்கள் விசுவாசிப்பதில்லையாமே என்று ஊழியர் கேட்டவுடன் அந்த பிரசங்கியாருக்கு எரிச்சலாக வந்தது. இருந்தாலும் இவர் அவரிடத்திலே அதை தெளிவுபடுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அவர் அதை தெளிவுபடுத்தாமல் தன்னுடைய அவிசுவாசத்தை மறைக்கவே முயற்சி செய்தார். தான் அந்த உபதேசங்களை விசுவாசிக்கவில்லை என்பதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் காணப்பட்டார். ஒருவரின் விசுவாசத்தை நாம் குறை சொல்ல முடியாது. அது நம்முடைய விசுவாசத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தை மதிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எதை விசுவாசிக்கிறார்களோ அதிலே தெளிவாக இல்லாவிட்டால் அவர்கள் விசுவாசத்தை மதிக்க முடியாது. நமக்குள் நிலை நிற்கிறதும் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதுமாகிய சத்தியத்தின் நிமித்தம் என்று நாம் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு என்றென்றைக்கும் சத்தியம் இருக்கிறது. இன்றைய நாட்களிலே நாம் எவரையும் நம்ப இயலவில்லை. ஒரு தலைவரையோ, அறிவியல் அறிஞரையோ, மேதைகளையோ அல்லது பேர் புகழ் பெற்ற செல்வந்தரையோ நாம் நம்ப இயலாத போது ஒருவரை நாம் முற்றிலும் நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியம் நமக்குள் நிற்கிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவியானவர் இந்த காரியங்களை நமக்கு சாத்தியமாக்குகிறார். அடுத்ததாக இந்த சத்தியம் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதாகும் என்றும் பார்க்கிறோம். சத்தியமானது ஒருபொழுதும் மாறாதது. இது மாற்றக்கூடியதும் அல்ல. ஒருவர் இவ்வாறு கூறினார், எது உண்மையோ அது புதியதல்ல, எது புதியதோ அது உண்மையல்ல என்று கூறினார். மீண்டும் கூறுகிறேன், கவனியுங்கள். எது உண்மையோ அது புதியதல்ல, எது புதியதோ அது உண்மையல்ல. சில விதிவிலக்கை உடைய அநேக பொது விதிகளைப் போல இதுவும் பொதுவாக உண்மையாகவே காணப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் உங்களுக்குள்ளே நிலை நிற்கிற சத்தியத்தை பெற்றிருக்கிறீர்களா? என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற சத்தியத்தை சுதந்திரித்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் இப்பொழுதே கர்த்தரிடத்திலே ஜெபித்து நீங்கள் சுதந்திரிக்க ஆரம்பியுங்கள். சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே தலைவராயிருக்கும் பொழுது நீதியோடும் நேர்மையோடும் சத்தியத்திலே நிலை நிற்க அவரே உங்களுக்கு பலன் தருவார். இந்த உலகத்திலே எது உண்மை என்பதை அறிந்திருக்கிறோமோ அதிலே உறுதியோடும் தைரியத்தோடும் நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
2: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. இயேசு உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. இயேசு உங்களை
3: அருளப்பர் நற்செய்தி 6:37 இவ்வாறு சொல்லுகிறது: என்னிடம் வருகிறவனை நான் தள்ளிவிடேன். மத்தேயு 11:28-30. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன். உங்கள் மேல் என் முகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நான் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளவன். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும்.

0: ப்ரைஸ் லோட்டம்மா.
1: ப்ரைஸ் லோட் ஐயா, ப்ரைஸ் லோட்.
0: சாரி அம்மா, லேட்டாக போயிட்டு நீங்கள் ஹாஃப் அன் அவர் செய்யலாம். வெல்கம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே போய்க்கிறோம், வழி நடத்துங்க அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா. அப்பா நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கா யுப வேலைக்கா நன்றி. உங்களோட சமூகத்துல காத்திருக்கிறோம் சுவாமியே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றியான உங்களோட வேலை நேரம் ஆண்டவரே எங்களை நடத்துற அப்படின்னா நன்றி சொல்றோம். எல்லாம் கிருபையப்பா, எல்லாம் கிருபையப்பா. எங்களுடைய சிந்தனைகளும் இல்லை சுவாமி, எங்களுடைய வழிகள் இல்லப்பா. உங்களுடைய வழிகளின்படி ஆவியானவரே எங்களை நடத்துற அப்படின்னா நன்றி. இந்த யுப வேலைக்கா நன்றி ஐயா. என்ன யுபங்களை நடத்த வேணுமோ அந்த யபத்து கூட எங்களை நடத்துகிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லணும், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். கிருபை அப்பா, கிருபை. பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த சகப்பனே, இந்த விலையிலும் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கோடி மக்கள் அப்பா, கூடான கோடி மக்கள் அப்பா, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நீங்க காண்கிற தேவன் அப்பா, நீங்க காண்கிற தேவன். பூமியும் கிடையாது, எங்களெல்லாம் பாக்குற தேவன். இந்த நாட்கள் இந்த ஜனங்கள் மனம் திரும்புவோம் சுவாமி, மனம் திரும்புவோம், மனம் திரும்பணும். பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும். தகப்பனே, கடைசி நாட்களில் நிக்கிறோம் சுவாமி, கொடுமையான காலங்களில் நிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாட்களில் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும். காண்கிற மக்கள், காணாத மக்கள், உறவுகள் என்று சொல்லி ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுறோம். மனம் திரும்புகள் உண்டே இவருடைய வாழ்க்கையில வேணும் சுவாமி. ஆண்டவரே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சத்தியத்தை கீழ்படியும் சத்தியம் ஒன்று சுவாமி. கேட்கிறவர்களாய், கீழ்படுகிறவர்களாய் ஆண்டவரே மாறட்டும் சுவாமி. கீழ்படியும் ஆசீர்வாதத்தை பெற்ற தங்களை ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம். வேண்டிக்க பூமியும் கடையாந்திரம் உள்ள மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி. அன்னை போல இறக்கங்க உங்களுக்கு தானப்பா உண்டு, உங்களுக்கு தானப்பா உண்டு, உங்களுக்கு தானப்பா உண்டு. மன்னிக்கிற தேவன் நீங்க, மன்னிக்கிற தேவன் மன்னிங்க சுவாமி. ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஜனங்களுக்காக. வியாதியஸ்தர்கள் ஐயா, வியாதியின் கொடுமை அப்பா, கண்ணீர் அப்பா, வேதனை அப்பா, வியாதியஸ்தர் படும் துன்பங்கள் அப்பா. தகப்பனே, இவர்களுடைய வியாதிக்கு காரணமா இருக்கிற சகல சாபங்களும் நீக்கப்பட்டு ஐயா இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவுன்னு சுகத்தை பெறவுன்னு சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடுவார்களா, உங்களை நோக்கி கூப்பிடுவா. பரிகாரியா கத்தன்னீங்க, குணமளிக்கிற கத்தன்னீங்க, சிறுவையிலே சுமந்து நீத்த கத்தன்னீங்க என்று சொல்லி ஆண்டவரே கீழ்ப்படிந்து சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. வியாதி படுக்கையில் இருக்க முதியோர்கள் ஆண்டவர், அனாதரவாய் கிடக்கிற முதியோர் சகப்பனை இறக்கம் செய்யுங்க. பாருங்க சுவாமி, உதவி உத்தாசலை கட்டளை எடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரே இந்த நாட்களில் தேவ பயம் உண்டாகட்டும், தேவ நீதி உண்டாகட்டும். எங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ சுவாமி, அந்த அதிகாரம் எல்லாம் உங்களால் கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள் உண்மையுள்ளவர்களாய், நீதி உள்ள அதிகாரங்களாய் மாறவேணும் என்று வைக்கிறோம் ஆண்டவரும். அப்பா குறுகிய காலங்களில் நிற்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே ஐயா, பயங்கரமான காரியங்களா இருக்கிற சுவாமி. அப்பா இந்த தலைவர்களையும் வழி நடத்துங்கிற சுவாமி. இராணுவ வீரர்களையும் ஆண்டவரே தேசங்களை காக்க வைத்த ஊழியர்கள் ஆண்டவர், அவர்களும் ஆண்டவர் தேசங்களின் உண்மையும் உத்தரவுமாய் உள்ளவர்களாய், தேசத்தை காக்கிறவர்களாய், தங்கள் ஆத்மா இவங்களுக்கு ஒப்பு கொடுக்கவர்களாக கட்டி இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். ஐயாக நாங்கள் எவிக்கத்தானப்பா முடியும், ஜனங்களுக்காக எவிக்கத்தான, அதிகாரங்களுக்காக எவிக்கத்தான் முடியும். அப்பா இறக்கம் செய்யற தேவன் நீங்க, இறக்கம் செய்யற தேவன் அகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம். இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே, வேண்டிக் கொள்வர்கள் கீழ்ப்படிவார்களாக, மனமாத்தை பார்ப்பார்களாக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. தேசங்களில் அணி புரட்டப்பட்ட நிலையில மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும், அருண்மைகளை கட்டில் சுவாமி என் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, கூடிய காலங்கள் வரப்படியான நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தேசங்கள் நிற்கிற மக்களுடைய நீதி ஆண்டவரே, ஐயா நீங்க இறக்கம் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கு ஐயா, கடைசி நாட்கள், கடைசி நாட்கள் ஐயா, பொல்லாங்கனக்குள் கிடைக்கிற காலங்களே ஆண்டவர், இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக்கிற ஊழியத்தை செய்கிற ஊர்களும் ஆண்டவரே, உங்களோட சொல்லாத வெக்கங்களை அணிந்தவர்களாய், எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே, நிற்கத்தக்கதாய் அவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. இந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், நிலப்படுத்துங்க சுவாமி ஆண்டவரே. சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம், சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும், பரிசுத்தப்படட்டும், ஆயத்தப்படட்டும் சுவாமி ஆண்டவரே. சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் அநீதியும் உண்மையும் உள்ளவாய், உண்மையுமாக ஆவியோர் மாறாதிக்கிறவர்களாய், சபையை நேக்கிற நேசிக்கிறவா, அன்புள்ளவர்களை கட்டுகிறவா, சபைகள் பெருகட்டும் அழக ஆண்டவரே, சபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படட்டும், பரிசுத்தமாட்டும், குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். சகப்பனை வழியில் நிற்கிற மக்களும் ஆண்டவரே ஐயா, அது எப்போ காலங்களில் ஆண்டவரே சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த நாட்களுடைய அதிசயம் ஒரு ஆசை உண்டாம்படி ஆய் வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சபைகளில் சேரட்டும் சுவாமி, இப்படியா சபைகளுக்காக, சபையில் நிற்கிற போதர்களுக்காக, உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நீங்க நடத்துங்க பார்த்தா, அவைகள் எல்லாரையும் பார்த்து கொள்ளுங்கப்பா. உங்களோட தாயா உயிரக்க உரமே இருப்பதாக, இவர்கள் குடும்பங்கள் மேல் இருப்பதாக, பிள்ளைகள் மேல் இருப்பதாக ஆண்டவரே, சபையில் இருக்கிற போதர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. சபையை அமைத்து ஆண்டவரே, உங்களுடைய வருகையிலே ஆண்டவரே, அவர்கள் உங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுற சபைகளாக ஆயத்தப்படுகிற, ஆயத்தப்படுத்துகிற போதவர்களாய் நடத்துங்க. வார்த்தைகளை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க, சாட்சி உள்ள ஈவியத்தை கொடுங்க சுவாமி, சுவத்தை கொடுங்க சுவாமி, வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, தேவைகளை சந்திங்க சுவாமி, குடும்பங்கள் எல்லாத்தையும் நடத்துங்க சுவாமி. அப்பா அப்படியா உதவியுடையக்கார ஒவ்வொருவருக்காக எங்களுடைய தயவுதானம், அவங்களோட இறக்கம்தான், அவங்களுடைய மனசபையெல்லாம் நல்லா ஆண்டவரே, இப்படியா ஊழியக்காரர்களுக்காக வேண்டி கொள், ஊழியருக்காக வேண்டி, தேசங்களுக்கு போராட்டங்கள், பஞ்சங்கள், வேலை இல்லாத காரியங்கள் ஆண்டவரே, பற்றாக்குறைகள் எல்லாவற்றுக்கும் உங்களோட முகத்தை தேடுவார்களா, உங்களோட முகத்தை தேடுவார்களா, முகத்தை தேடுவார்கள், தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட முகத்தை தேடி சுயமத்தை பெற்றுக் கொள்வார்கள் ஐயா. இந்த காலத்தில் அப்படியான காலமா இருக்கிறது சுவாமி. தகப்பனே நீங்க தானப்பா எல்லாம், எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்க தானப்பா, எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யறதும் நீங்க தானப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஒரு நேரணம் இல்லாம தவிர்க்கிற மக்கள் கிடைக்கும் சேர்ந்தப்போ, கண்ணீராப்பா, கண்ணீராப்பா. எங்க இவனுள்ளோர் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன் ஆண்டவரே, அப்படியான தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க சுவாமி. இவர்களை பார்த்துக் கொள்ளுங்க, இவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி, ஆசீர்வதிக்க இவர்களுக்காக வேண்டிக் கொள்வாரியா. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேணும், அறிவிக்கப்படுகிறபடி நான் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த விழுந்து போன ஊழியர்கள் விசுவாசத்தை மறு மறுதளித்து ஆண்டவரை சித்தளந்து ஒரு மக்கள் ஊரிற்காக வேண்டிக் கொள்கிறோம். பகப்பனே இதன் மகிமையை, இதன் மகத்துவத்தை ஆண்டவரை திரும்ப மாதிரிகள் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இவர்களுக்கு நீங்க தானப்பா வேணும் ஆண்டவர், உங்களுடைய வழிதானப்பா இவர்களை நடத்த முடியும். இப்படியா வேண்டிக் கொள்ளாஜியத்தின் சுவிசேஷம் சலையாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய சித்தம். எங்கும் ஆண்டவரே எங்களுடைய ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்க சார்ந்திருக்கிறீங்க. டெக்னாலஜி வளர்ந்து எவ்வளோ காரியங்கள் ஆண்டவரே, மீடியாக்கள், ரேடியோக்கள், டெலிவிஷன் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நல்லது வேணப்பா, அவர் வெறும் கட்டு போகக்கூடாது ஐயா. நீங்க எவ்வளவு மனதிருக்கம் உள்ளதேவ சுவாமி ஆண்டவரே, இவைகளை எல்லாவற்றும் இந்த ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. உதாசீனம் பண்ணி கொண்டு ஆண்டவரை ஒருவர் தானும் வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடி பயத்தோடு ஆண்டவரே நடக்கிறவளாய் மாறட்டும் சுவாமிகளுக்காக எங்கெல்லாம் அடைக்கப்பட்ட பட்டணங்கள் திறக்கப்படுத்தும் இருந்த தேசங்கள் எல்லாம் கூட வெளிச்சத்தை காணட்டும். ஐயா இந்த இடங்களில் நிற்கிற மிஷனரிகள் ஒருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே தகப்பனே மிஷனரிகள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ள குடும்பங்களுக்காக வேண்டிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். ஆறுதல் அடையுங்க சுவாமி, ஆறுதலை கொடுங்க சுவாமி. இவர்கள் இந்த இடங்களில் இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்பா வேண்டிக் கொள்கிறோம். காலத்தில் உள்ள அன்பு தணிந்து போன காலத்தில் இருக்கிற வாழ்வு பிள்ளைகள் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜனங்கள் அன்பில்லையப்பா அன்பில்லையப்பா அன்பில்லையப்பா. அந்த குடும்பங்கள் குடும்பங்கள் பெற்றோர்கள் மத்தியில் அன்பில்லை ஐயா. ஒவ்வொருவரையும் காண்கிறது சுவாமி உங்கள் அன்பினால் நிரப்புங்க நிரப்புங்க. வருகைக்கு முன்பாக உங்களோட அன்பினால் நிரப்பப்பட்டு இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரட்டும். குடும்பத்தில் தலைவரார் ஒரு நீங்க சொல்லி உங்களை சேர்த்துக் கொள்ளட்டும். வாழிய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. பெற்றோரும் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. கடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம். ஆளுநரில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒருவருக்காக எல்லாருக்கும் கூட நீதி வேணும் சுவாமி. உங்களோட நீதிதான் அப்ப எல்லாவற்றையும் செய்ய முடியும். இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தேசம் பரிசுத்தப்படட்டும், பரிசுத்தப்படட்டும். இப்படியா ஒவ்வொரு தேசங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே இந்த தகப்பனே இந்த தகப்பனே தேசம் அவருடைய வேணும் சுவாமி. வாழ்வடையவன் எங்களுடைய மூதாதி எங்களுடைய உறவுகள் எல்லாம் அந்த தேசத்துல வாழ்ந்து நாங்களும் வாழ்ந்த தேசம் ஆண்டவரே. ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு இறக்கத்தை தாங்கப்பா, ஒரு கிருபையை தாங்கப்பா. அந்த தேசம் மாற வேணும், ஆசீர்வதிக்கப்படும். ஆகுமையா ஆகுமையா ஆகுமை எல்லாவற்றையும் அறிநறையும் காலத்தில் நேற்றியா நீங்க செய்து கொண்டு வருவீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை மாய்மைப்படுத்துறோம் சுவாமி, எவிக்கிறோம் சுவாமி. தகப்பனே ஒரு யுவங்களுக்கா நன்றி, யுவங்களுக்கா நன்றி அப்பா. கடா தேசத்துக்காக நன்றி ஆண்டவரே. இலங்கை தேசத்துக்காக நன்றி. இரண்ட தேசங்கள் ஒவ்வொன்றும் வெளிச்சத்தை காண்டல் வீணால் நன்றி ஆண்டு. கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசத்துக்காக நன்றி நன்றி. இருளை நாடிக்கம் எல்லாம் அந்த காரங்களெல்லாம் தேசத்தை விட்டு நீங்கி போறபடினால் நன்றி ஆண்டு. ஆகும் ஐயா ஆகும் ஐயா. எல்லாம் அறிநறின் காலத்தின் நீதியின் நியாயமாய் ஆண்டவரே நீங்க நடத்தி விடுகிற தேவன் சுவாமி. ஆனாலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர், ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்கா தேச மக்களுக்கா தேச மக்களின் விடுதலைக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த கடைசி நாட்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உங்களுடைய பாதத்தில் இருந்து எங்களை தாழ்த்தி எங்களை தரை மட்டும் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் ஒருவர் தானப்பா எல்லாவற்றையும் மாற்ற முடியும் முடியும் ஆண்டவர்களுக்காக வேண்டிக்கும். ஐயா அந்த சங்கம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேவைகளை சந்திங்கப்பா, அவர்களை வழி நடத்துங்கப்பா, சுகபலத்தை கொடுங்கப்பா. அவங்களோட வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி கத்தாவே ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களை கூடாக நடத்துங்கப்பா. அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கடைசி நாட்களில் ஆண்டவர் எங்களுடைய சட்டையின் மறையில் மறைத்து கொள்ளுங்கப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. நடத்துகிற கிருபை நீங்க சுவாமி, பாதுகாக்கிற தேவன் நீங்க சுவாமி, சமாதானத்தை தருகிற கர்த்தர் நீங்க சுவாமி அப்பா. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம். எல்லா யவங்களுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே அப்பா நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அவங்களுடைய இருதயங்களை அறிகிற தேவன் சுவாமி. எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் அறிகிற தேவன் சுவாமி. எங்களுடைய வாஞ்சிகளை எல்லாம் அறிகிற தேவன் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்தின் நம்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் பிரதேசம் உங்களுடைய சுவாமி. நேசிக்கிறோம் சுவாமி. தேசத்தை காத்து காந்தவரையும் மட்டுமாய் அந்த தேசத்தை மாய்மையா வைத்திருக்கப்படினா நன்றி சொல்லுறோம். தாண்டி சொல்லுவோம், ஐயா ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள், பூமி கடையாந்திரங்கள் எல்லா மக்களுக்காக வேண்டி கொடு ஐயா, அவங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துறோம் ஐயா, ஐயா எங்களை தரை மட்டும்தான் தோறோம் நாங்கள் மாத்திரம் சுவாமி. தகப்பனே எங்களை ஆண்டவரையோட கிருபையினால இம்மட்டுமா எங்களை நடத்தி தாங்கியவர்கள கிருபை கிருபை கிருபை நன்றி சொல்லுவோம் எல்லா கணமும் துதியுமாய்மை நீங்களும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே.

0: ப்ரீஸ்லோட்டமா நீங்க தொடருங்கள்.
1: தொடரவா? ஹலோ,
0: தொடருங்களம்மா.
1: துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம்.

வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த யுபவேளைகளுக்காக ஆண்டவரே, கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்வதும் அங்க உள்ள ஆண்டவரே எல்லா பிசாசன் கிரிகளும் ஆதிக்கங்களும் தேசத்தை விட்டு நீங்கி போகும்படி வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. அங்குள்ள ஊழியர்களுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் இந்த நேரத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எங்கெல்லாம் ஊழியக்காரன் நிற்கிறாங்களோ ஊழியன் செய்கிறார்களோ பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, இந்த வேலையிலும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அந்த ஊழியர்கள் உங்கெல்லாம் நிற்கிறார்களோ, எந்த இடங்களிலெல்லாம் நிற்கிறாங்களோ தயவு தாங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். போராட்டங்களில் எல்லாம் ஆண்டவர்களை தாங்கிக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. வேண்டிய ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க, ஜனங்களை நடத்தக்கூடிய வழிகளை நடத்துங்க சுவாமி. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரை, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரை உங்களோட சமூகத்தில் கொண்டு வருகிறோம் சுவாமி, கொண்டு வருகிறோம் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றிதான் அப்பா. எங்களால் சொல்ல முடியும் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாவற்றையும் நடப்புகிற தேவன் நீங்க, நடப்புகிற ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அப்பா உங்களோட அன்பு, அன்பு வேணும் அன்பில்லாமல் உங்களை அறியான ஆண்டவரே. தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிற கண்ணீர், இந்த குடும்பங்களில் இருக்கிற கண்ணீர், உறவுகள் மத்தியில் இருக்கிற கண்ணீர், ஐயா எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்க தான் உங்களுடைய இரக்கத்தினால் நீக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே இவர்களுடைய காரியங்களும் ஒன்று நீங்க தானப்பா நடத்த வேணும், நடத்த வேணும், நடத்த வேணும். விசேஷமாக அந்த திரும்ப வந்துருமா இந்த வாலிய புற வாழ்க்கைக்காக இவர்கள் எல்லாம் இவருடைய ஊழியத்துக்கு வேணும் சுவாமி. இந்த வாலிப வயதில் அவருடைய வெள்ளத்தினால ஆண்டவரே எங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகளாய் மாற வேணும். அவர்களுக்கு வேண்டிய வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க, சத்ருவான கையில் இருந்து விடுதலையை கொடுங்க சுவாமி. இந்த வாலிப பிள்ளைகளை கண்ணீர் ஆண்டவரே சிறுமைப்பட்டு ஆண்டவரே அழகிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இந்த நாட்கள், இந்த நாட்கள் இந்த வாலிய பிள்ளையோட கண்ணீர் ஆண்டவரே, இவருடைய அலைச்சல்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்க நீக்கி ஆண்டவர் இந்த வாலிய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய்யுங்க. பகல்கள் எல்லாம் ஆண்டவரே பெற்றோருக்கு நீங்க கொடுத்த சுதந்திரம், சுதந்திரம், சுதந்திரம் ஆண்டவரே, இந்த சுதந்திரங்கள் எல்லாம் காக்கப்படட்டும், காக்கப்படட்டும், காக்கப்படட்டும். இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இந்த வாலிய பிள்ளையோட பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஐயா. உங்களுடைய அவர்கள் தங்களை தாழ்த்தி குடமாய் திரும்பி ஆண்டவரே ஐயா அந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவாய் மாறட்டும், மாறட்டும். அவருடைய சம்பிரதாயங்கள் அல்ல, அவருடைய வழிகள் அல்ல, உங்களுடைய வழிகளில் ஆண்டவரே இவனுள்ளதே ஆராதிக்கிறவளாய் ஆண்டவரே அந்த பெற்றோர்களின் இருதயங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த பெற்றோர்களின் கண்ணீர் ஆண்டவரே உங்களோட சமூகத்தில் வரட்டும் சுவாமி, உங்களோட சமூகத்தில் வரட்டும் சுவாமி ஐயா. நீங்க இறக்கம் செய்வீங்க சுவாமி. விசேஷமாக இந்த காலங்களில் இந்த வாலிய பிள்ளைகள் ஐயா உங்களோட ராஜ்யத்தை கட்டுறவளாய் தகப்பனே. விளையாட்களோ குறைவு என்று சொன்ன சிசுரர்களுக்கு நீங்க சொன்ன தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே விளையாட்கள் தேவையாண்டவர் இன்னும் தேவையாண்ட எவ்வளவு கௌரவமாய் உங்களோட வார்த்தை சொல்ல முடியுமோ அவ்வளவு வார்த்தையா தந்திருக்கிறீங்க சுவாமி. இவைகளை எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதுக்கு இந்த வாலிய பிள்ளைகளை பயன்படுத்துங்க சுவாமி, இந்த வாலிய பிள்ளைகளை படமாக பயன்படுத்துங்க சுவாமி. அப்பா உங்களோட ராஜ்யத்துக்கு இவர்கள் தேவை சுவாமி. தகப்பனே இந்த வாலிய பிள்ளைகளுக்காக எங்களுடைய பிள்ளைகளை போல நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா, இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவரே சுவிசேஷர்களாக மாறட்டும் அப்பா. அவங்களோட வார்த்தையை சொல்லுவர்களாய் மாறட்டும், எங்கு சென்றாலும் ஆண்டவரே உங்களோட அன்பை சொல்லுவர்களாய் மாறட்டும். ஆழ்வு மனப்பால் மெல்லாம் எடுத்து பயத்தையெல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களோட வெள்ளத்தினால் இவர்களை நிரப்பி ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஊழியன் செய்வர்களாக அப்பா. இந்த புல்லாங்கான காலத்தை சத்ருவானவன் பொல்லாங்கான காலத்தை போராட்டங்களும் ஆண்டவரே ஐயா இந்த காலங்களிலும் ஆண்டவரே ஜனங்கள் விடுவிக்கப்பட, விடுவிக்கப்பட, விடுவிக்கப்பட வாலிய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா, வாலிய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. சாசன் கிரிகளில் அன்னைக்கு அந்தகாரத்தின் அந்தகாரம் எல்லாம்

0: பேசமாண்டவரே, ஒரு வெளிச்சத்துக்குள் வர வேண்டுமாண்டவரே, வெளிச்சத்துக்குள் வர வேண்டுமாண்டவரே, கடாதேசம் வர வேண்டும் சுவாமி, இப்படியா ஒரு சேசங்களும் வர வேண்டும் சுவாமி, விக்கிரகாராதனைகள் எல்லாம் நீங்கி இவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவராய் மாறி வேணும் சுவாமி, மாறி வேணும் சுவாமி, பிசாசின் தந்திரங்களும் அவனுடைய வஞ்சனைகளும் தேசங்களை விட்டு நீங்க வேணும் சுவாமி, தேசங்களை விட்டு நீங்க வேணும் சுவாமி, தேசம் எல்லாம் உங்களுடையதான் மாற வேணும் சுவாமி. தகப்பனே, சரியோ மூலமாண்டவரே, இன்னுமாய் டெக்னாலஜி வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே கொடுக்கிற ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆசீர்வ ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி, ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், உட பாதபடியில் இருந்து நன்றி சொல்லுறோம், ஜபிக்கிறோம் இரவும் பகலும் ஆண்டவரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி, கூப்பிடுகிறோம் தகப்பனே. யாரிடத்திலும் ஒரு உதவியும் இல்லை ஆண்டவரே, யாரிடத்திலும் ஒரு உண்மையும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஆயினப்போ எல்லாவற்றையும் சீர்திருத்தி ஆண்டவரே எல்லாவற்றையும் நடத்துறது வந்தீங்க ஆண்டவரே, இறக்கந்தானப்போ உனோட கிருபை தான், உங்களோட கிருபை அளவிட முடியாது, அன்பு அளவிட முடியாது, அனாதிகாலம் முதல் அனாதிகாலம் முதல் நீங்கள் ஆளுகை செய்கிற தேவன் சுவாமி, நீங்கள் மாறுவது இல்லை ஆண்டவரே, மாறுவது உங்களோட அன்பு, உங்களோட இறக்கம், உங்களோட மன்னிப்பு ஆண்டவரே, சொல்ல முடியாத ஈவுகள் ஆண்டவரே, ஈவுகள் ஆண்டவரே. தகப்பனே சூத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், திரும்ப திரும்பமாய் ஆண்டவரே காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இந்த காலங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா, இறக்கும் செய்யுங்கப்பா, ஞானங்களை திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு எங்களோட உறவுகள் உண்டு சுவாமி, எங்களோட பெற்றோர்கள் எல்லாருக்கா மன்னிப்பு வேணும் சுவாமி, எங்கெல்லாம் எங்களோட உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்கள் எல்லாம் மன்னிப்பும் இறக்கவும் பெற்று தகப்பனே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் பெற்றாவே நன்றி சொல்லுறோம், இவ்வளோ கிருபையப்பா, கிருபை எல்லா கணம் துதி நீங்கள் தானப்பா, பேசுன நாமத்தை வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே பிள்ளைகளை தான் காத்துக் கொள்கிறவரே, நடத்துகிறவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி, சுவந்தந்தவரே விளந்தந்தவரே, நன்றி நன்றி நன்றி. ஆமேன், ஆமேன், நாமத்தை வேண்டிக் கொள்ளுறோம் பிதா, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்தவங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம், அதே வேளையிலே அடுத்த வாரத்திலே திங்கட்கிழமை திரும்பமாக ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சொந்த சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாரான் வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன், ஆமீன்,
0: உங்களையும் கத்தர்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர்தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் அடுத்த நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு பாடலோடு இணைவோமா? ஆமீன், ஆமீன்.
2: உம்முடைய மகிமை பிரஸ்தாபத்தை எனக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி பக்தனாகிய மோசே மகிமை மேகத்தில் பிரவேசித்து தேவாதி தேவனுடைய மகிமை பிரஸ்தாபத்தை அனுபவித்தாரே, நாமும் தேவனுடைய மகிமையிலே அவரை தரிசிப்போமா?

ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது.

0: என்பதை நேயர்களா
1: நேரத்திலும்
2: எல்லாருக்கும் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன சொல்றது, ஒரு மாதிரி சரீர பலவீனமா இருந்தாலும் அந்த ஒர்ஷிப்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆண்டவர் விசேஷமான விடுதலை கொடுத்தார். கர்த்தருக்கே மகிமை.
3: ஆமென், ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஃபார் கமிங், ஜாயினிங். வேற யாரும் இருக்கீங்களா?
4: ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர், உண்மையிலேயே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. ரொம்ப ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை எனக்கும் பிரயோஜனமா இருந்தது. ஆண்டவர் என்னோட கூட பேசினார். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்ஸ்.
3: வேற யாராவது? லெஸ்லி சண்முகமா? சங்கமம். ஓ பிரதர் லெஸ்லி, ப்ரைஸ் லார்ட். சங்கமம்,
5: ப்ரைஸ் லார்ட். அம்மா, ப்ரைஸ் லார்ட். நான் இப்ப உங்களுடைய மெசேஜ் பார்த்தேன்.
3: ஓகே, தேங்க் யூ. வெல்கம், வெல்கம்.
5: ஓகே,
3: நல்லா இருக்கீங்களா?
5: ஆமென். நாங்கள் கர்த்தருடைய கிருபையால் நல்ல சுகமா இருக்கிறோம்.
3: ப்ரைஸ் லார்ட்.
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சங்கமம் ரேடியோ கனடா. யா,
5: பாஸ்டர் ரீகன் ஹோமஸ் இப்பதான் அனுப்பி இருந்தார். நான் கவனிச்சேன்,
3: கேட்டிங்களா மெசேஜ் எல்லாம்? வர்க்ல இருக்கீங்களாமா?
6: வர்க்ல சிஸ்டர், இப்பதான் கனெக்ட் ஆகுது. ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கூப்பிட்டுட்டுவாங்க, அதனால திருப்ப போயிட்டு போய் வந்தேன்.
3: ஓகே, ஓகே, தேங்க் யூ, வெல்கம். கத்தருக்கு மகிமை.
7: நேனகா செலியாண்டர் சௌதரி, பாஸ்டர் கெர்சாம், தேங்க் யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் பாஸ்டர் கெர்சாம்.
8: நான் சூரியகுமாரி பேசுறேன். அம்பி பாஸ்டர் சொன்னது போல பாஸ்டருடைய ஆராதனை எப்போதுமே ஆசீர்வாதம் தானே. அவர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் மூலம் எங்கள் மூலமும் பேசும்படியாய் கர்த்தர் பேசுகிறார். அவருடைய வார்த்தைகள் ஆராதனைகள் ஆசீர்வாதமாக காணப்பட்டது இன்றைய நாளிலே.
3: Yeah, she's wishing
9: you. Okay, thank you for everyone. I have to leave now.
7: Yeah, Akka.
3: Thank you for coming.
7: Nandi Salli, Nandi Salli pray panni, naanga closing prayer mudichiduvom.
3: Ambi, Nandi Salli jebikringala, Pasaya?
9: Okay.
7: Ella, closing prayer mudichiduvom.
3: Closing prayer, ella, ten solli mudichirunga.
9: கிருபையின் தேவனே, இந்த நல்ல நாளுக்கு எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு பேசினீர், எங்களோடு இடப்பட்டீர். ஆண்டவரே, விசேஷித்த விதமாக ஒவ்வொருவரோடும் கருத்தோடும் குறிப்போடும் நீர் பேசினீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்தவர்கள் வந்த வண்ணமே திரும்பாதபடி நூறுமாக அவர்களுக்குள்ளே கிரிய செய்ய தங்களை அர்ப்பணிக்கும்படியாக, என் தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே கிரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வல்ல உள்ளவர்களின் மகிமையான காரியங்களை நீ செய்யும்படியாச்சு. தொடர்ந்து இந்த ஜூம் நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் கத்தாவே. இவர்கள் மூலமாக அநேகர் தொடப்படுகிறதும் அநேகர் மனம் திரும்புகிறதும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கும் இது ஒரு உதவுகோலாக இருக்கிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை ஆசீர்வதியும், இதை நடத்துகிற சகோதரியை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருப்பதாக, வந்திருப்பவர்களோடும் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
3: ஆமென், ஆமென். இன்னாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி,
10: ஸ்தோத்திரி.
3: God bless you. God. Benediction சொல்லுங்க.
7: Benediction சொல்லுங்க.
9: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் உங்கள் எல்லோருடன் கூட இருப்பதாக.
1: ராஜா பிரதர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து லிங்க் கொடுத்தாரு. நான் நடத்துறதுனால அவர் மூலமாக நிறைய ஓமா இல்ல டேனியல் பிரதர் குரூப்ல இருந்து நான் அவர் மூலமா தான் ஃபர்ஸ்ட்ல இங்க வந்து எனக்கு லிங்க் அனுப்பி ஜூம் அறிமுகம் படுத்தினது வந்து அவர்
3: தான். ராஜா போயிட்டாரா இருக்கிறாரா?
7: போயிட்டாரு இருக்கிறாரு.
4: அவங்க நம்ம இந்த இந்தியாவில ஜெர்மன்ல நாங்க டேனியல் நாங்க ஆசிரியர் எல்லாம் சரி ஜபத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு லிங்க் போட்டுனோம்.
3: சவுதி பாஸ்டர் ஆசிரா
4: இல்ல இல்ல இங்க இந்தியா சிவகாசி.
3: சிவகாசி ஓகே ஓகே
4: சரி பாஸ்டர்
3: தேங்க் யூ ஃபார் கமிங். காட் பிளெஸ் யூ.
4: தேங்க் யூ தேங்க் யூ
7: தேங்க் யூ காட் பிளெஸ் யூ. இந்திராமா மேனகாமா ரோஸ் சிஸ்டர் ரீசாமா
3: இந்திராமா விவோ யாரோ வந்திருக்காங்க விவோ
7: ஜானகி சிஸ்டர்
3: கல்பனாமா ஸ்ரீசாமா பிரைஸ் லார்ட். சாம்சங் என்ற ஒரு ஆள் வந்திருக்கு. யார் அந்த சாம்சங்
7: சாம்சங்களும் வந்திருக்கீங்க? யாரு?
1: மேரி பிராங்க்லின்.
7: மேரி பிராங்க்லின் சிஸ்டர் எல்லாடிக்கு ஸ்ரீலங்கால. த்ரேசா சிஸ்டர் இருக்கீங்களாமா? ஓகே ஓகே நான் லீவ் பண்றேன். God bless you.
1: God bless you.
7: Sandeep, God bless you.

0: Recording in progress.
1: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 20th, 2026 இன்றைக்குரிய தலைப்பு சத்தியத்தின் வெளிப்பாடு. ஆரம்ப வசனமாக 2 Corinthians 4:2 பார்ப்போம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமரென்று விளங்க பண்ணுகிறோம். ஹாலேலூயா. நம்முடைய தொடக்க வசனம் சத்தியத்தின் வெளிப்பாட்டை குறித்து பேசுகிறது. ஆனால் சத்தியம் என்றால் என்ன? அதற்கான பதிலை கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தைகளில் யோவான் 17:17 காண்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம், தேவனுடைய வார்த்தையே சத்தியம். இருப்பினும் வேதாகமத்திலிருந்து மேற்கோள் காட்டப்படும் எல்லாமே சத்தியத்தின்படியான தேவனுடைய வார்த்தை அல்ல. அது தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டுமானால் அது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் சுவிசேஷத்தின் ஏற்பாடுகளுக்கும் இசைவானதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே தெய்வீக சத்தியத்தின் வெளிப்பாடாகும். சுவிசேஷத்திற்கு வெளியே சத்தியம் மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் சுவிசேஷத்தில் சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டு திறக்கப்பட்டு தெளிவாக்கப்படுகிறது. கர்த்தராக இயேசு வெளிப்படும் வரை சத்தியம் அறியப்படாததாக இருந்தது. தேவனுடைய திட்டம், நோக்கம், சித்தம், எண்ணங்கள் மற்றும் கருத்துகளின் வெளிப்பாடாக அவர் இருக்கிறார். அதனால்தான் பவுல் வெளிப்பாடு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மேனிஃபெஸ்டேஷன் என்ற வார்த்தை. இதே வார்த்தை 1 Corinthians 12:7 பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவரின் வெளிப்பாடு என்பது அவருடைய பல்வேறு பரிமாணங்களில் ஆவியானவர் வெளிப்புறமாக வெளிப்படுவதாகும். அதேபோல சத்தியத்தின் வெளிப்பாடு என்பது சத்தியத்தின் வெளிப்புற வெளிப்பாடாகும். அதாவது இன்று நமக்குள்ளும் நம் மூலமாகவும் வெளிப்படும் தேவனுடைய வார்த்தையாகும். நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் அறியாத ஒன்றை உங்களால் வெளிப்படுத்த முடியாது. சத்தியத்தில் நடப்பதற்கு முதலில் நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். 3 Johannes 1:4 கூறுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று. தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் உங்களுக்குள் ஆழமாக ஏற்றுக்கொள்ளும் போது அது உங்கள் மனப்பாங்கை ஆளுகிறது. அது உங்கள் சிந்திக்கும் முறையாக மாறி உங்கள் கண்ணோட்டங்கள், கருத்துகள் மற்றும் எண்ணங்களை வடிவமைக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆளுமையை ஆட்கொண்டு உங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. ஹாலேலூயா. ஆகவே நீங்கள் சத்தியத்தை பேசுவது மட்டுமல்லாமல் உண்மையில் சத்தியத்தை வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். இதனால் தான் அனுமானங்களின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடாது. அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய வார்த்தையை படியுங்கள். ஏனெனில் வேதாகமம் Hosea 6:3 சொல்கிறது, அப்பொழுது நான் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். வல்லமையுடனும் வெளிப்படுத்துவதாகும். தேவனுக்கே மகிமை.
2: என்ற நூல் ஏன் கருதப்படுகிறது என்பதை
1: திரும்ப
2: சொல்ல,
1: பரிசுத்த பிதாவே சத்தியத்தை வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ஆவியானவரால் என் புரிந்து கொள்ளுதல் பிரகாசமாக்கப்படுகிறது. நான் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்கிறேன். இன்று நான் சத்தியத்தை வெளிப்படுத்தி உம்முடைய நீதியையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 20th of August 2026, and the topic for today is the unveiling of truth. The opening scripture is taken from 2 Corinthians 4 verse 2. But have renounced the hidden things of dishonesty, not handling the word of God deceitfully, but by manifestation of the truth, commending ourselves to every man's conscience in the sight of God. Our opening scripture talks about the manifestation of the truth. But what is the truth? We find the answer in the words of the Lord Jesus in John 17 verse 17. Thy word is truth. God's word is truth. However, not everything quoted from the Bible is the word in truth. For it to be the word of God, it must be consistent with the doctrine of Jesus Christ and the provisions of the gospel. The gospel of Jesus Christ is the unfolding of divine truth. Outside the gospel, truth remains veiled. But in the gospel, truth is revealed, opened and made clear. Truth was unknown until the Lord Jesus was manifested. He is the unveiling of God's plan, purpose, will, ideas, and opinions. That's why Paul uses the word manifestation. It's the same word used in 1 Corinthians 12 verse 7. But the manifestation of the Spirit is given to every man to profit withal. The manifestation of the Spirit is the outward expression of the Spirit in His varied dimensions. In the same way, the manifestation of the truth is the outward expression of the truth, God's word in and through us today. For you to truly live for Jesus Christ, you need to know His word, because you can't manifest what you don't know. You have to first know the truth to walk in the truth. And as 3 John 1 verse 4 says, I have no greater joy than to hear that my children walk in truth. When you have embedded the word truth of God, it controls your mentality. It becomes your way of thinking and shapes your viewpoints, opinions, and ideas. God's word has taken a hold of your personality and it's being manifesting through you. So God's desire isn't only for you to talk the truth, but to live the truth in reality. This is why you must not live your life on the basis of assumptions. Study the word to know. For the Bible says, then shall we know if we follow on to know the Lord. Hosea 6 verse 3. This is your calling, to know and manifest the truth in clarity, with conviction and with power. Glory to God. Let's pray. Please repeat after me. Holy Father, I thank you for the gospel of Jesus Christ, which is the unfolding of truth. My understanding is enlightened by your Spirit, and I walk in the light of your word. I manifest the truth and express your righteousness and glory today. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
0: Recording stopped.
3: உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். Destiny in Jesus Christ. கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: இதோ நம்மை உற்சாகப்படுத்த இன்னொரு பாடல். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி நம்ம கலங்கி போயிடுறோம், வியாதி வந்துச்சுன்னா எப்படி கலங்கி போயிடுறோம், எப்படி ஒரு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட் வர நமக்கு வந்து நம்ம வந்து அதை இழுத்துட்டு போயிடும், ரொம்ப கவலைப்படுவோம். எல்லாம் சொல்லுவோம், நமக்கு உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை அனுபவித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரச்சனை வந்தா, இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை வியாதியாக இருக்கட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நாம் கலங்கி போகிறோம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்கு. வி நீட் டு பிலீவ். ஆண்டவர் நம்மோடு இருக்கார், அவருடைய வேதம் வசனம் நம்மிடத்தில் பேசும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார், நம்மை விடுவிப்பார், சுகம் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கணும். இதை நாம் செய்ய போகிறோம். எப்படின்னா உற்சாகமாக நடனத்தோடு ஆடி பாடி நாம் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளணும். டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரிடம் திரும்புவோம். அதான், வியாதி வந்தால் என்ன பண்ண போகிறோம், கவலை வந்தால் என்ன பண்ண போகிறோம், பிரச்சனை வந்தால் என்ன பண்ண போகிறோம். வியாதி வந்தால் நாம் அப்படியே சோகத்தில் விழுந்துட போகிறதில்ல, டிப்ரெஷனில் விழுந்துட போகிறதில்ல. ஆண்டவர் நம்மை தட்டி எழுப்புவார், சுகம் கொடுப்பார். கவலை வந்தால் கலங்க மாட்டோம். ஓகேயா? ஹல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமா ஆடி பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். வியாதி வந்தால் விழுந்து விடாதே, இயேசு உண்டு, அவர் வார்த்தை உண்டு, அவர் நமக்குள் உண்டு. ஹல்லேலூயா. வியாதி ஓடி போகும், கவலையே கலங்கி போகும். பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்ன ஒரு நிச்சயம். அவர் நம் மெய்ப்பராயிருக்கிறார். ஏகோவா ரூபா என்று சொன்னால்

கூட கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையை பற்றிய அநேக கேள்விக்குறிகளோடு ஒருவேளை நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது? சூழ்நிலைகள் அந்தகாரமாய் தோன்றுகிறதே. நான் கத்தரை தானே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்ற சோர்வோடு இருக்கிறீர்களா? ஆம், என்னுடைய வாழ்க்கையிலும் மிகுந்த கலக்கத்தை உண்டு பண்ணின ஒரு சூழ்நிலையை நான் கடந்து வந்ததுண்டு. 2005 ஜூன் மாதம் 6 எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நான் அதிகமாய் நேசித்த என்னுடைய தகப்பனா அந்த நாளிலே ஒரு கோரமான வாகன விபத்திலே மறித்து போனார். எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. இழப்பு நிமித்தம் உண்டான வேதனை ஒரு புறம், தனிமை உணர்வு, எதிர்காலத்தை குறித்த பயம் ஒரு புறம் என்னை வாட்டி வதைக்க ஆரம்பித்தது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னுடைய தகப்பனார் மறித்த போது இனி யார் என்னை நடத்துவார், யார் என்னை விசாரிப்பார் என்று சொல்லி நான் அழுதேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் மறித்த பிறகு ஆண்டவரே எனக்கு தகப்பனாக இருந்து நான் இழந்து போன என்னுடைய தகப்பனை காட்டிலும் அதிக கரிசனையோடு என்னை நடத்த ஆரம்பித்தார். ஆம், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை ஆற்றி, என்னை தேற்றி, அவரே எனக்கு தகப்பனாயிருந்து ஒரு புதிய விதத்தில் என்னை நடத்த ஆரம்பித்தார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு அம்மா, அன்பு ஐயா, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கரிசனை கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை, நான் தனிமையா இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய தேவன் ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், அவருடைய கதறலை கேட்காமல் இருப்பாரோ? அவர் ஒரு எல்ரோயி,

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் மொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

போகிறதான இடத்துக்கு ஊழியத்துக்காக கடந்து போயிட்டு இருக்கும் போது போகிறதான வழியில கொடூரமான ஒரு ஆக்சிடென்டை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டது. நான் மாருதி வேனை ஓட்டி கொண்டிருந்தேன். ஒரு லாரியோடு கூட மோதினதுல அந்த வேனுடைய முன்பகுதி என்னுடைய நெஞ்சுக்கு நேராய் பாய்ந்தது. என்னால சுவாசிக்க முடியாம நிலைமையில நான் அந்த இடத்துல படுத்திருந்தேன். நோடு கூட பயணம் செய்ததான ஜாஷ்வா என்பவர் அதே இடத்துல அவர் இறந்து போனார். ரெண்டு பேருமே உயிருக்கு போராடின நிலைமையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அவர் இறந்து போனதை அறிந்து என்னை மாத்திரம் பக்கத்துல இருக்கிறதான பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போக சொன்னாங்க. சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல் 45 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தது. அங்க வரைக்குமா என்னை கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய சுவாசம் நின்றது. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல கெஞ்சி கேட்டாங்க, என்னுடைய மகன் பிழைப்பானா? அந்த டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, "There is no hope that your son will live," என்று சொன்னபோது எல்லாரும் கலங்கி போனாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. உலக டாக்டர்களால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும் போது எல்லாரும் ஜெபிக்கிற வேளையில தேவன் மறித்து போன எனக்கு மறுபடியுமாய் மறுஜீவனை கொடுத்தார். இதுவரைக்குமாய் அவர் என்னை வழி நடத்தி வருகிறார். மனுஷனாலே முடியாத காரியத்தை செய்து முடிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நிச்சயமாய்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனை அதிசயங்களை செய்திருக்கிறார். எல்லையில்லாத தம்முடைய கிருபையினால் இந்த மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஓ, அவர் செய்த நன்மைகள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வேதத்தை நீங்க திறந்து கொள்ள, வேதத்தை திறந்து புலம்பல் 5 அதிகாரம், புலம்பல் எரேமியாவின் புலம்பல் 5 அதிகாரம் 21 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது நீங்கள் வேதத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன்.
1: கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
0: பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். இந்த கூட்டத்திற்காக ஒரு 2-3 நாளாகவே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கு காலையில் ஆண்டவர் அதிகாலையில் எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை என் உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி செய்தார். நிச்சயமாகவே இந்த கூட்டம் முடிந்து போகும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஏனென்றால் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். ஏதோ ஒரு கூட்டத்திற்கு நான் வந்தேன், ஒரு செய்தியை கேட்டேன் என்பது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு ஓடி வருகிற நீங்கள் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ளே கட்டளையிட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் நல்ல வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாகும். இக்காலத்தில் நீங்க பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்க சந்திக்கும் போது அந்த காலத்தில் இப்படி இல்லையே, 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் வீட்டில் இருந்த ஒரு செழிப்பு இப்போ இல்லையே, ஒரு 7 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த ஒரு பலன் எனக்கு இல்லையே, அப்போது இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையே என்றெல்லாம் நீங்க எந்தெந்த காரியத்தில் இல்லை இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை திரும்பவும் ஆண்டவர் இன்றைக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அந்த காலத்தில் இருந்தது போல இல்லை, அந்த காலத்தில் இருந்த சந்தோஷம், அந்த காலத்தில் இருந்த பலன், அந்த நாட்களில் இருந்த ஒரு ஜபாவி, அந்த நாட்களில் நான் ஆண்டவருடைய வேத வசனத்தை வாசித்தது போல, அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு நிம்மதி, அந்த காலத்தில் என் சரீரத்தில் இருந்த பலன் என்னெல்லாம் இல்லை இல்லை இல்லை என்று நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் மிகுந்த வேதனையோடு இந்த நாட்களை நீங்கள் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை என் இருதயத்தில் போட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை புதிதாய் மாற்றுகிறவர். ஆமென். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதனால அந்த பழைய காலத்தில் இருந்ததையே நீங்க நினைச்சு இந்த காலம் இப்படி இருக்க இப்படி இருக்க இனி எப்படி இருக்கும், இனி வரப்போற இப்பவுமே இப்படி இருந்துச்சுன்னா இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? உதாரணமா உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் தான் சம்பளம் வைங்க, இந்த 5000 ரூபாய் வச்சே இப்ப என்னால நடத்த முடியலையே, இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் விலைவாசிகள்லாம் உயரும் போது நான் எப்படி தான் இதை சமாளிக்க போறேன், அல்லது இப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு பலவீனம் என்று மருத்துவர் சொல்லிட்டார் வைங்க, இந்த பலவீனத்தை வச்சு நான் எவ்வளவு காலம் வாழ போறேன், இவ்வளவு மருந்து மாத்திரைகளை வாங்க வேண்டியிருக்கு, நான் என்ன இனி என்ன செய்ய போகிறேன்? இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைகள் படித்து அடுத்த கல்வி ஆண்டுக்கு வரப்போறாங்க, அப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போனா 50,000 ஃபீஸ் கட்டுங்க, 1 லட்சம் ரூபா கொடுங்க, அல்லது 2 லட்சம் ரூபா கொடுத்தாதான் அங்க சீட் கிடைக்குமா, நான் என்ன செய்ய போறேன், எங்க படிக்க வைக்க போறேன், அந்த காலம் போல இல்லையே என்றெல்லாம் உங்க உள்ளத்துக்குள்ள நிறைய வேதனைகளோடு கூட நீங்க வந்திருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் அவருடைய ஊழியக்காரனாக நான் நின்று ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பொதுவாக வேலை இல்லாதவர்கள் நம்ம நாட்டின் சட்டத்தின்படி ஒழுங்கின்படி அரசாங்கத்தில் போய் அந்த வேலை வாய்ப்பு துறையில் தங்கள் பெயரை பதிவு செய்வார்கள். அதை பதிவு செய்து காத்திருப்பார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது அவங்க திரும்ப போய் அங்கே என்ன செய்யணும், தங்கள் பெயரை ரினியூவல் பண்ணணும். அதை விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அந்த சீனியாரிட்டி போயிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளும் கூட அவ்வப்போது தங்களை தாங்களே புதுப்பிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தங்களை தாங்களே ஆண்டவருடைய கிருபையினால புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். உதாரணமாக ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம், நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 40 அதிகாரம், த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 40 verse 31.
1: கர்த்தருக்கு
0: காத்திருக்கிறவர்களோ
1: புது
0: பலன் அடைந்து
1: கழுகுகளை போல செட்டைகளை அடித்து
0: எழும்புவார்கள்.
1: அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள்
0: நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமனு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லல, தமிழ் அழகா போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து சொல்லுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இழந்த பலனை மறுபடியும் கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலத்தில் இருந்த பலன் எனக்கு இல்லை, அந்த காலத்தில் இருந்தது போல என்னால உற்சாகமா வேலைகளை செய்ய முடியல, அப்போது போன வருஷம் இந்த பலன் எனக்கு இன்றைக்கு இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்றேன். பொதுவாக நம்ம ஊரில் 40 வயசு ஆயிடுச்சுனாலே உனக்கு வயசாயிடுச்சு, நல்ல வேலை செய்யறன கூட வேலை செய்ய விடாம ஆக்கிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு வயசாகி போச்சு, அதனால தான் நேற்று சொன்னது இன்றைக்கி சொல்கிறீங்க, உங்களால் முடியாது, உட்காருங்க. நான் இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், காலைப்புக்கு 40 வயதில் இருந்த பலனை கர்த்தர் 80 வயதிலும் கட்டளையிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உங்கள் பலனை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலனை ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீணா மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் கொண்டு போய் கொடுக்கிற பணத்தை ஏதோ இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், நேபாளில் மக்கள் வீடு இல்லாமல், வாசல் இல்லாமல், பிரெட் வாங்க கூட வழி இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம பண உதவி செய்யணும்னு இங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நான் போன வாரம் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அமெரிக்காவில் ஊழியம் செய்யும்போது கூட அங்கேயும் சொன்னேன், சும்மா வீணா மருந்து மாத்திரையெல்லாம் போய் டாக்டர் செலவழிக்கிறத விட அதை கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம் பாஸ்டர்கிட்ட, வருமானமே இல்லை டாக்டர்ஸ், ஜோம் அனுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புது பலனை தருவார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. எப்போது ஆண்டவர் புது பலனை தருகிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நல்ல கவனிங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மணவாளனோடு பிரவேசித்தார்கள்? 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, 5 பேர். ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எத்தனை பேர் காத்திருந்தாங்க? 10 பேர் காத்திருந்தாங்க, 10 பேர் காத்திருந்தாங்க. ஆனா மணவாளனை கண்டு மணவாளனோடு கல்யாண வீட்டுக்கு போனது யாரு? 5 பேர். மற்ற 5 பேரும் கைவிடப்பட்டுட்டாங்க. காரணம் என்னன்னா, 5 பேருடைய தீவெட்டி அணைந்து போச்சு. தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டே இருந்து, மழை மழை மழைன்னு எரிஞ்ச தீவெட்டி. மணவாளன் வர லேட் ஆனவுடனே இருந்த எண்ணெயெல்லாம் ஊத்தி ஊத்தி பார்த்தாலும் எல்லா எண்ணெயும் காலியா போய் அது கருகி போச்சு தீ. அப்போ ஒன்று, மணவாளன் வரும்போது அவங்களால ஆயத்தமா நிக்க முடியல. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, 5 பேர் கைவிடப்பட்டு விட்டார்கள். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார், இழந்த பலனை கொடுக்க விரும்புகிறார். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென், ஹல்லேலூயா. எப்ப வேணா காத்திருக்கலாம்னு பைபிள் சொல்லல. காலையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது காலையில கர்த்தர் தம்முடைய புது கிருபையினால் உங்களை திருப்தி ஆக்குவார். ஆமென். யாராவது ஒரு மனுஷன் இங்க வெயிட் பண்ணுங்கன்னா, அவர் சொன்னார் மனுஷனுக்காக காத்திருப்போம். ஒரு அதிகாரி நாளைக்கு வாங்கன்னு சொன்னா 10 மணிக்கு வரனா 8 மணிக்கு காத்திருப்போம். இன்றைய நாமத்தினால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தையை கொடுப்பீர். இன்றைக்கு நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும், நான் காலையில் போய் என்னுடைய ஆஃபீஸை திறக்கணும், அதுக்கு முன்பாக உன்னுடைய பாதத்தில் நான் காத்திருக்கிறேன், எனக்கு நீர் ஒரு வார்த்தையை தாரும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறதுலயே மிக பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன் அப்படின்னா வந்துடுறேன்னு போறார். எப்போ வருவாரோ தெரியாது. சிலர் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனா நம்ம வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க நிக்க மாட்டாங்க. எங்க போயிட்டாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இப்பதான் போனேன் அப்படின்றவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். ஆமென். 103:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 103:5.
1: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
0: நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார்,
1: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது.
0: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து நல்ல கவனிங்க, என்ன பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து வேதம் சொல்லும் போது ஏசையா 40:30-31 நீங்கள் பார்த்தாலும், இப்போது வாசித்த 103:5 5 வாசித்தாலும் அங்கு எந்த பறவை சொல்லப்படுகிறது? கழுகைத்தான் சொல்லப்படுகிறது. நல்ல கவனமாய் கேளுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கத்தான் போகிறார். கை வைத்து ஆமீன் சொல்லுங்க. ஆனா கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தருக்கு காத்திருங்கன்னு நான் சொல்லும் போது ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற என்ற அந்த வார்த்தையில ஆவியானவர் கழுகை எழுதி வைத்திருக்கிறார். இந்த கழுகு உலகத்திலேயே மிக மிக மிக மிக மிக உயரமாய் பறக்கக்கூடிய ஒரு முக்கியமான பறவை. என்ன பறவை? கழுகுதான். ஆனா இந்த கழுகு ஒரு காலகட்டத்தில் தனக்கு வயதாகும் போது அது ஒரு மலைகளோ குன்றுகளிலோ போய் அமர்ந்து அந்த பழைய சிறகுகள் எல்லாவற்றையும் உதிர்த்து அது கொஞ்ச நாள் அப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கும், அமைதியா காத்திருக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா புதிய இறகுகள், புதிய சிறகுகள் அதுல முளைக்க ஆரம்பிக்கும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அது உதிர்ந்த இடத்துல எல்லாம் புது புது புது புது அழகான சிறகுகள் முளைக்க ஆரம்பிச்ச உடனே அது மறுபடியும் என்ன செய்ய ஆரம்பிக்கும், உயர் எழும்ப ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து ஏதாயில் ஒரு காரியத்துக்காக நீங்க விடாம ஜெபம் நேரம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உயர்த்தி ஆகிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் ஒரு மாதத்தில் உயர்த்தக்கூடும், சில நாட்களில் ரெண்டு மாதத்தில் உயர்த்தக்கூடும், சில நேரத்தில் மூன்று மாதம் கூட உங்களை நம்மை உயர்த்துவதற்கு காலதாமதமாகும். ஒன்று புரிஞ்சுக்கிடணும், எந்த அளவுக்கு காலதாமதமாகுகிறதோ, எந்த அளவுக்கு காலதாமதமாகிறதோ அந்த அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, வாய்களை திறந்து தேங்க்யூ ஜீசஸ் க்ளோரி, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணு. அப்படி ஆண்டவரே, இதுவரைக்கும் உங்க பலவீனத்தையே நீங்க பெருசா எண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்க பிளட் பிரஷரோ, உங்கள் சரீரத்தில் இருக்கிற சர்க்கரை வியாதியோ, அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற ஏதாயிலும் போராட்டங்களோ, ஒருவேளை உங்கள் கண்களில் மங்கி இருக்கலாம், பார்வை மங்கி இருக்கலாம், உங்கள் கையை காலெல்லாம் தூக்க முடியாமல் மடக்க முடியாமல் இருக்கலாம், படிக்கட்டு ஏற முடியும் ஏறும்போது மூச்சு வாங்கலாம், அல்லது உங்களால் வீட்டு வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய இருதயத்தில் அடிக்கடி ஒரு பல்பட்டேஷன், ஒரு படபடபடப்பாக இருக்கலாம், அல்லது உங்கள் உள்ளத்தில் ஒரு பயம் இருக்கலாம். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் அல்லவா. இயேசுவின் நாமத்தினால உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. நரம்பு எலும்பு மண்டலங்கள் தசை நார்கள் ஆண்டவரே, செவிகளில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரே, காது கேட்க முடியாத சூழ்நிலைகள், மங்கி போன கண் பார்வைகள் இயேசுவின் நாமத்தினால இப்போது புதுபலன் அடைவதாக, புதுபலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இடுப்பில் இருக்கிற தீராத வலிகள், ஆண்டவரே நீண்ட நேரம் உட்கார முடியாத பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வருவதாக. நரம்பு மண்டலங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே, முதுகு எலும்பில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது சுகமாகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் புதுபலனை கொடுக்கிறீர் ஆண்டவரே, புதுபலனால் நிரப்புகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இப்போது இறங்கி கொண்டிருப்பதற்காக க்ளோரி, புதுபலன். ஓ மகாலாபா, எல்லா இரத்த கட்டுகள், எல்லா இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சரீரங்களை விட்டு ஆண்டவரே, சரீரங்கள் வெளியே வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. ஒரு புது பலனை சரீரத்திலே கொடுக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி ஆண்டவரே.

0: ஹலேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹலேலூயா. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கைகள் கால்களிலே ஒரு புதிய பலனை கர்த்தர் தந்து விட்டார். வேதத்தை திருப்புங்கள், ரோமர் 12 அதிகாரம், ரோமர் கெழுதன் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தை சகோதரன் வாசிப்பாங்க, நீங்க அதை கவனமாய் கேட்க வேண்டும்.
1: ரோமர், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள்.
0: உங்கள் மனம் புதிதாகிறதினாலே, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நம்முடைய சரீரத்தில் ஒரு புது பலனை ஆண்டவர் தருகிறார். இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். உங்கள் மனது புதிதாகுகிறதுனாலே மனது புதிதாக வேண்டும். என்னுடைய மனது என்றால் மைண்ட். என்னுடைய மனதில், என்னுடைய மனது அதாவது மன சிந்தை என்று தமிழில் சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் நல்ல உற்சாகமா ஊழியத்துக்கு போவாங்க வருவாங்க, தொழிலுக்கு போவாங்க வருவாங்க, கூட்டங்களுக்கு வருவாங்க போவாங்க, ஆனால் அவங்க சிந்தையில் ஒரு விடுதலையே இருக்காது. நல்ல உட்கார்ந்து சிலர் பிரசங்கம் கேட்பாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சொல்ல போனா ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுடைய சிந்தையில எப்போதும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவருடைய சிந்தையில ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, நடக்குமா வருமா வராதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஏனென்றால் கடந்த கால தோல்விகள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால துக்கங்கள், கடந்த கால உபத்திரவங்கள், கடந்த காலத்தில் அவள் கடந்து வந்த நெருக்கமான பாதைகள் அவருடைய சிந்தையிலே போராடிக்கிட்டே இருக்கும். சிந்தை ஒரு போர்க்களம் என்று கூட சொல்லலாம். சிந்தையில் எப்போ பார்த்தாலும் அவிசுவாச எண்ணங்கள், பயங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் அடிக்கடி சிலருடைய வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கிறது. அதனால் அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்திரிக்க முடியல. பிரசங்கம் கேட்க வரைக்கும் நல்லா தான் இருக்கு, பிரசங்கம் கேட்டுட்டு போன உடனே பழையபடி என் சிந்தையில் ஒரே போராட்டமா இருக்கு. இங்க இருக்கும்போது ஒரு எண்ணத்தோடு நான் போகிறேன், ஆனால் வீட்டுக்கு போன பிறகு என்னுடைய சிந்தனையில வேறு எண்ணங்கள் வருகிறது. என் சிந்தனையில ஒரு பெரிய போராட்டமாய் இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். ஆமென். நம்முடைய மனதை என் ஆண்டவர் புதிதாக்க விரும்புகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனார் காலத்தில் ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம், அதே கஷ்டம் தான் இப்ப இருக்கும், அதே போராட்டம் தான் இருக்கும், அது மாற்றம் இருக்காது, அதே பிரச்சனை தான் இருக்கும். போன வருஷம் இருந்தது போலதான் இந்த வருஷம் இருப்பேன், போன மாதம் ஏப்ரல் மாதம் இருந்தது போலதான் இந்த மாதம் இருக்க போகிறேன் என்று நீங்களாகவே உங்க மனதில இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்து இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது சற்று ஒரு கடினமான ஒரு காரியம். இந்த சரீரத்தில் ஆண்டவர் எப்படி ஆரோக்கியத்தை கொடுக்க விரும்புகிறாரோ அதே போல உங்கள் மனதில தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். இன்று முதல் உங்கள் மனது ஒரு கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற வேண்டும். பிலிப்பியர் கழுதின் நிருபத்தை திருப்புங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் கழுதின நிருபம் 2 அதிகாரம் 5 வசனம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த
1: சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
0: உங்களிலும் இருக்க கடவது. நல்ல கவனிங்க, சிந்தை ரொம்ப முக்கியம், மைண்ட். இந்த மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். நான் எங்க வந்திருக்கேன், கூட்டத்துக்கு வந்திருக்கேன், ஆண்ட இப்போது நான் கேட்கிற வார்த்தை இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. இது தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. உங்க சிந்தையிலே இந்த வார்த்தைகள் கடந்து போகும்போது அந்த சிந்தையை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்றால் என்ன? பிலிப்பியர் 2:3 வாசித்து பாருங்கள்.
1: ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது
0: செய்யாமல்
1: மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள்.
0: தங்களில் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நல்ல வார்த்தை. வேதம் சொல்லுகிறது தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை நம்முடைய பிரேயர் சென்டர் நடக்கிற கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு சகோதரியனை சந்தித்த போது அவங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு சொன்னாங்க, நான் வந்து இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், என் கணவரும் வேலைக்கு போகிறாரு, நானும் வேலைக்கு போகிறேன், ஆனால் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படி. நாங்கள் என்னன்னு கேட்டேன், அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன், ஆனால் அதெல்லாம் வெளியே சொல்கிறதே இல்லை. நான் ஒரு நிமிஷம் கூட ஆகலை, திரும்ப அதே வார்த்தை, உண்மையே சொல்கிறேன் பிரதர், வெளியே பார்த்தா தெரியாது, அவரை விட நான் தான் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படி 2வது முறை சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு திரும்ப சொல்கிறாங்க, அவரை விட சம்பாத்தியம் யாருக்குன்னா எனக்கு தான், ஆனால் நான் அதை பெருமையாக நினைக்கிறதே இல்லை, பெருமையாக சொல்கிறதே இல்லை அப்படின்னாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, என்ன தெரியுமா? இந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே நீ 3 முறை என்கிட்ட சொல்லிட்ட, 24 மணி நேரம் உன் கூட இருக்கானு, அப்போ அவன் நிலைமை என்ன ஆகும்? புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அந்த சர்ச்சுக்கு போகிறேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கறதே இல்லை. இந்த வசனம் சொல்லுகிறது தங்களில் உள்ளவர்களாக எண்ணணும். நான் இன்னொருத்தரை பார்க்கும்போது என்னை விட அவர்களை நான் மேன்மையா எண்ணணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்துவின் சிந்தை என்று வேதம் சொல்லுகிறது. 4வது வசனத்தை வாசிங்க பிரதர். அவனவன் தனக்கானவைகளை அல்ல
1: பிறருக்கானவைகளையும் நோக்குவான்,
0: பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும். நீங்க இப்போ நான் எனக்காக அல்ல பிறருக்காக தான் வாழ்கிறேன்னு அப்படி எப்படி சொல்லலைன்னா, உங்கள் ஜபத்தை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் டெய்லி ஜபம் பண்ணுறதில்ல, நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைய ஜபிக்க சொன்னால், எங்கள் அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்கள் அப்பாவை ஆசீர்வதிங்க, ஸ்கூலுக்கு போகிற என் கூட வாங்க, ஆமேன், அதான் அந்த பிள்ளை ஜபம் பண்ணும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அப்படி தான் நான் சொல்லி கொடுக்குறோம், அதனால தான் அதை அப்படி சொல்லி ஜபம் பண்ணுது. ஆனால் நம்ம அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் ஆண்டவரே வேலைக்கு போகிறேன் ஆசீர்வதிங்க, சம்பளத்தை தாங்க, அதை தாங்க, இதை தாங்க அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கையை வச்சு ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார். நம் தேசத்துக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். பலதரப்பட்ட துர் உபதேசங்கள், பலதரப்பட்ட பிரசங்கங்களை நீங்கள் டிவியில் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நம்புகிறேன். நேற்று கூட ஒரு ஊழியர் என்னிடத்தில் பேசினார். அவர் சொன்னார், இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள்லாம் வித்தியாசமான செய்திகள்லாம் வருது. அதில் ஒரு பிரசங்கம் என்னவா, நேற்று அவர் சொன்னார், உனக்கு மரணமே இல்லை. உனக்கு சந்தோஷமா இருக்கா கேட்க? சந்தோஷமா இருக்கா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு. பைபிளில் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம என்னைக்கு இந்த பூமிக்கு வந்தோமோ நமக்கு ஒரு மரணத்தின் நாளை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். இந்த பூமியில் ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவனுக்கும் தீர்க்க ஆயுசு நாட்களை தரும்படி நம்ம ஜெபித்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆனா இன்னைக்கு நிறைய உபதேசங்கள், இப்படிப்பட்ட கள்ள போதனைகள் இன்றைக்கு நிறைய இடங்களில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் டிவியில் பார்க்கும் போது அது உங்களுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்ற, உங்க சிந்தையில ஒரு மனம், உங்க சிந்தை கொஞ்சம் மாறணும், உங்க மைண்ட் மாறணும். இந்த கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நீங்க சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல தேவன் உங்க சிந்தையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன என்ன, நம்ம மற்றவர்களை மேன்மையா எண்ணணும். கிறிஸ்துவின் சிந்தை என்பது என்ன, பிறருக்கானவைகளை நோக்கணும். கீழே உள்ள 8 வசனம், பிலிப்பியர் 2:8-9 வசனங்களை நீங்கள் வீட்டிலே பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அப்போ ஆண்டவர் ஒருவனை உயர்த்துவதற்கு கர்த்தர் பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னா தரையில தான் உட்காரணும் அப்படின்னு சில நினைக்கிறான். சில பாத்தீங்கன்னா சேர்ல உட்காருங்க அப்படின்னா, இல்ல கீழே உட்காருறேன், இல்ல இல்ல சேர் அதுக்கு தான் போட்டிருக்கு, இல்ல இல்ல கீழே உட்காருறேன். இப்ப நீ கீழே உட்கார்ந்ததை பத்தி நீங்க சொல்லல, நீங்க அங்க உட்கார்ந்தா தான் மத்தவங்க சேர்ல உட்கார முடியும், அது வேற. ஆனா நீங்க சிலர் பார்த்தா உட்கார, இல்ல கீழே கீழே உட்காருவாங்க. நல்லா கவனிங்க, சிலர் பாத்தீங்கன்னா அழுக்கு சேலையை கட்டிட்டு வருவாங்க, அழுக்கு ஷர்ட்டை போட்டுட்டு வருவாங்க, அந்த ஷர்ட்டை அயன் பண்ணவே மாட்டாங்க. கேட்டா அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஒரு தாழ்மைய போல, ஒரு பழைய பேகை மாட்டிட்டு வருவாங்க, தலையெல்லாம் சீவ மாட்டாங்க, முகத்தையும் கழுவ மாட்டாங்க. பார்த்தா அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படி இருக்கிறது தான் சிலர் தாழ்மையா இருக்கணும். ஒரு நல்ல உடுத்திட்டு வந்தா ஐயோ நம்மளை ஒரு பெருமைக்காரங்களை போய் நினைப்பாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற உடைய நல்ல துவைச்சி ஆயன் பண்ணி நீட்டா உடுத்திட்டு வரணும். ஒருத்தராது ஆமைன்னு சொன்னீங்களா, புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி போறீங்க, செயின் இல்லைன்னா கூட கடன் வாங்கி அதுக்கு போட்டுட்டு போறியா இல்லையா, போட்டுட்டு போறீங்களா இல்லையா? இந்த கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, ஒரு ஆபீஸ்க்கு வரும்போது, ஒரு ஊழியத்துக்கு போகும்போது நம்மளை நம்முடைய உடை ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் என்னைக்கோ போட்ட அந்த செருப்பு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் பாருங்க, அதை மனுஷன் பார்க்க முடியாது. அப்படின்னு நல்லா நீட்டாக உடுத்தணும். பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு பார்க்கறது வித்தியாசமா தெரியணும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சொல்றேன். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு தலையை சேவ் மாட்டான், சேவ் பண்ண மாட்டாங்க, ஒரு உடுத்த மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. நான் நினைச்சேன்னா அது அதுவா தாழ்மை, அதுவா தாழ்மை, அது தாழ்மை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்போது அவர் நம்மை உயர்த்துவார். கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கை வச்சு ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம கர்த்தர் கொடுத்ததெல்லாம் அது ஆண்டவர் கொடுத்தது. படிச்சீங்களா, அது கர்த்தர் கொடுத்தது. பணம் கொடுத்தாரா, அது யார் கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். கர்த்தரே உயர்த்த உயர்த்த உயர்த்த நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா வந்துடும். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பிலிப்பியர் திருப்புங்க பைபிளை, தயவு செய்து. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சிந்தையை மாற்ற விரும்புகிறார். ரினியூ யுவர் மைண்ட். ஆமென். எல்லாம் வேதத்தை திருப்புங்க. பிலிப்பியர் 4:6-7 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: நீங்கள்
0: ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
1: குறித்து,
0: எல்லாவற்றையும் குறித்து
1: உங்கள்
0: விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போது எல்லா புத்திக்கும் தேவ சமாதானம்
1: உங்கள் இருதயங்களையும்
0: இருதயங்களையும்
1: உங்கள் சிந்தைகளையும்
0: உங்கள் சிந்தைகளையும்
1: கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்.
0: நல்ல கவனிங்க, இன்னைக்கு நான் இப்ப சிந்தை பற்றி பேசுறேன். முடிஞ்ச கை எங்க வச்சு காட்டுங்க, சிந்தை பற்றி பேசுறேன். நான் என்னதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாலும் இந்த சிந்தை மாறலன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வராது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமே. என்னதான் பிரசங்கத்தை கேட்டேன் பிரதர், மாறுற மாதிரி நான் தெரியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மாற்றங்கள் வராது. இந்த கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த பிலிப்பியர் 4:6-7 அந்த வசனத்தின் பின்பாகத்தை பாருங்கள். தேவ சமாதானம், சத்தமா சொல்லுங்க, இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். இந்த சிந்தனை, இந்த சிந்தனையில ஒரு சமாதானம் இருக்கணும், இந்த மைண்ட்ல ஒரு சமாதானம் இருக்கணும். ஆமே. சில படுத்திருப்பீங்க, தூங்கி எந்திரிச்சு சொல்வீங்க, தூங்கின மாதிரியே இல்ல. நான் சொல்லி வச்சா சொல்றீங்க, இப்ப நீங்க நான் தூங்கின மாதிரியே நீங்க இல்லைன்றீங்க. இது ஏன்னா இந்த சிந்தனையில எப்ப பார்த்தா பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்தா, இந்த கடங்காரன் வருவானே, அவனுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன போகணுமே, அதுக்கு என்ன செய்ய, இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணுமே, இதுக்கு என்ன செய்ய, நாளைக்கு அந்த காரியத்துக்கு வருமா, இதுக்கு என்ன பண்ண, இப்படியே இந்த சிந்தனையிலே யோசித்து நிறைய பேருடைய சிந்தையை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த சிந்தனையில நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினாலான ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க, இன்னொரு முறை யாருக்கு தெரியப்படுத்துங்க, யாருக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு அம்மா பார்த்து கேட்ட, எப்படி இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கிறேன். உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணீங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள், அவங்க ரட்சிக்கப்பட்ட ஆள் வாயில் வர்றது, உங்களை மாதிரி 4 ஒத்தாசை பண்ணான்னா நான் எப்படி இருப்பேனா, நல்லா இருப்பேன். அப்போ அவங்க சிந்தனையில் என்ன என்ன இருக்கு, என்ன என்ன இருக்கு, யார் உதவி பண்ணுவாங்க, எங்கே போனால் உதவி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், என்னைக்கு நீ இந்த பைபிளை உங்க கையில தூக்குனீங்களோ ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாறி இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம உங்க ஜபங்களை, உங்கள் ஸ்தோத்திரங்களான எல்லா ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்க தெரியப்படுத்தணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம், மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. மனுஷனுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல, மனுஷங்கிட்ட போய் உங்க பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தேவனுக்கு சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானம் இருதயத்தையும் அப்புறம் சிந்தையும், கை வச்சு சொல்லுங்க, சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணமுடி கையை உயர்த்தி, கண்ணமுடி கையை உயர்த்தி, இயேசுவின் நாமத்தினாலே சத்தமா சொல்லுங்க, என் சிந்தையிலே விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சிந்தையிலே சமாதானம், என் சிந்தையிலே சந்தோஷம், என் சிந்தையிலே விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, உண்டாவதாக. கொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால என் சிந்தனையை குழப்ப உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்த

0: ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சரீரத்தை புதிதாக்கினார், இரண்டாவது சிந்தையை புதிதாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவதாக சீக்கிரம் முடிக்க போறேன், 2 கொரிந்தியர் பைபிள் திறந்து வச்சிருந்தீங்கன்னா திருப்பி பாருங்க, முடிஞ்ச பெண் இருந்தா நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. 2 கொரிந்தியர் 4:16. 2 Corinthians 4:16. ஆனபடியினாலே
1: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை,
0: நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை,
1: எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும்
0: அழிந்தும்
1: உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது,
0: நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்ல கவனிங்க. இப்போது புறம்பே பார்க்கிற மனுஷன், இப்போ என்ன, நீங்க எனக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு பெயர் என்னவா, உள்ளான மனுஷன். வெளியே நீங்க பாக்குறீங்க, இது வெளியே பார்க்கிற மனுஷன். அப்ப உங்க ஒவ்வொருவருக்குள்ள ஒரு உள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுக்கு பெயர் என்ன, இன்னர் மேன், உள்ளான மனுஷன். கத்துடைய பிள்ளைகளே, இப்ப வெளியே பார்க்கிற மனுஷனுக்கு 40 வயசுன்னு வைங்க, உள்ளான ஒரு மனிதன் இருக்கிறான். இப்போது கர்த்தருடைய நாமத்தில் ஒரு காரியத்தை சொல்ற கேளுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, புறம்பான மனுஷன் அழிந்தாலும்
2: Recording in progress. Yesuvai thudiyungal endrum

0: Amen, amen, amen. Praise the Lord, Sister Dolly. Sister Dolly, praise the Lord.
1: Praise the Lord, yeah, praise the Lord. Amen. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி இயேசப்பா, நன்றி இந்த மாலை நேரம் நித்திய வெளிச்சத்தில் நீங்கள் எங்களுக்கு புதிதான வெளிப்படுத்தலையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய அறிவையும் தெரியப்படுத்தி எங்களை உங்களுக்குள்ள மகள பண்ணுற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் உயிரில் தகப்பன் இன்றும் எங்களுக்குள்ள கிருகை செய்து உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. யாவரும் உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களுக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு தந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமமே மகிமைப்பட வேணும். கர்த்தருக்கு வசனம் எனக்கு இன்றைக்கு தந்த வசனம், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேனப்பா. ஆவியோடு உண்மையோடு உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களோட திரு சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் வரவழைக்கிறேன். இன்றைக்கு 7 மணியிலிருந்து 9:30 வரையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் யாவரையும் அவருடைய சித்தத்தின்படி வரவழைப்பாராக. எழுதி வச்ச பேப்பர் அங்கே போய்விட்டது, இருந்தாலும் கர்த்தர் எங்களை சிஸ்டர் கிரேஸ் ஜெயரஞ்சன் மூலமாக அவர்கள் வந்து ஆராதனை செய்து 7 மணியிலிருந்து 7:30 வரையும் நாங்கள் துதி ஆராதனையில் எடுத்து வருவோம். அப்பொழுது மகேந்திரன் ஐயா அவர்கள் இல்லை யாவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஜபித்து துதி பாடல்களை எடுத்து வருவார்கள். அப்புறம் சிஸ்டர் ஊழியர்களுக்கான ஜபிப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் அழைக்கப்பட்ட பாஸ்டர் வேறையும் கர்த்தர் அழைத்த சிஸ்டர்ஸையும் கர்த்தர் கொண்டு அவருடைய வார்த்தையை கொடுத்து அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். 7:30 முதல் 8 மணி வரையும் சிஸ்டர் ஷியானி ஜெயந்த கர்த்தருடைய வேதத்தை எடுத்து தேவனுடைய செய்தியை எடுத்து வருவார்கள், கர்த்தருடைய செய்தியை எடுத்து வருவார்கள். அப்பொழுது மற்றும்படியாக மற்ற பாஸ்டர்ஸ் மேரும் பாஸ்டர் அன்டன் ராசனம் அவர்கள் யாவரும் கர்த்தர் சித்தத்தின்படி அவருடைய செய்தியை எங்களுக்கு எடுத்து வரப்போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் கர்த்தர் இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவரையும் அன்போடு வரவழைக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயரந்தன் அவர்களை வரவழைப்புமாக. அவர் வந்து துதித்து கர்த்தரை சோஸ்திரித்து தேவன் தியானத்தை எடுத்து வருவார்கள். அவர்களை நாங்கள் யாவரும் அன்போடு வரவழைப்போம். கிரேஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ். மகிமைப்படுத்தும்படியாக வரவழைக்கிறோம். வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.
2: நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு அமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நித்தமும் அவர் சொன்னது போல இடைவிடாமல் துதி ஏறெடுக்கத்தக்கதாக தகப்பனே, கர்த்தரை நாங்கள் காலத்திலும் சோஸ்தரிப்போம். அவர் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில துதி ஏறெடுக்கும் போது ஆண்டவரே கிருபை பெருகும், கிருபை சோஸ்திரத்தனால கிருபை பெருகும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே ஆண்டவரே வெளிச்சமாய் எங்கள் தேவாதி தேவன் ஆண்டவராய் இயேசு வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்றதை ஆண்டவரே ஜனங்கள் கண்டுகொள்ளும்படியாக இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு ஊடாக ஆண்டவரே நித்திய வெளிச்சம், நித்திய வெளிச்சம் என்ற அந்த பேரோடு எல்லாருக்கும் வெளிச்சம் ஆண்டவரே உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வர அப்படியாக இந்த அந்த ஊழியங்களுக்கு ஊடாக ராஜாக்கள் எல்லாரும் நடந்து வரத்தக்கதாக தேவன் இந்த ஊழியத்தை ஆண்டவரை இன்னும் பெருக பண்றதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். எங்கள் பலத்தினாலும் ஒன்றுமில்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் ஆகும், எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று அப்படியாக இந்த தேவனை உயர்த்துகிறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், உயர்ந்த அடைக்கலம், பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே, நீதிமானதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி உம்மா உயர்த்துகிறோம், உம்மா உயர்த்துறோம். ஹலெலூயா. தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரேம். தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலேம், முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரே, உந்தன் முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரேம். மாறாத கிருபையே எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தை

கொடுத்து தூக்கினகும் கீருபயம் தரம் தாழ்த்த நினைப்போர் முன் சிறந்தானை உயர்த்தி திறம் தந்து நடத்துமும் கீருபயே.

கொடும்பையே ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கீரூபையே நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கீரூபையே நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து நடத்திடும் கீரூபையே மாறாத கீரூபயம் எம்மை மறவாத கீரூபயம் ஆழத்தில் கை கொடுத்து

தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, உம் காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே. புளியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த எங்கள் தேவாதி தேவனே நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே.

எனக்கொரு புகலிடம் உண்டு, அவள்தான் சுராஜம். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு

என் கண்ணீரையும் அவள் காண்கிறான். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். எனக்கொரு நேசர் உண்டு, அவள் தான் ஏசுராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவள் தான் ஏசுராஜம். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார்.

என்னை அணைத்துக் கொள்கிறார் அவர் இடது கையையும், என் தலையின் கீழ் இருக்கும் அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏத்த நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் தான் இயேசுராஜா. எனக்கு ஒரு புகழ்

0: நன்றி ஆண்டவரே, தகப்பனே, நேசரன் நேசர் வெள்ளை போல செண்டாய் ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்துற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதி கனமாகமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்துக்கூடாக இந்த விசுவாசம் என்ற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற தலைப்பின் கீழே இந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப விசுவாசத்தினாலே தான் அவர் உண்டென்றும் அவரை நம்புகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர். அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படியாக விசுவாசத்தை பற்றி ஒரு சில வசனத்தை நான் அந்த தியானம் பண்ண பிரகாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு மனிதன் தேவனை நன்றாக அறிந்து அவர் இருக்கிற பிரகாரமாக ஒரு அற்புதமான தந்தை, அவர்தான் தேவன், அவர் தகப்பனாய்ந்து புரிந்து கொண்டால் அவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிப்பதில் அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. அதை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அறிகிற அறிவிலே அறிந்து கொள்ளும் போது தகப்பன் கிறிஸ்துவின் சரீரத்தில் விசுவாசத்தை பற்றியும் விசுவாசம் வருவதற்காக தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்வதை பற்றியும் போதிப்பது மிகவும் நல்லம். ஏனென்றால் அந்த வார்த்தையை நாங்கள் சொல்ல சொல்ல கேள்வியினாலே விசுவாசம் பெறுகிறது. அந்த கேள்வியன் சொல்லக்குள்ள நாங்கள் வார்த்தையை எங்களுக்குள்ள நாங்கள் தியானம் பண்ணணும் என்றால் காதுகளாலையும் கேட்க வேணும், வாயினாலையும் அறிக்க பண்ணணும். காதுகளுக்களால கேட்க கேட்க அந்த விசுவாசம் உறுதிப்படுகிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வச்சு வேறு எதையும் நாங்கள் திரும்ப திரும்ப திரும்ப கேட்டால் அது பிரயோஜனமற்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவையில்லை. ஆனா தேவன் எங்களுக்காக நன்மை எழுதி வச்சு இந்த லோகோ லோகோ என்று சொல்லப்படுது அந்த கிரீக் வேர்டில், அது வந்து அவர் வந்து வெளிப்படுத்தின அந்த அவர் வெளிப்பாட்டை தந்து எங்களுக்கு பைபிளாக கூடாக தந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படி எடுத்து விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசம் தான் எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. அப்ப ஒரு நாங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்றால் நாங்கள் அவரை நன்றாக அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவருடன் எங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அவரை பூரணமாக நம்ப முடியும். அப்ப தேவனை நாங்கள் பூரணமாக, ஏனென்ற அவர் சில நேரத்துல சில ஒரு நோய்கள் வருத்தங்கள் அல்லது துன்பங்களுக்கு ஊடாக நாங்கள் போகும்போது என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் அதை எங்களுக்கு அனுமதித்திருக்கிறார், நாங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக அதை அனுமதித்திருக்கிறார்னு நாங்கள் அதை நாங்கள் அப்படியாக மாத்தி விடுகிறோம். அப்படி இல்லை, தேவன் எங்களுக்கு அப்படி செய்யறது தேவனும் இல்லை, அவர்கிட்ட தீமை இல்லை. தீமையை பாராத சுத்த கண்ணன் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. தீமையை பாராப தீங்க ஒரு நாளும் தேவனிடமிருந்து வர்றது இல்லை. நாங்கள் சில நேரம் எங்களோட விசுவாசத்தை நாங்கள் மட்டுப்படுத்துற மாதிரி அவருடைய வல்லமே நாங்கள் சில நேரத்துல மட்டுப்படுத்துறோம். அவர் எப்படிப்பட்டவர், தேவன் இன்னார் என்று சொல்லி அறியத்தக்க ஞானம் எங்களுக்குள்ள குறைவா இருக்கிறபடினால நாங்கள் அப்படியாக சொல்லுகிறோம். அந்த சிறு தூக்கி செல்லும் போது ஒரு சிறு பெண்ணை நாங்கள் தூக்கி செல்லும் போது எங்கள் தந்தை எங்களை கீழே போட்டு விட மாட்டார் என்று நாங்கள் எப்பொழுதும் வந்து வாயினால நாங்கள் அறிக்கை செய்ய தேவையில்லை. ஏனென்றா ஒரு தந்தை ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு போயக்குள்ள அவர் போட மாட்டார் கீழே. ஏனென்றா அவ்வளவு பக்குவமா தந்தை எங்க உலகத்தார சொல்றோம், உலக தந்தையை. அப்படி இருக்கேக தேவாதி தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள எப்படியான அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள உறுதியா நிற்கும் போது நாங்கள் அப்படியாக அந்த அவரோடு அந்த அன்பு அன்பான அந்த குழந்தைகளை போல அப்படியே விசுவாசிக்கணும். தேவன் எங்களுக்கு இப்ப இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார், தேவன் அதையே எங்களுக்குள்ளாக செய்ய போறார். அந்த அக்கறையோடு கவனித்து கொள்ள அந்த அறிந்து கொள்ளக்கூடும். அந்த அக்கறையோடு தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் அவர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளும் எல்லா ஜாவற்றையும் அவர் செய்து முடித்து எங்களை இந்த பூமியில அனுபவிக்கும்படியாக இந்த தேவனுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள தந்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை பற்றி என்ன சொல்லுகிறாரோ வேறு எதுவுமே செய்ய தெரியல. அது அப்படியே நாங்கள் விசுவாசிச்சா போதும். ஆண்டவர் எங்களை பற்றி நன்மை செய்யற ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும் வேண்டாம். அந்த நன்மையும் கிருபையும் தான் தொடரும். அதுக்கு மாறான ஒரு ஒரு சொன்ன வார்த்தையே இல்லை. தேவன் சொன்ன வார்த்தைக்கு புறம்பான வார்த்தையே இல்லை. அப்ப பெலங்கொண்டு திட மனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட வருகிறார். அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அப்படியே நாங்கள் போகும்போது எங்கட விசுவாசம் தான், ஏனென்றா அவருக்கு அவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிற அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுறோம் என்றதான் முதல் முக்கியம். அதான் அந்த விசுவாசத்தை நாங்கள் எப்பவும் உறுதியா பற்றி கொள்ளணுமே, ஏனென்றா தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுறது. அப்ப அதே போலதான் அதே போலவே கிறிஸ்தவர்கள் தேவனை குறித்து நன்கு அறிந்து கொண்டால் அவர் தங்களது தேவைகளை நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்க முடியும். நான் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் எல்லாமே ரட்சிப்பு உட்பட அவர் மேல் நாம் வைக்கும் விசுவாசத்தினால் கிடைக்கிறபடியால் நாம் அவரை மிகவும் நெருக்கமாக அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் எல்லாமே அவரை அறிந்து கொள்வதனால் தான் பெற்றுக்கொள்கிறோம். தேவனை அறிகிற அறிவே அறிவு என்று சொல்லுகிறது. தேவனை கர்த்தரை அறிகிற அறிவினால நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. அப்ப தேவனோடு பாத்திரராய் நடந்து கொள்ளும் போது அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சரியான விதத்தில் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இதை தந்திருந்தால் அப்படியே சிறு குழந்தையை போல, அதாவது சிறு பிள்ளைகளை போலன்னு சொல்லி ஆண்டவர் மாறாவிடில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஆண்டவர் ஒரு வசனத்துல சொல்றார். என்னடா சிறு பிள்ளைகளை போல நாங்கள் அப்படியே அதை எடுத்து நாங்கள் அப்படியே நாங்கள் அதை விசுவாசிக்க வேணும். அதான் தேவனை நன்கு அறிந்து தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிப்பது கடினமான காரியம் இல்லை. நன்கு அறிந்தால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் போது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதும் கடினமாயிராது. ஆனால் ஒரு மனிதன் தேவனை நன்றாக அறிந்து கொள்ளாதவனாக இருந்தால் அந்த சாத்தான் அது எப்பவும் வந்து தேவனை சிறுமப்படுத்தி அவரை பற்றி எல்லா விதமான பொய்களையும் அந்த மனிதனிடத்து சொல்லுவான். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு தேவனை குறித்த அறிவு எதுவும் தெரியாதபடியினால் வஞ்சிக்கிறது. இந்த கருத்தை குறித்து நாங்கள் மேலும் சொல்வதற்கு முன்னால் உங்களிடம் ஒன்று இந்த இப்பொழுதும் வந்து நாங்கள் விசுவாசத்தை உறுதியா பற்றி கொள்ள தேவனுடைய வார்த்தை எளிமையானது. எங்களுக்கு தெரிந்த ஒரு எல்லா வார்த்தைகளிலும் விட தேவனுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல நாங்கள் எப்பொழுதும் எடுத்து அதை உரைக்கும் போது நாங்கள் காதால கேட்கிறோம், இருதயத்துல தியானிக்கிறோம், வாயால பேசுறோம். அப்ப அந்த வார்த்தை எங்களுக்குள்ள உறுதிப்படுகிறது. அப்ப அந்த கால உணவு போலதான் அந்த அப்பம் என்று சொல்லப்படுகிறது. கால உணவு போலயே நாங்கள் எப்பொழுதும் அந்த காலை மாலை மத்தியானம் எந்த நேரமும் நாங்கள் அந்த வார்த்தையை அதுல தரிச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னா எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்க தெரிந்து கொண்ட மரியாள் மாதிரி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை எங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு அதுக்காக நாங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அதுலயே தரிச்சிருக்கிறேன் இல்லை. இருதயம் எங்களுக்கு அங்கே இருக்கிற இருதயத்துல எப்பொழுதும் ஒரு வார்த்தையை வச்சு நாங்கள் எப்பொழுதும் அதை தியானிக்க தியானிக்க தியானிக்க அது எங்களுக்குள்ள வேர் கொண்டு அது அநேகருக்கு ஆசீர்வாதமா அது பாய்ந்து செல்லும். அப்படியாக இன்றைக்கு இந்த விசுவாச மண்டபத்தை பற்றி இந்த கருத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். அப்படியாக நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நன்றி நன்றி இயேசு நாமத்தின.
1: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தைகள் பகிர்ந்து கொடுத்தீர்கள். ஆமேன். தேவ தியானத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து அவர்தான் நீங்கள் கூறியபடி நாங்கள் அந்த வார்த்தையில் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு இன்னும் அதிகமான பேலனையும் சத்துவத்தையும் அவரோட கிருபையும் அவரோட வெளிப்படுத்தலையும் கொடுத்து வழி நடத்துவாராக. நன்றி சிஸ்டர். அருமையாக துதி பாடல்களையும் எடுத்து வந்தீர்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர். நன்றி செலுத்துறேன். அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டு ஜெபித்து சிறிய பாடல்களையும்
2: பாடுவார்கள்.
1: வாருங்கள், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி.
2: இன்றைய நாளே சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தையின் வெளிச்சத்திலும் வார்த்தையை கொடுத்த ஊழியர்கள், அது மட்டுமல்ல சனி ஞாயிற்றுக்கிழமையிலே நடக்கின்ற உபவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கொடுக்க தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் பாரம்பரிய ஜெபிக்க வேணும். காரணம், இந்த ஊழியர்கள் தங்களை நேர காலம் பார்த்து ஓடோடி வந்து இந்த செய்தியை கொடுக்குற அவர்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஜெபிப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நேரத்திலே இந்த சங்கம வானொலியிலே நித்திய வளர்ச்சி நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி, 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகள், ரேடியோல கேட்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் ஒரு விஷயம் இணைந்தள்ள வேண்டும் ஆக்கி வைக்கிறேன். அது உலகத்தின் சத்தத்தை கேட்காதபடி சுவாமி, உமது சத்தத்தை கேட்க ஓடோடி வந்திருக்கிறாள் ராஜா, வார்த்தையை கேட்க வந்திருக்கிறாள் சுவாமி, துதி யாரான சத்தத்தை கேட்க வந்திருக்காள் சுவாமி, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிராமத்திலே சுவாமி இந்த செய்தியை இந்த பாடலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நீர் ஆசீர்வதிக்கும். உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து வேறுபிடித்த பிள்ளைகள், உமக்காக உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், உம சத்தத்தை இதத்தினால் மாத்தியாரம் கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தாவே நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. கேட்கிற பிள்ளைகளை கேட்கிறதோடு நின்று விடாமல் சாமி, அவர்களும் வந்து தங்களுடைய தாளந்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியில கொடுத்து உங்க நாமத்தை மயப்படுத்த நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ராஜா. நீ அப்படி செய்த கிருபைக்கா கேட்டுக்கின்ற பிள்ளைகள் குடும்பங்கள் உற்றார் உறவுகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. கேட்கிற பிள்ளைகள் மற்றவர்களுக்கும் இந்த வானிலையை கேட்டு பாருங்கள், ஆசீர்வாதம் ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லி அவர்களை மற்றவர்களுக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கேட்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா.

ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணை இல்ல நாமும் இன்ப நாமம்.

இன்ப நாமம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அந்த ஒன்றான மித்தேவனை கண்டுகொள்ள கிருபை செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இளைஞர்கள் யூதர்கள் என்பது பாதப்படியிலே வந்து ஜெபிக்கிறேன். இந்த இளைஞர்கள் யூதிகள் ரட்சிக்கப்பட சுவாமி நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உலகத்தை நோக்கி ஓடாமல் ராஜா உம்மை நோக்கி வரவும், சத்தியத்தை கேட்கவும், வார்த்தையின் சத்தியத்தை கேட்கவும் இளைஞர் யூதர்களை நீ பொறுப்படுத்தி நீ வழிநடத்த வேண்டும்.

காந்தம் போல் இழுக்குதே பார. விடு ஓ நெருங்குது நேரமோ குறுகுது உலகமே நடுங்குது. நீ இயேசுவை ஏற்றுக்கொள் மகனே மகளே. நரகம் மிகவும் கொடுமை வேதனை பெருகும்.

ஞாபகசக்தியும் சகோதர பாசமும் தோன்றினாலும் நரகத்திலே ஞாபகசக்தியும் சகோதர

0: உலகத்தார் கேட்டு அவர்களும் ரட்சிக்க முனைந்திட ஜீவ கிரீடத்தை பரலோகத்தில் பெற்றிடுவாய். ஆமாண்டவரே, இந்த இளைஞர்கள் ஜோதிகள் நீரே உண்மையான தெய்வம் என்று கண்கொள்ளப்பட்டு ஓடுவர். நீ கிருவை செய்ய வேண்டுமாக செபிக்கேல் சாமி. ராஜா, உலகத்துள்ள தொழில்நுட்ப காரியங்கள் பெருகி பெருகி இருந்த நேரத்தை அந்த தொழில்நுட்ப காரங்களால் உலகத்தை நோக்கி ஓடுகிறார் சுவாமி. உண்மை நோக்கி வர மறுக்கிறார்கள், பின்தங்கிறார் அவர்களையும் நீர் ஆண்டவர இரட்டிப்புகள் கொண்டு வந்து உமது வருகையில எடுத்துக்கொள்ளப்பட நீ கிருவை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: அமேன், அமேன். ஐயா, அருமையான பாடலையும் பாடி அருமையா ஜெபித்து இருக்கார். கர்த்தரின் நாமத்தையும் உங்களையும் கர்த்தரின் மென்மேலுமாக இன்னும் அதிகமாக உங்களோட ஊழியங்கள் கூட இருந்து உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. நன்றி ஐயா, நன்றி. காட் பிளெஸ் யூ. ஆமேன். அருமையான ஜப வேண்டுகோளை கேட்டோம். கர்த்தருக்கே எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்பொழுது நான் சிறிய ஜபத்தை எடுத்துவிட்டு ஷியானி அவர்களை வரவழைப்போம் தேவ செய்தியை கொடுப்பதற்கு. ஆமே, இப்பொழுது அங்கே ஊழியர்களுக்கான சிஸ்டர் டாலி அவர்கள் ஜெபிக்க போகிறார்கள். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நீங்கள் வாக்கு தத்தம் செய்தவர் ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதலே ஆண்டவரே உங்களோட சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன். உங்களோட பிரசன்னத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கையா நாங்கள் இவ்வளவு தகுதியற்ற உங்களை நீங்க தெரிந்து கொண்ட மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. அப்பா, உங்களால மட்டுமே இதை செய்ய முடியும் அப்பா. மனுஷரால முடியாத காரியங்களை நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க. எங்கள் நடுவில் ஆண்டவரே அற்புதங்களை செய்த ஆண்டவரே, நேற்று நடந்த அற்புதம் இல்லை, இன்றைக்கு இந்த நேரம் இப்பொழுது அப்பா இந்த நிமிடம் புதிதான அற்புதங்களை செய்வதற்கு எங்கள் மத்தியில் இருக்கிறவங்களோட மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் வரப்போற ஊழியக்காரர்களும் ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே நீங்க தேவ ஞானத்தையும் உங்களது வெளிப்படுத்தலையும் உங்களது தேவ செய்தியையும் கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் தொழுந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் அப்பா தாழ்மையும் கொடுத்து உங்களை ஆண்டவரே எந்த நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நாங்கள் சோஸ்தரித்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன்.

ஆமென் அப்பா, உங்களிடத்தில் எங்களை தெரிந்து கொண்ட அந்த அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் உங்களை அறிந்து அறியாதவர் போல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்த ஆண்டவரே, நீங்கள் எங்களை அப்பா எவ்வளவாக நேசித்தீர்களோ அதே போல நாங்கள் உங்களை நேசிப்பதற்கு ஒரு புதிதான கிருபையினாலே முடிசூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் வாக்கு தத்தம் செய்த ஒரு வாக்கு மாறாத தகப்பன். எங்களுக்குள்ள இப்பொழுது உங்கள் சமூகத்தை நாங்கள் உணர்ந்து உங்கள் சமூகத்துக்குள்ள நாங்கள் சந்தோஷமா இருந்து உங்களோட பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக நாங்கள் வேண்டுவதற்கும் உங்களுக்குள் அமர்ந்திருப்பதற்கும் எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து அதிகமாக உங்கள் அண்டையில் அமர்ந்திருப்பதற்கு கிருபையை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி இயேசுவே. மார்போடு அனைத்தாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போ

0: ஆமென். ஒரு தாயினும் மேலாக பேற்ற அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாங்க வீக்னஸா இருக்கும் பொழுது, பலவீனமா இருக்கும் பொழுது அவரை ஒரு கரண்ட போடுற மாதிரி யாரு சாரி ஜபிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பலன் வருகிறது. நாங்க பலவீனமா இருக்கும் பொழுது மற்றவர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்துல வைத்து மற்றவர்களுக்காக ஜபிப்பதற்கு அழைத்த ஊழியர்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். என்ற அவங்க ஜபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்கிறார், தாயை போல தேற்றுறார். அவர்கள் ஜெபித்த ஜெபம் யார்தான் சுயீனமா இருந்தாலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அதான் கர்த்தருடைய வார்த்தை கூறுறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமே. நன்றி இயேசுவே. நீங்க பெரிதான காரியங்களை பெரிதான காரியங்களை அறிவிப்பதற்கு எங்கள் மத்தியில் இருக்கவங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் கூட கருத்துல மறுபடியும் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய இதயத்தின்படி எங்களையும் சுத்தமாக்கி இன்னும் அதிகமாக உங்கண்டையில் அமர்ந்திருப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக கிருபையும் தரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இயேசு நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் ஷியானி அவர்களை வரவழைப்போம். நன்றி சிஸ்டர் ஷியானி. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ். லார்ட் சிஸ்டர் டாலி.
0: பிரைஸ்லா பிரைஸ்லா. உங்களை கேட்க, உங்களோட குரலை கேட்க மகிழ்ச்சியா இருக்குது. உங்களோட வார்த்தையில எப்பொழுதும் அது வெரி ஸ்பெஷல், ஐ ரியலி டச்சஸ் மீஸ். அதுக்கான நன்றி செலுத்துறேன். ஆவலோடு காத்திருக்கிறோம் சிஸ்டர். வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.
1: தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எங்களை நீங்க தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே உங்களுடைய அன்புக்கு அளவில்லாமல் ஆண்டவரை ஏற்றவர்களாய் எங்களை நடத்தி வருவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அடுத்த அரை மணி நேரம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை எங்களை ஆட்கொள்ளட்டும். பரிசுத்தாவியானவரே, நீங்க வைத்திருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்டு நீங்க எங்களுக்காக என்னென்ன வார்த்தைகள் கொண்டு வருகிறீர்களோ அதையெல்லாம் இனம் கண்டுகொண்டு ஆண்டவரே அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களா எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தைகளை எல்லாம் அபராயப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரமங்களை நடத்தட்டும் பரிசுத்தாவியானவரே. உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளியில வர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் ரீபில்டிங் யுவர் ஐடென்டிட்டி, மீண்டும் கட்டப்படுகிற உன்னுடைய அடையாளம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். மீண்டும் கட்டப்படுகிற உன்னுடைய அடையாளம், இது வந்து ஒரு பெரிய பெரிய சாப்டர், ஒரு வாஸ்ட் சாப்டர். இதை வந்து ஒரு 30 மினிட்ஸில் என்னால் சொல்லி முடிக்க முடியாது. ஏனென்றால் இது ஒரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் சரியாய் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஏனென்று சொன்னால் அதுதான் கடைசி வரை தேவனுக்காக உடைந்து போகாமல் விழுந்து போகாமல் தரித்திருந்து எங்களை ஓடச் செய்யும். ஆகவே இதை வந்து சீரியஸாய் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதன் முதல் பகுதியை மாத்திரம் இன்றைய நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிற வாரங்களில் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்தடுத்த பகுதிகளை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாய் கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து ஒரு பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டில் மாத்திரமில்லை, உலகம் எங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய ஷிஃப்ட் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அநேகருடைய அடையாளங்களை திரும்ப கட்டி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் அப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப அடையாளங்களை கட்டி கொண்டிருக்கும் போது அதை சரியாய் புரிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அநேகர் விழுந்து போகிற அனுபவத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு பக்கத்துல இவாஞ்சலிசம் நடக்கிறது, சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது, அநேக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு இன்னொரு பக்கத்துல வந்து ஏற்கனவே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அங்கே விழுந்து போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகத்துல கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்றைக்கு அநேகர் வந்து சோர்ந்து போனவர்களாய் கிறிஸ்தவ அந்த அனுபவம், அந்த இலகுவான நுகம் என்கின்ற அனுபவத்தை அனுபவிக்க முடியாதவர்களாய் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது சோர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்துல நாங்க வந்து அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் கொடுக்கிற பதில்களையும் பல விதமான சந்தர்ப்பங்கள்ல பல விதத்துல நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அற்புதங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாய் கிறிஸ்தவ உலகத்துல நடந்திருக்கிறது. உங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய சிறு வயதுல இருந்தே என்னுடைய தாய் தகப்பன் எல்லாம் பாஸ்டர் அம்ப்ரோஸ் குணச்சோழன் பாஸ்டர் அவளோடு ராஜேந்திரன் பாஸ்டரோடு இணைந்து வேலை செய்ததுனால அந்த கூட்டங்களில் எல்லாம் அநேக அற்புதங்களை நான் என் கண்களாலேயே பார்த்திருக்கிறேன். செவிடர்கள் கேட்பதையும் குருடர்கள் காண்பதையும் முடவர்கள் நடப்பதையும் அநேக அற்புதங்கள் அப்படியே கொத்து கொத்தாக அற்புதங்கள் நடக்கும். ஜெபங்களுக்கெல்லாம் உடனே பதில்களை அநேகர் அனுபவிப்பதை பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்க உண்மையிலேயே இது நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துறது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபேக்சுவலா ஒரு உண்மையாய் நீங்க ஆராய்ச்சி செய்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பதில் கிடைக்காத ஜெபங்கள் அநேகம், ஏங்கி ஏங்கி தவித்து கிடைக்க பெறாத அற்புதங்கள் அநேகம். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய கண்களால. அதனால தான் சொல்றேன், இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு அந்த அனுபவங்கள் அற்புதங்களை பெற்று அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஒரு தூர பார்த்த ஒரு காரியங்களாய் மாறிவிட்டது. இன்றைக்கு இன்றைய உலகத்துல வந்து அக்கிரமங்கள் பெருகிவிட்டது, உலகம் முழுக்க அநேக மாற்றங்கள் நடக்கிறது. அதே போலதான் கிறிஸ்தவ உலகத்திலையும் பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய கை குறுகி விட்டதா, இல்ல அவருடைய வல்லமை குறைந்து விட்டதா, இல்ல தேவன் இனிமேல் அற்புதம் செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்து விட்டாரா? இல்ல இல்ல, தேவனுடைய கரம் குறுகவும் இல்லை, அவருடைய வல்லமை ஒன்றும் குறையல, அவருடைய காண்டவுடைய காரியங்கள் அவருடைய கிரியை எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இன்றைய காலத்துல நடந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலமா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பெரிய ரீபில்டிங், மறு சீரமைப்பு, மீண்டும் கட்டப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் ஆண்டவர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். முன்பு தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்புறமான காரியங்களை கட்டியிருக்கலாம், ஆனால் இப்போதோ அவர் நம்முடைய உள்ளார்ந்த ஐடென்டிட்டிய ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ரீபில்டிங். ஆகவே ஒரு காலத்துல என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருப்போம், வேதங்களை படித்திருப்போம், வசனங்களை கேட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், மீண்டும் கட்டப்படுகிற அடையாளம், மறுபடியுமாய் கட்டப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே மறுபடியுமாய் கட்டப்படுகிற அடையாளம், அங்கே யோவான் 6வது அதிகாரம் 31வது வசனம் என்று நினைக்கிறேன். யோவான் 6:32, அவர் எனக்கு தந்தருளினவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை என்னவென்று சொன்னால், பிதா தனக்கு கொடுத்த அந்த ஆத்துமாக்களை இங்க புதுசா நாங்க சுவிசேஷம் ஒரு பக்கம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இயேசுவை அறிந்த அநேக ஜனங்கள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை குறித்த தாகம், அவர்களை குறித்த பாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளத்தில் அதிகமாயிருக்கிறது. அதை குறித்து அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். என்னை அறிந்த என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அடையாளத்தை பெற்ற என்னுடைய பிள்ளைகள், மறுபடியுமாய் விழுந்து அடையாளத்தை மறைந்தவர்களாய், தொலைத்தவர்களாய் அல்ல மறந்தவர்களாய் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் அங்கே தேவன் தன்னுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எல்லாம் நான் எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு மறுபடியும் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அவருடைய அடையாளத்தை ஆண்டவர் மீண்டும் கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் இந்த மீண்டும் கட்டப்படுகிற அடையாளம் முன்பு போல இருக்காது. இந்த புதிதாக ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வது, அதாவது முதன் முதலாக ஆண்டவுடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அந்த புதிய அடையாளம், ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற அந்த புதிய அடையாளத்தை பெற்றுக் கொள்கிற அந்த முதல் அனுபவமும், திரும்ப கட்டப்படுகிற அடையாளம் மறுபடியுமாய் கட்டப்படுகிற அனுபவம் வித்தியாசம், பாதை வித்தியாசம். முதல் தடவை உங்களுக்கு அடையாளத்தை நீங்க பெறும்போது உங்களுக்கு இல்லாத ஒரு புது காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க, ஆண்டவரை சந்திப்பீங்க. ஆனால் மறுபடியுமாய் அடையாளம் கட்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற முதல் பெருங்காரியம், யூ வில் லூஸ் எவ்ரி திங். நீங்க சகலவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போவீங்க. கேட்கறதுக்கு நிறைய ஷாக்கிங்கா இருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம், ஆனால் இதுதான் நிஜம். சில நேரங்களில் நீங்க எல்லாத்தையுமே இழக்கலாம், ஆனால் நல்ல கவனமாய் கேளுங்கள், நீங்கள் இழப்பது உங்களுடைய ஐடென்டிட்டி அல்ல, உங்களுடைய அடையாளத்தை அல்ல, நீங்கள் இழப்பது, நீங்கள் உங்களுடைய அடையாளம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற உங்களுடைய இமேஜ். இன்றைக்கு அநேகர் வந்து அவருடைய இமேஜை வந்து அவர்களுடைய ஐடென்டிட்டியை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய உருவத்தை, அதாவது வெளியில பார்க்கறதுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ. அதாவது நான் இப்ப பார்த்து உங்களை பார்த்து கேட்டேன்னா, ஹூ ஆர் யூ, நீங்க யார் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்பனேயானால், இன்றைக்கு அநேகருடைய பதில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய பெயர் இது, நான் இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறேன், இதை படிச்சிருக்கிறேன், கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், எனக்கு இத்தனை பிள்ளைகள், இங்க வீடு இருக்குது, இதை சாதித்திருக்கிறேன், இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், ஒலிம்பிக்ல 2 மெடல் வாங்கியிருக்கிறேன், இப்படி எங்களுடைய சாதனைகள், ஆசீர்வாதங்கள், நாங்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள், அது மாத்திரமில்ல எங்களிடத்துல இருக்கிற இந்த ஜபத்துல நல்லா ஜபிக்கிறவர்களா இருக்கிற ஜபன் வீரன் என்கின்ற அடையாளம், வசனத்திலே வல்லவன் என்கின்ற வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக நாங்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு பெரிய இமேஜ், வெளியரங்கமாய் தெரிகிற காரியங்கள், இதெல்லாம் தான் எங்களுடைய அடையாளம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் எங்களுக்கு முதன் முதலில் வைத்த அடையாளத்தின் கருப்பொருளை மறந்தவர்களாய் நாங்கள் வெளியில காட்டுகிற, வெளியில தெரிகிற சாட்சியான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிற பரிதாபங்கள் தான் இது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு வெளியரங்கமாய் தெரிகிற சாட்சிகள், வெளியரங்கமாய் நாங்கள் காட்டுகிற விஷயங்கள், அல்லது தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க பெற்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு நிறைய பேர் மாறிவிட்டோம். அதை அடையாளம் என்று சொல்லி நம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அதனால்தான் ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை மீண்டும் கட்டும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற முதல் காரியம், யூ வில் லூஸ் எவ்ரி திங். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் உங்கள் அடையாளம் என்று சொல்லி தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் இழந்து போவீங்க. திஸ் இஸ் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ரியல் ஐடென்டிட்டி இஸ். To make you understand, you're holding on to an image as your identity. ஆண்டவர் உங்களுடைய ஐடென்டிட்டியை, உங்களுடைய அடையாளத்தை மீண்டும் கட்டும் போது முதலில் அவர் உன்னுடைய அடையாளம் இல்லாத சில காரியங்களை அல்லது பல காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற ஆரம்பிப்பார். இந்த இமேஜுக்கும் ஐடென்டிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று சொன்னால், இமேஜ் என்று இமேஜ் இஸ் வாட் பீப்புள் சி, ஐடென்டிட்டி இஸ் ஹவ் காட் சீஸ். இன்றைக்கு நாங்கள் அந்த இமேஜ், அந்த வெளியரங்கமான தோற்றம் தான் எங்களுடைய ஐடென்டிட்டி. அந்த வெளியரங்கமான தோற்றம் மற்றவர்கள் உங்களை பார்க்கிற பார்வை தான். ஆனால் அடையாளம் என்பது தேவன் எங்களை பார்க்கிற விதம். எங்களுடைய வேலை, வசதி, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, எங்களுடைய கரியர், எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள், எங்களுடைய நாங்கள் இருக்கிற வீடு, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய ஜப வாழ்க்கை, வசனத்தில் இருக்கிற எங்களுடைய நாலேஜ், உள்ள பைபிள் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோம், எங்களுடைய ஞானம், உலகத்துக்கு காட்டுவதற்காக நாங்கள் கட்டி வைத்திருக்கிற ஒரு ஒரு ஒரு பெரிய ஒரு இமேஜ், வெளியரங்கமான அந்த தோற்றம், இது எல்லாத்தையும் நாங்கள் அடையாளம் என்று சொல்லி கட்டி வைத்திருக்கிறோம். கேட்கலாம் அப்படின்னு, ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்தின் சாட்சி ஆண்டவர் உடைக்கிறாரா என்று கேட்டீங்கன்னு சொன்னா, எஸ், இந்த செய்தி எல்லாருக்கும் இல்லை. இந்த செய்தியின் மூலம் ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு சிலரோடு மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய ஞானத்தையும், ஆவிக்குரிய வளர்ச்சிகளையும், எங்களுக்கு புரிந்து கொண்ட வசனங்களையும், எங்களுடைய ஜபங்களின் அழகையும் வைத்து எங்களுடைய அடையாளத்தின் அஸ்திவாரத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய உண்மையான அடையாளம் என்ன? நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நாங்கள் ஆண்டவருக்குள் யார் என்கின்ற அந்த உண்மை, நாங்கள் தேவனுடைய பிள்ளை. அந்த அடையாளத்தை மீண்டும் கட்டுவதற்காக நாங்கள் அடையாளமாய் கருதி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஊடுருவி விட்ட எல்லா தோற்றங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு உடைத்தறிவார். அதுதான் அவர் உங்களை மீண்டும் கட்டுகிற வாழ்க்கையில அவர் செய்கிற முதலாவது காரியம். ஏனென்று சொன்னால், இந்த இமேஜ், அதாவது தோற்றம் என்ன செய்யும் என்று சொன்னால், எங்களுடைய ஸ்ட்ரென்த்ல, எங்களுடைய பலத்துல எங்களை நம்ப வைக்கும். ஆனால் தேவனுடைய அடையாளமோ எங்களை தேவனை நம்ப வைக்கும், அவரை டிபெண்ட் பண்ண வைக்கும். உங்களுடைய தோற்றத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை வைத்து நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை கட்டும் போது நீங்கள் உங்கள் சுய பலத்தை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா தேவனுடைய அடையாளத்தை நம்பி வாழும் போது முழுக்க முழுக்க தேவனை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த எங்களுடைய இந்த சீரீஸுக்கு ஆண்டவர் திரும்ப கட்டுகிற இந்த அடையாளத்துக்கு நாங்கள் யார நாங்கள் ரெஃபர் பண்ண போகிறோம் என்று சொன்னால், வேதத்துல யோபுவினுடைய வாழ்க்கையை வைத்துதான் ஆண்டவர் எப்படி எங்களுடைய வாழ்க்கையை

0: முப்பத்தொராவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவன் பிள்ளைகளையும் வீடு வாசல்கள் சொத்துக்கள் இது எல்லாவற்றையும் இழந்த போது அவன் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, சால்வையை கிழித்து தன்னுடைய தலையை சிரைத்து தரையில விழுந்து பணங்கி அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்ப போவேன், கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கை, அவனுக்கு இருந்த காரியங்கள், அவனுக்கு இருந்த பிள்ளைகள், வீடு வாசல்கள், அவனுடைய சொத்துக்கள், இது எதையுமே அவனுடைய வாழ்க்கையை நம்பி இருக்கவில்லை, அவனுடைய அடையாளம் நம்பி இருக்கவில்லை. இங்க யோபினுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னால், பிசாஸ் சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்துல கத்துடைய சமூகத்துக்குள்ள வருகிறான். அவன் வந்து கத்தரை பார்த்து சொல்லுகிறான், கத்தன் எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டபோது அவன் உடனே சொல்லுகிறான், நான் பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். உடனே அங்கே கர்த்தர் சாத்தானை நோக்கி கேட்கிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அதுதான் யோபினுடைய அடையாளம். யோபினுடைய அடையாளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே அதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னா, அங்கே சாத்தான் வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து யோபுவை பற்றி கதைக்கவே இல்லை. அவன் வந்து சொல்லுகிறான், நான் பூமி எல்லாத்தையும் சுத்தி திரிஞ்சு வந்தனன்னு சொல்லுகிறான். ஆனா அவன் வந்து சொன்ன உடனே ஆண்டவரே கேட்கிறார், என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்கிறார். அதுல என்ன அழகான விஷயம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து யோபுக்கான அடையாளத்தை பிசாசு கொடுப்பதற்கு முன்பதாகவே, மற்றவர்கள் கொடுப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரே அவனுடைய அடையாளத்தை பேசுகிறார். மற்றவர்கள் பேசுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுடைய அடையாளத்தை பேசுகிறவராயிருக்கிறார். பிசாசு உங்களை குறித்து சொல்வதற்கு முன்பதாக மற்றவர்கள் உங்கள் சாட்சிகளையோ அல்லது உங்களுடைய தெய்வீக ஞானத்தையோ உங்களுடைய சாதனைகளையோ வெற்றிகளையோ ஆசீர்வாதங்களையோ பற்றி பேசுவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அது நீங்க கருவில தோன்றும் போதே உங்களுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின அடையாளம். இங்கே யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் என்ன? அவன் என்னுடைய தாசன், அவன் என்னுடைய தாசன். அந்த என்னுடைய தாசன் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பின்னால
1: நான் மகேந்திரன் கடா வந்து பேசுறேன். உங்களோட செய்திக்கு 35 நிமிடம் இருக்கு பாஸ்டர். 35 பாஸ்டர், நான் மகேந்திரன் கடா.
2: பேசுறேன் ஐயா, உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க ஐயா. பேசுறா சிஸ்டர்.
0: பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், யோபுவினுடைய அடையாளத்தை ஆண்டவர் பிசாசு சொல்லுவதற்கு முன்பதாகவே, அதாவது அவன் வந்து சொல்லியிருக்கலாம், யோபுவுக்கு வந்து இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவ்வளவு ஆஸ்தி இருக்கிறது, இவ்வளவு சொத்து இருக்கிறது, இதெல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தானே யோபுவை அறிமுகப்படுத்துகிறார். அவன் என்னுடைய தாசன். ஆண்டவர் அறிமுகப்படுத்துறது அவனுக்கு இருந்த பொருட்களை வைத்து அல்ல, அவனுக்கு ஆண்டவர் எதையெல்லாம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் வைத்து அவனை அடையாளப்படுத்தவில்லை. அவனுக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறார் என்பதை வைத்து அவனை அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் ஆண்டவர், அவன் பிசாசு பேசுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பேசுகிறார் அவனுடைய அடையாளத்தை. என்னன்னு சொன்னால், வேற யாரும் அவனுடைய அடையாளத்தை பேசிவிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த அடையாளம், அவன் என்னுடைய தாசன். அவன் தேவன், யோபு தேவனுக்கு பயந்தவனும் தீமைக்கு விலகுகிறவனும், அவனைப் போல பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய தாசன் என்று அவனுடைய கேரக்டர்ஸை குறித்து அங்கே பேசுவதை நாங்கள் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. மனிதர்களை உங்களை கொடுத்து சொல்லுகிற சாட்சியோ அல்லது மனிதர்களை உங்களுக்கு கொடுக்கிற டெபினிஷன் அல்ல உங்களுடைய அடையாளம். தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிறது தான் உங்களுடைய அடையாளமாயிருக்கிறது. அன்றைக்கு எப்படி யோபுவுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை, என்னுடைய தாசன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கு நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்றைக்கு இவன் என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி உங்கள் மீது ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த அடையாளத்தை யாரும் வந்து பேசுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த அடையாளம்

0: மகத்துவத்தை தெரியப்படுத்தி விடுகிறார். இது நமக்கும் பொருந்தும். நீங்க உங்களை பார்க்கறதுக்கு முன்பதாகவே, மற்றவர்கள் உங்கள் வெற்றிகளையும் உங்கள் ஆசீர்வாதங்களையும் பார்க்கறதுக்கு முன்பதாகவே, சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மீது கை வைப்பதற்கு முன்பதாகவே, ஆண்டவர் உங்கள் மீது வைத்த அடையாளம், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். இன்றைக்கு நாங்கள் அந்த அனுபவத்தை மறந்து போனவர்களாய், அந்த அடையாளத்தை மறந்து விட்டவர்களாய், இன்றைக்கு உங்கள் நாங்கள் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் வைத்து கொண்டு எங்களுடைய அடையாளங்களாய் நாங்கள் மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி மாற்றும் போது நாங்கள் என்ன செய்து விடுகிறோம் என்று சொன்னால், எங்களுடைய சொந்த பலத்திலே, எங்களுடைய சுய கிரியைகள்ல, எங்களுடைய சுய பலத்துல நாங்கள் நம்புகிறவர்களாய் நாங்கள் மாறி விடுகிறோம். தேவன் கொடுத்த அடையாளத்தை மறந்து விட்டவர்களாய், அதை உண்மையான அடையாளத்தை இழந்து போன அனுபவத்துக்குள் நாங்கள் கடந்து விடுகிறோம். இன்னொரு விஷயம் யோபினுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள முடிந்தது என்னவென்று சொன்னால், அங்கே கர்த்தர் வந்து யோபு நிறைய கதைக்கிறான், ஆண்டவரிடத்துல நிறைய காரியங்களை பேசுகிறான். அவன் பேசும்போது ஆண்டவர் உடனே என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யோபு பேசுவதை, யோபுவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, நண்பர்கள் பேசுறது எல்லாத்தையுமே கேட்டு விட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவனுடைய அடையாளத்தை ஞாபகப்படுத்துவதற்காக ஆண்டவர் உடனே பேச ஆரம்பிக்கிறார். நான் உலகத்தை பதைக்கும் போது நீ இருந்தியோ, இந்த ஆகாய விரிவு எல்லாத்துக்கும் நான் ஒரு எள்ளையை உண்டு பண்ணும் போது நீ என்னோட இருந்தியோ, இது சூரியனையும் சந்திரனையும் நான் படைக்கும் போது நீ இருந்தியோ, இதுக்கெல்லாம் எல்லைகளை குறித்து வைத்து இந்த மகா பெரிய பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் நான் ஏற்படுத்தும் போது நீ என்னோட இருந்தியோ என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மகிமையை அவனுக்கு ஞாபகப்படுத்தி, தான் நான் உனக்கு கொடுக்கிற அடையாளம் தான் முக்கியம், நீ இப்போ உனக்கு குஷ்டரோகம் வந்து புண்கள் உன்னை வேதனைப்படுத்துவதனால நீ உன் உடல்ல அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை அல்ல, நீ இழந்து போன காரியம் அல்ல, உன்னை அழைத்த நான் இவ்வளவு வல்லமை உள்ளவர், என்னுடைய வல்லமை குறைந்து போகவில்லை என்று அவனுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக, என்னுடைய கை குறுகி போகவில்லை என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அங்கே அவனிடத்தில் ஆண்டவர் பேசுவதை நாங்கள் யோபு புத்தகத்திலே வாசிக்க முடிகிறது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் வந்து உங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும் போது, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும் போது, அந்த அடையாளத்தை வந்து யாராவது வந்து அவமானப்படுத்துவார்களா இருந்தால் ஆண்டவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. தெரியுமா, நீங்க தாங்குறீங்களோ இல்லையோ, உங்களை பார்த்து இவர் சைல்ட் ஆஃப் காட், நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அடையாளத்தை கொச்சைப்படுத்துகிற விதமாய் உங்களை யாராவது ஏதாவது சொல்லுவார்களாயிருந்தால், நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை என்கின்ற காரியத்தை உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி உங்களிடத்துல அதை அந்த அந்த போலியான ஒரு அடையாளத்தை உட்புகுத்த முயற்சி செய்வார்களாயிருந்தால் ஆண்டவரால் அதை பொறுத்து கொள்ளவே முடியாது. அதையும் நாங்கள் யோபு புஸ்தகத்துலதான் வாசிக்க முடிகிறது. எப்படி என்று சொன்னால், அங்கே யோபு இப்படியாய் வியாதியாய் எல்லாவற்றையும் இழந்து, சகலத்தையுமே இழந்து, அவன் வியாதியோட வேதனையா இருக்கும் போது அவனுடைய நண்பர்கள் வந்து அவனுக்கு சொல்லுறாங்க. அவங்க வந்து நிறைய கதைக்கிறாங்க. அந்த யோபு புஸ்தகம் முழுக்க நீங்க வாசிக்கலாம். 3வது அதிகாரத்திலிருந்து 37வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய நண்பர்கள் அநேக காரியங்களை பேசுறாங்க. அவங்க பேசுறதை நீங்க பாத்தீங்கன்னா, they had the knowledge of God, but அவங்கள்ட்ட தேவனுடைய விஸ்டம் இருக்கே இல்ல, யோபுவுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளத்தை குறித்த ஞானம் இல்லாதவர்களாய், தேவனை குறித்த அறிவு நிறைய இருந்துச்சு. அதுல நீ கதைச்சிங்கன்னு சொன்னா அவங்க முழுக்க முழுக்க தேவனை மகிமைப்படுத்தி தான் கதைச்சிருப்பாங்க. நான் இதை வாசிக்கல, நான் அதைத்தான் யோசிச்சேன். ஆண்டவரே, அவங்க உங்க மகிமைப்படுத்தி தானே கதைச்சிருக்கிறாங்க, பின்னே நீங்க கோபம் கொண்டீங்கன்னு சொல்லி ஆண்டவர் 38வது அதிகாரம் தொடங்கும் போது இப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றில் இருந்த, அதுதான் அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த தேவன், 37வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் எதுவுமே பேசல, நண்பர்கள் தான் பேசுறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று சொல்லி யோபுனுடைய நண்பர்களை ஆண்டவர் கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். கடைசியில யோபு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக கூட 42வது வசனம் 7வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஓழுகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு உண்மையிலே கோபம் வந்துட்டு அவருடைய யோபனுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே. ஏன் தெரியுமா? அவங்க வந்து தே ஸ்டார்ட் ஜட்ஜிங் இஸ் ஐடென்டிட்டி. அவன் எல்லாவற்றையும் இழந்து போனதின் நிமித்தம் அங்கே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டாய், ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டாய், அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அடி. ஆண்டவர் வந்து யாரையுமே வந்து அவங்க சொல்றாங்க, குற்றம் இல்லாதவன், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மாக்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள்தான் அதையே அறுப்பார்கள் என்று சொல்லி அங்கே யோபுவினுடைய அடையாளத்தை அவர்கள் கொச்சைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தேவன் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிசாசின் இடத்துல ஆண்டவர் யோபுவினுடைய அடையாளத்தை பேசினவர். என்ன பேசினார்? இவன் என்னுடைய தாசன் என்று அவர் அடையாளம் கொடுத்தார், அவர் அவனுக்கு சாட்சி கொடுத்தார். ஆனால் இது ஆண்டவர் சாட்சி கொடுத்ததுக்கு பிறகு, ஆண்டவர் அடையாளம் கொடுத்ததுக்கு பிறகு இவனுடைய நண்பர்கள் அவனுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்த்து, அவன் வாழ்க்கையில் இழந்த காரியங்களை பார்த்து, அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து அவர்கள் உடனே சொல்றாங்க, ஒரு தப்பு தீவினை செய்யாம ஒருத்த நல்லவன் வந்து தீமையை அனுபவித்தது உண்டோ சரித்திரத்துல? ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நீ செய்திருக்கிற தீவினை காணப்படுகிறது, அதனாலதான் தேவன் உண்மை இப்படி அதம் பண்ணி போட்டார். ஏனென்று சொன்னால் தேவன் நல்லவர், பராக்கிரமரன் சொல்லி தேவனை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனா அதே நேரத்துல யோபுவினுடைய அடையாளத்தை அவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள். தேவனுடைய அன்பை பாத்தீங்களா? அவர் அவர்கள் புகழுகிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால் ஆண்டவர் போக இல்லை, ஐயோ என்னை புகழ்ந்து ஆராதிக்கிறாங்களே, என்னை புகழ்ந்து பேசுறாங்களேன்னு சொல்லி அந்த நண்பர்கள் பக்கம் ஆண்டவர் போயிடே இல்ல. நீங்க என்ன வேணாலும் புகழுங்க, என்ன எப்படி வேணாலும் ஸ்தோத்திரீங்க, ஆனா நான் அடையாளப்படுத்துற ஒரு மனுஷனை, அவனுடைய மனுஷனுடைய அடையாளத்தை நீங்கள் பங்கு அதை கொச்சைப்படுத்துவதற்கு நீங்கள் யார் என்று சொல்லி ஆண்டவர், இந்த மனுஷன் யார் என்று சொல்லி ஆண்டவர் கோபப்பட்டு கேட்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்கள் மேல் ஒரு அடையாளத்தை வைக்கும் போது அவ்வளவு கரிசனை உள்ளவராய் ஆண்டவர் அடையாளத்தை வைக்கிறார். ஆகவேதான் அந்த அடையாளத்தின் மீது ஆண்டவர் மிக அக்கறை உள்ளவராயிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அடையாளத்தை இழந்து கொண்டு போய்கொண்டிருக்கும் போது அதை கண்டு அதை சகிக்க முடியாதவராய், அதை கண்டும் காணாமல் இருக்க முடியாதவராய் அந்த அடையாளம் மீண்டும் கட்டப்பட வேண்டும். அந்த அடையாளத்தை அவர்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்கள் நான் உயிரோடு கடைசி காலத்தில் எழுப்பும் போது எழுப்பப்படும் போது அவர்கள் அதை இழந்து போய்விடக்கூடாது, பல்லோராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது, பிதா எனக்கு கொடுத்த இந்த சிறியவர்கள் ஒருவரையும் நான் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு வாஞ்சியாய் உங்களுடைய என்னுடைய அடையாளத்தை மீண்டும் கட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது காரியம், நீங்கள் உங்களுடைய வெளிப்புறமான காரியங்கள் அடையாளத்தை இமேஜை உங்களுடைய அடையாளமாக நினைத்துக் கொண்டிருக்கும் போது உங்களை அது ஒரு பயத்திலேயே வாழ வைக்கும். ஆனால் தேவனுடைய அடையாளமோ தேவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வைக்கும். நீங்க உங்களுடைய காரியத்துல உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை வைத்து, உங்களுக்கு கிடைத்த வெற்றிகளை வைத்து, உங்களுக்கு கிடைத்த ஆவிக்குரிய ஞானங்களை வைத்து மாத்திரம் உங்களுடைய அடையாளத்தை பில் பண்ணி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா அப்பவுமே ஒரு பயத்துல இருப்பீங்க. ஐயோ நான் இப்படி செஞ்சா, இப்படி சொன்னா, இப்படி கதைச்சா அவங்க என்ன நினைப்பாங்களோ, என்ன நடந்து விடுமோ, அல்லது என்னுடைய அடையாளம் எல்லாம் எல்லாரும் என்னை தூற்றி விடுவார்களோ, இப்படி ஆகி விடுமோ, அப்படி ஆகி விடுமோ, இதை இழந்து விடுவேனோ என்று சொல்லி இன்றைக்கு பயந்து போய்கொண்டேதான் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ஐடென்டிட்டி தேவன் கொடுத்த உண்மையான அடையாளத்தை அறிந்தவர்களாய், அதை நம்பினவர்களாய் நீங்க இருப்பீங்க என்று சொன்னா எது நடக்கிறதோ அது நடக்கட்டும். எது நடந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, எது என்னை விட்டு போனாலும் சரி, எனக்கு தேவன் கொடுத்த அடையாளம், அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அடையாளம் என்னை விட்டு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி திடமுள்ளவர்களாய் நாங்கள் வாழ முடியும். தானியல் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி. சிங்க கபில தானியலை போடும்போது அவர் சொல்லுகிறார், என் தேவன் தப்பிக்க வல்லவர், ஆகவே அவர் என்னை கட்டாயம் தப்பிப்பார் அப்படின்னு மாத்திரம் அவர் சொல்லல, என் தேவன் தப்பிக்க வல்லவர் தான், ஆனால் அவர் வல்லவராக இருந்தும் அவர் தப்புவியாமல் போனாலும் நான் பயப்படேன். ஏனென்று சொன்னால் அவர் செய்கிற ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, தேவன் செய்கிற நன்மைகளுக்காக அல்லாமல் அவர் நல்லவர் என்பதற்காக தானியல் தேவனை விசுவாசித்தார். நாங்களா இருந்தா என்ன செய்திருப்போம்? மூன்று வேளை ஜெபம் பண்ண ஒரு மனுஷனை சிங்க கபிக்குள்ள போடுறதுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் என்று சொன்னால் அவன் ஜெபிச்ச மூன்று ஜெபத்துல ஏதோ ஒரு பிழை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த கணைகள். மற்றவர்கள் எங்களுக்கு கொடுக்கிற அடையாளம் அப்படிப்பட்டதுதான். ஆனால் தேவன் கொடுக்கிற அடையாளத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டிருக்கும் போது, நாங்கள் மூன்று வேளை ஜெபம் பண்ணாலும் சரி, நாலு வேளை ஜெபம் பண்ணாலும் சரி, சிங்க கபிக்குள்ளே போகிற அனுபவங்கள் ஏற்படும் போது, இந்த சிங்க கபியிலே என்னை ஆண்டவர் தப்புவியாமல் போனாலும் கூட தப்புவியாமல் போனாலும் கூட, அவர் தேவன், அவர் எனக்கு கொடுத்த அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த அடையாளம் என்னை விட்டு ஒருபோதும் மாறாது என்று சொல்லி அதை திடமாய் பிடித்து கொண்டவர்களா எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அடுத்தது, நீங்க உங்களுடைய இமேஜை, உங்களுடைய தோற்றத்தை நம்பாம இருப்பீங்கன்னு சொன்னான், அடையாளமாய் ஏற்படுத்துவீங்கன்னு சொன்னான், உங்களுடைய இமேஜை உங்களுடைய அடையாளமாய் நினைத்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள், எதிர்மறையான காரியங்கள் நடக்கும் போது அப்படியே உடைஞ்சு போயிடுவீங்க. யூ வில் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி. ஆனால் தேவன் கொடுக்கிற அடையாளத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கும் போது, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடாக, அசைவும் இல்லாமல் எப்படிப்பட்ட கொந்தளிச்ச ஜலம் வந்தாலும், புயல் ஏற்பட்டாலும், பெருங்காற்று அடித்தாலும், அதுல எதுலேயுமே உடைந்து போகாமல், அப்படியே சுருங்கி விடாமல், துவண்டு விடாமல், அந்த கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களா? ஏனென்று சொன்னால், அவர் கொடுத்த அடையாளத்தை நீங்கள் பிடித்திருக்கும் போது, அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்களாய், இந்த உலகத்தில் ஏற்படுகிற எந்த மாற்றமும் உங்களை அசைக்க முடியாதபடி, ஒரு இலகுவான நுகத்தை சுமந்தவர்களாய் நாங்கள் மாற ஆரம்பித்து விடுவோம். இந்த கனிகர் வந்து தங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல், பதில் கிடைக்காமல் போகும்போது, அவர்களுடைய தோற்றங்களை மாத்திரமே அவருடைய அடையாளங்களாய், அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை மாத்திரமே அடையாளங்களாய் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். அவர்கள் வந்து அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காம போகும்போது, அல்லது வாழ்க்கையில காரியங்கள் எதிர்மறையாய் நடந்து எல்லாவற்றையும் இழந்து போகும்படி போகும்போது சமயங்கள் ஏற்படும் போது, அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் என்ன ஜெபம் பண்ணாலும் கேட்கப்பட போறது இல்லை, ஆண்டவர் எதையோ தர்றதை தான் தரப்போறேன், அவர் கொடுக்கறதை தான் நான் வாங்க வேண்டும், எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் என்று சொல்லி, ஒரு உயிர் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறவர்களாய், ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழுகிறவர்களாய், அல்லது இருதயம் வந்து ஒரு கல்லாகி போனவர்களாய், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அடையாளத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களுடைய அடையாளத்தை கட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தேவன் கொடுத்த அடையாளத்தை நீங்க நம்பி நடக்கும் போதோ, எல்லாமே இழந்து போனாலும், நீங்க கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் போல உறுதியா நிற்போம். ஏனென்று சொன்னால், எங்களுடைய அடையாளம் எல்லாம் நாங்கள் கட்டின அடையாளம் இல்லை, அது தேவன் எங்களுக்கு கொடுத்த அடையாளம். அவை வாழ்க்கையில் அலைகள், புயல் காற்று, எது ஏற்பட்டு நொறுங்கி போகிற அனுபவம் வந்தாலும், அந்த கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டப்பட்ட அனுபவத்துல, ஐ எம் அ சைல்ட் ஆஃப் காட் என்று சொல்லி உறுதியாய் அந்த வார்த்தையை, அந்த அடையாளத்தை நாங்கள் பிடித்தவர்களாய் மாறிவிடுவோம். என கண்மாணவர்களே, அது மாத்திரமில்ல, கடைசியா நீங்க கேட்கலாம், இது எல்லாவற்றையும் விளக்குறதுனால, நான் சொன்னது மாதிரி ஆண்டவர் எங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, முதலாவது நாங்கள் எங்களுக்கு நடக்கிற அந்த ப்ராசஸ்ல முதல் ஸ்டெப்பே வந்து, நாங்கள் சகலத்தை இழந்து போவோம் என்று சொல்லி சொன்னேன். அப்ப நீங்க கேட்கலாம், இது எல்லாத்தையும் இழந்து போறதுனால என்ன நன்மை, எப்படி இதனால எப்படி என்னுடைய அடையாளம் மீண்டும் கட்டப்படும், இருக்கிற அடையாளத்தை எல்லாம் நான் இழந்தானே போகிறேன் என்று சொல்லி நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் எல்லாவற்றையும் இழக்கும் போது, தேவன் நம்முடைய அடையாளத்தை ஒருபோதும் அழிக்கிறதில்லை. நம்முடைய அடையாளம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற போலியான அடையாளங்களைத்தான் அவர் முறிக்கிறார். அதாவது, எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, எங்களுடைய பதவிகள், எங்களுடைய உறவுகள், பணம், மக்கள் எங்களுக்கு கொடுக்கிற அங்கீகாரம், வெற்றிகள், நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள், இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எங்களுடைய அடையாளங்கள் அல்ல, இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பகுதி மாத்திரம்தான். ஆனா உண்மையான அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்பதுதான் எங்களுடைய உண்மையான எங்களுடைய அடையாளம். யோபு 42:5 நாங்கள் வாசிக்கிறோம், என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உண்மை காணுகிறது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு, அவனை ஆண்டவர் கட்ட ஆரம்பித்த பிறகு, யோபு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். யோபு தேவனை முன்பே அறிந்திருந்தவன், சன்மாக்கனாய் வாழ்ந்தான், நல்லவனாக வாழ்ந்தான். சில இழப்புகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவது, உங்களை முடிந்து போக பண்ணுவதற்காக அல்ல, உங்களை மீண்டும் கட்டுவதற்காக, அதாவது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக யோபு அவன் வாழ்க்கையில முதல்ல இழந்தது அவனுடைய சொத்துக்கள், பிறகு அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய உடலுடைய நலம், அவனுடைய சமூகத்துல இருந்து அவனுக்கு இருந்த அந்த அங்கீகாரம், அவருடைய நண்பர்களுடைய புரிதல், இது எல்லாமே அவனுக்கு இருந்தது. ஆனால் கடைசியாய் அவன் கண்ட அது எல்லாத்தையும் இழந்து போன உடனே அவன் கண்டுபிடித்த உண்மையான அடையாளம் என்ன தெரியுமா? நான் இதுவரைக்கும் தேவனை காதுனாலதான் கேள்விப்பட்டேன், அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை நினைச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அவரை நான் நேருக்கு நேராக அவரை சந்திக்க முடிந்தது. இதுதான் கர்த்தரங்களுடைய அடையாளத்தை திரும்ப கட்டும் போது, பழைய மனிதனாக பழைய அனுபவங்களோடு அவர் கற்றதில்லை, ஒரு புது அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார். அந்த புது அனுபவம் எங்களை வந்து எங்களை வந்து ஒரு புது ஆண்டவரோடு இருக்கிற உறவுல வந்து ஏதோ தூரத்துல கேள்விப்பட்டு தூரத்துல ஏதோ எப்பயோ நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் சாட்சிகளாய் கேட்டு அவரை விசுவாசிக்கிற அனுபவம் இல்லை, அவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு அனுபவம். வெறும் காதினால கேட்டு கேட்டு வெறும் வசனங்களை வாசிக்கும் போது யாரோ சொல்லி கொடுக்குற வசனங்களை மாத்திரம் அங்கே பிடித்து கொண்டு அதை நம்பி விசுவாசிக்கிற வாழ்க்கை மாத்திரம் இல்லாம நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள்ல இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு புலப்படுத்தி உங்களோடு சேர்ந்து நடக்கிற ஒரு புதிய அனுபவத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்கு கொடுத்த அடையாளம், அவரும் நீங்க அவருடைய பிள்ளை என்கின்ற அடையாளம், அந்த உண்மையான அடையாளத்தை நீங்க பிடித்து கொள்ளும் போது அவர் உங்களுடைய தகப்பன் தூரம் நின்று நடுவுல ஆள் வச்சு உங்களோட கதைக்க மாட்டேர், நீங்க காதால மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க மாட்டீங்க, அவர்கள் அவரை சந்திக்கிறவர்களாய் உங்களுடைய தகப்பனை அவருடைய பிள்ளை என்கின்ற அடையாளத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தகப்பனாய் உங்கள் அருகாமையிலே அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். ஆகவே வெறும் காதுகளால கேட்கிறது இல்லாம அவரை சந்திக்கிற ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். கண்மாணவர்களே, இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பகுதி பகுதியாய் ஒவ்வொரு வாரமும் தியானிக்க போகிறோம். கர்த்தரங்களோடு அநேக காரியங்களை பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அடையாளத்தை திரும்பவுமாய் நீங்க கட்டுக்கிறீங்களே, அதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எந்த கிறிஸ்தவர்கள், எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, உண்மை அறிந்த பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே நீங்க கொடுத்த அடையாளத்தை இழந்து போனவர்களாய் அல்லது மறந்து போனவர்களாய் ஆண்டவரே, ஒரு இலகுவான நுகத்தை சுமக்க முடியாதபடி மிகவும் பாரமான நுகத்தோடு ஆண்டவரே ஒரு உயிரற்ற வார்த்தைகளை பேசிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த வார்த்தைகள் போகிற இந்த சமயத்தில் தானே சுவாமி அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகளும் தொடப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க திரும்ப கட்டுகிற அந்த அடையாளத்தின் அனுபவத்தை பெற்று அனுபவிக்க அவளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் மறுபடியுமாய் உம் மண்டைக்குள் கொண்டு வந்து உம்முடைய செட்டைக்குள் கொண்டு வந்து தகப்பனே, தேவன் பிதா உமக்கு கொடுத்த யாரையும் நீங்க இழந்து போக கூடாது என்று வாஞ்சிக்கிற தெய்வம் அல்லவா, அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற தெய்வம் அல்லவா நீங்க ஆண்டவரே. அந்த அன்பிலை விட்டு நாங்கள் விலகி ஓய் ஓடி விடாதபடி அடையாளத்தை ரெனியூ பண்ண, அதை திரும்ப கட்டி பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உடைய கரம் கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
1: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் சியானி ஜெயந்தா. இன்றைய நாளே உங்களுடைய செய்தியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புத ஒரு மாற்றம் வந்திருக்கு. காரணம், நீ ஒரு அருமையான செய்தியை தொடர்ந்து கொடுக்க போறது. இன்றைய நாளே பகுதி ஒன்று மீண்டும் கட்டுகிற ஒரு வாய்ப்பு. இந்த உண்மையான அடையாளம் என்ன? அதாவது யோவை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீர்கள். 37 அதிகாரம் மட்டும் அவன் பேசினா அந்த ஆண்டவர் பேசவில்லை. 38 அதிகாரம் 1 வசனத்தில் தான் ஆண்டவர் பேசுகிறார். காரணம், நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் தேவனுடைய சைல்ட் ஆஃப் கோட், எங்களுடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. என்னதான் நடந்தாலும் இப்படின்னு நான் ஆண்டவர் எங்களை மறக்க போவதில்லை. இப்போ அந்த இளியகுமாரன் விட்டு பிரிஞ்சு போனான், வரைக்கு அரவணைச்சார் பிதா இந்த மகனை வாராசா அழைப்பிச்சு அனுப்பினார், சஞ்சிப்பாக கொடுத்தார். எனவே அருமையான ஒரு செய்தியை கொடுத்து தொடர்ந்து உங்களோட செய்தி இது 1 பகுதி, 2 பகுதி அடுத்த கிழமையில நீங்க சொல்லும் பொழுது மீண்டும் ஆசுவமா இருக்கும். இந்த செய்தியை 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அதுக்காக நன்றி சொல்றேன். தொடர்ந்து மறு ஒழுப்பில் எங்களோட செய்தியை கேட்பார். அது மட்டுமல்ல, யூடியூப் ஃபேஸ்புக்ல கூட இந்த செய்தி போய்கொண்டிருக்கும். கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: ஆமென்.
1: இதுவரை நேரமும் மீண்டும் கற்றுள்ள வாழ்வு என்ற தலைப்பில் ஒரு அருமையான ஒரு தொடர் செய்தியை கொண்டு வந்தவர் சிஸ்டர் சியானி ஜெயந்தா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து பாச ஜெயராஜ் அழைக்க போகிறோம். அவர் இன்னும் இல்லை.